கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ¡Suscríbete al canal!

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

கவனம் வேண்டும். அவை வார்த்தைகளாக மாறுகின்றன. வார்த்தைகளில் கவனம் வேண்டும். அவை செயல்களாக மாறுகின்றன. செயல்களில் கவனம் வேண்டும். அவை பழக்கங்களாக மாறுகின்றன. பழக்கங்களில் கவனம் வேண்டும். அவை குணங்களாக மாறுகின்றன. குணங்களில் கவனம் வேண்டும். அவை உங்கள் வெற்றி தோல்விக்கு காரணமாகின்றன என்கிறார் பிராங்க் அவுட்லா எனும் பேரறிஞர். நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போது நடைமுறை திறன் மற்றும் நடைமுறை அறிவு பற்றிய முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பீர்கள். கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவலும் வந்திருக்கும். உடனே செய்ய ஆரம்பியுங்கள். என்னென்ன நடைமுறை திறன்கள் தெரியும் என ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். எது எல்லாம் தெரியாது என்று பட்டியலிடுங்கள். நடைமுறை திறனை கற்றுக்கொள்ள எவையெல்லாம் தடையாக இருக்கிறது என குறிப்பிடுங்கள். நடைமுறை திறன் கற்றுக்கொள்ளாததனால் ஏற்பட்ட பிரச்சனைகளை எழுதுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் நடைமுறை திறன் அறிவு திறன் கொண்டதனால் ஏற்பட்ட முன்னேற்றத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு குறிக்கும் போது எதையெல்லாம் கற்க வேண்டும், எதையெல்லாம் விட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரிய வரும். மாணவ பருவத்தில் ஏற்படும் அனுபவங்கள் பசுமரத்தில் ஆணி அடித்தார் போல் அப்படியே பதிந்துவிடும். இந்த பருவத்தில் தான் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் எதிர்த்து நிற்க வேண்டும். மாணவ பருவத்தில் தேர்வுதான் அவர்கள் வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கின்றது. பலர் தேர்வில் தோல்வி அடைந்தவுடன் படிப்பை நிறுத்தி விடுகின்றனர். பெற்றோர் எவ்வளவு சொன்னாலும் மீண்டும் கல்வி கற்கச் செல்வதில்லை. சில பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டால் அவனுக்கு இனிமேல் படிப்பு வராது என முடிவு செய்து விடுகின்றனர். தேர்வில் தோல்வி அடைந்த காரணத்துக்காக மாணவன் பள்ளிக்கூடம் செல்ல மறுத்தாலும் அல்லது பெற்றோர்கள் நிறுத்தினாலும் பாதிக்கப்படுவது அந்த மாணவன் தான். தேர்வில் மாணவன் தோல்வி அடைந்தால் அதிலிருந்து அனுபவத்தை கற்றுக்கொள்ள பெற்றோர் வாய்ப்பளிக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் முன்னேற்றம் உற்சாகம் தரும். இன்னும் இன்னும் முன்னேறு என உள்ளம் உவகையால் துள்ளும். தடைகளை தகர்த்து முன்னேற கற்றுக்கொண்டு விட்டீர்களானால் வானமும் கைத்தொடும் தூரமே. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக அமைவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் அவர் மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.

வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: ஏலே.

0: ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I'm Pooja Ramchandran, and my social message for today would be save electricity, save water, and keep yourself happy and healthy, mentally and physically, most importantly. So enjoy life, guys. You're listening to 107.8 MOP CRS, our community, our radio, our pride.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்னு

வணக்கம், நான் லவ்குரு. எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதலன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழி வாங்கணும், பழி வாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமானா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.

0: Hi, I'm Kritika Udenadi here. You're listening to MOP Community Radio 107.8. Thank you.
1: Hello, listeners. You're listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride. MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஹலோ.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

The oldest known vegetable is the pea. The most fatal car accidents occur on Saturdays. The average hen lays 228 eggs a year. Iceland consumes more Coca-Cola than any other country. Oak trees do not produce acorns until they are 50 years old. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

The word almost is the longest word spelled alphabetically. The word rhythm is the longest word without a vowel. Human thigh bone are stronger than concrete. Earth is the only planet not named after a god. Months that start on Sunday will always have a Friday the 13th. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

More people are allergic to cow milk than any other food. More people are killed from bees than snakes. The average person laughs 10 times a day. The Atlantic Ocean is saltier than the Pacific. Your mouth produces 1 liter of saliva a day. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

your head contains 22 bones. The colored part of your eye is called iris. You breathe 23,000 times a day. If your DNA was stretched out, it would reach the moon 6,000 times. Everyone has a unique tongue print. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

தகவல் நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம டிட் யூ நோ ஃபேக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை பத்தின பல விஷயங்கள் நமக்கு தெரியறதில்ல. வாங்களேன் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

You begin to feel thirsty when your body loses 1% of water. Hiccups are usually last for 5 minutes. Not all your taste buds are on your tongue. 10% are on the inside of your cheek. The lifespan of a housefly is between 10 to 25 years. இந்த தகவல் நேரம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, வேற ஒரு நாள் வேற சில தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி
2: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைட்.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why,
3: just recycle. It's worth a try.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: மாடமில்லை மாளிகை இல்லை ராகம் மாயா மாளவ கௌலராகம்.

0: நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: இந்த உலகத்துல மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் சாதாரண விஷயம். ஆனா எப்படி இருக்கிறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். நம்பர் 1, பிறந்து நல்லா வாழ்ந்து வயசாகி இருப்பாங்க. நம்பர் 2, நோயால இருப்பாங்க. நம்பர் 3, விபத்தால இருப்பாங்க. ரோட்ல போற ஒருத்தருக்கு விபத்து ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணம் வண்டி ஓட்டுபவருடைய கவனக்குறைவா இருக்கலாம், அல்லது எதிரே வரவரோட கவனக்குறைவா இருக்கலாம். ஆக இந்த இடத்துல கவனக்குறைவு ரொம்ப முக்கியமான விஷயம். விபத்தில்லா இந்திய தேசமா எப்படி மாத்துறது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். விபத்தில்லா இந்திய தேசம், ஒவ்வொரு மாற்றமும் விழிப்புணர்வு மூலமே தொடங்குகிறது. கடந்த சில ஆண்டுகளாக உலகிலேயே அதிகப்படியான விபத்துகள் நடக்கும் நாடாக நமது நாடு அபாயகரமான நிலையில் இருக்கின்றது. 2013 வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி பாரதத்தில் 231,000 நபர்கள் ஒரு ஆண்டிற்கு உயிரிழந்துள்ளனர். 525,000 பேர் உடல் உறுப்புகளை இழந்து ஊனமாகியுள்ளனர் என்பது அதிர்ச்சியான தகவல். சாலை விபத்துக்கள் விதி அல்ல, தோல்விகள். நமது தோல்விகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் மட்டும் 15,563 உயிரிழப்புகள், உத்தரப்பிரதேசத்தில் 15,109 உயிரிழப்புகள், ஆந்திர பிரதேசத்தில் 14,963 உயிரிழப்புகள், மகாராஷ்டிராவில் 13,936 உயிரிழப்புகள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 26 நபர்கள் உயிரிழக்கின்றனர். 2.3 நிமிடங்களுக்கு ஒரு விபத்து. ஒரு மணி நேரத்திற்கு 26 குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. குறையக்கூடிய ஒவ்வொரு விபத்தும் உயிரையும் காக்கும். வீட்டுக்கு பெருமை, நாட்டுக்கும் பெருமை. நமது வருங்கால சந்ததியினருக்கு விபத்தில்லா தேசத்தை வழங்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். நாட்டின் நலன் நமது நலன். விதிகளை மதிப்போம், உயிரை பாதுகாப்போம். சமுதாயம் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பின்வரும் உறுதிமொழியின் மூலம் மாற்றத்தை தொடங்குவோம். சிறு அளவு விபத்தில்லா தினமே நமது கடமை. குறைந்தபட்ச சாலை விதிகளையாவது வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன். போக்குவரத்து நெரிசலுக்கும் சாலை விபத்துகளுக்கும் நாம் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். தொலைபேசியில் பேசிக்கொண்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பேன். தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்டுவேன்.

0: சிறிது நீர் சிறிது நீர் தெளித்து வேக வைத்து வேகமாக வைத்து கொள்ள வேண்டும். பின் வேக வைத்து சிறிது நீர் தெளித்து வேக வைத்து கொள்ள வேண்டும். பின்ன வேக வைத்த கடலைப்பருப்பு, தேங்காய் துருவல், உப்பு மற்றும் பெருங்காயப்பொடி ஆகியவற்றை நன்கு கலந்து கொள்ளுங்க. இது மாலை உணவிற்கு சிறந்த சிற்றுண்டையாகவும் அமையும். மேலும் இந்த குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சுண்டல்னால் சின்னவங்க முதல் பெரியவங்க வரை ரொம்ப இஷ்டமான உணவுங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் இதை செஞ்சுட்டாங்க. மேலும் இதை குழந்தைகளுக்கு ஒரு வாரத்தில் ஒரு முறை கொடுத்தீங்கன்னா இது ரொம்பவும் சத்துள்ள உணவும் மேலும் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவாகவும் இருக்கும்.
1: என்னங்க எப்போ பாரு வடைனாலே உளுந்த வடை மசால் வடைன்னு செஞ்சு போர் அடிச்சிருக்குங்க. ஒரு வித்தியாசத்துக்கு முருங்கைப்பூவில் வடை தான் செஞ்சு பாருங்களேன். தேவையான பொருட்கள்: முருங்கைப்பூ 200 கிராம், காம்பு நீக்கி பொடிதாக அரிந்து கொள்ளுங்க, கடலைப்பருப்பு 100 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம். இந்த ரெண்டையும் தனித்தனியாக 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கொள்ளுங்க. பெரிய வெங்காயம் 2 பொடிசா நறுக்கோங்க. பச்சை மிளகாய் 4, உப்பு தேவைக்கேற்ப, நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப. செய்முறை: ஊற வைத்த பருப்புகளை நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. அதோட பொடிதாக அரிந்து வச்ச முருங்கைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் உப்பு இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. வாணலியில் எண்ணெயை நல்லா சூடாக காய வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா உரண்டையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான முருங்கைப்பூ வடை தயாராகிடுச்சுங்க.
0: சரி நேர்களே, இந்த ஷோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் ஒரு நல்ல ஷோவுடன் உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சௌமியாலட்சுமி, உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா அண்ட் ஆர்ஜே ஈஸ்வரி. Until then, stay tuning to MOP Community Radio 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓ

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே காயத்ரி. நம்ம வந்து இப்போ காலேஜ் எல்லாரும் புதுசா ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப வந்து காலேஜ் புதுசா போயிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்லயே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய லைஃப் ஏஜ்னு பார்த்தோம்னா டீனேஜ் தாங்க. எவ்வளோ நம்மளால என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் வந்துட்டு காலேஜ் லைஃப் பத்தி இப்படி இருக்கும், படத்துல காட்டுற மாதிரி சும்மா காலேஜ் பங்க் பண்ணலாம், ஜாலியா படத்துக்கு போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க காலேஜ் லைஃப் பத்தி, எப்படி இருக்கு இப்போ ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அவங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறாங்க. ஸ்கூல் லைஃப் யாராலுமே லைஃப்ல மிஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி நம்ம காலேஜ் லைஃப்ல வந்து புதுசு புதுசா விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு நடத்துவாங்க, இங்க காலேஜ்ல ஆனா லெக்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு காலேஜ்ல. ஆனா இப்ப வந்திருக்கிற பசங்க எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் நம்ம இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க
1: திவ்யா.
0: திவ்யா,
1: ஹாய், என் பேர் திவ்யா. நான் இப்போதான் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போதான் 12th எக்ஸாம் முடிச்ச மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளேயும் 2 மாதம் லீவ் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணியே 1 வாரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்கூலில் கோவிட்ல படிச்சு என்ஜாய் பண்ணியிருப்போம். காலேஜ்ல அப்படி என்ஜாய் பண்ணலாம் தான் நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் நான் சேர்ந்ததோ கேர்ள்ஸ் காலேஜ்.
0: நீயுமாமா?
1: ஆமாம்.
0: சொல்லு
1: காலேஜ் போறேன்னு சொன்னோன்னே அவ்வளவுதான். ஊர்ல இருக்கவங்க இனிமே நீ மாறிட்டு வந்த காலேஜ் சேர்ந்துட்டல அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பல பேர் ஸ்கூல்ல வந்து அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளில கொண்டு வர முடியாது. ஆனா காலேஜ் அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரோட இண்டிபெண்டன்ட் டேலண்ட் எல்லாம் காமிக்கலாம். ஆனா காலேஜ் வந்தப்பறம் தான் தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு. லஞ்ச் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம், காலேஜ் லைஃப்ல ஊர் சுத்திட்டு கிளாஸ் பங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் கேர்ள்ஸ் காலேஜ்னா கேட்கவே ஆனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். லஞ்சில் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றது, ஊர் சுற்றுறது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ எடுத்துக்கிறது, ப்ரொஃபஸர்ஸை கலாய்க்கிறது, கிளாஸ் கட் அடிக்கிறது. இல்லை இல்லை, கேட்க சொல்கிறத கேளுங்க. இப்படிலாம் இருக்கும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காலேஜில் வந்து படிப்புக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ காலேஜ் லைஃப்பை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷப்பட வேணாம் யாரும். ஸ்கூல் லைஃப்பில் வந்து படிப்பு அது மட்டும் தாங்க இருக்கும். ஆனால் காலேஜில் அப்படி இல்லை. ஸோ இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ், டான்ஸு, பாட்டு அப்படி இப்படின்னு என்ன வேணால்
0: பண்ணலாம். நல்லா பாடுவீங்க போல இருக்கு. பாடுவீங்களா ஆடுவீங்களா?
1: நான் கொஞ்சம் பாடுவேன் அப்படின்னு நம்பிக்கை.
0: கொஞ்சம் எங்களுக்காக பாடுங்களேன்.

0: நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணீங்க. சீரியஸா கல்ச்சுரல்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்.
1: சரி சரி, போதும் போதும்,
0: உண்மையதாம்மா சொல்றேன், நிஜமா நல்லா பண்ணீங்கம்மா.
1: ஓகே, அப்புறம்
0: சொல்லுங்க அடுத்து வேற என்ன காலேஜ் பத்தி. இப்ப காலேஜ் வந்துட்டீங்க, இப்போ நீங்க வந்து 12th படிக்கும் போது நினைச்ச காலேஜ் லைஃபுக்கும் இப்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ற அந்த என்ஜாய் பண்றீங்களா, இல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க உங்க காலேஜ் லைஃப் பத்தி?
1: இனிது இனிது படத்துல வர மாதிரிலாம் காலேஜ் இருக்கும்னு நம்பி வந்தேன், ஆனா இங்க பார்த்தா இங்கேயும் ஜாலியா தாங்க இருக்கு, இது ஒரு வேற வழிதத்துல ஜாலி. ஸோ காலேஜ்னா படிப்பு, இப்போ கொஞ்சம் காலேஜ் சேர்ந்து ஒரு வாரம் தான் ஆகுது, ஸோ ஃபுல்லாக தெரியல காலேஜை பற்றி. முதல் ரெண்டு நாள் ஜாலியாக போச்சு இன்ட்ரோ அப்படி இப்படின்னு, இப்போ நல்லா தான் போகுது. ஸோ இனிது இருந்தது படம் மாதிரி இல்லைனாலும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன் இந்த 3 இயர்ஸையும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: தேங்க்ஸ் உங்களுடைய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக. அடுத்து நம்ம கூட ஜாயின் பண்ணுறாங்க சங்கீதா. சொல்லுங்க சங்கீதா, நீங்கள் உங்கள் காலேஜ் லைஃப் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அண்ட் உங்களோட ஸ்கூல் டேஸ் எப்படி?
2: ஹாய், ஐ எம் சங்கீதா. நான் லூர்து ஸ்கூல், பெரம்பூர்ல இருக்க லூர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து எம்ஓபி காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கேன். ஸ்கூல் லைஃப்க்கு பாய் சொல்லியாச்சு, காலேஜ் லைஃப்க்கு ஹாய் சொல்லி 1 week ஆயாச்சு. லாஸ்ட் இயர் 12th படிக்கிறப்ப ஸ்கூல்ல எல்லாரும் பப்ளிக் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி எங்களை படி படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா 12th முடிச்சோம், மார்க் பத்தி கவலைப்படாம நல்லா என்ஜாய் பண்ற காலேஜ தேட ஆரம்பிச்சோம்.
0: படிக்கும் போதே தாங்க
2: சொல்றேன்,
0: அவங்க சொல்றாங்க என்கிட்ட
2: வெளியே போகணும். பட் எனக்கு வந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், எனக்கு கோயில சேர்த்தே விடல. சரி, கேர்ள்ஸ் காலேஜ்ல என்ஜாய் பண்ணலாம்னு வந்தோம். ஃபர்ஸ்ட் 2 days நியூ ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணோம். நம்ம 3 இயர்ஸும் இந்த மாதிரி தான் ஜாலியா லைஃப் போக போகுது அப்படி இப்படின்னு ஒரு கனவோட உட்காந்துட்டு இருந்தோம். 3rd day வந்தோம். 3rd day மேம்லாம் வர ஆரம்பிச்சு போர்ஷன்ஸ் பத்தி சொல்ல ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம், ஐயோ லைஃப்ல இன்னும் இவ்வளவு இருக்கா, நம்ம 3 இயர்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் அப்படி இப்படின்னு ஜாலியா தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறப்ப லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ இனி படிக்க ஆரம்பிக்கணும்னு லைட்டா தோணுது. பட் படிக்க
0: லைட்டா தான் தோணுதா? இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு கொளுத்துற வெயில்ல போய் டான் ஆகாம இருக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
1: போடுங்க ஹெல்மெட்.
0: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
2: ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்றாங்க, இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து காலேஜ் லைஃப் வந்து எப்படி என்ஜாய் பண்றாங்க அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கூட அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்க வராங்க மாலதி.
2: எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க மாலதி. நான் அங்கநல்லூர் பிரின்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். அங்க கோயில்ல படிச்சு காலேஜ் கோயில்ல ஃபுல்லா அங்க ஃபுல்லா கோயட் தான். ஸோ அங்க படிக்கும் போதே காலேஜ் கோயட்னு நினைச்சு ஒரு கனவெல்லாம் கண்டோம். ஆனால் ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் லைஃப்னா ரொம்ப ஜாலியாக இருக்குன்றது படத்தை பார்த்து தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணப்போ எப்போடா காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்னு தோணிச்சு. ஆனால் ஜான்வரி ஃபுல்லாக டெஸ்ட்டு எக்ஸாம்ஸ்ன்னு ஃபுல்லாக லைஃபே வெறுத்துட்டேன். என்னோட கடைசி எக்ஸாம் முடிஞ்சது தான் ஒரு நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. அந்த லைஃப் அப்போ நியூ ஸ்டார்ட்னு தோணிச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டே காலேஜில் நல்லா என்ஜாய் பண்ணும், நல்லா எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஸோட சுற்றணும் கோயட் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் எல்லாரும் சொன்ன மாதிரி கோயடை விட கேர்ள்ஸ் காலேஜ் தான் செம்மையாக இருக்குது, கேர்ள்ஸோட தான் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றதுனால ஒரு கேர்ள்ஸ் காலேஜ் தேடினேன். அண்ட் ஸ்கூலில் காலேஜ் பற்றி பயந்த ஒரே நியூஸ் ராகிங் தான். காலேஜோட ஃபர்ஸ்ட் டே என்டர் பண்ணதும் பைசைக்கிள்லேருந்து டூ வீலர் சோலோவாக ரைட் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஹாப்பினஸ். ஸ்கூலுக்கு ஒரு பாட்டு அப்படின்னா என் சோக கதையை கேளு தாய் குலமே அந்த பாட்டு தான். பட் இதே காலேஜ்குள்ளே வந்தால் டங்கா மாதிரி ஊதாரின்ற பாட்டு தான் ஞாபகம் வருது. ஸ்கூல்ல இருந்த வரைக்கும் மார்னிங் டியூஷன் ஈவினிங் டியூஷன், ஆனால் காலேஜில் அப்படி இல்லாதது தான் ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ்ங்க. காலேஜ் வந்தது ஒரு வீக் ஆயிடுச்சு, அதுலேயே ரொம்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
1: ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க போல இருக்கு.
2: கிடைச்சிட்டாங்க. இன்னும் வெளியே
1: சின்ன இருக்கீங்க உங்க கேங்ல? இப்போ
2: என் கேங்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்போம்.
1: இன்னும் சொல்றீங்க
2: இல்லைங்க, இன்னும் சுத்தறதுக்கான ஆள் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர்றதுக்கு யூனிஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தாங்க நெக்ஸ்ட் சந்தோஷம். காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் டே சந்தோஷமாக ஒரு விஷயம் எல்லாருமே நம்ம கெத்தாக பார்க்கறது தாங்க. அப்புறம் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி வச்சாங்க, செம்மையாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம்.
1: டான்ஸ்லாம் ஆடினீங்களா?
2: ஆ, நல்லா ஆடினோம், நல்லா என்ஜாய் பண்ணோங்க. தென் காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக் முடிஞ்சிருச்சு. இந்த ஒன் வீக் நல்லா போச்சு, டெஸ்ட் இன்னும் சம்ஸ்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இனிமேல் எப்படி காலேஜ் லைஃப் இருக்க போகிறதுங்கிறது இனிமேல் தான் தெரியும்.
1: தேங்க்யூ மாலதி. அண்ட் அடுத்து நம்ம கூட பேச போகிறாங்க சரண்யா.
3: ஹாய், ஹலோ காய்ஸ், நான் தான் சரண்யா பேசுகிறேன். உங்கள் எண்ணத்தில், எல்லார் எண்ணத்தில், என்னோட எண்ணத்தில் எல்லாருமே காலேஜ்னா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க.
1: அந்த அப்படி இப்படி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இப்போது டுவெல்த்து முடித்தா போதும், எக்ஸாம் டென்ஷனு, டியூஷன் டென்ஷனு, தூங்க நேரம் இல்லை, நைட்டு ஃபோன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
1: டுவெல்த்தில் லாஸ்ட்டாக நீங்கள் சொன்னது மட்டும்தான் உண்மைன்னு நினைக்கிறேன்.
3: இல்லை, எல்லாமே உண்மை தான். எதுவும் பேசக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது, ரிலேஷன் கூட பேசக்கூடாது.
1: குரூப் ஸ்டடிஸ் அப்படி இப்படி சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பீங்க?
3: பண்ணலாம் தான், ஒரு தடவை ரெண்டு தடவை, அதுக்கு மேலே
1: ஓகேங்க, நான் எதுவும் சொல்ல. சொல்லுங்கள்.
3: அப்படி இப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் ஒரு வழியாக டுவெல்த்து படித்து முடிச்சு எக்ஸாம் மார்க்கு வரட்டும் அப்படின்னு கடைசி எக்ஸாம் அப்போ ஜாலியாக விட்டா போதும்னு வெளியே சுத்த கிளம்பிடுவோம். அப்புறமா ஒரு ரெண்டு மாதம் அப்படியே எல்லாரும் கூட டெய்லி வீட்டில் இருக்கிறதோட வெளியே இருக்க நேரம் தான் அதிகமாக அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணி டுவெல்த் ரிசல்ட் வர அப்போ வந்து ஒரே டென்ஷன். நைட்டு அப்படியே தூங்கிடுறது முன்னாடி நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வீட்டில் பேக் அடிச்சுட்டு உட்காந்துடுறது.
1: என்ன பேக் அடிச்சுட்டு உட்காந்து?
3: ஆமாம், எல்லா வீட்டு வேலை செஞ்சு, ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, நான் செய்கிறேன்.
1: ஆக பிடிக்கிற வேலைங்களா?
3: அதே தான் எக்ஸாக்டாக. அப்படி முடிச்சு ஒரு வழியாக ரிசல்ட் வந்து அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சீக்ரெட்டாக பார்த்து அழுகிற மாதிரி சீன் போட்டு என்னென்னவோ
1: பண்ணலாம். நம்மளுக்கு கை வந்து கலையாச்சுங்க.
3: அதுவும் அப்போ வந்து நம்ம நிறையாவே காமிக்கணும். ஸோ வந்து நல்லா அழுது என்னமோ சமாதானப்படுத்தி ரிசல்ட்டை வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது காலேஜ் தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலேஜ் சேர்றாங்க, அவங்க இந்த காலேஜ் சேர்றாங்க, அப்படி இப்படி நெட்டில் பார்த்து ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடித்து ஒரு காலேஜ் பிடிச்சி சேர்ந்துட்டோம். அது வந்து கோயடா இல்லைனா ஒரு கஷ்டம், கேர்ள்ஸாக இருந்தால் இன்னும் ஒரு கஷ்டம்.
1: எல்லாருக்குமே பொதுவாக அந்த கோயடா இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும்.
3: ஏன்னா டுவெல்த் வரைக்கும் எல்லாம் கோயட் பச்சு அப்படி இப்படின்னு வந்ததுனால இப்போ எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கிடைச்சதும் கேர்ள்ஸ் காலேஜ், எனக்கு கோயட் கிடைக்கல, அது ஒரு கஷ்டம் தான்.
1: ஆனால் பண்ணாதீங்க, அடுத்தது பார்த்துக்கோங்க.
3: எம்எஸ்சி இருக்கு, பார்த்துக்கலாம். அப்புறமா காலேஜ் கிடைச்ச அடுத்த விஷயம் ட்ரெஸ். ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல், எங்க ட்ரெஸ் வாங்குறது, எங்க ஸ்லிப்பர்ஸ் வாங்குறது, அதுக்கு மேட்சிங்க இயர்ரிங்ஸ், வாட்ச், ஸ்லிப்பர்ஸ்,
1: ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இல்ல லைஃப்ல அது?
3: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப, அவ அது போட்டுட்டா, அவ இது போட்டுட்டான்னு பார்த்து நம்ம ஐயோ நம்ம அது வாங்கணும், ஐயோ நம்ம இது வாங்கணும், மொபைல் போன், அதுக்கேத்த கவரு, அதுக்கேத்த எல்லாமே, பேக்ல இருந்து எல்லாமே நம்ம அப்பதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்பாவோட பாதி காசை பறிச்சு டெய்லி பாக்கெட் மணின்னு சொல்லி அப்பாவோட மீதி காசையும் புதைச்சிருவோம். செம்ம ஜாலியா இருக்கும்.
1: அவங்க காசை புதைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: கண்டிப்பா, நம்ம புதைக்காம வேற யார் பண்ணுவா?
1: அது சரிதான்.
3: இதுவே நம்மளுக்கு ஒரு அக்கா அண்ணா யாராவது இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அது வாங்கிட்டாங்க எங்களுக்கு, நீங்க இப்போ ஏன் இந்த வயசுல இதை வாங்கி தரல, எனக்கு ஸ்கூட்டி வேணும், ஸ்கூட்டி வேணும், அது வேணும், லேப்டாப் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இதுதான் வேணும்னு சொல்லி ஒரு வழியா காலேஜ் ஃபர்ஸ்ட் டே உள்ள
1: ஸ்கூட்டி வாங்கிட்டீங்களா?
3: இல்ல, எனக்கு இன்னும் 18 ஆகல, அதனால நான் இன்னும் எதுவும் கேட்கல. இப்பெல்லாம் என்ன சொல்றது, காலேஜ் ஃபர்ஸ்ட் டே போனோன்னா எல்லா ஒரு பயத்தோட தான் போவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் போனாதான் என்னமோ நம்ம தான் அங்கே வந்து என்னமோ வாழ்ந்த மாதிரி என்னமோ அப்படி இப்படின்னு ஓகேவா அப்படி இப்படின்னு ஒரு கெத்தோட போவோம். ஆனா இப்போ நம்மளுக்கு யாருமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, என்னமோ அங்க அப்படியே அமைதி பாம்பு மாதிரி அப்படியே பொறுமையா போய் அப்படியே சைலண்டா.
1: அமைதி படை கேள்விப்பட்டிருக்கு, அது என்னங்க அமைதி பாம்பு?
3: சிங்கிளா தனியா அப்படியே மெல்லமா யாருக்குமே தெரியாம போய், அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இல்ல, அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காரு.
1: நம்மள லாஸ்ட் பெஞ்ச் ராக்கர்ஸ்ல,
3: அதுவும் லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க பசங்கள ஒண்டிதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்போம் நம்மளா. சோ அங்க பார்த்து புடிச்சி நம்மள கேங்கா தேடி, அதுவும் படிக்கிற பசங்களா சேர்த்து கூடாது, சும்மா வெளியே சுத்துற பாட்டிங்க,
1: பாயிண்ட் பாயிண்டா அடிக்கிறீங்கம்மா.
3: இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போது நான் சாப்பிடுறதுக்கு பாட்டிங்க, அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்க்கணும் நம்ம, ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ புடிச்சு
1: கிட்டே நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க.
3: அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு வழியா செகண்ட் டே வந்து ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னு சொல்லி என்னமோ என்னென்னமோ தீம்லாம் சொன்னாங்க. வந்து எல்லாரும் பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது. ஸோ ஒரு வழியா என்னமோ டான்ஸ் ஆனாங்க. நான் வந்து உட்காந்து எல்லாரையும் கலாய்ச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு,
1: கலாய்க்கிற வேலை இருக்கு அது மட்டும் நம்மளுக்கு ஈஸியா வந்துடும், ஆனா அந்த விஷயத்துல நம்ம போய் செய்ய சொன்னா மட்டும் நம்மளுக்கு வரும் பாருங்க.
3: அது வராதுனால நம்ம கலாய்ச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ஓரமா நின்னு கலாய்க்க
1: வருது, அந்த வேலையை செய்ய வரலையா?
3: வராது, வாழ்க்கை ஃபுல்லா
1: வராதுன்னா கலாய்க்க கூடாது.
3: கலாய்ப்போம், நாங்க
1: கலாய்க்க கூடாது.
3: சின்ன வயசுல இருந்தே நான் அப்படி வளர்ந்துட்டதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னமோ செகண்ட் டே தேர்ட் டே அப்படியே போச்சு. அப்புறமா டீச்சர்ஸ் வந்து அது இதுன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லைஃபோட பயம் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் காலேஜை வந்து ஒரு சைடு வந்து என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இன்னொரு சைடு லைஃப் இருக்கு. காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணிட்டோம், நிறைய ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் லைஃப்ல படிக்க பாருங்க, என்ஜாயும் பண்ணுங்க, எல்லாமே ஈக்குவலாகவே வச்சுக்கோங்க, ஓகேவா? தேங்க்ஸ்.
1: தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ நம்மளோட ஷோல ஒரு சின்ன பிரேக், பிரேக் அப்புறம் திரும்பவும் சந்திக்கலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்ம போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணும், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி, அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: Welcome back to the show. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நம்ம இவ்வளவு நேரம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து இப்ப இந்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க காலேஜ் லைஃப, படத்தை பாட்டு ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க. காலேஜ் வந்து இப்படி இருக்கும், கட் அடிக்கணும், பங்க் பண்றோம் அப்படின்னா. ஆனா இப்ப காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம கூட பேச வராங்க ஸ்ரீவித்யா.
2: எல்லாருக்குமே வணக்கம், என் பேர் ஸ்ரீவித்யா. நான் வந்து நியூ பிரின்ஸ் மெட்ரிகுலேஷன்ல இருந்து வரேன்.
1: இதுக்கு முன்னாடி கூட யாரோ நியூ பிரின்ஸ்ல இருந்து வந்தாங்க.
2: அது பிரின்ஸுங்க. யோசிச்ச விஷயம் இது ஸ்கூல் கிடையாது அப்படின்னு. சோ காலேஜ்ல ஜாலியா இருக்கலாம், முதல் ஜாலியா என்னன்னா யூனிஃபார்ம் இல்ல அப்படின்றதான். சோ குட் பை டு யூனிஃபார்ம் அப்படின்றதே எங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிலீஃப் தான். செகண்ட் என்ன, எல்லாரும் கலர் டிரெஸ்ஸுங்க, செம்மையா கலர்ஃபுல்லா அப்படியே
1: என்ன
2: பெரிய கொடுமைனா, நாளைக்கு என்ன டிரெஸ் போடுறது, நாளைக்கு என்ன டிரெஸ் போடுறது, நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேக்ஸ் போடுறனோ இல்லையோ, அதை விட முக்கியமான விஷயம் என்ன, நாளைக்கு என்ன ட்ரெஸ் போட போறேன்னா. எங்க வீட்டுல கூட சொல்லுவாங்க, ஏமா நாளைக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஹோம்ஒர்க்லாம் பாத்துறாத, என்ன ட்ரெஸ் போடுறது, அதுக்கு மேட்சிங் என்ன கம்மல் போடுறது மட்டும் நல்லா பாருந்தாங்க சொல்லுவாங்க. செகண்ட் என்ன, ஸ்கூல்லதான் எப்ப பாரு ஹோம்ஒர்க், டெஸ்ட், கிளாஸ் ஒர்க், அசைன்மெண்ட், ரெக்கார்டுன்னா இங்கேயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்து மனசு சொன்ன ஒரே ரியாக்ஷன், என்ன கொடுமை சார் இது அப்படின்றது மட்டும்தான். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, ஜாலியாக இருக்கு, கேங்கோட சேர்ந்துட்டோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸு, நிறைய லூட்டி, கொஞ்சம் சண்டை, எல்லாமே காலேஜ் லைஃபோட ஸ்பெஷல் தான். இது என்றைக்குமே எல்லாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ என்ன தான் ஸ்கூல் லைஃப் மிஸ் பண்ணாலும், எல்லாருமே ஸ்கூல் மாதிரியே ஒன்றா இருக்கிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா சுற்றுறது, அது ஸ்கூல் லைஃப், ஸ்கூல் மெமரிஸை நிறையவே கொடுக்குது. ஆனால் ஸ்கூல் மாதிரி இல்லை.
1: ஸ்கூல் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களோ?
2: கண்டிப்பாக ஸ்கூல் லைஃப் மாதிரி இன்னொரு லைஃப் கண்டிப்பாக வராது, பட் காலேஜ் லைஃபும் மிஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம் என்ன, காலேஜ் போறியா, என்ன காலேஜ்மா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜுங்க அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் எல்லாம் கெத்தா பாக்குறாங்க. அது இன்னும் செம்ம டபுள் ஜாலிங்க. அதோட காலேஜ் போறியாமா, பத்திரமா இருமா, அப்படி இப்படி இருக்கமா, அப்படி இப்படி எல்லாரும் இருப்பாங்க, நீ அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, எப்படி டென்த்லயும் டுவெல்த்லயும் சின்சியரா படிச்ச மாதிரியே நீயும் படிக்கணும்னா, இதெல்லாம் கேட்டு இதான் சொல்ல போறீங்களா, வைப்ல சேம் பிளட் அதே தான். ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் ஓகே ஓகேங்க, சரிங்க சரிங்க,
1: வாங்கி அந்த கதில் விடுறது ரைட்டா,
2: நாங்க எல்லாத்தையுமே அப்படிதான் விடுறது. இன்னும் என்ன கரெக்டா தெளிவா சொல்லுனா, தல ஸ்டைல சொல்லுனா, இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா. ஸோ இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி 1 week ஆச்சு. இந்த 1 weekல ஃப்ரெஷர்ஸ் டே செம்மையா இருந்தது, ஜாலியா டான்ஸ் ஆடணும், எல்லாருக்குமே பிடிச்சது. ஸோ இது எல்லாமே இருந்தாலும் இன்னொரு சைடு என்ன மனசு சொல்லிச்சுன்னா, ஸோ ஒரு ப்ராவர்ப் இருக்கு, ஒர்க் வைல் யூ ஒர்க், பிளே வைல் யூ பிளே. ஸோ என்னதான் ஜாலியா படிச்சா, ஜாலியா என்ஜாய் பண்ணாலும் படிக்கவும் செய்யணும், பேரண்ட்ஸ்க்கு நல்ல பேரும் வாங்கி தரணும், இதுதான் என்னோட ஒரே விஷ்.
1: ரொம்ப நல்ல கருத்தோட முடிச்சீங்க.
2: மெசேஜ் முக்கியம் இல்ல,
1: ரொம்ப முக்கியமா நாட்டுக்கு.
2: தேங்க்யூ
1: ஸ்ரீவித்யா. அடுத்து நம்ம கூட வந்து அவங்களோட வியூஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க நிவேதா.
3: ஹலோ லிசனர்ஸ், நான் நிவேதா. நான் ராயப்பேட்டா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கேன்.
1: நீங்க 11th படிக்கும் போது கூட இங்க வந்திருக்கீங்க போல இருக்கு.
3: அதே அதே, அதாவது 11th ல இருந்து பூஞ்சோலை ப்ரோக்ராம் இங்க பண்றீங்க. அந்த பூஞ்சோலை ப்ரோக்ராம்காக எங்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. பாட்டு பாடுங்க, பாட்டு இருங்க, அதுக்குள்ள பாட்டு சொல்றாதீங்க. பாட்டு பாடினேன்.
1: அப்படி நீங்க பாட்டு பாடாம போக முடியாது இங்க இருந்து.
3: அந்த கொடுமையை நீங்க கேட்டுதான் அப்புறம் கேக்குறவங்க காது ரத்தம் வந்து.
1: பரவாயில்லங்க, பாடுங்க.
3: சரி ஓகே, இப்ப வேணாம். பல பல கனவுகள் இருந்தது. அது ஒரு நீலா காலம், அந்த மாதிரி பாட்டுலாம் மனசுல வருதுங்க. இப்போலாம் ஸ்கூல்ல நாங்க ஏதாவது டீச்சர்ஸ கோவப்பட வச்சுட்டோம்னா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, நீங்க காலேஜ் போனாதான் பட்டு திருந்துவீங்க.
1: இது வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் ஆயிடுச்சு, எல்லாரும் இதே சொல்லிட்டு
3: நினைக்கிறேன். என்ன பண்றது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, நம்ம கஷ்டம்
1: வாஸ்தவம் தான்.
3: நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், இது டீச்சர் சொல்கிறது, நாங்கள் நல்லா ஸ்பூன் ஃபீட் பண்ணுறோம், அதையும் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, நீங்கள் காலேஜ் போனால் கஷ்டப்படுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பேசிக்கே இல்லாமல் இருந்தால் அங்கே சர்வை பண்ணவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அங்கெல்லாம் லெக்சர் பண்ணிட்டு புக்ஸு எங்ககிட்ட இருக்காது, புக்ஸ்லாம் நீங்கள் லைப்ரரியில தான் போய் வந்து சர்ச் பண்ணும் ரிசர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் எப்படி இருக்க போதோ தெரியல. நாங்களாம் அப்போ மூட்டை மூட்டையா புக்ஸ் தூக்கிட்டு போவோம். லஞ்சு பேக்குன்னே தனியா ஒரு லஞ்சு, அதுக்கு ஒரு பேகு, அது ஒரு சைட்ல நாங்க முதுகுல ஒரு மூட்டை, இதெல்லாம் தூக்கிட்டு ஏதோ அரிசி கடைக்காரன் கூலி மூட்டை தூக்குற மாதிரி நடப்போங்க. இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சைடா அப்படியே ஸ்டைல ஒரு ஹேண்ட்பேகு, ஒரு கூலர்ஸு, சென்ட்லாம் போட்டு சும்மா கம கமன்னு வரலாம் அப்படின்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன். பாக்கல எவ்வளவு தூரம் போகுதுன்னு.
1: இப்போ எப்படி வரீங்க காலேஜுக்கு? அப்படிதான் வரீங்களா? லைட்டா?
3: ஏன்னா பாக்குறவங்களுக்கு தான் சொல்லணும், நம்மளே நம்ம பெருமை. நோ பப்ளிசிட்டி, நோ.
1: எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது.
3: அப்புறம் சும்மாவே படத்துல காட்டுவாங்க காலேஜ் லைஃப் பத்தி. எக்ஸாம்பிளுக்கு இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை கலாய்க்கிறது, அப்புறம் கிளாஸ்லாம் நடக்கிற மாதிரியே தெரியாதுங்க. நம்ம ஜெனிலியால எல்லா கிளாஸையும் கட்டச்சு பானி பூரி ஐஸ்கிரீம்னு போயிடுவாங்க. அப்புறம் கட்டச்ச கிளாஸ்ல ஒன்னா சேர்த்துச்சு மேம் நடத்தும் போது ஒண்ணுமே புரியாம தலைகால் புரியாம
1: உட்காந்துட்டு
3: அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸ்லாம் பங்க் பண்ணலாம், அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஃபோன்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சா காலே ஃப்ரெஷர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் கூட இருந்தேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு கூட சொன்னாங்க, நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு கூட ஃபோன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறீங்க, கிவ் இட் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் யுவர் கைட்லைன்ஸ், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இப்போ வந்து யூனிஃபார்மு அதெல்லாம் எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபுல்லாக ஒரே கலர் யூனிஃபார்மு, அப்படி இப்படி எப்போ பாரு ஒரே எங்கே பார்த்தாலும் அதே கலராக தான் தெரியும், ஒரு கலர் ஃபுல்லாகவே இருக்காது. அதே மாதிரி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம காலேஜ்லலாம் யூனிஃபார்மே கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். அதனாலே நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்டோட வண்ணாரப்பேட்டைக்கு போய் பர்ச்சேஸாக பண்ணி கலர் கலர் ட்ரெஸ்ஸாக வாங்கி வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா டெய்லி போட்டுட்டு வந்து கலக்க போகிறேன்.
1: கத்திரிப்பு கலர், உதா கலர், அந்த மாதிரி
3: அந்த மாதிரிலாம் அடிக்கிற கலர்லாம் இல்லைங்க. நம்ம ட்ரெண்டே மாறிடுச்சுன்னு நீங்கள் இப்போ ஹிப்ஹாப் தமிழ் ரேஞ்சுக்கு போகிறோம் நம்ம
1: பாருங்களா.
3: ஓகே, ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. தென் காலேஜ் நல்லா என்ஜாய் பண்றதுக்கு தான் ஸ்கூல்னா ஃபிங்கர் ஆன் யுவர் லிப், ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச், ரைட் யுவர் இம்போசிஷன், அந்த மாதிரி
1: நீல் டவுன் முக்கியமானது.
3: நீல் டவுன், நீல் டவுன் அதெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போச்சுங்க. இனிமே அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு நம்புறேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு போக மாட்டேன்னு நம்புறேன். இனிமே நாங்களாம் யூத்து, நானும் யூத்து தான், நானும் யூத்து தான், நானும் யூத்து தான் வெளியே சொல்லிக்கணும், அது மாதிரி இருக்கணும்னு நான் நம்புறேன். இனிமே எல்லாம் அப்படிதாங்க. ஸோ என்ன நான் பேசுறது கரெக்ட் தானே?
1: ரொம்ப சரியா பேசுனீங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பாடுறேன்னு சொன்னீங்களே, பாடுங்களேன் பாப்போம்.
3: பாடிதா பாடிதா ஆகணுமா?
1: கண்டிப்பா.
3: சரி ஓகே.
1: பூஞ்சோலை ப்ரோக்ராம்க்கு வந்து பாடிட்டு இந்த ப்ரோக்ராம் பாடலன்னா எப்படி?
3: பூஞ்சோலைங்கிறது குரூப் சாங்குங்க, இது சோலோ சாங்ல.
1: இது உங்க டேலண்ட வெளிப்படுத்துங்க.
3: டேலண்டா? சரி, எங்க ஆர்ஜி காயத்ரிக்காக. காயத்ரி மேம் நீங்க ஏதாவது சொல்லுங்க. மேம்ல காயத்ரி நீங்க ஏதாவது சொல்லுங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க.
3: இல்ல இல்ல, நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க, அதை பாடுங்க.
1: எனக்கு வந்து அந்த காக்கி சட்டை படத்துலேருந்து காதல் கண் கட்டுதே சாங் ரொம்ப பிடிக்கும், பாடுங்க.
3: காதல் கண் கட்டுதே பாட சொல்கிறீங்க? இல்லை காது கட்டிக்கோங்க, பாட போகிறேன்.
1: பாடுங்க, அது கேட்குறவங்கள பொறுத்து.
3: திஸ் சாங் இஸ் டெடிக்கேட்டட் டு அவர் ஆர்ஜே காயத்ரி.

0: அருமையா பண்ணம்மா, ரொம்ப அருமையா பண்ண. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி கிழி கிழி கிழி கிழிச்சிட்டீங்க, செம்ம.
1: போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா.
0: ஐயோ நிஜமா உண்மையதான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்கள வேணாலும்
1: கேட்டு. சரி, என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்டீங்க, இப்ப நான் 1 week ஆச்சு, அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லையே.
0: நீங்க சொல்லலாம், நீங்க உங்க பாடினதுக்கு அப்புறம் அடுத்து அதுதான்.
1: சரி, அதை பத்தி சொல்லவா?
0: சொல்லுங்க.
1: சிம்பிளி சூப்பர்ப் தான் சொல்லணும். ஏன்னா நான் நினைச்சது ராகிங்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ்னாலே ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது, ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, ராகிங், தரையில நீச்சல் அடிக்க சொல்லுவாங்க, பாட்டு பாட சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுவாங்க கோஎட் காலேஜ்னா ரொம்ப ராகிங் இருக்கும், கேர்ள்ஸ் காலேஜ்னா அவ்வளவா இருக்காதுன்னு. ஆனா நிறைய பேர் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கேர்ள்ஸ் காலேஜ்ல தான் நிறைய ராகிங் அடிக்குது, ஏன்னா பொண்ணுங்களே சும்மா பசங்க மாதிரி கில்லி மாதிரி இருக்காங்க அப்படின்னு. சரி, பயத்தோட தான் வந்தேன். ஆனா எங்க சீனியர்ஸ் எல்லாம் செம்மங்க, ராகிங்கே இல்ல, அவ்வளோ சூப்பரா எங்களை வந்து அப்படியே. நாங்க பிஞ்சு குழந்தைகள் இல்ல, அதனால எங்களை நல்லா
0: பிஞ்சு குழந்தையாங்க.
1: ஆமா, உங்கள் பார்வையில் நாங்கள் பிஞ்சு குழந்தைகள் அல்லவா?
0: என் பார்வைக்கு தெரியலையே,
1: கண்ணு குளர்னு வாசனைக்கார் போயிடுங்க பேசுங்க. அதனால ஸோ அவ்வளோ நல்லா எங்களை ரொம்ப ரொம்ப கியூட்டாக எங்களை நடத்துறாங்க. ஸோ உங்களுக்குலாம் எங்களோட நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்,
0: நன்றிகள் பல.
1: யா, நன்றிகள் பல. ஸோ 1 week ஆச்சு காலேஜ் வந்து. எப்பயும் போல தான், ஸ்கூலில் என்ன பண்ணுவோமோ அதே தான் காலேஜ்லேயும் பண்ண போகிறோம். என்ன, ஸ்கூலில் வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடிங், காலேஜ்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம், பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் இங்கே தானே இருக்கணும்.
0: தேங்க்யூ ஸோ மச் நிவேதா, நீங்கள் உங்கள் வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு.
2: இத்தனை நேரம் நாங்கள் எங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லைங்க, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை நேரம் நாங்கள் போட்ட மொக்கை எல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டே, அதுவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, அதுக்கும் தேங்க்ஸ்.
0: அதுவும் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
2: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்த உதவியாக இருந்த MOP சமுதாய வானொலிக்கும் எங்களது நன்றி.
1: ரொம்ப ரொம்ப உண்மை. அதுவும் நான் பாட சொல்லி, நான் பாடிக்க, அதுவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை என்ன பாட சொல்ல சொன்னீங்க பார்த்தீங்களா? அங்கே நிற்கிறீங்க, இங்கே நீங்கள் அங்கே
0: நிற்கிறீங்க. நான் உட்காந்துட்டு தாங்க இருக்கேன்.
1: சரி, அங்கே உட்காருங்க, நீங்கள் அங்கே உட்காருங்க.
0: ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டு. இப்போ வந்து காலேஜ் லைஃப் பற்றி இங்கே இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினாங்க இங்கே. ஆனால் வந்து காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து இது மட்டும் கிடையாது, என்ஜாய்மெண்ட் மட்டும் இல்லை. அவங்க வந்துட்டு இன்னும் நல்லா அவங்களோட ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறது, அவங்களோட கேரியரை டிசைட் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ வந்து என்ஜாய் மட்டும் பண்ணாமல் 50% என்ஜாய்மெண்ட், 50% வந்து அவங்களோட கேரியரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் அவங்க வந்து என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களோட கேரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போ இதோட இந்த ஷோ முடியுது, அடுத்து இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ காயத்ரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP இன் சமுதாய வானொலி 107.8. ஸ்டே டியூன் வித்

97.8.

0: I am GK Uttra Nigla Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
1: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
1: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
3: இயற்கை உரமே சிறந்தது.
1: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: put your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. B. Together. M. O. P. M. O. P. 107. புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ், ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் கா ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ், தேங்க் யூ.

லிசனர்ஸ், நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8. நான் உங்க ஆர்ஜே ராஜ். நம்ம நேத்துக்கு அதுக்கு முன்னாடி நாளெல்லாம் காலேஜ் எஜுகேஷன், ஸ்கூல் எஜுகேஷன் பத்தி எல்லாம் பார்த்தோம். ஆனா இதெல்லாம் விட முக்கியமானது இன்னொன்னு இருக்கு. இந்த மாசம் பூரா பக்கத்து ஊருக்கு போறதோ இல்லையோ, ஆனா இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா அப்ராடுக்கு யூஎஸ்க்கு எல்லாம் போய் வேலை தேடிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம எம்எஸ் படிக்கிறதுக்கு நிறைய பேர் கிளம்பிட்டே இருக்காங்க. ஸோ எம்எஸ் படிக்கிறது நம்மளுக்கு அதை தெரிஞ்ச சில பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன, ஃபாரின் யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்களே டோஃபில் அப்படி இப்படின்னு ஏதோ எழுதணும் அப்படிதான் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் விட நிறைய ஒன்றும் ஸ்டெப்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இதை பத்தி நம்மளுக்கு தெளிவாக பேச நம்ம கூட பிரணவ தமிழ் செல்வன் வந்திருக்காங்க. இவங்க MIT அண்ணா யூனிவர்சிட்டியில ENI அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இவங்க 12th பாரத் வித்யா பவன்ல 1161 மார்க் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இவங்க 1 இயர் ராம்கோ சிமிஸ்லி ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க நம்ம கிட்ட எம்எஸ் யூஎஸ்ல எப்படி பர்சியூ பண்றது, அதுல நம்ம என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், இந்தியாவிலேருந்து போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி சலுகைகள்லாம் இருக்கு ஃபாரின்ல, அப்புறம் அது ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி நிறைய நம்ம கிட்ட பேச வந்திருக்காங்க. வில் கோயின் ஃபார் அ ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். யூ ஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8, ஆர் சொசைட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். திஸ் இஸ் ஆர்ஜே ராஜ்.

0: Are you depressed? Are you stressed? Or are you feeling restless? Go for yoga. Don't smoke. Smoking kills. Yoga builds.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம காலேஜ்க்கு அப்புறம் எப்படி அப்ராட்ல பர்சியூ பண்றது நம்மளோட பிஜி அப்படிங்கறத பத்தி பாக்க போறோம். நம்ம கூட இதை பத்தி பேசுறதுக்காக பிரணவா தமிழ் செல்வன் வந்திருக்காங்க. ஹாய் பிரணவா.
2: ஹலோ.
1: நீங்க என்ன படிக்க போறீங்க அப்ராட்ல?
2: நான் வந்து அப்ராட்ல எம்எஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்காக போறேன்.
1: ஓகே.
2: ஸோ நான் பிஇ அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். ஸோ பிகினிங்ல இருந்தே என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்ராட் எஜுகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற பிளான்ஸ் இருந்தது. கொஞ்சம் ரிசர்ச் பேஸ்டா போகணும் அப்படின்னா இந்தியா விட்டு கொஞ்சம் வெளில போனா குளோபல் எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல்.
1: அந்த எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லணுமா, என்ன மாதிரி இருக்கும் அது?
2: ஓகே. எம்எஸ்லயே வந்து பார்த்தா நமக்கு தீசஸ் நான் தீசஸ்னு லைக் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம எம்எஸ் நான் தீசஸ் போகணும்னா லைக் அது இந்தியாவோட எம்இ மாதிரி தான் இருக்கும். எம்இ இஸ் மோர் ஆஃப் லைக் தியரி பேப்பர் மாதிரி இருக்கும். ரிசர்ச் விட தியரி பேப்பர் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம ரிசர்ச் பேஸ்டா போகணும் அப்படின்னா எம்எஸ் தீசஸ் அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கலாம்.
1: நீங்க ஏன் அப்ராட் சூஸ் பண்ணீங்க? இந்தியால ஏன் நீங்க பண்ணாம, லைக் டு யூ திங்க் தட் எஜுகேஷனல் சிஸ்டம் இஸ் நாட் தட் குட் இன் இந்தியா ஆர் லைக் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ்?
2: அப்படி இல்ல. ரிசர்ச் ஆப்ஷன்ஸ் அப்படினு பாக்கும்போது நமக்கு யுஎஸ் லைக் வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் எடுத்தா யுஎஸ் யுனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியன் யுனிவர்சிட்டிஸ் விட இன்னும் கொஞ்சம் ஃபோர்மோஸ்டா இருக்கும்.
1: ஓகே.
2: ஸோ ஆல்ரெடி இந்தியால படிச்சிட்டோம். ஸோ நமக்கு ரிசர்ச் ஆப்ஷன்ஸ் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமோ அங்க போய் பர்சியூ பண்றது இன்னும் பெட்டர்.
1: ஓகே ஓகே, தட்ஸ் குட். நீங்க அப்ராட்ல இப்ப படிக்கிறது எப்படி, லோன் மூலமாவா இல்ல ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த மூலமா போறீங்க?
2: எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சிருக்கு. நான் போற யூனிவர்சிட்டியில லைக் அங்க வெரைட்டி ஆஃப் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும். தே கேன் கிவ் யூ டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் இருக்கும், ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் இருக்கும். அது இல்லாம ஃபினான்ஷியல் ஃபண்டிங் இன்கேஸ் நம்ம ரொம்ப டிசர்விங் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தருவாங்க. ஸோ எனக்கு வந்து அங்க ஒன் ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ் அவங்க வந்து எனக்கு ரிசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப் கொடுக்க வில்லிங்கா இருக்காங்க.
1: ஓகே, தட்ஸ்
2: சோ லைக் ஐ வில் டேக் தட். அது இல்லாம ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் நான் லோன் எடுக்க போறேன்.
1: ஓகே. Do you think that taking loans from some banks is affordable to the middle class? Because you know, inga loan edukkiradhu avlova cost aga, but foreign poi padikkanum 3 years or 4 years neenga spend panni padikkiradhu, do you think that's affordable for the middle class?
2: ஏன்னா எப்படி நம்ம ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் எம்எஸ் அப்படின்னு போயிட்டாலே கண்டிப்பா அட்லீஸ்ட் சம் 30-40 lakhs எடுக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மறுபடியும் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி, நம்ம எங்க போறோம், அதுக்கப்புறம் நம்ம ஜாப், அதெல்லாம் பொறுத்து. ஸோ இங்கிருந்து அவங்க ஒன்ஸ் லோன் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போதே தே ஷுட் ஹாவ் தட் அஸ் அ வெரி குட் பிளான். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிருந்தே அவங்க கிளீனாக பிளான் பண்ணிட்டு போகணும். நம்ம போகிற யூனிவர்சிட்டியிலேருந்து வெளில வரும்போது நமக்கு எவ்வளோ சேலரி வரும், ஸோ இன்ட்ரெஸ்டோட பே பண்ணும்போது எவ்வளோ வரும்.

0: அதனால கிளியரா பிளான் பண்ணிட்டு போனா இட் கேன் இட்ஸ் நாட் லைக் இம்பாசிபிள்.
1: ஓகே ஓகே. சோ ஹவ் many இயர்ஸ் டு யூ திங்க் தட் யூ கேன் ரீபே இட் பேக் இன் ஹவ் many இயர்ஸ்?
0: ஓகே, ஆவரேஜா பார்த்தா அசிஸ்டன்ட்ஷிப்ஸ் எதுவுமே இல்ல அந்த மாதிரி.
1: இன்டர்ன்ஷிப்ஸ் ஓகே.
0: சோ மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் இயர் மேனேஜ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்ல சம்மர் இன்டர்ன்ஷிப்ஸ் போவாங்க எல்லாரும். அதை வச்சு அட்லீஸ்ட் செகண்ட் இயரோட ஒன் ஆஃப் த செமஸ்டர்ஸ்க்காவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாம ஆவரேஜா பார்த்தா ஒரு 3 to 4 இயர்ஸ்
1: ரீபேமென்ட். 3 to 4 இயர்ஸ் ஃபார் 30 to 40 இல்ல.
0: யா, ஏன்னா மறுபடியும் இங்க நம்ம எடுக்கும்போது நம்ம டாலர்ஸ் ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மறுபடியும் அங்க நம்ம ரீபே பண்ணும்போது மறுபடியும் நம்ம டாலர்ஸ் ஐஎன்ஆரா தானே பே பண்ண போறோம்.
1: ஓகே ஓகே. ஸோ நீங்க பார்ட் டைமா அங்க வேலை பண்றதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா?
0: அதுதான். ஸோ என்னோட வந்து ரீசர்ச் அசிஸ்டன்ட்ஷிப். அது எப்படின்னா அந்த ப்ரொஃபஸரோட ரீசர்ச்சுக்கு நான் பர் வீக் ஒரு 10 hours அவர் கீழே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அவரோட பேப்பருக்கு நான் ஹெல்ப் பண்ணும், லைக் லிட்ரேச்சர் சர்வே அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கோடிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அதுவே இட்ஸ் லைக் மை பார்ட் டைம்.
1: ஓகே. உங்க காலேஜ் உங்க கோர்ஸ் சம்பந்தப்பட்டமாவே
0: என் கோர்ஸ் சம்பந்தப்பட்டமாவே இருக்கும். இப்போ மந்த்லி மந்த்லி அவங்க ஸ்டைபண்ட் பே பண்ணிடுவாங்க.
1: இப்போ நிறைய நம்ம நிறைய கேட்டிருப்போம் ரீசென்ட் டைம்ஸ், பாஸ்ட் டைம்ஸ் எல்லா இடத்துலயும். இப்போ சைனா ஆஸ்திரேலியா ரொம்ப அதிகமாக நடந்துட்டு வருது. ஆஸ்திரேலியா ரீசெண்டாக 2 months பேக் கூட நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டிங் சூசைட். அது எதனால? ஃபினான்ஷியல் ப்ரெஷர்னால நினைக்கிறீங்களா, இல்ல என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இங்க இங்கேயும் நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டிங் சூசைட், அதெல்லாம் ஃபாரின்ல ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்?
0: ஒன்ஸ் அவங்க அவங்களோட ஹோம் டவுனை விட்டு போறாங்கனாலே ஆப்வியஸ்லி எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரெஷருமே அவங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியலும் இருக்கும், அது இல்லாம சோஷியல் பர்டன் எல்லாமே அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு.
1: லைக்
0: நியூ கம்யூனிட்டி எப்படி பார்த்தாலும், என்ன இருந்தாலும் எங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டு போறோம். சோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்க லைக் இட்ஸ் நாட் லைக் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் கூட கிடையாது. நம்ம டைம் லாக்ல இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸுமே சேர்ந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அ பர்சன் ஆல்சோ.
1: ஓகே. ஸோ நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்ராட்ல இருக்கிறவங்களுக்குலாம், பிகாஸ் இதை ப்ரிவென்ட் பண்ற மாதிரி? லைக்
0: யூ மீன் அப்ராட் போறவங்களுக்கும்
1: அங்க இருக்கிறவங்களுக்கும்?
0: ஓகே, அங்க இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எப்படி இருந்தாலும், அவங்க லோன் எடுத்திருந்தாலும் ரீபேமெண்ட் பீரியட் இருக்கும். ஸோ they need not freak out and the mari da.
1: Okay.
0: So like they can manage with their salary whatever. Okay. They are getting there.
1: So inge inda poravangalukku like some
0: inge inda poravangalukku avanga inge pogumbodhu ellam pannidalam and the mari da irukum, but nama burden kammiya irukka varaikkum nalladhu. So endha university konja cheapa but better ah irukku, scholarships edhilellam varadhu chances adhigama irukku, andha mari choose pannittu poradhu wise option madri.
1: Okay okay. So next பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் ஒண்ணு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறதுல, பட் ஆனா இது வந்து ஒரு சீக்ரெட் கில்லர் மாதிரி போயிட்டு இருக்கு. எப்படின்னா இப்போ நிறைய பேர் யூஜி பண்றாங்க, பிஜி பண்றாங்க, ஐஐடி பிஹெச்டி. என்னோட பெரியமா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்காங்க, ஆனா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுல சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்ம லூஸ் பண்றோம் எவ்ரி இயர். இது அவ்வளவு நிறைய பேர் இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு, பேரண்ட்ஸும் இது எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல. சேட் பார்ட் வேர்ஸ்ட் பார்ட் என்னன்னா அதான் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு தெரியுது அவங்களுக்கு லைட்டா இருக்கு, இது மாதிரி நம்ம பேஷனை பர்சீவ் பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் சரி நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சு, புதுசா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஸோ எப்படி அவங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நம்ம ஒரு சயின்டிஸ்டோ இல்ல ஒரு ப்ரொஃபஷன் நம்ம லூஸ் பண்றோம் ஒன்னும் இல்லை, இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான ப்ரொஃபஷன் நம்ம எவ்ரி இயர் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பத்தி உங்க காலேஜ்ல எவ்வளோ பேர் விமன் படிச்சுட்டு இப்போ நீங்க 1 year ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஸோ இதே மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணிருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு என்கேஜ்மெண்ட்ல கூட முடிஞ்சிருக்கும். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் தட்? இதை பத்தி
0: அது நீங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்போ என் காலேஜ்ல பார்த்தாலே ஒன்ஸ் இப்போ 1 year தான் ஆகுது நான் முடிச்சுடலாம். ஸோ இப்போ எஃபி போனாலே லைக் மேரீட் என்கேஜ் மேரீட் என்கேஜ் அதுதான் டைம் லைன் ஃபுல்லாக இருக்கு. ஸோ அது ட்ரூ தான். பட் எனக்கு என்ன ஃபீலிங்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அவங்களால என்னதான் ஒரு 1 or 2 years ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் அவங்களால கண்டிப்பாக ஐடியலாக இருக்க முடியாது. மோர் ஓவர் இப்போ எம்என்சிஸ் ஐடிஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎம்லாம் எடுத்துக்கிட்டா லேடிஸ்க்கு லைக் பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்லாம் ரெடிலி அவைலபிள் அந்த மாதிரி. ஸோ ஈவன் லைக் even if they get kids after some 2 years avangala paathukittalum after that they can't be idle. I don't think they can be.
1: Okay.
0: So kandippa idukapram adu change aagum nu enakku oru feeling. So
1: yeah, same. So neenga pesuradhu ipo nare per kelittirupanga idukapram they need to you know fire up their passion back and do something useful to the society. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அப்ராட் ஸ்டடிஸ் அதை பற்றிலாம் பார்த்தீங்கன்னா, படிக்கிறதுக்காக சொல்லும் போது படிக்கிறதுக்காக போகிறேன், அங்கே போயிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ்லாமே என்னால் இருக்க முடியல இந்தியா விட்டு, இந்தியான்னு இல்லை தேர் மதல இந்தியா தான் மோஸ்ட், அது இந்தியாவில் தான் நடக்குது, என்னோட இந்தியா விட்டு இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, பட் படிப்பு முடிஞ்சோடனே அங்கேயே ஒரு வேலை கிடச்சிரும், செட்டில் ஆகிடுவாங்க. இது செட்டில் ஆகிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் தேவை, தட்ஸ் யுவர் ஓன் பர்சனல் சாய்ஸ். அப்படின்னா இது நிறைய ஐஐடியிலேருந்து நடக்குது, இந்தியா தான் ஃபுல் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்காலர்ஷிப் இந்தியாவிலேருந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு படிப்பு செலவுலேருந்து அக்காமடேஷன் எல்லாமே இந்தியா கவர்மெண்ட் செலவு பண்ணுது, கடைசியில் வேலைன்னு ஒன்று வந்தோடனே ஃபாரினுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வர்றாங்களா 2 வருஷத்துக்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுன்னு பார்த்தா இல்லை, அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் குடும்பமோ குழந்தைன்னு இருந்துடுறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க?
0: லைக் ஸ்டூடெண்ட் லோன்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்கள நம்ம கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஒன்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட் லோன்ஸ் இங்கே எடுக்கிறாங்க அப்படின்னாலே ஐஐடியிலேருந்து வெளில போகிறவங்க எல்லாரும் மோஸ்ட்டாக ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்னாலே 50 lakhs மினிமம் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு அதை ரீபேமெண்ட் 10 years அதில் பார்க்கும்போது ஒரு 4 years ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4 years அவங்களுக்கு அங்கே லைக் தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் தேர் அந்த மாதிரி. ஸோ இட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் தியர் ப்ரையாரிட்டிஸ். ஸோ ஒன்ஸ் இப்போ ஒரு கேர்ள் வந்து அங்கே போகிறாங்கன்னா அந்த 4 years கண்டிப்பாக அவங்க மேரேஜ் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம இந்தியன்ஸ் எப்படி பண்ணுவாங்க, அங்கே இருக்க பையனாக பார்த்து பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் சாய்ஸஸ். ஸோ அங்கே ஒன்ஸ் போயிட்டு
1: எடுத்துக்கிறேன்.
0: ஸோ அங்கே ஒன்ஸ் ஆப்பிள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு சிலருக்கு இந்தியா இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி தோணி வரவங்க இருக்காங்க, ஒரு சிலர் இந்தியா வந்தால் மறுபடியும் ஆப்பிள் அதெல்லாம் விட்டுட்டு வரணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர்.
1: ஓகே, பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 10 years பேக் சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கும், அங்கே கொடுக்குற சேலரி இங்கே கொடுக்குறதில்ல, பட் ஆனால் இப்போது தே கிவ் த ஈக்குவல் சேலரி. சொல்லப்போனால் இது மாதிரி ஃபாரின்லாம் படிச்சுட்டு வராங்க, நம்ம ஊரில் நம்மளுக்கு அவங்க கொடுக்கணும்னு தே ரெக்ரூட் மோர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெல் எஜுகேட்டட் தேன் தி அதர்ஸ். இங்கே இருந்தால் மேபி த ஸ்டார்டிங் 2 years ஆர் 1 year தே மே கெட் த லோ சேலரி, பட் ஆனால் அதுக்கப்புறம் போச்சுன்னா கண்டிப்பாக தே கெட் மோர் சேலரி, ரைட்? ஸோ வை டோன்ட் தே வாட் ரீசன் ஜஸ்ட் prevents them from joining in India?
0: Yeah, relative-ஆ பார்த்தா ஈக்குவல் சேலரியாக தான் இருக்கும், லைக் இந்தியன் எக்கனாமிக்கு ரிலேட்டிவாக பார்த்தா ஈக்குவல் சேலரியாக தான் இருக்கும், பட் அவங்க யூஎஸ் எக்கனாமி அங்கே ஏர்ன் பண்ணுறத அவங்க மறுபடியும் ஐஎன்ஆர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது அது அதிகமாக இருக்கிறதுங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். லைக் ரிலேட்டிவாக பார்த்தா இந்தியன் லிவிங்க்கு இவங்க கொடுக்குறது மோர் சேலரி அந்த மாதிரி தான், பட் இங்கே அவங்க ஃபேமிலியை பார்த்துக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அங்கிருந்து அதை கன்வெர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ தட் குட் பி தியர் ரீசன் அக்கார்டிங் டு மீ. மேபி நாங்கள் போய் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் பெர்செப்ஷன் கிடைக்கலாம்.
1: ஓகே, ஸோ இப்போது நீங்கள் பிரணவா இப்போது அப்ராட் போகிறீங்க யூஎஸ்க்கு எம்எஸ்க்காக, நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? லைக் யூ ஹவ் பிளான் சம்திங் ஃபாரின்லேயே இருக்கிற மாதிரியா, இல்லை வாட் யூ திங்க் யூ வில் கம் பேக் டு இந்தியா?
0: எனக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் வந்ததுனால லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக எடுக்கிற மாதிரி தான் இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ ஐ திங்க் லோனை வந்து ஹோப்ஃபுல்லி ஒரு 1.5 years பே பண்ணிடலாம் அந்த மாதிரி. மோர் ஓவர் எனக்கு வந்து இந்தியாவில் தான் என்னோட கிட்ஸ்லாம் வளரணும் அந்த மாதிரி. ஸோ வில் சி, ஹோப்ஃபுல்லி ஐ கம் பேக்.
1: ஓகே, ஸோ வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்?
0: ஃபியூச்சர் பிளான்ஸ் தட் நான் இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு நல்ல எம்பெடட் சிஸ்டம்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி, ஸோ இந்தியாலேயும் எம்பெடட் சிஸ்டம்ஸ் கம்பெனிஸ் ஆர் குவாய்ட் மோர். ஸோ இந்தியா வந்தாலும் ஸ்கோப் நல்லா தான் இருக்கும், பட் ரீசர்ச் மட்டும் அங்கே பண்ணிட்டு இங்கே வர மாதிரி இருக்கும்.
1: ஓகே ஓகே. ஸோ ஃபைனலி பிரணவா, இது மாதிரி இப்போ நீங்கள் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, அது கேட்குற லிசனர்ஸ்லாம் நிறைய தெரிஞ்சுக்காத விஷயலாக தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி மணி கன்வர்ஷன் அதை பற்றி லோன்ஸ் பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க, தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க பர்சியூ பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அவங்களுக்குலாம் என்ன சொல்லுங்க, என்னெந்த பாயிண்ட்ஸ்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஃபாரின் எப்படிலாம் போய் அங்கே டேக்கிள் பண்ண முடியும் அங்கே இருக்கிறதா, ஆர் சம்திங் லைக் தட், என்ன மாதிரிலாம் அவங்க?
0: ஓகே, லைக் எம்எஸ் போகணும் அப்படின்னு நினச்சாலே அது ஒரு டீடியஸான ப்ராசஸ் தான். ஸோ அது கண்டிப்பாக ரெடியாக இருக்கணும், வீட்டில் பிகினிங்லேயே பேசி லைக் ஃபினான்ஷியலாக எல்லோரும் ரெடியாக இருக்காங்களான்னு பார்த்துக்கணும். அண்ட் மோர் ஓவர் ஜிஆர்இலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க ஜிஆர்இ எக்ஸாம் எழுதணும், அப்புறம் டோஃபல் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணணும். அட்லீஸ்ட் சம் 8 universities அப்ளை பண்ணால் சே தட் தே கெட் அட்மிஷன் சம் 2-3 universities. ஸோ அதுக்கு போகிற மாதிரி பிளான்ஸ்.
1: இதெல்லாம் எவ்வளோ மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ண ஆரம்பிக்கணும்? இப்போ யூஜி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம், தேர்ட் இயரில் இருக்காங்க, இப்போ பிஜி அவங்க பண்ணணும் ஃபாரின்ல நினைக்கிறாங்க, எவ்வளோ மந்த்ஸ்க்கு முன்னாடி அவங்க பண்ண?
0: இப்போ அவங்க ஃபைனல் இயர் முடிச்ச உடனே அவங்க போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல எழுதுறதே கரெக்டா இருக்கும். அந்த டைம்ல ஜிஆர் எழுதுறது ஆப்டிமல் டைம் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 1 month டோஃபில் எழுதுற மாதிரி இருக்கும். மோர் ஓவர் அவங்க கிரேட் பாயிண்ட் ஆவரேஜும் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஜிபிஏ வந்து
1: காலேஜ் மார்க்ஸ்
0: ஜிபிஏ ஆல்சோ மேட்டர்ஸ் அலாட். ஸோ இது எம்எஸ் வந்து இது எல்லாமே கவுண்ட் பண்ணி வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னு ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கும் எழுதுற மாதிரி இருக்கும். லைக் த்ரூ அவுட் த காலேஜ் அவங்க என்ன பண்ணாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே
1: ஒரு போர்ட்ஃபோலியோ முன்னாடியே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: ஆமா, சோ அதுதான் வந்து லைக் அதுக்கு தான் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஸ்டாஃப்ஸ் இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருக்கும். சோ இது எல்லாமே முடிச்சு அப்ளிகேஷன், அட்மிஷன், அப்புறம் லோன், விசா. சோ திஸ் இஸ் லைக்
1: தி ஹோல் process.
0: இஸ் திஸ் லைக் தி ஹோல்.
1: சோ இது எவ்வளவு मंथ्स எடுக்க முடியும், எவ்வளவு मंथ्स இருக்கும்?
0: இட் ஆக்சுவலி டேக்ஸ் an entire year actually.
1: ஓகே.
0: சோ GRE ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினா GRE TOEFL லாம் முடிச்சு அப்ளை பண்ணலாம். சோ
1: they have 1 year before they join.
0: ஆமா, இப்ப 3rd year ல இருக்கவங்க இப்ப GRE வச்சு ஸ்டார்ட் பண்றது தான் கரெக்டான சாய்ஸ்.
1: ஓகே ஓகே பிரணவா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க லிசனர்ஸ், பிரணவா நம்மளுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபாரின் போனால் என்னென்ன மாதிரி நம்ம சுச்சுவேஷன் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், எப்படிலாம் அதை டேக்கிள் பண்ணுறாங்க, அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் பிரணவா ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் அஸ்.
0: தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் ஹூ ஆர் ஆல் பிளானிங் ஃபார் யுவர் மாஸ்டர்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் யுவர் யூஜி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிவன்.
1: பிரணவா, இப்போ அப்ரோட் போலான் பிளான் பண்ணிருக்க எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். அடுத்த வருஷம் இதே மாதிரி போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும், எங்க போய் அப்ளை பண்ணணும், எவ்வளவு மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணணும், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும், ஸ்காலர்ஷிப், லோன்ஸ், அப்படி இப்படி நிறைய விஷயம் இப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கோம். இந்த ஒரு ஹாப்பி நோட்டோட ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். நான் உங்க ஆர்ஜே ராஜ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

ஒரு மெசேஜ் நான் வந்து சென்னை வாசிகளுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெள்ளத்தில் நீங்கள் உதவிக்கரம் நீட்டினீங்க, அது தொடர்ந்து நிலைத்திருக்கணும். உதவிங்கிறது கேட்டு கொடுக்கக்கூடியது கிடையாது, தானாக வரணும். ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கை கொடுத்து தூக்கணும். பசிங்கிறவங்களுக்கு உணவு கொடுத்து நம்ம அவங்களுக்கு வயிறார உணவு கொடுக்கணும். சொத்து சொகம் இது எதுவுமே போதும்னு சொல்ல மாட்டாங்க யாருமே. போதும்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு தானம் பண்ண பாருங்கள். இதுதான் என்னுடைய சோஷியல் மெசேஜ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: MOPCR 107.8. ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான், நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: And so you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: என்னங்க இது? நேற்று நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
2: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
2: இருங்க, இதான் இதை கொடுக்குறேன்.
1: தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க?
3: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
3: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
3: பாத்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேணாமா?
1: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துராதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன் சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லன்னு வச்சுக்கோ. ஏன்
1: சரி சரி, இவ்ளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபா.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க் இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
1: இருதிப்பா போறதுக்கு முன்னாடி.
0: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
1: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
0: என்ன
1: என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
0: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
1: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: Welcome back, listeners. You are listening to MOP Community Radio 107.8 FM. As we all know about the advantages and disadvantages of the city life, now it's time for us to know about the advantages of village life. At number one is the language. Villages are the homes of thousands of different languages. When villages disappear, native dialects and entire languages vanish as well. More prominent languages take the place of smaller ones as people strive to adapt in a global society. Number two is the culture. Villages preserve culture, dress, food and dance are a few examples. As villages grow into populations and turn into towns, local cafes make way for large Indian chains. Handmade leather sandals are discarded for a pair of Western sneakers. Number three is community. Due to its small size, village fosters a tight-knit sense of community. According to the African proverb, it takes a village, by stating that a sense of community is critical to maintaining a healthy society. Number four is heritage. Village members hold a wealth of information regarding their heritage. They knew about the ancient traditions, methods of production, and the resources of the land. When villages become dispersed or exterminated in times of war, this anthropological knowledge disappears. Agriculture. Number five is agriculture. Large cities are not as conducive to growing and producing foods such as fruits and vegetables. Villages, on the other hand, usually have ample amounts of land and other resources necessary for growing conditions. Other advantages are mainly the people of the village live in unity and peace. The villagers earn money very hard and earn money enough for their living. So they live in less competition with each other. So they can reach a good position. They have more friends in the community since it is small. The village people always try to protect the traditional habits and culture. The village has clean air and the environment is very beautiful. The village has less noise and rust, so the pollution is less. The village does not have lot of vehicles, so roads are less dangerous for driving cycle. They can get fresh vegetables and fresh fruits. The environment of the village is pleasant and silent, and it has a scenic beauty. The city life is full of chemical. If you want to eat a sweet, you have to eat many chemicals present in sweet like chocolates. But in villages, the sweets are made up of pure ghee and milk. Villages are backbone ocean to India because villages play a major role in Indian tourism. In case of agriculture, villages play a key role in our GDP. In India, some large-scale sectors also established in villages. Everyone needs to live their life. For that, we take energy. It comes from many forms. One of the forms is crop. The crop is grown by farmers in villages. Nowadays, farmers are going to the daily work instead of growing because of lack of facilities due to lack of power, financial problems and water problem. So the government have a responsibility to provide the water, finance and power facilities. According to the point of view, villages play a major role in development of a country. The average human being needs food as the basic need, not any other luxury. As the productivity is less for agriculture, but it is the main source of income for our country. Industries, which are on the other hand, has good demand and the profits are not considered into account, as that they only can be performed in urban areas, but many large-scale industries are at villages also. The only deficit for village development is lack of opportunities, as they are provided for urban people. The villages can pursue this by means of transportation. I myself was from a rural area when everyone in villages has farming occupation. Villages play a vital role in the economization of our country. Without farmers, we cannot get a piece of rice in our country. farmers are the backbone of our country. A country cannot develop economically without villagers. Villages in India are definitely a strength, mainly because of agricultural products that are produced in here. Today, we are self-reliant in grains and cereals, and we don't need any imports. 60% of the population in India is living in villages, but of course in limited resources as compared to city life. Poor education, medical facilities, transportation are the primary concerns. Youth in villages needs to come forward and prove that to the world that besides farming, they are capable of doing any job. What I want to say is, if India is to be a developed nation, empower youth in villages. Of course, the fresh air in villages, pollution-free environment and friendliness of people adds to the glory of villages. Education can really do wonders, quality education. Today, India is largest producer of milk in the world, mostly coming from villages. Only since we don't have enough space for cattle in cities. So in order to develop India, we have to develop villages. Indian villages are our strength because they give food for a whole country and also they are pollution free. Peaceful life, distressful nature, cheering fellows, good relations are other features of Indian villages. Villages are strengthening their economic ability through setting up industries like cottage, farms and fisheries by availing the training and self-employment schemes offered by the government. Our parents are mostly from rural areas that are conferred as non-resident villages. Students from villages are still attaining higher positions in government, private sectors and also establishing themselves as entrepreneurs with high aspirations, succeeding in all aspects of life. It has contributed well in making the gymnasts and key player who made Indians feel proud of their athletic talent. We'll be back after a short commercial break, so stay tuned. You are listening to MOP Community Radio 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி
1: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: எக்ஸாமுக்கு ஒரு வழியா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
5: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
4: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
5: போலாம் அண்ணா? பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
4: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
5: அது
4: 25.
5: எழுதி பார்க்கலாமா?
4: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
5: எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு. ஓகே, அது எவ்வளோ
4: சொன்னீங்க?
5: 50.
6: குடுக்காத.
4: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
5: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
4: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
5: ஏ அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
4: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
5: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
5: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
6: சரி எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
4: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
5: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
4: எனக்கு தெரியாது, ₹50 கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
5: ₹50 நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம்.
7: நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். MRP போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
8: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 எஃப்எம். அண்ட் நவ் வி வில் நோ நம்ம வாட் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அ வில்லேஜ் லைஃப். லைக் அ காயின் வித் டூ சைட்ஸ், த வில்லேஜஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். த வில்லேஜஸ் ஹேவ் இன்டெலிஜென்ட் பீப்புள் பட் மெனி பீப்புள் ஆர் நாட் எஜுகேட்டட். Villages children go to the villages school.

0: Urban and rural areas have both positives and negatives. Ultimately, it depends on what you want. An urban lifestyle gives you access to cultural activities and goods and services you need. More rural lifestyle makes your life simplifier. We have come to the end of the show. For
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. கணபதி.

வீட்டில இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதித்து வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்தில் இருக்கிறவங்க மதித்து ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனால் குடும்பம் வரைக்கும் நாம் அதை சரியாக கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாமல் நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். போக்குவரத்தில் பொறுப்பாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்கிறாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
3: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
4: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
4: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
4: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட் சமதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதே விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேடுறவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
1: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
2: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
1: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
2: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
3: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்டை வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: உயிரனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி.

0: நேத்திக்கு நம்ம சுந்தரி மேம் கிட்ட இருந்தே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் எப்படி பண்றது அண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்னென்னலாம் தேவைன்னு, அவங்க ட்ரெயினராகவும் இருக்காங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம இன்னும் பல விஷயம் பேசலாம். கேளுங்க காசு மேல காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம் மேம். ஸோ ஆஸ் எ ட்ரெயினராக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ட்ரைனிங் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரைனிங்க்கு போயிருப்பீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் முதல்ல எனக்கு இந்த சாக்லேட் கற்றுக்கிறது வந்து எங்கள் மருமகள் தான் ஒரு ஐடியா கொடுத்தாங்க சிங்கப்பூரில். ஸோ அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே தாதா குக்கரி கிளாஸஸில் போய் சாக்லேட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நான் 2-3 times நானே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே கரெக்டாக வருதா அண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் நான் சாக்லேட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி நான் வெரைட்டிஸ் ஆஃப் கிளாஸஸும் எடுக்கிறேன்.
0: ஸோ மேம், நீங்கள் சாக்லேட்ஸ் கற்றுக் கொடுக்கறது தவிர உங்கள் குக்கரி கிளாஸஸில் வேறு என்னென்னலாம் கற்றுக்கிறேன்?
1: நான் ஐஸ்கிரீம், எக்லெஸ், கேக்ஸு, புட்டிங், மைக்ரோவேவ் குக்கிங், ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ், ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது கற்றுத்தரேன்.
0: இதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது? உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எது மெயினாக ரொம்ப விரும்பி வந்து கேட்டு கற்றுக்கிறது?
1: மெயினாக வந்து கேக், எக்லெஸ் கேக்ஸ், எக்லெஸ் கேக்ஸும் ஐஸ்கிரீம்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்னால அதுவும் வந்து கற்றுக்குறாங்க.
0: மேம், ஸோ நீங்கள் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து தயார் பண்ணியிருக்கீங்க, நீங்களே ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தர் சத்யமூர்த்தி பாக்யலட்சுமின்னு சொல்லிட்டு, அவங்க எங்ககிட்ட வரும்போது பெயிண்டிங் கற்றுக்கணும்னு வந்துட்டு சாக்லேட் தான் இதில் வந்து சம்பாதிக்க முடியும் நான் சொல்லி கொடுத்ததுனால அவங்க சாக்லேட் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் உமனாக பண்ணிகிட்ருக்காங்க.
0: ஸோ ட்ரைனிங் நிறைய பேருக்கு கொடுக்கறத பற்றி சொன்னீங்க. இப்போ சம்மர் கேம்ப் தான் வந்து எல்லோரும் விரும்பி வருவாங்க, பிகாஸ் அந்த வருஷத்துலேயே இந்த சம்மரில் மட்டும்தான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க, கற்றுக்கணுன்னு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வருவாங்க. ஸோ நீங்கள் சம்மர் கேம்ப் ஏதாவது நடத்துகிறீங்க?
1: எடுத்திருக்கேன். ஒரு TCS அவங்க பசங்களுக்கு கேம்ப் எடுக்கிறது சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நான் போயிட்டு அவங்களுக்கு இந்த சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது, ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் டீச் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அது இல்லாமல் இங்கேயே எங்கள் வீட்லேயே நான் வந்து கிளாஸ் எடுக்கிற இடத்துலையும் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குக்கரி கிளாஸஸ், சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம் கேக் எடுத்திருக்கேன். கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 varieties ஆஃப் கேக்ஸ் இருக்குது எக்லெஸ் கேக்ஸ்லேயே. ஸோ அதில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஃப்ரெஷ் ப்ளம் கேக் அண்ட் வெனிலா கேக். ஸோ இந்த 3 basic கேக் கற்றுக்கிட்டாவே அவங்க வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து பண்ணலாம். லைக் காஃபி கேக் பண்ணலாம், டேட் கேக் பண்ணலாம், ஃப்ரூட் கேக் பண்ணலாம். ஸோ அதோடு இல்லாமல் நான் ஐசிங்கும் டீச் பண்ணுறேன். ஸோ ஐசிங் என்னும்போது கேக்கோட டெக்கரேஷன். டெக்கரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர் ஐசிங்கும் இருக்குது, ஃப்ரெஷ் க்ரீம் ஐசிங்கும் இருக்குது. ஸோ இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக் வந்து உங்களுக்கு 1 week வரலும் வச்சுக்க முடியும். அதே எக்கு கேக்கானா உங்களுக்கு ஒரு 15 days வரலாம் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்னோடய பேர் வந்து சுந்தரி. என்னோடய கம்பெனி நேம் வந்து ஷில்பா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அண்ட் ஷில்பா குக்கரி. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8.
0: ஸோ தேங்க்யூ மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. நிச்சயமாக என்ன மாதிரி நம்ம லிசனர்ஸும் உங்களோட கேக் ரெசிபீஸ், நீங்கள் கேக்கை பற்றி சொன்ன பல விஷயம், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, பயனும் அடைஞ்சிருப்பாங்க. நான் இப்போது இவங்க கிட்டே போய் இந்த சாக்லேட் எப்படி பண்ணுறது, கேக் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்க போகிறேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து கற்றுக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் நம்ம சுந்தரி மேமோட ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பயணத்தை பற்றி பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காசு மேலே காசு ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 with me, Ajay Shukla.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியா சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP CRS 107.8. இந்த காலத்துல பெண்கள் எவ்வளவு சேஃபா இருக்காங்க, நான் ஒரு குட்டி சர்வே எடுத்தேன், அதுல எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் வெளியே வந்துச்சு. அதுவும் நம்ம MOP வைஷ்ணவ் காலேஜ் பொண்ணுங்கன்னா எவ்வளோ தைரியமா இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேளுங்க.
2: இப்போ பொதுவாகவே பொண்ணுங்களாக இருக்கிறதுனால நம்ம இந்த பீச்சுக்கு போகிற இடம்லாம் அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பசங்கள்லாம் வருவாங்க, கிண்டல்லாம் பண்ணுவாங்க, அப்புறமா நம்ம ஸ்கூட்டிலாம் ஓட்டும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டுலாம் வருவாங்க. அதனால் பீச்சுக்கு போகும்போது மட்டும் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போகிறது இல்லைன்னா ஃபேமிலி கூட போகிறதா இருந்தால் அட்வைசபிள் இன்னும் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி மால் எவ்வளோ தான் க்ரௌடடாக இருந்தாலும், எல்லா மக்கள்லாம் நடமாடிக்கிட்டே இருந்தாலும் அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது. சும்மா யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க, நம்பர் கேட்பாங்க. அதனால மால் கூட அவ்வளோவா தனியா சிங்கிளா ஒரு பொண்ணு போறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஜென்ரலா பொண்ணுங்கனாலேயே ஒரு குரூப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி கூடயோ போனா அது சேஃப்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம சும்மா ரோட்ல கூட தனியா நடக்கும் போதுலாம் இந்த க்ரௌடட் பிளேசஸ்ல நடக்கிறது பெட்டர். இப்போ தனியா ஐசோலேட்டட் ஏரியாஸ்க்குலாம் நம்ம தனியா போறதுலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய சென்னையிலேயே ஐசோலேட்டட் ஏரியாஸ்லாம் இருக்கு. நம்ம தூரமாக தாண்டி இப்போ மகாபலிபுரம் சைடு அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தோம்னா தனியாக போனோம்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு என்னதான் செல்ஃபோன்லாம் கூட இருந்தாலும் எமர்ஜென்சின்னு வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே சேஃபாக இருக்கணும்னா நம்ம நல்ல குட் ஏரியாஸ், இப்போ நல்ல எப்போவுமே மக்கள் இருக்கிற ஏரியாஸ் இந்த டி நகர், அசோக் நகர், அப்புறமா அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இது நம்ம போனோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொண்ணுங்கனால தான் இந்த பிரச்சனைலாம், பசங்களாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எங்கே வேணாலும் தனியாக போகலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் மோரோவர் ஸ்கூட்டி ஓட்டும்போது நைட் டைம்ஸில் அவ்வளோவா ஓட்டாமல் ஜென்ரலாக என்ன வேலை இருந்தாலும் காலையிலேயே முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் 6:00 முடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஆஃப்டர் 6:00 நம்ம தனியாக போவோம், எது வேணாலும் நடக்கலாம். இப்போது யாராவது தள்ளி விட்டுருலாம் நம்மளை, சும்மா இந்த மாதிரி ஓட்டி ரேஸ் ஓட்டுற இந்த பசங்களாம் ரேஸ் ஓட்டுறதுனால தள்ளி விட்டுருலாம், பயந்துலாம் நம்ம தள்ளி போயிடலாம், கீழே விழுந்துடலாம், நம்மளுக்கு அடிபட்டுடலாம். அதெல்லாம் எதுக்கு நம்மளே நம்ம எதுக்கு ப்ராப்ளமில் கொண்டு வரணும். அதனால் ஜென்ரலாகவே எந்த வேலை இருந்தாலும் நம்ம 6:00 முடிச்சிடற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுவே பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே நல்ல மக்கள் இடமாடுற இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல சேஃப்.
3: பெண்கள் வந்து தனியாக வந்து ராத்திரியில் இல்லை வந்து ஒரு இருட்டான இடத்துல இல்லை வந்து வேற எங்கேயாவது ஒரு சேஃபாக இல்லாத இடத்துல வந்து போகக்கூடாதுன்னு இருக்கு இல்லையா? அதை பற்றி சொல்லணும்னா இப்போ எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து சண்டே ஒரு கடையும் இல்லை, தனியாக ஒரு 8:45 ராத்திரி இருக்கும். என்னோடய டூ வீலர், நான் கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது என்னோடய டூ வீலர் வந்து பங்க்சர் ஆகிடுச்சு. அந்த நேரத்துலன்னு பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா வந்து ஊரில் இல்லை, ஸோ எங்கள் அப்பாவே என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, யாரை காண்டாக்ட் பண்ணுறது எப்படின்னே தெரியல. சண்டே ஒரு பங்க்சர் கடை கூட இல்லை, ப்ளஸ் நான் நின்று போன இடம் வேற எனக்கு தெரியாத ஒரு இடம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கடைசியில் வந்து ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு தள்ளிட்டு ரொம்ப தூரம் நான் ராத்திரி வெயிட் பண்ணி அப்புறம் பெட்ரோல் பங்க்கில் வந்து வண்டியை விட்டுட்டு அடுத்த நாள் காத்தையில் வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சென்னையில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து தற்காப்புக்கு வந்து கராத்தே குங்ஃபூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் லைக் பெசநகர் ப்ரோக்கன் பிரிட்ஜெல்லாம் இருக்குன்னா அங்கெல்லாம் கேர்ள்ஸ் வந்து தனியாக போகிறது வந்து சேஃப் கிடையாது ராத்திரியில். அப்புறமா வந்து ஒரு ஒரு கும்பலாவோ இல்லை யார் கூடியவோ போகிறது வந்து டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம தனியாக போகும்போது வந்து நம்ம நிறையா வந்து கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலாம், நிறையா பிரச்சனைகளை வரலாம், யாராவது வந்து வம்புக்கு இருக்கலாம், ஈஃப்டீசிங் பண்ணலாம். இத்தனை இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி தற்காப்பு சம்மந்தமாக குங்ஃபூ கராத்தேலாம் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான நிறையா ஃபோரம்ஸ், இதுக்கான நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது, இந்த நிறைய கிளாஸஸ் கூட இருக்குது கராத்தே குங்ஃபூ கிளாஸஸ், உமன் அசோசியேஷன்ஸ்லாம் சேர்ந்து இதுக்கெல்லாம் வந்து நிறைய செமினார்ஸ்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணி இவங்களெல்லாம் ரீச் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
4: ஹாய், என் நேம் ஷாம்லா. நான் வந்து இப்போ நம்மளை எப்படி முக்கியமாக கேர்ள்ஸ் எப்படி வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மெயின்லி பார்த்தீங்கன்னா இப்போ கேர்ள்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வெறும் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், மெயின்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கும்ஃபு கரேத்தே இது மாதிரியான ஒரு ஸ்கில்லெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அது ரொம்பவே அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனும், பிகாஸ் வீட்டில் இருந்தால் தனியாக இருந்தாலும் ஓகே, இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போது ட்ராவலிங்கில் அது மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் ஓகே, நமக்கு வந்து இந்த தற்காப்பு கலையை வந்து நம்ம கற்று வச்சிருந்தோம்னா அது ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்படி கற்று வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை பற்றின நாலேஜ் கிடைக்கும். தவிர இவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்ஸ் கூட அவங்களுக்கு வளரும்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்கள மட்டும் காத்துக்கணும்னு இல்லை, மற்றவங்களுக்கு ஏதாவது இப்போ அவங்க ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனை, யாராவது லேடிஸ் கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க, இல்லை யாராவது பெரியவங்க கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த டைம் அவங்களுக்கு வந்து அந்த கலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களை காப்பாற்றுக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் தரும்னு சொல்லலாம்.
5: இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லா இடத்துக்கும் போகலாம், பட் ஒரு விஷயம் மனசில் வச்சுட்டு இருக்கணும். அதாவது வந்து சில விஷயம் நம்ம கார்த்தால போய் ஜாலியாக போய் சுற்றிட்டு வரலாம் நிறைய இடத்துல, லைக் பஸ்ஸில் போகிறதுலாம் வந்து நம்ம தனியாக கார்த்தால காலி பஸ்ஸில் போகிறது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இதே வந்து நம்ம ராத்திரி அதாவது ஒரு 8:30 மேலே வந்து தனியாக பஸ்ஸில் போகிறோம், கண்டக்டர் மட்டும்தான் இருக்காங்க, டிரைவர் மட்டும்தான் இருக்காங்க, இல்லாட்டா ஒரு தெருவில் தனியாக நடந்து போகிறோம் அப்படின்ற போது கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஏதாவது ஆக போகுதுன்னு இல்லை, பட் ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடியே கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது கூடாது.
6: இப்போ நிறைய பேர் வந்து இல்லை வீட்லேயே இருக்கிறது இல்லைங்க, எல்லாருமே வெளியே போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ நீங்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கணும், பெப்பர் ஸ்ப்ரே, நைஃப். நைஃப் வந்து சின்னதாக இருக்கும், நெயில் கட்டரில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நிறைய இப்போ உங்களுக்கு நிறைய யாரை பார்க்கறது என்ன பண்ணுறது யார் யார் நான் உள்ளவங்கனே யாருக்குமே தெரிய மாட்டேது. அதனால நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட அவசியம் தான். நம்ம அது நம்ம முக்கியமான தெரிஞ்சுக்கணும், நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும்.
7: இந்த படத்துலலாம் காமிக்கிறாங்களே எப்படிலாம் உங்களை பாதுகாத்துக்கலாம் அப்படின்ட்டு, அதெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா?
6: அது ஒரு சிலதான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்குங்க, அதெல்லாம் நடக்குன்ற மாதிரி நம்ம நினைக்கிறதே கிடையாது. அது ரொம்ப ஏன்னா இப்படி காமிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் தோன்றது, தவிர அதெல்லாம் யூஸே ஆகாது.
8: அவங்க வந்து தே ஷுட் பி மோர் கேர்ஃபுல் இந்த ஹைவேலலாம் போகும்போது, பிகாஸ் அங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப லோன்லியாக இருக்கு. இந்த அந்த இடத்த தனியாக போகிறதுலாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் சேஃப். அவங்க வந்து அந்த டைமில் மட்டும் தே ஷுட் ஹேவ் சம் அவங்க தெம் ஒரு எல்டர் ஆர் அட்லீஸ்ட் சம் கம்பேனியன் ஸோ தட் தே ஹேவ் சம் அமௌண்ட் ஆஃப் இது சேஃப்டி.
9: நான் வர்ஷா, செகண்ட் இயர்லேருந்து. இந்த மாதிரி நம்ம வந்து சினிமா பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம வந்து உடனே பெப்பர் ஸ்ப்ரே தூக்கிட்டு கிளம்புறது, ஒரு இல்லை கராட்டே கற்றுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அன்னெசரிங்க. சிம்பிள், உங்களுக்கு வந்து டேஞ்சர் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிளாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி வந்து நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் ஹாரஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அந்த பஸ்ஸில் நெக்ஸ்ட் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிடுங்க, பிகாஸ் உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், அவங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து
1: பேசுங்க. பேசின அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேளுங்க.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல, வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: போச்சு டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நீ என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: வா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ், கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா?
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா விளையாடவே முடியலமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூட சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அது இல்லாம அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போனை போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங் குடிங் சொல்லி மேலைய கொட்டிட்டு ஜூஸ்
1: காரியமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது ட்ரெயின் கீழே விழுந்துட்டு தூச்சு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு. தொடர்ந்து
1: யாரோ லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. வெளியில போகும்போது வீட்ல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஓகே, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் மார்னிங் டு எவ்ரிபடி. நீங்க இன்னைக்கு எழுந்து பல் தேய்ச்சிட்டு காஃபி எல்லாம் குளிச்சுட்டு முதல் விஷயம் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. தட் இஸ் யூ டியூன் இன்டு மை ஷோ மார்னிங்ஸ் வித் மான்சா ஆன் ரேடியோ ஸ்கோப் 97.5. இது சம தமாஷை. இன்னைக்கு அக்டோபர் 4th, வேர்ல்ட் அனிமல் டே. அதனால இன்னொரு டாபிக் வந்து நம்மளோட சொசைட்டில இருக்கிற பாவம் அந்த எல்லா அனிமல்ஸோட வெல்ஃபேர் பத்தி தான். ஆக்சுவலி இந்த வருஷம் ஜனவரியில நம்ம சென்னையிலேயே ஒரு இன்டர்நேஷனல் லெதர் ஃபேர் நடந்தது. அப்ப பெட்டா ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய ஆக்டிவிஸ்ட் எல்லாம் போயிட்டு நாங்க வந்து இதை ஒத்துக்க மாட்டோம், லெதர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ இது வந்து பெரிய நியூஸ் கிரியேட் பண்ணுச்சு. இன்னைக்கு நாங்க போயிட்டு நம்ம சொசைட்டிலேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து கேட்டிருக்கோம், இஸ் இட் ஓகே ஃபார் பீப்புள் டு கிளைம் தட் தே அனிமல் லவர்ஸ் அண்ட் ஸ்டில் ஈட் நான் வெஜிடேரியன் ஃபுட்? அது ஹிப்போக்ரசி மாதிரி தெரியல, இல்ல பரவாயில்ல அனிமல்ஸை லவ் பண்ணலாம், நான் வெஜிடேரியனும் சாப்பிடலாம்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு நாங்க நிறைய பேர் கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
3: I'm Divya Khandade. I'm a vegetarian. It's my choice. I don't believe a person can eat non-veg and state that they're an animal lover. Unless it's something that, you know, you cannot, it's in unforeseen circumstances. I believe that you should have some kind of respect for life, and you cannot say I'm eating something that is on my plate and then see it in the wild or see it in somewhere else live and say, ah, that's a pretty thing. How can the two exist in one mind? So I don't see how it can happen.
4: Hi, I'm Preeti. I'm a vegetarian by choice. I became a vegetarian when I was all of 8 years old. I don't believe that you can be, you know, non-vegetarian and still love animals. Because obviously double standards. I know of people who keep fish at home and shower it with so much love and then walk into a restaurant and actually eat fish. I don't see how you can do that. That's almost like a cannibal saying, I will not eat his family. I'm willing to eat any other human that's walking on the road. I think this is sheer double standards, and it's hypocrisy if you say that, you know, you love animals, because no, whether it's a dog or it's a chicken, your feelings towards it have to be the same, whether the animal that you're talking about is domestic or wild. Because your love for animals as such ought to be uniform.
5: Hi, my name is Tara, and I study in MOP Vaishnav College. I'm a final year student. I was a non-vegetarian when I was little, and then I became a vegetarian by choice. But now I eat just fish because it's good for hair and all that. I know a couple of people who are animal lovers and non-vegetarians at the same time. Like for example, my friend from school, she's an avid animal lover. She goes to Blue Cross every weekend, and you know, she, if she sees a pup hurt or something on the road, she'd be the first person to run and give it first aid and help and all that. But at the same time, she just cannot stop eating non-veg because she's just grown up eating non-veg, and it's just a part of her her system, so she just cannot give it up.
6: Hi, I'm Divya. I'm a vegetarian by birth, so I have to be a vegetarian. I can't eat non-veg. Yeah, I think it's okay if people eat non-veg and claim they're animal lovers, because it's not necessary that they have to eat the animal that they love.
7: Okay, I'm Bhavna, and I'm a vegetarian. I mean, if they kill animals, how can they tell? I mean, they're animal lovers. It's like, it's totally wrong in that part, and it's not humanity to kill some living thing and eat that and tell they're animal lovers. I'm totally against it.
8: I'm Bhargavi. I'm doing my final year electronic media and MOP Vaishnav College. I am a vegetarian, but I think it's up to non-vegetarians to be animal lovers or not. As in, eating animals is totally different from being an animal lover.
9: Okay, I'm Swati Sanjay. I'm in my second year of electronic media. I'm a sports person, and because being a sports person, I have to have a particular diet, which requires a lot of amount of protein, and protein intake is through a lot of meat. So therefore, I do eat a lot of meat, and I don't, even though I like animals, I don't see why I shouldn't be eating meat because I like animals and whatever. So I think it's totally fine to like animals at the same time, eat meat at the same time.
10: Hi, this is Sudha here. Sudha, doing my MM Mass Communication in MOP Vaishno College. Well, I'm a non-vegetarian, love to have, eat all this chicken, mutton, all that stuff. But I would preferably say like carnivore, people cannot say, people who eat non-vegetarian cannot be like animal lovers or cannot love animals or whatever. People do love animals, like they do have, in my house I have a pet called Max. I used to treat him as my brother, so it doesn't mean that I have a chicken or whatever the non-vegetarian, doesn't mean that I will not love animals. So I will not kill them or whatever, I'll definitely will not oppose him.
11: My name is Vasvi and I'm vegetarian. According to me, I don't think that people who eat non-veg don't love animals. People who eat non-veg have nothing to do with loving animals. I have lots of friends who actually love animals, dogs, cats, cows, and still eat pork and chicken 3 times a day. They want to eat non-veg. They're still really, really affectionate towards other animals. I think it's also to do with the upbringing. I mean, they would have started eating non-veg when they were kids. So I think it's something to do with an acquired taste. When they were young, they wouldn't have the mindset to think that, oh my God, I'm eating this animal, but I'm also actually loving another. So that is the taste they have in their, like, in their mouths. And basically, I think that eating animals and loving animals at the same time is possible.
12: Okay, I'm Sneha and I'm vegetarian. And I think it has, eating animals has nothing to do about not loving them. And you can love, they're two different things. And it's also about how you are made to eat certain types of animals which are just meant for food purposes.
13: Hi, my name is Prerna Sahuwala and I work for an ad agency, and I'm a vegetarian by choice. I do not believe that people who claim to love animals should be non-vegetarian, because how can you love an animal and eat it at the same time? I absolutely do not believe in that. It's total hypocrisy. People can't claim to love animals and still eat them. I believe in the policy live and let live.
2: இதுலேருந்து எது சரி எது தப்புன்னு என்னால டிசைட் பண்ண முடியல. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து அனிமல் லவர்னு சொல்லிட்டு நான் வெஜிடேரியன்ஸ் ஃபுட் சாப்பிடலாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது, தட் இஸ் ஜஸ்ட் ஹிப்போக்ரசின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி லாட்ஸ் ஆஃப் செல்ஃப் ப்ரொக்ளைம்டு வெஜிடேரியன்ஸ் வந்து லெதர் யூஸ் பண்றதில்ல, ஃபர் யூஸ் பண்றதில்ல. அலிஷா சில்வர் ஸ்டோன், பாமலா ஆண்டர்சன், அவங்க எல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ். ஏன் நம்ம இந்தியாலேயே அமிதாப் பச்சன், ஹேமா மாலினி, தபு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். நீங்க அனிமல் லவர்னு சொல்றீங்க, ஆனா நீங்க நான்வெஜ் ஃபுட்லாம் சாப்பிடுறீங்க. ஐ லீவ் யூ வித் தட் நோட் அண்ட் மீட் யூ ஆன் தி ஃபிளிப் சைடு ஆஃப் திஸ் சாங்.

0: ரேடியோஸ்கோப் 97.5 அஜய் பேசிட்டு இருக்கேன். யூஸ்வலா ரேடியோ மிஷின் 98.3 FM தான் நீங்க என்ன கேட்பீங்க, ஆனா இன்னைக்கு ரேடியோஸ்கோப்ல நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. நான் பேச போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிமல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் இருக்கிற குரூவல்ட்டியை பத்தி பேச போறோம். மெயினா ஒரு பாயிண்ட் டீல் பண்ண போறோம். ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், ஒரு எபிக் மூவி. இந்த எபிக் மூவில பயங்கரமா யானை குதிரை எல்லாம் வச்சு படம் எடுத்தாங்க. யானை குதிரை எல்லாம் படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் வேற போட்டாங்க, இந்த படம் எடுக்கும் போது எந்த அனிமல்ஸுக்கு எந்த விதமான பாதிப்பும் நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் இந்த மாதிரி பண்ணாலும் அவ்வளவு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு படம் எடுக்கும் போது கண்டிப்பா ஒன்னு ரெண்டு குதிரை ஒன்னு ரெண்டு யானைக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால இந்த குதிரை யானை இந்த மாதிரி அனிமல்ஸ் சர்க்கஸ் படங்கள்ன்றதுல யூஸ் பண்றதை நம்ம டெஃபினட்டா நிறுத்தியே ஆகணும். இப்பதான் கிராபிக்ஸ் அனிமேஷன் வந்து சேர்ந்துச்சு, ஒரு குதிரைக்கு என்ன 1000 குதிரையை போடலாம். ஸோ அதனால இந்த படங்கள்ல இந்த குதிரை எல்லாம் லைவா யூஸ் பண்றதுக்கு பதிலாக கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா சந்தோஷமா இருக்கும். குதிரையும் சந்தோஷமா இருக்கும், நம்மளும் சந்தோஷமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது நீங்க பேட்டில் இருக்கிறது ரேடியோ ஸ்கோப் 97.5.
1: All right, welcome back everybody. You're with me, Manasa, on my show, Mornings with Manasa, on Radioscope 97.5 FM. This is Sama Tamasha. In your horoscope, it's a bright day for some and not so bright day for a few people. Aries, you will have financial troubles today. Taurus, you may make new friends or contacts. Gemini, you will be able to get into this. And Cancerians, you will be able to budgeting. காசு சம்பந்தமான பிரச்சனை வரப்போறது. லியோஸ், நேத்துக்கு நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு ஒரு வழி தெரியும். வர்கோ, யூ கோன் ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபன் டுடே டூயிங் சம்திங் தட் யூ என்ஜாய் லைக் அ ஹாபி ஆர் சம்திங். லிப்ரா, நீங்க இன்னைக்கு நிறைய அக்காம்ப்ளிஷ் பண்ணுவீங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டு. ஸ்கார்பியன்ஸ், கோன் ஹேவ் அ வெரி இமோஷனல் டே. நீங்க சண்டை போடலாம், அழலாம், யார் கூடியாது, ஆர் நிறைய சிரிச்சுட்டே இருக்கலாம், பட் இட்ஸ் கோன் பி அ வெரி இமோஷனல் டே ஃபார் யூ. சாஜிடேரியஸ், இட்ஸ் அ வெரி சேட் டே ஃபார் பீப்புள் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயும் எதையும் போய் சண்டை போடாதீங்க, எதையும் சொல்லாதீங்க. கேப்ரிகார்ன்ஸ், யூ வில் ஹாவ் அ வெரி பிஸி டே, நிறைய விஷயம் இருக்கும் பண்றதுக்கு, லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டு டூ. அக்வேரியன்ஸ், டோன்ட் சே ஆர் டூ எனி திங் தட் புட் யூ இன் அதர் பீப்புள்ஸ் பேட் புக்ஸ், எஸ்பெஷலி உங்க சுப்பீரியர்ஸ், பீப்புள் ஒர்க்கிங் அபவ் யூ. அண்ட் பைசியன்ஸ், நீங்களும் இன்னைக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல மாத்த போறீங்கன்னு நான் சொல்லல, பட் யுவர் ஹாரோஸ்கோப் சேயிங். எனிவே, ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ தி பெஸ்ட் ஆஃப் லக் டு டீல் வித் டுடே. Last week, how much do you know about Sham the contest? We had two winners, Meghna and Preeti. Both of them are college students. Naanga announce paninda madri, the prize is an interactive meeting with Sham. Ex-VJ, stand-up comedian, actor, you name it, that is him. Ippo, yunga rende peron, Sham oda, yebdi praise naanga, yebdi interact pananga, yenna lang ketanga na, ippo namba paakla.
2: Now, I grew up with movies, I grew up with entertainment, and I grew up watching a lot of Hollywood films, and I've always, that question's always hit me, why can't things like that happen to India? I mean, if you think about it, everything happens in America. You've got Godzilla, you've got King Kong, you've got zombies running all over the place, you've got superheroes, and everything happens abroad. Why don't things happen here? Especially as far as superheroes are concerned, because I'm the kind of guy that grew up with the superheroes of that time, Superman, Spider-Man, Batman, and all of that. But if you think about it, it's quite feasible because they won't do quite well in India. Like take Spider-Man, for instance.

0: Don't let this happen in your neighborhood. Pets or strays, get them neutered at a young age. Contact your vet or the Blue Cross of India at 044-22-354959 for free sterilizations. This message was brought to you by Radio Scope.
1: Welcome back, everybody. You're listening to Mornings with Manisa on 97.5 Radio Scope FM. It is Samatamashu. Right now, we're in conversation with Dr. Nagaraj. He is a veterinary doctor who specializes in pet animal care. அவர் வந்து சில இஷ்யூஸ் அபவுட் பெட் அடாப்ஷன், பெட் ஸ்டெரிலைசேஷன் அண்ட் ஜென்ரலி பிரிங்கிங் பெட்ஸ் இன் டு அவர் ஹவுஸ், அதை பற்றி தான் பேசியிருக்காரு. லெட்ஸ் லிசன் டு வாட் ஹி ஹேஸ் டு சே. டாக்டர் நாகராஜ், நீங்கள் ஒரு ப்ராக்டிசிங் வெட்டினரி டாக்டர், சொல்லுங்க, இன் யோர் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், இந்த பெட்ஸ் எல்லாம் ப்ளூ கிராஸ் அப்புறம் மெத்த ஷெல்டர்ஸ்ல இருந்து அடாப்ட் பண்றது இஸ் இட் வெரி அட்வைசபிள்? ஏன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இடத்துல இருந்து பெட்ஸ் அடாப்ட் பண்ணா பெட்டோட சேர்ந்து நிறைய டிசீசஸ் இன்ஃபெக்ஷன்ஸும் சேர்த்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரோம்னு. இஸ் இட் மித் ஆர் இஸ் இட் ஆக்சுவலி ட்ரூ?
2: So, suppose it's very true. Sometimes you may have the diseases in the shelters because they are taking care of all the dogs that are available on the road. So, they will be segregating because there are also some technical persons are there. So, they will be segregating the diseased animal and undiseased animal. Usually, they won't give the diseased animal for an option. So they definitely know, to their knowledge, only the good animal they will give. So you can very well adopt the dog from any shelter. But the thing is, immediately after taking the dog, you have to consult your veterinary doctor whether it is having any disease condition which may not be covered by para veterinarian or somebody. So you have to necessarily go through the health examination with a veterinary doctor who is near to you, and you can very well go for all the vaccinations. So, for example, parvo, distemper, and other vaccines, leptospira, all those things are very common in area in our area. Parvo is like cholera, distemper is like polio. So the leptospira is like a jaundice, because it's a rat fever, what we call as rat fever. That is the leptospira. So these diseases has to be prevented or has to be protected by ourselves to the because our area is more prone for this disease. So all the time we have to give vaccination. Okay. And the vaccination schedule will be given by the doctor.
1: Okay.
2: There is second month beginning, third month beginning, third month end, and fourth month end we have to give. So this vaccination has to be followed every year. We have to follow the deworming also. So when you adopt a puppy, you have to go for proper deworming. Actually, whatever puppy you are adopting, you have to go for deworming. And the deworming has to be given once in 50 days after the age of 3 months. After 3 months, you have to give once a month for up to the age of 6 months. Later on, you can give once in 2 months. Throughout the life of the dog, you can give once in 2 months.
1: Okay.
2: Like that, you have to continue the deworming. Proper deworming has to be done because it is a very common problem in our area. So we have to give deworming medicine with a consultation with a veterinarian, because the deworming medicine, if it is going to be more dose, then it will be lethal to the dog. So you have to be very careful in selecting the drug as well as selecting. So it is very important to consult the doctor and give the deworming according to his advice.
1: Okay, doctor, if vaccinations mattum thavara, is it very important to sterilize pets? I mean, in the neuter, spay, in the operation pandrathu romba mukkiyama illa paravaalenu vittiralama?
2: ஆக்சுவலா ஆபரேஷன் பண்றது, ஸ்டேயிங் பண்றது அப்படிங்கறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா வந்து இப்ப அப்ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 மந்த்ஸ்ல பண்ணிடுவாங்க. 4 மந்த்ஸ்ல பண்றது வந்து ரொம்ப ஐடியல். ஏன்னா இப்ப ஒரு டாக் அடாப்ட் பண்ண உடனே அது வந்து நம்ம ப்ரீத் பண்ண போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா we have to very well, we can plan to go for spaying the dog. And the spaying earlier up on Rafa, you can avoid in the future la vandu vara breeding nuisance alladhu vandu even the memory carcinoma, all those things. So there is memory gland tumors, things can be avoided by spaying the dog earlier. Spaying pandrappa earlier pandrappa there are certain studies neenga spray panninga chances of getting pseudo pregnancy, chances of getting memory tumor idella less abdi solli vandirukku. So adunala ungalku first problem irukadhu earlier spray panninga.
1: Okay, dogs ku cats ku endha vayasu la vandu indha sterilization operation pannanum?
2: Actually dog eppadinaaka 7th
1: ஒரு பெட் அனிமல் கொண்டு வரதுக்கு முன்னாடி அபவுட் இப்ப வெட்டினரி டாக்டர் வந்து பக்கத்துல இருக்கணும்
2: நமக்கு வந்து அந்த கமிட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கணும். பர்டிகுலரா வென் யூ ஆர் டேக்கிங் அ பப்பி யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம். ஏன்னா எதையாவது நீங்க கவனிக்காம விட்டு நீங்க ரத்தத்துல போட்டிட்டு போயிட்டீங்கன்னாக்கா அது போய் எதையாவது தின்றோம், ஏதாவது ஃபாரின் பாடி முடிக்கிறோம், வாமிட் எடுக்கும், அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம், ஆப்ரேட் பண்ணோம், உள்ள இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் ஏதாவது முடிக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு டேக் கேர், அது கூடவே இருக்கணும். யாராவது ஒருத்தர் இல்லாத ஒரு ப்ரொடக்டிவ் பிளேஸ்ல வச்சு அதை பாத்துக்கணும். அல்லது அது கட்டிக்கிட்டே இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்டன் ஏஜ் வரலும் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ரேரிங் த டாக். அதனால நீங்கள் உங்களோட டைம் ஃபேக்டர், நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. அதே மாதிரி வீட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராவது அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து வாங்கணும்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதோட அவசரப்படக்கூடாது. அது வந்து நாய்க்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். இப்ப அதை வந்து நல்லா இன்ட்ரெஸ்டா எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது ஃபுல் ஃபிளஜா டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். அப்போ இப்போ பீரியாடிக்கலாம், இப்போ எப்படி ஒரு குழந்தை வளர்க்குறப்ப நம்ம வந்து இந்த போலியோ சொத்து மருந்தெல்லாம் கொடுக்குறோம், அந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு இந்த எண்டமிக் ஏரியா சில டிசீசஸ் இருக்கு, அந்த டிசீசஸ் கண்டேஜியஸ் டிசீசஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு வேக்சினேஷன் பண்ணணும், டிவார்ம் பண்ணணும், பீரியாடிக்கல் ஹெல்த் செக்அப் ஒரு ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் டாக்டர்கிட்ட காமிக்கணும். ஸோ தட் என்ன எது என்ன நடக்குது, நீங்க மிஸ் பண்ற ஒரு இதை வந்து அவங்க பார்த்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நீங்க இதை கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்ப அப்படின்னு சொல்லலாம். அதனால நீங்க எப்பவுமே பீரியாடிக்கல் ஹெல்த் செக்அப், அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். மற்றபடிக்கு இதுல ஒன்றும் பெரிய செலவு இருக்காது, பெரிய இது இருக்காது. இன்ஃபேக்ட் நமக்கு வர டென்ஷன் இதெல்லாம் குறையும். அதனால வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் விட.
1: Okay, sir. Okay. Thank you, doctor. Thank you, Dr. Nagaraj. Thank you so much for spending your valuable time with us and informing listeners of Radioscope about pet adoptions. Thank you, sir.
2: Thank you.

0: Did you know that a cow gives nearly 200,000 glasses of milk in her lifetime? And a dolphin's hearing is so acute that it can pick up an underwater sound from 15 miles away. Welcome back, everybody. Didirne, for all those of you who just tuned in, yena animals pathi pesrenna, because today is World Animal Day. Number animals and avanga welfare pathi pesindrukom. We just had a small interview with Dr. Nagaraj, a veterinary doctor based in Chennai. Na munnade ketirundhen, have you ever witnessed an incident where an animal has displayed extreme intelligence? உங்களுக்கு பெட் அனிமல் இல்ல வீட்டு அனிமல் இல்ல பக்கத்து வீட்டு அனிமல் ஏதாவது ரொம்ப இன்டெலிஜென்டா நடந்தது ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கால் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நம்பர்ஸ் டு கால் இஸ் 420-55555. நம்மளோட மூணு காலர் லைன்ல வெயிட் பண்ணி இருக்காங்க, அவங்க என்ன சொல்லாங்கன்னு
1: பாக்கலாம். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒர்க் பண்றேன், கேக்கே நகர்ல இருந்து கால் பண்றேன். இந்த டாபிக் அபவுட் அனிமல்ஸ் வந்து இன்டெலிஜென்டா இல்லையாங்கிற டாபிக்கை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஐ ஹேட் அ பேரட் அண்ட் பேரட் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம பேசுறதுதான் திருப்பி பேசுவோம் ரிப்பீட் பண்ணுவோம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் அதுதான் ஃபேக்ட். பட் ஸ்டில் சில பேரட்ஸ் வந்து நாம சொல்லி கொடுக்காததையும் ரொம்ப கியூட்டா அந்த கரெக்டான விஷயத்த டைத்துல சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிடிக்காத கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ள நுழைஞ்சதுலேருந்தே பாய் பாய் பாய்னு கத்திட்டே இருக்கும், பிகாஸ் நிறைய டிவி பாக்குறது அது இது நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க. தென் நம்ம வந்து அது ஏதாவது கோவத்தில் திட்டிட்டோம் அப்படின்னா மோனிகா பாவம் மோனிகா பாவம் ரொம்ப கியூட்டா சொல்லும், பிகாஸ் என்னோட பேரட்டோட பேர் மோனிகா. அண்ட் அதே சமயத்துல வந்து நம்ம ஏதாவது அதுக்கு கொடுக்காம சாப்பிட்டோம் இல்ல நம்ம ஏதாவது பக்கத்துல வச்சுட்டு ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா மோனிக்கு மோனிக்கு மோனிக்குன்னு அது கேட்கும். ஐ மீன் ஷி வாண்ட்ஸ் இட். சோ தே ஆர் வெரி கியூட் அண்ட் தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். தட்ஸ் வாட் ஐ வான்ட் டு சே.
0: வாவ், நம்ம எல்லாம் பேரட்ஸ் வரோம், நம்ம சொல்றதுதான் ரிப்பீட் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த பேரட் ஆ ஊன்னு தனக்கு மனசுக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
2: என்னோட வீட்டுல எங்க வீட்டுல காக்கர் ஸ்பானியல் டாக்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த டாக்ஸ் எப்பவுமே அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கும். நாங்க கொஞ்சம் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸ்லயும் எர்த்குவேக் வந்த போது நாங்க வந்து என்னோட டாக் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டைமுக்கு முன்னாடி கொலைச்சுட்டே இருந்தது, சுத்தி சுத்தி வந்தது, என்னோட சாரி எல்லாம் பிடிச்சு வச்சது. நான் எதுக்கு இப்படி சத்தம் போடுறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கச்சு ஏதோ அந்த சேரெல்லாம் ஆடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் மை டாட்டர் ஆல்சோ ரூம்லேருந்து ஓடி வந்து இந்த மாதிரி ஆமா ஆமா எர்த்குவேக் எர்த்குவேக் போனா. அப்போ நானும் என்ன ஆமா சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணோம். அது அந்த அப்போதான் எனக்கு புரிஞ்சுது என்னோட டாகே இப்போ இவ்வளோ நேரம் கத்தின்னு ஆடின் இருந்தது ஓடின்னு இருந்ததுங்கிறது அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கு முன் அதுக்கு இல்லை ஒரு சிக்ஸ்த் சென்ஸுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்ஸ் அதுக்கு நல்லா தெரியுது ஏதோ நடக்க போறது அப்படிங்கிறது. ஸோ விதன் சர்ப்ரைஸ் ஆஃப்டர் எடுத்துக்கன்னு எல்லாரும் இது பண்ணின பிறகு விதர் சர்ப்ரைஸ் டு நோ தட் அனிமல்ஸ்க்கு எல்லாம் முன்னாலேயே தெரியறதுங்கிறது அப்பதான் எங்களுக்கே புரிஞ்சுது.
0: இது நானும் கேள்விப்பட்டிருக்கேங்க, இந்த எர்த்குவேக் வர்றச்சே அனிமல்ஸ்க்குலாம் தெரியும் அவங்க சென்ஸ் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலி இது நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், சுனாமி வர்றதுக்கு முன்னாடி பீச்ல இருந்த அனிமல்ஸ் எல்லாம் வெளியில ஓடி போயிருத்தான். அந்த டாக்ஸ் cows in the stray animals ella they just evacuated the beach in the entire beach area before the tsunami came. How do these animals know? How do they know what is about to come? Let's listen to our next caller.
3: Hello, na vallabi pesuren vannandurai lende. எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அதுக்கு பேரு ஜிம்மிங்க. ஜிம்மி வந்து ரொம்ப நல்ல டாகுங்க. அது என்ன பண்ணுவா, நாங்க எங்க வீட்டுல யாராவது வெளில போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ தெரிய முனையில வரதுக்கு வரச்சேனா அது கண்டுபிடிச்சிடும். காரோ ஸ்கூட்டர் நடந்து வந்தாலுமே போறோம், எங்க டாக் வந்து உடனே கண்டுபிடிச்சு அவங்க வராங்கன்னு. சோ வீட்டுல இருக்க வேற யாராவது வீட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்க பாப்பாங்க இந்த மாதிரி ஆகா நம்ம அப்பா போயிட்டாரு வந்தாரா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதாவது அந்த நாய் வந்து பார்த்தே அப்பதான் தெரியும் ஒருத்தர் வெளில போயிருக்காரு அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆறாங்கன்னு. சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நாய்களாம் நம்ம வளர்க்குற நாய்களாம் ரொம்பவே புத்திசாலி.
0: Okay, congratulations Nachiappan, Mrs. Mani Megle and Vallabhi. All three of you win rupees 500 worth gift voucher from Hoodi Baba Clothes. எனக்கு கொடுத்த 4 hours முடிஞ்சிருச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஆர்ஜேஸ் ரஞ்சனியும் காமாட்சியும் வந்துட்டாங்க, அவங்க அந்த பக்கத்துலேருந்து என்ன பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஐ ஹாவ் டு சைன் அவுட் நவ். ஆனால் போறதுக்கு முன்னாடி ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு கிவ் யூ அ ஸ்மால் ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு கிவ் யூ அ ஸ்மால் கோட். நோபடி மேட் அ கிரேட்டர் மிஸ்டேக் தென் ஹீ ஹூ டிட் நத்திங் பிகாஸ் ஹீ குட் டூ ஓன்லி அ லிட்டில். அது வந்து எட்மண்ட் பர்க்னு யாரோ பெரியவர் சொல்லியிருக்காரு. அவர் எதுவும் சொல்ல என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னா, உங்களால என்ன சின்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதாவது உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனைனா கூட பரவாயில்ல, ரோட்ல இருக்கிற ஒரு ஸ்மால் ஸ்ட்ரீ டாக் சாப்பாடு வைக்கிறதுனா கூட பரவாயில்ல, சின்ன சின்ன விஷயம்.

என்ன உங்களால பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். யூ ஆர் லிசனிங் டு மார்னிங்ஸ் வித் மானசா. Thank you for listening. You were listening to Mornings with Manasa on Radioscope 97.5 FM. This is Savatha Masha. This is me, Manasa.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.
4: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சற்று நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்பவும் நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
3: உடலே நலமா நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு சின்ன சின்ன நோய்களும் அதுக்கான ஹோம்மேட் ரெமிடிஸும் தான் பார்க்க போறோம். சரி, என்னென்ன ரெமிடிஸ்னு இப்ப நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

இந்த சின்ன சின்ன ரெமடிஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். வேற ஒரு நாள் வேற ஒரு டாபிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் வியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படினாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
0: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
0: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ஏ வாடா முகேஷ், நம்ம விளையாட போலாம்.
0: பா விளையாட போலாம்.
2: ஏ முகேஷ் கௌதம் எங்க போறீங்க?
3: விளையாட போறோமா.
2: கால செருப்பு கூட இல்லாம விளையாட போறீங்க ரெண்டு பேரும்?
3: இப்பதாமா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா. ஸ்கூலுக்கு போகும்போது தானே ஸ்லிப்பர் போட்டோம். எங்களுக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா. ஸ்லிப்பர் போட்டா உள்ளதும் முள்ளமா, டிஸ்டர்பா இருக்குமா ரொம்ப.
2: அதனால செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லுலாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு.
3: ஆமாமா நாங்க இதுமலந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்துல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சூர்யா, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதான பாப்பாங்க.
0: அங்க பாரு பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிமா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏனா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேலே நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
2: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பேச போறோம். திருவள்ளுவர் கல்வியோட முக்கியத்துவத்துக்காகவே ஒரு அதிகாரமே நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து என்ற இந்த திருக்குறள், ஒருவர் ஒரு பிறவில கத்துக்கிற கல்வி அவருக்கு 7 ஜன்மமும் நிலைக்கும் என்றுதான் இதனோட மீனிங். இன்னைக்கு கல்வி எப்படி ஆயிடுச்சுன்னா, மார்க் வாங்கினா நான் படிச்சிட்டேன் அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா பொது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற ஃபெயிலியர் சக்சஸ் எல்லாமே நம்ம அறிவை பயன்படுத்தி தான் நம்ம செய்யறோம். இந்த அறிவு இல்லைன்னா நம்மளால எதையுமே தாண்டி வர முடியாது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல கல்வி தான் நம்மளோட நிழலா வரும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம வெற்றி தோல்வி எல்லாத்தையும் மீண்டும் நம்மளை கொண்டு வர்றதே நம்மளோட கல்வி தான். இந்த தோல்விகள் எல்லாம் நம்மள தாண்டி கொண்டு வருவது நம்ம கல்வி தான். இதுதான் நம்மளுக்கு ஒரு நிழலா எப்பயுமே நம்மளோட வந்துகிட்டு இருக்கு. அதனால கல்வி நம்மளோட முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம். நம்ம அறிவை செழுமையா ஆக்குவதே நம்ம கல்வி தான். வணக்கம் நேர்களே, நான் உங்க அபராஜிதா, எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கல்வியோட அவசியத்தை பத்தி எம்ஓபி சமுதாய வானொலி மூலமா ஒரு வித்தியாசமான நேரடி தொகுப்பா உங்களுக்கு வழங்க போறேன். கல்வியோட அவசியத்தை அவசியமா கேளுங்க. இன்னைக்கு சமுதாயத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? சின்ன வயசுல கல்வி இலவசமா கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறோம். ஆனா அதுவே அவங்க ஒரு 10வதோ இல்ல 12வதோ படிச்சு முடிச்ச உடனே வீட்டுல இருக்கிற சூழ்நிலையினால, அவர்கள் அப்பா வந்துட்டு குடிகாரரோ இல்ல குடும்ப சுமையை வந்துட்டு எல்லாமே அவங்க அம்மா பாத்துக்கிறதாலேயோ பசங்களை படிப்பு நிறுத்திடுறோம். அப்படி இல்லைன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணணும், அப்படி ரெண்டு பேர் ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேரும் இருந்தா பையன் படிச்சா போறோம், பொண்ணு வீட்டு வேலை செய்யட்டுமே, இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா இப்ப இருக்கிற ஜோசியம் ஜாதகம் இது எல்லாத்தையும் நம்ம நம்பி பசங்களோட படிப்பை நிறுத்திடுறோம். சில குடும்பத்துல பொண்ணுங்க படிச்சா அவங்களுக்கு அவங்க படிக்கிற அளவுக்கு மாப்பிள்ள தேட முடியாது, அவங்க கம்யூனிட்டியில ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ற நம்பிக்கைனாலலாம் பொண்ணுங்களை அவ்வளவா படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினாலலாம் இன்னைக்கு இருக்கிற சில குடும்பத்துல கல்வியை வந்துட்டு நிறுத்திடுறாங்க. இந்த மாதிரி தடை செய்யறதுனால பசங்கனால மேலும் படிக்க முடியறதில்ல. இன்னைக்கு நேர்களே, நான் நொச்சிக்குப்பம்ல இருக்கிற மக்கள் கிட்ட இதே கல்வியின் அவசியத்தை பத்தி கேட்க போறேன். உங்க பேர்
3: சரோஜா.
2: நீங்க சொல்லுங்க, படிப்பு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? உங்க பசங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க?
3: முக்கியம்தான் நினைக்கிறேன்.
2: முக்கியம்தான்
4: நினைக்கிறீங்க?
3: அதனாலதான் படிக்கல.
2: ஆனா அவங்க கண்டிப்பா படிக்க வைப்பீங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் படிக்க வைப்பீங்க. ஆனா வேலை செய்ய விட மாட்டீங்க இல்லையா?
3: அவங்களும் படிக்கல, எங்க வேலைதான் செய்யறாங்க.
2: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் சித்ரா.
2: படிப்பு எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க? உங்க பசங்க எல்லாம் படிக்கிறாங்களா? என்ன படிக்கிறாங்க?
5: என் பொண்ணு வந்து யூகஜி பரவாயில்ல, ஒருத்தி வந்து வயசாவில 8 வருஷம் அவளை சேர்த்தேன். வந்து படிப்பு வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து படிப்பு மெயினா வேணும்.
2: வேணும்
5: ஒரு இது ஆர்வத்துல இருக்கேன். முக்காவாசி நம்ம பசங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதனால நம்ம பசங்க வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு இருக்கு.
4: உங்க ஏரியால வந்து
5: அதுவும் சொல்ற இந்த முடிவு வந்து நல்ல முடிவு தானே. வெளிநாட்டுல போயிட்டு படிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும் அதுங்க நினைக்கிற முடிவு நல்ல முடிவு. மத்தவங்க வந்து எப்படி பேசுறாங்கன்னா, இதுக்கு இன்னும் அப்படின்னா இன்னொருத்த வீட்டுக்கு போற வர தானே, அந்த அளவுக்கு எது
4: என்ன
6: படிக்காதான் விட்டுட்டோம். பசங்க நிறைய எங்க வீட்டுல, எங்க வீட்டுல கோமலா அம்மாவுக்கு நிறைய பசங்க, அவங்களால வந்து படிக்க வைக்கிறதுக்கு பயம். அப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போனா பயம். இங்க இருந்து செங்கல்பட்டுல இருந்து 10 கிலோமீட்டர் வரணும் செங்கல்பட்டுக்கு. அதனால வேணாம், நம்ம பசங்க வந்து 5வது வரலாம் படிக்க வச்சாங்க, அது வரலாம் போதும். அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை, வீட்டுல இருக்கிற வேலையை செஞ்சீங்கன்னா அப்படியே இருந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னைக்கு நான் கஷ்டப்படுறோம். அவனுக்கு போய் ஒரு ஜாதகம் பார்த்தா அவன் சொன்னாங்க, நீங்க வந்து அவன் வந்து இரும்பு சம்பந்தமான வேலை தான் செய்வான், இனிமே அவனுக்கு வந்து படிப்புல தோணாதுன்னாங்க. அதே மாதிரி மெக்கானிக் சேர்ல சேர்த்தேன். அது சேர்த்து 5 வருஷம் செஞ்சா நல்லா வேலைலாம் செய்வான். அப்ப பசங்க கூட சேர்ந்து கேட்டு போய் கத்துக்கணா இல்லம்மா, வேலை 5 வருஷம் கத்துக்கணா இல்ல. அந்த வேலையை வந்து நம்ம வந்து ஒரு தொழில் வைக்கிறேன்னாக்கா ஒரு எல்லா பொருளும் வாங்கிட்டு தொழில் வைக்கிறோம், அதை விட்டுட்டு நான் வேற வேலைக்கு போறேன்னு சொன்னா அப்ப கோபம் வரமா.
7: படிக்கிறதே வந்துட்டு உனக்கு எல்லாம் படிக்கிறது
6: 8வது தானே படிச்சுக்கிறான். இது மாதிரி நாங்க என்ன வயசு ஆகிப்போச்சு, 18 வயசு ஆயிடுச்சு, இனிமே படிக்க தோணாது அவங்களுக்கு எல்லாம் தொழில் மூலையெல்லாம்.
8: அதாவது வந்து படிக்காத பசங்களுக்கு கூட மெக்கானிக் படிக்கிறதுக்கு ஐடிஐன்னு ஒரு படிப்பு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு அளவு விழிப்புணர்வு இருந்தா மெக்கானிக் ஷெட்ல போய் சேர்த்து விடுறத விட ஐடிஐல மேலே நீங்க சேர்த்து விட்டுருந்தீங்கனாலோ. 8வது படிக்கிறவங்களுக்கு கூட கம்யூனிட்டி காலேஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்ப விழிப்புணர்வு ஜாதகம் போய் நீங்க பார்த்ததுக்கு பதிலா ஒரு ஒரு படிச்சவங்களுக்கு படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தா அந்த பையனை வந்து எதனால அவன் படிக்கல, எதனால அவன் ஃபெயில் ஆயிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனை ஏன்னு தெரிஞ்சிருந்தா ஒருவேளை கம்யூனிட்டி காலேஜ்ல சேர்த்து அந்த மெக்கானிக்குக்கே வந்து ஒரு சர்டிபிகேட்டோட போயிருந்தா அவனுடைய வாழ்க்கை வந்து திரும்பி இருக்கும்.
6: நல்ல வேலை 10,000 சும்மா சாதாரணமா ஒரு 10,000 வேலை செய்ய கேளம் பார்த்தாலதான் கேளம் பார்த்தாலே தான்
8: செய்யறான்
6: வந்து. இப்ப நல்லா ஒரு இதுவா இருக்கிறான்,
7: பார்த்து கத்துக்கணும் இல்லையா இவங்க எல்லாம்
6: சொல்லிருந்தா ஊட அடங்க மாட்டாங்க. காத்தால போனா எங்க போனான்னு தெரியல, பசங்க கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு
5: போயிட்டான்.
6: அப்பாவும் அவ்வளவு வந்து இது பண்ணல, அப்பா வந்து அதை உன்னிப்பா அதை கவனிக்கல. நம்ம தான் கத்த வேண்டியதா இருக்குது அதுங்க கிட்ட. இப்பதான் அவனை வந்து சேர்த்து பிடிக்கணும், அவனை என்ன பண்றது ஏது பண்றது.
8: சரி, அவங்க அப்பாவுக்கு வந்து படிப்பு பத்தி அவ்வளோ?
6: அப்பா 5வது தான் படிச்சிருக்காரு, அவங்க அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாரு. அவங்களும் அப்படி சும்மா சுத்தி கண்டவங்க தான், அந்த வேலை செய்யலாமா இந்த வேலை செய்யலாமான்னு கல்யாணம் பண்ணிட்டு கொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்தணுமா என்ன பண்றது. ஒரு செட்டில் ஆகி ஆட்டோ ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டி ஏதோ எட்டாவது கொடுக்குறாரு, ஏதோ குடும்பம் பண்ணுறோம் நம்ம. அவள்தான் அதுதான் பொண்ணை தான் வந்து அவையமில் தான் அவதான் அவன் அவையமில் படிக்கிறா, அவள் தான் 9வது படிக்கிறா.
8: இனிமே உங்களுக்கு வந்து ஜோசியாவும் ஜாதகம்னு பாக்குறத விட அந்த பசங்கள் தெரியாத பசங்களுக்கு ஏன் படிக்கலாங்கன்னு அந்த பிரச்சனையை நீங்க கண்டறியறது தான் இன்னைக்கு கம்யூனிட்டியில ரொம்ப முக்கியம்.
9: தேங்க்யூ.
7: இவங்க பேசுறதெல்லாம் நம்ம கேட்டோம். இப்போ பெசன் நகர்ல இருக்கிற ஆல்காட் மெமோரியல் ஸ்கூல் பசங்க கிட்ட இதே கல்வியோட முக்கியத்துவம், எதனாலலாம் கல்வி தடைப்படுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன் இந்த டிராமா போடுறீங்க நீங்க?
10: நிறைய பேருக்கு கல்வி கிடைக்காம இருக்கு, அவங்களுக்குலாம் கல்வி கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த டிராமா மூலமா கல்வியின் அவசியத்தை பத்தி சொன்னோம்.
11: அதனால இந்த டாபிக் எடுத்தோம்.
10: என்னுடைய பேர் தர்ஷினி.
12: தர்ஷினி, நீ சொல்லு, நிறைய பேருக்கு கல்வி கிடைக்காம இருக்குன்னு நீ உனக்கு பாத்திருக்கியா, எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எங்க கேள்விப்பட்டிருக்க? கல்வி நிறைய பேருக்கு கிடைக்காம இருக்குன்னா புரியலையே, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க பாடம் எல்லாம், அப்புறம் எப்படி கல்வி கிடைக்காம இருக்கு? கல்விதான் கிடைக்குதே,
11: அவங்க சேர மாட்டாங்க.
10: அவங்க பேரண்ட்ஸ் வந்து சில ஒத்துக்காம இருக்கிறது, அவங்களுக்கு ஏத்த சூழ்நிலைகள் இருக்காது, படிக்க வசதி இருக்காது, இல்லனா வீட்டு கஷ்டம்.
4: மை நேம் இஸ் அரவிந்த்.
9: எல்லாம் போகாத, எதனால படிக்காத அப்படின்னு ஏன் சொல்றாங்க?
4: நீ வேலைக்கு போய், நாங்க வேலைக்கு போகும்போதுதான் நீ சாப்பாடு சாப்பாடு போட முடியும் அப்படி சொல்லிட்டு அடிப்பாங்க. நிறைய பேர் வீட்டுல தண்ணி அடிக்கிறதுக்கு காசு இல்ல, நீ வேலைக்கு போய் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஒரு வீட்டுல சொல்லி சொல்லி
9: நீங்க பாத்துருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்குமா இந்த மாதிரி?
4: எங்க வீட்டுல
9: நீங்க உங்க தெருவுல எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன நடந்துச்சு உங்க ஃப்ரெண்டுக்கு? ஏன் உங்க ஃப்ரெண்டால படிக்க முடியலையா?
5: இல்ல, அவங்க அப்பா அம்மா வந்து நீ வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு அனுப்புறாங்க.
9: வீட்டு சூழ்நிலையால எங்க நடந்துச்சு இது?
5: பெசன்ட் நகர்
9: இங்கே தான்
8: நடந்துச்சு. அந்த பொண்ணு படிச்சிட்டு இருந்ததா?
9: தங்கச்சிங்களையும்
5: அக்காவையும் படிக்க வைக்கணும்ன்றதுக்காக
9: இவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க.
8: என்ன வேலை
9: செய்யறாங்க?
5: இட்லி கடையில வேலை செய்யறாங்க.
11: என் பேர் ராதிகா. இப்ப வந்து பசங்க மேல மட்டும் தப்பு இல்ல, இப்ப வந்து பேரண்ட்ஸ் படிக்க வச்சா கூட ஒரு சில பசங்க வந்து படிக்காம இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்கிறது அந்த மாதிரியும் செய்யறாங்கல்ல. இது வந்து ஒரு இன்சிடென்ட். ஒரு அக்கா வந்து ஒரு அவங்க சின்ன கிளாஸ் தான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த லவ் பண்றது அந்த மாதிரி ஒரு இதுல போய் விழுந்துட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த அக்காக்கு சொல்லி புரிய வச்சு படிக்க வைக்காம நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன்றதுக்காக படிப்பை நிறுத்திட்டு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க.
9: காசு சேர்த்து வைக்கிறதாலும் இருக்கட்டும், நீ எவ்வளவு படிச்சாலும் இல்ல, எப்படியும் நீ பொண்ணு குழந்தையா பிறந்துட்ட, அதனால உங்களுக்கு நீங்க படிக்கலாம் வேண்டாம், எப்படியும் சீக்கிரம் உனக்கு கல்யாணம் ஆயிடும், அப்புறம் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா உங்க வீட்டுல?
11: வீட்டாண்ட ஒரு அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து மூணு பசங்க, மூணுமே ஆம்பளை பசங்க தான், ஆனா மூணு பேருமே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறதே கிடையாது, ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது. அவங்க அம்மா அப்பா வந்து அதை கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போடா, படிக்கணும்டா, உன் ஃபியூச்சர் அது நல்லதுடா, அதெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. அவங்க பண்றதை அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த பையன் ஒரு நாள் திருடிட்டான், அதை வந்து அவங்க பேரண்ட்ஸ கூப்பிட்டு அந்த கடைக்காரங்க சொன்னதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான், என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான். இத்தனைக்கு அதை அவங்க பாத்துட்டாங்க, அந்த கடையோட ஓனர் வந்து பாத்துட்டாங்க இவன் எடுத்ததை. அந்த மாதிரி அவங்க பேரண்ட்ஸே அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மூணு பசங்களுமே சுத்தமா படிக்கவே மாட்டாங்க, எங்கயாவது ரோட்ல சுத்துறது இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க அம்மா அப்பா கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க.
9: சோ இப்ப பேரண்ட்ஸ்க்கு கூட இந்த படிப்போட சீரியஸ்னஸ் இல்ல, கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்றீங்க இல்லீங்களா? சோ இப்ப அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்?
11: இது மாதிரி ஸ்கூல் பசங்க டிராமா மூலமா, தெருக்கூத்து மூலமா, இது மாதிரி எல்லாருக்குமே சொல்லலாம்.
9: சோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பிளே டிராமா இந்த மாதிரி எல்லாம் போட்டா மத்தவங்களுக்கும் தெரிய வரும், சோ கல்வியோட முக்கியத்துவம் அவங்களுக்கும் தெரிய வரும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி தான் உங்களோட
4: அண்ணாக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. செகண்ட் ஒருத்தவங்க அவங்களா பார்த்து ரெண்டாம் தாரமா பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளேயே படிக்காம வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வெளியே இது பார்த்து ரெண்டு பேரும், ஒருத்தவங்க வந்து ரெண்டாம் தரம், ரெண்டு பேரும் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மீதி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரே படிக்கல, நீங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு இவங்களுக்கும் அந்த கேர் எடுத்துக்கல, குழந்தைங்களும் கேர் எடுத்துக்கல, அம்மாவும் உங்க இஷ்டம், நீங்க படிச்சா உங்க ஃபியூச்சர், படிச்சா பண்ணீங்க படிக்காட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல லாஸ்ட் பையனும் படிக்கல, அந்த ஃபேமிலியில ஆறு பேருமே படிக்காம இருக்காங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு மட்டும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவளை சேர்த்து விடுறதுக்கு யாரும் கேர் எடுக்கல, அவங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க கூட கேர் எடுக்கல அவளுக்கு.
9: பேரண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி சொல்லுவீங்க, இல்ல எங்களுக்கு கல்வி முக்கியம், நாங்க படிச்சாதான் நாங்க நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும் அப்படின்றத நீங்க எப்படி எடுத்து சொல்லுவீங்க? இல்லனா உங்க வேற யாருக்கா இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அவங்களை பத்தி சொல்லுங்க, ஏன் இப்படி பண்றாங்க நம்ம யோசிப்போம். நம்ம டிராமா மூலமா எவ்வளவு தூரம் இந்த கல்வியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம பண்ணலாம்.
13: பேரண்ட்ஸோடைய கல்வி பத்தி அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காததுனால நீங்க எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறீங்க? அதாவது வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று சேர்த்து விடணும், கோர்ஸ் சேர்த்து விடணும், அதெல்லாம் போட வேணாம், ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்றாங்க? படிப்பு எதுக்காக நீங்க கேக்குற விஷயத்த எப்படி வேண்டான்னு
14: சொல்றாங்க. உங்க வீட்லயோ இல்ல பக்கத்து
13: வீட்லயோ பக்கத்து வீட்லயோ அந்த மாதிரி சொல்லுங்க.
14: அந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டு உங்க வீட்டுல விடாம
13: போறேன் டியூஷன் போடணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆமா நீ படிச்சு என்ன இல்ல ஸ்கூல் பண்ணது போதும் எக்ஸ்ட்ராவா நீ ஒன்னும் படிக்க வேண்டாம். இப்ப உனக்கு கணக்குல வந்து ஏதோ கஷ்டமா இருக்கு.

0: எக்ஸ்ட்ராவா உன்னுடைய அறிவுக்கு இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த வந்து யாரு வந்து உங்க வீட்டுல வந்து அதோட முக்கியத்துவம் தெரியாம வேண்டாம்னு எப்படி சொல்லிருக்காங்களா, அதை பத்தி பேசுங்க.
1: நீங்க சொல்லுங்க, ஏதோ சொல்ல நினைச்சீங்களே சொல்லுங்க. பேர் என்ன?
2: இப்ப வீட்டுல வந்து சண்டை போடுறாங்களா, அதனால தினைக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வந்து தினைக்கும் சண்டை போடுறதுனால பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. அந்த பெரிய பசங்களை பெரிய பையனை மட்டும் படிக்க வச்சுட்டு ரெண்டு பசங்களை வந்து படிக்க வைக்காம வெளியே யாருனா கேட்டாங்கன்னா நாளைக்கு நாங்க ஸ்கூல்ல சேர்க்கிறோம் அந்த மாதிரி போய் சொல்றாங்க. அந்த சண்டையால குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறதுனால
3: சில பேர் வீட்டுல வந்து மறைக்கிறாங்க வேற, அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகி அதனாலயே ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்கு. சில பேர் வீட்டுல எதுக்காக கலந்துக்கிறீங்க, நீங்க இதுல கலந்துக்கிறதுனால ஸ்கூலுக்கே போக தேவையில்ல, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க.
4: ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இந்த காலத்துல வந்து எந்த ஒரு குழந்தையுமே ரோட்ல ஏதாவது தனியா போயிட்டு வர முடியல ஒரு இடத்துக்கு, அதனாலயே நிறைய பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க இவங்க தனியா வரணுமே, லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி இவங்க கரெக்டா வீட்டுக்கு வருவாங்களா.
3: அதுவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலே வீட்டுல இருந்து பேரண்ட்ஸ் வந்துறாங்க ஸ்கூலுக்கு, ஏன் இவ்வளவு லேட்டு அப்படி அப்படின்ட்டு, என்ன பண்றீங்க, எதுக்கு இதெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு டீச்சர்ஸ் கிட்டயும் சில பேர் வந்து கேக்குறாங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க, இதெல்லாம் தேவையில்ல, ரொம்ப லேட் பண்றீங்க,
1: என்ன
3: பண்றீங்க, அத பத்தி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
1: கலந்துக்கிறதுனால
3: வீட்டுல கொஞ்சம் இதுவா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க ஸ்கூலுக்கே போக தேவையில்ல, இந்த மாதிரி வரதாண்டா கொஞ்சம் பயப்படுறாங்க. எப்படி தனியா
1: வருவாங்க
3: புரிச்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப இதுவா இருக்காங்கல்ல, ஸ்கூலுக்கு படிக்க தானே போறீங்க, இதுக்கெல்லாம் என்ன போறீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எங்க ஃபேமிலியில இல்ல, எங்க ஃபேமிலியில கொஞ்சம் கேட்பாங்க பட் ரொம்ப எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. எங்க ஃப்ரெண்டு வீட்டுல நடக்குது என் முன்னாடி கேட்பாங்க, ஏன் உங்க வீட்டுல போயிட்டு வரா, எங்க போயிட்டு வரா, என்கிட்ட கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அதனாலயே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க.
4: இது வந்து படிப்பு பத்தியான்ட்டு எனக்கு தெரியல, ஆனா வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது வந்து ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறா, அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் யாருமே கிடையாது, அவளுக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது, பாட்டி மட்டும்தான் அவளை சின்ன வயசுல இருந்தே வளர்த்தாங்க. அவங்க வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துல வந்து படிக்க வைக்க முடியாது, படிப்பு வசதி இல்லைன்றதுக்காக அவங்க பாட்டி என்ன பண்ணாங்க, இந்த சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல, இந்த ஹாஸ்டல்ல இருக்கவே பிடிக்கல, ஆனா படிக்கிறது பிடிக்கும், நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணு படிக்கிறது பிடிக்கும், அந்த ஹாஸ்டல்ல இருக்கிறது பிடிக்காம இப்ப ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களோட அந்த பசங்களை வந்து அம்மா அப்பா எல்லாம் வந்து பாப்பாங்கல்ல மாசத்துக்கு ஒரு முறையாவது, அந்த பொண்ணை பாக்குறதுக்கு வந்து யாருமே வரவே இல்லையா, அதனால வந்து அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா, மாதிரி அவளுக்கு எடுத்து சொல்ற நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதடி, இதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற பசங்களும் இல்ல, ஆனா நல்லா படிக்கிற பொண்ணு, அது வந்து நம்ம படிச்சு நம்ம நல்லா படிக்கலாம், நம்மளால படிச்சா எல்லாமே முடியும், அது அதை பத்தி யோசிக்காம நம்மள பாக்குறதுக்கு யாருமே வரலையே, நமக்கு அம்மா அப்பா இல்லையே, எல்லாரும் பாக்குறதுக்கும் அவங்கவுங்க அம்மா அப்பா எல்லாம் வராங்க அப்படின்ட்டு அதையே மனசுல போட்டு நினைச்சிட்டு நைட் வந்து சூசைட்
1: பண்ணிக்கிட்டாங்க.
5: அதுக்கும் வேற ஒருத்தர் பாத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அதே மாதிரியே சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே வச்சு அவங்க அப்பா வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காரு, நீ யார் கூட பேசுற, நீ ரெண்டு பேர் கூட பேசாமே யார் யார் கூட, அவங்க வந்து நைட் எல்லாம் தூக்க வரணும், கால ரொம்ப நாள் தூங்குறதால அவர் தப்பா நினைச்சுக்கினாரு, நீ எங்க தான் போயிட்டு வர,
1: அவங்க வந்துட்டு வெறும் ஒரு இதுவாதான் பேசினாங்க,
5: தெரிஞ்சவங்களும் எல்லாம் யாருமே இல்ல, இந்த மாதிரி மத்தவங்களால அவங்க அப்பா கூப்பிட்டு ரொம்ப பேசியிருக்காரு, நீ யாரு, என்ன வேணும், நீ யாருக்கிட்ட
4: அதனால வந்து குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வேற ஊருக்கு போயிட்டு அதே ஸ்டாண்டர்ட்ல திருப்பி படிக்க வச்சு திருப்பி அதே ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த படிப்பு மேல இன்ட்ரெஸ்டே போயிடுது, ஈடுபாடு போயிடுது. எங்க வீட்டு பக்கத்துல இது மாதிரி நடந்திருக்கு, ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு
1: ஊர் மாத்தி ஊர் போயிட்டாங்க.
4: அதே மாதிரி நிறைய திருப்பி சேர்ந்தாலும் திருப்பி சண்டை போட்டு திருப்பியும் போயிட்டு அதே மாதிரி அதே ஸ்டாண்டர்ட்லயே 3 வருஷம் கிட்ட படிச்சிருக்காவ. அவளுக்கு அந்த படிப்பு என்ன, இந்த படிப்பே தேவையில்ல, அம்மா திருப்பி சண்டை போட்டுதான் போக போறாங்க அப்படின்னு என்கிட்டயே சொல்றாங்க.
1: ஊருக்கு போக போறாங்க, நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு. இந்த அப்பா அம்மா சண்டைனால இவங்க படிப்பும் பாதிக்குது. ஒரே கிளாஸ்ல 3 தடவை படிச்சிருக்காங்க இவங்க, கண்டிப்பா அவங்களோட ஆர்வம் போயிரும் இல்லையா. படிப்புல 3 கிளாஸ் ஒரே தடவை படிச்சா கரெக்ட். வேற என்ன இந்த மாதிரி வேற என்ன நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. வேற எப்படி எடுத்து சொல்லலாம் அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி படிப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாங்க படிச்சா ஒரு நல்ல பொசிஷன்ல வருவோம்.
4: அப்பா அம்மா
1: உங்களோட ரோல் மாடல்ஸ் பத்தி தான்
6: சொல்லுங்களேன்.
1: ஆர்மி, நீங்க ஆர்மி
4: ரோல் மாடல்ல இது வந்து இப்ப பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஆசைகளை வந்து பசங்க மேல திணிக்கிறாங்கல்ல, நீங்க இதுவாதான் ஆகணும் அதுவாதான் ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு ஃபியூச்சர் எப்படி வரணும்னு இருக்கும்ல. அது வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து நீ உனக்கு பிடிச்சதே படிமான்றாங்க, இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து இதுவே நீ இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட அவங்க என்னவா ஆகணும்னு நினைச்சதோ அதெல்லாம் பசங்க மேல திணிக்கிறாங்க. இல்ல படிப்பு வேண்டாம் நிறுத்தில, அவங்களுக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுல்ல, ஈடுபாடே இல்லாம அது எப்படி அவங்க
1: படிப்பாங்க,
4: செய்ய முடியும், அவங்களுக்கு பிடிச்சது
1: தானே.
7: டிராமா பண்ண போறோம்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு நாங்க எங்க ஏரியால இப்போ ஒரு கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி நாங்க ஒரு டிராமா போட போறோம். அட்லீஸ்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க எங்களுடைய மன இதெல்லாம் திருந்துவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் நாங்க ஒரு டிராமா ஃபார்ம் பண்ணிருக்கோம். அதான் சொல்லுங்க, இந்த டிராமா ஏன் போட போறீங்க, எதனால போடுறீங்க?
2: பாதி பேருக்கு தெரியாம இருக்கு, அதனால போடுறோம். அதுக்கப்புறம்
3: இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு புரியணும், அதனால இந்த டிராமா போடுறது. நீங்களாவது இனிமேல் நல்லா படிக்க வைக்கணும் உங்க பசங்களை.
4: ஒரு சிலர் நினைக்கிறாங்க படிச்சு என்ன ஆக போகுது, அவங்க படிக்காததுனால படிப்போட இது அருமை வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, வேல்யூ தெரியாததுனால என்ன பண்றாங்க, படிச்சு என்ன ஆக போகுது, இந்த வேலை செஞ்சாவது காசு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு படிப்பை கட் பண்ணிடுறாங்க.
2: ஒரு சிலர் வந்து வீட்டுல ஒருத்தர் படிச்சாலே போதும், இன்னொருத்தர் படிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
6: படிச்சா போதும்
4: படிப்புல எல்லாருக்கும் உரிமை இருக்கு
1: சொன்னாரு.
4: மகாத்மா நேரு
5: உங்க பேச்சு கேட்டு நம்ம பேரண்ட்ஸே ஒரு குழந்தைய எப்படி தற்கொலையில அவங்களே தள்ளுற மாதிரியே பண்றாங்க.
4: எல்லா பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை இவங்க செய்யணும், இவங்களோட இதெல்லாம் பசங்க மேல திணிக்க கூடாது. பிரச்சனையா இருக்குது நமக்கு வீட்டு வசதி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சா அதை விட பல மடங்குல வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். படிச்சாங்கன்னா
5: நம்பிக்கை வைக்கலாம், ஆனா நம்ம பெத்த பொண்ணு மேலயும் நம்பிக்கை வைக்கலாம்,
4: நம்பிக்கை வைக்கலாம். அந்த நம்பிக்கையை வந்து அந்த பசங்களும் காப்பாத்தணும். நம்ம அப்பா நம்ம அம்மா அப்பா இவ்வளவு நம்பிக்கை வச்சு நம்ம படிப்போம் நம்பிதானே நம்மள ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க அப்படின்றோம். அதே மாதிரி பசங்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும், அது மாதிரி நல்லா படிக்கணும், நல்லா பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி தேய வழி, தண்ணி அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, பொறுக்கிங்க மாதிரி ரோட்ல சுத்துறது, வேற ஸ்கூல் பொண்ணுங்களா அந்த மாதிரி பண்றதுலாம் கட் பண்ணணும். ஆமா, இந்த ஸ்கூல் விட்டு அடுத்த ஸ்கூல் பொண்ணுங்களா
1: இந்த மாதிரி.
6: வந்து போலீஸ் படிக்கணும் தான் எனக்கு ஆசை, ஆனா எங்க வீட்டுல வந்து நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க, அதனால அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது எனக்கு.
4: இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை, ஆனா எங்க பாட்டி வந்து என்ன சொல்றாங்க, நீ போலீஸ்க்கு தான் படிக்கணும், நீ போலீஸ்க்கு தான். ஆனா அவளுக்கு வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது, அவளுக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அவளுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் ரொம்ப ஆசை, ஆனா வந்து எங்க பாட்டி அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ போலீஸ் வேற யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, போலீஸ்க்கு படிச்சு இந்த மாதிரி சம்பளம் கிடைக்குது, இந்த மாதிரி பண்ணுது அப்படின்ட்டு சொன்னதை வச்சு எங்க பாட்டி என்ன சொல்றாங்க, நீங்க இதுதான் பண்ணணும், நீ இதுதான் படிக்கணும், நீ
1: காசுக்காக தான் நீங்க படிக்கணுமே தவிர உங்களுக்கு உங்க அறிவு பிடிச்சதுக்காக அதுக்காக நீங்க படிக்கிறாங்க.
4: அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவளுக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்புறம் அந்த அப்புறம் என்ன சொல்றாங்க, நீ பிளஸ் டூ ஓட முடிச்சிடும், அதுக்கப்புறமேட்டுக்கு போலீஸ் போலீஸ்க்கு படி அப்படி இப்படி சொல்றாங்க. ஆனா அவளுக்கு வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல.
1: எந்த வேலை பண்ணு,
4: இப்ப டாக்டர் படிக்கணும்னா அந்த இவங்களுக்கு வந்து போலீஸ் தான் பிடிக்கும் பேரண்ட்ஸ்க்கு, அதனால வந்து டாக்டர் போலி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நீ போனா கூட உன்னெல்லாம் புடிச்சிட்டு போயிடுவாங்க, தப்பு தப்பா நீ அதெல்லாம் போவாத, நீ போலீஸ் படிச்சுனா உனக்கு நிறைய சம்பளம், கை நிறைய காசு, உன்னோட ஃபியூச்சரா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இவங்களே தூண்டி
2: விடுறதால சொந்தக்காரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது, அக்கா பொண்ணு அந்த மாதிரி. அதனால அவங்க வந்து வயசா இருக்கனால சின்ன வயசுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. வேலை செய்யணும், வேலை செய்யறதுக்கு எங்க வீட்டுல பொண்ணு இல்ல, நான் எனக்கு ரொம்ப வயசாயிச்சு, அதனால நினைச்சுக்கலாம் அந்த படிப்பை நிறுத்திட்டு அவங்க வேலை.
4: ஒரு சில கிராமங்கள்லயும் சரி சிட்டிலயும் சரி என்னது படிக்க வைக்க முடியல, வசதி இல்ல, அதனால என்ன பண்ண, அதனாலயும் இல்லாம அந்த மாமா பசங்க அத்தை பசங்க இந்த மாதிரி இருந்தா உடனே மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. இந்த ஒரு சில கிராமங்கள் எல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க படிச்ச வரைக்கும் போதும், அத கூட படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புறது அவங்க சின்ன வயசுல இருந்தே வீட்டு வேலை செய்ய வச்சு அப்படியே வளர்த்து வளர்த்து அவங்களுக்கு அந்த பசங்களுக்கு பழகிடுது. ஸ்கூலுக்கு அனுப்பாததுனால இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்ஸ் எல்லாமே அப்படியே முடங்கிடுது. இப்ப ஸ்கூலுக்கு வர மாதிரி தான் இவங்க எல்லாமே கத்துக்குவாங்க, அவங்களோட டேலண்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ண முடியாம என்ன பண்ணிது, படிக்க வைக்காததுனால அவங்களோட டேலண்ட்ஸ்ல அவங்களுக்குள்ளேயே முடங்கி லாஸ்ட்ல அவங்களோட ஃபியூச்சரே வேஸ்ட் ஆயிடுது. இவங்களுக்கு என்னன்னா இந்த கல்யாணம் குழந்தை இதுதான் அவங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க.
1: எங்க வீட்டு
5: எங்களுக்கு 9th கம்மியா ஒருத்தவங்க இப்பயே குழந்தை பத்தி, இப்ப அவங்களுக்கு இப்பதான் 14 வயசு 15 வயசுல ஒரு குழந்தை, 16 வயசுல இன்னொரு குழந்தை, 17 வயசுல அவங்க லைஃபே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். எங்க வீட்டு அந்த அக்கா
1: வேற என்ன சொல்ல வரீங்களா?
3: இது கிராமத்துல மட்டும் நடக்குது இல்ல, சிட்டில தான், இது முக்கவாசி சிட்டில தான் நடக்குது. ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சு நிறைய இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரியும்.
4: அதனால வந்து தப்பான முடிவுக்கு போறாங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்ல வேண்டிய முறையில சொல்லி புரிய வைக்காததுனால பசங்க என்ன இந்த லவ் அந்த மாதிரி மேட்டர்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய விதத்துல சொல்லி புரிய வைக்காததுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, உடனே இந்த வயசு என்னன்னே தெரியாத ஒரு வயசுல இந்த மேரேஜ் அதெல்லாம் அவங்களாவே பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த அவங்க லைஃப் வந்து சந்தோஷமா இருக்க போதே ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு அது மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்பி பேரண்ட்ஸ் தேடிதான் வந்தாகணும். இது ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமா, இந்த வயசுல படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க. நீ இவ இந்த மாதிரி ஒரு தப்பான பழக்கத்துக்கு போறான்னு தெரிஞ்ச உடனேயே அவளை அடிக்கிறது, திட்டுறது, வீட்லயே போடுறது, இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கு மனசுல வந்து வெறுப்பு தான் வருது.
5: எங்க வீட்டுல ஒரு அக்கா அதே மாதிரி தான், அவங்க ஆயா வந்து எப்படியாச்சும் என்னோட பேத்தியோட குழந்தைய நான் பாத்துனோம் அப்படின்றதுக்காகவே அவங்க பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போவே அவங்களும்
1: சரஸ்வதி மேம் கிட்ட பேச போறோம். அவங்க ஆல்காட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்துட்டு 9 வருஷமா வேலை செய்யறாங்க. எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ், கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் நம்ம. சொல்லுங்க மேடம்.
8: என் பேர் சரஸ்வதி, நான் ஆல்காட் ஸ்கூல்ல 9 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் எ லைப்ரரி டீச்சர். எங்க ஸ்கூல்ல வந்து எல்லாருக்குமே எஜுகேஷன், இந்த வர கம்யூனிட்டிலேருந்து வரவங்க எல்லாருமே ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிலேருந்து வராங்க. அதற்காகவே எங்களுடைய பள்ளியானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நிறைய பேருக்கு இங்க வந்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருக்கு. நாங்க பார்த்த வரைக்கும் சில பேரண்ட்ஸ் வந்து படிப்பு என்னத்துக்கு, படிப்பு என்ன தரப்போகுது நம்மளுக்கு அப்படின்னு தான் கேக்குறாங்க. நேரவே படிச்சு என்ன பண்ண போறான் அவன், அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போனாலும் அவனுக்கு அதனால வந்து ஒரு பலன் இருக்கும் சொல்றாங்க. ஆனா படிச்சது கிடைக்கிற பலனை விட இந்த பலன் ஒன்னும் அவ்வளவு பெருசு கிடையாது என்னுடைய எண்ணம். ஆனா இப்ப வந்து அந்த பணமானது அவங்களுக்கு ஒரு சிறு தொகையா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காக அவங்க அதை நினைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கைக்கு அந்த பணமே முக்கியம் இல்ல, முக்கியம் இல்ல. அந்த படிப்பானதுதான் முக்கியங்கிறது என்னுடைய அவசியம். ஒரு பொண்ணு படிச்சானா அந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லது, அவ சொந்த காலில் நிக்க முடியும். இப்ப பொண்ணுன்னு இல்ல, பையனும் பொண்ணும் அவங்க படிச்சாங்கன்னா தே ஆர் ஸ்டாண்ட் வித் அவர் ஓன் லைக். அதுதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் படிக்கணும் தான் என்னுடைய விருப்பமும் இருக்கு. யார் யாருக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு நிறைய பேருக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்கள போய் எனக்கு சொல்லணும் அப்படிங்கறதான் நாங்கள் இந்த ஒரு டிராமா போட்டோம். இந்த டிராமா வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கம்யூனிட்டியில் கொண்டு போயிருக்கோம். அது எவ்வளோ தடவை ரீச் ஆகுதுன்னு ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.
1: என் பேர் வந்து
9: விக்ரம். எங்கள் வீடு அண்ணன் வந்து முத்துன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து 10th முடிச்சுட்டு வீட்டில் அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட வந்து நான் ஐடிஐ படிக்கணும் அப்படின்னு காசு கேட்டது.
1: ஐடிஐ
9: படிக்கணும் கேட்டதுக்கு அவங்க இல்லை நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம அப்படி சொல்லிட்டு நீ வேலைக்கு தான் போனோம் அப்போ தான் நீ போக முடியும் அப்படின்னு அதுலேருந்து அந்த அண்ணா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு.
1: என்ன பண்றாரு அந்த அண்ணா, எந்த வேலைக்கு போறாரு இப்போ?
9: ஃபேக்டரியில் ஒரு வேலைக்கு.
1: ஃபேக்டரி, ஸோ ஐடிஐ வேலை பண்ணணும் நினைச்சவரு இப்போ ஃபேக்டரியில் வேலை பண்றாரு. ஏன்னா வீட்டில் காசு இல்லையா அவங்களுக்காக? ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு காசு இல்லை, காசு தான் வேணும், சரி படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா வேலைக்கு போக சொல்லியிருக்காங்க.
9: என் பேர் வந்து ராஜேஷ். எங்க வீட்டுக்கு எது தந்த அந்த கதை இது. எங்க வீட்டான வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு, அவங்க அப்பாவும் குடிப்பாரு அவங்க அம்மாவும் குடிப்பாங்க. அவங்க அந்த பையனுக்கு வந்து ரொம்ப படிக்கணும்னு ஆசை, அந்த பொண்ணுக்கு எல்லாருக்கும் படிக்கணும்னு ஆசை. ஆனா அவங்க வீட்டுல அது விடல, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடு, நீ எங்களுக்கு காசு வேணும், நீ வேலைக்கு போ அப்படி சொல்லிட்டாங்க. அதனால அவன் 6th மட்டும் படிச்சான், அதுக்கு மேல அவனை படிக்க விடல. அதனால அவன் வந்து என்ன பண்ணா, முதல் ஒரு 6 அவன் கேட்டுனே இருந்தான் என்ன ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படி, அவங்க விடவே இல்லை. அதனால அவனே கோலி ஆடுறது, இது போல கஞ்சா குடி அது போல ஆயிட்டான். இப்ப அவன் வாழ்க்கையே வேஸ்டா
1: போயிடுச்சு,
9: அவன் பொறிக்க ஆயிட்டான், அவன் வாழ்க்கையே வேஸ்டா
10: கல்வி கல்வி கல்வியை நம் வாழ்வில் நாமும் பெற்றிட கல்வி மூலம் மனித வாழ்வில்
1: நம்ம இவ்வளவு விஷயத்தை கேட்டோம் இல்லையா. இப்ப இவங்க இருக்கிற இடம் உரூர் ஆல்காட் குப்பம் இடத்துக்கே நம்ம போய் அங்க கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி இருக்கிறவங்க இவங்க டிராமா மூலமா என்ன நினைக்கிறாங்கன்றத நம்ம இப்ப கேட்போம்.
11: முன்னாடி வந்து எங்க ஸ்கூல்ல டிராப் அவுட்ஸ் எல்லாம் இருந்தது, ஏர்லி மேரேஜ் எல்லாம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் மேடம் வந்து, அதுக்கப்புறம் இவங்க ஷீஸ் அசிஸ்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் லலிதா, அவங்க கவுன்சிலராகவும் இருக்காங்க. அவங்க வந்து போய் அவங்களோட பேசி எங்க ஸ்கூல்ல கவுன்சிலர், ரெசிடென்ஷியல் கவுன்சிலர் இருந்தாங்க. ஸோ வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பேசி, குழந்தைகிட்ட பேசி இது முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் யாரா இருந்தாலும் ரெடியா இருப்பாங்க போய் பேசுறதுக்கு. எல்லாருக்கும் இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்கூல்லயே படிச்சுட்டு டீச்சராகவும் வந்திருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளும் இருக்காங்க. அதனால இங்க வந்து கவுன்சிலிங்கெல்லாம் இதே இல்லை, எந்த குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா, அது ஹெச்எம்மா இருக்கலாம் டைரக்டரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம், அவங்க வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணலாம். இந்த குழந்தைகளுக்கு நிறைய தைரியம் வந்து நேரா வந்து அப்ரோச் பண்ணிடுவாங்க. யாரா இருந்தாலும் வந்து ஃப்ரீயா பேசலாம் பேரண்ட்ஸ் கிட்டையும். அதனால எல்லாமே பேசி இப்ப வந்து நிறைய அதெல்லாம் டிராப் அவுட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, குறைஞ்சிருக்கு. நிறைய குறைஞ்சிருக்குன்னா இல்லவே இல்லை. இப்போ
12: ஏதோ இப்போ வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க எஜுகேஷன் இருக்கு அப்படிங்கிறதுலாம் ரைஸ் பண்ணா, ஒரு ஹார்ட் சுச்சுவேஷன் ரைஸ் பண்ணா ஃபஸ்ட்டு அவங்க கை வைக்கிறது வந்து எஜுகேஷன். இப்போ ஐடிஐ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பணம் கஷ்டம்னா படிக்க வச்சுக்கிறாங்க, வேற மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அது பண்ணுறது அது மாதிரி சுச்சுவேஷன். அது மாதிரி
11: இல்ல இல்ல அந்த மாதிரியும் இல்ல எங்க ஸ்கூல்ல. இதுக்கு அப்புறமா வந்து ஜென்ரலி பேரண்ட்ஸ் வந்து இப்ப அந்த அவேர்னஸ் நிறையவே வந்துருக்கு. அவங்க அவங்க அவங்க பட்ட கஷ்டம் அவங்க குழந்தைகள் படக்கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய. அதனால அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் படிக்க வைக்கணும்னா வராங்க ஸ்கூலுக்கு. அவங்க இதுல நிறைய பேரண்ட்ஸ் எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கேயே படிச்சவங்க வேற. அதனால இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க

0: வெளியும் நிறைய ஹெல்ப் கொடுக்குறாங்க. சொசைட்டி மூலமாகவும் நிறைய குழந்தைகளுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. வெளியில டோனர்ஸ் மூலமாக கிடைக்குது. அவேர்னஸ் நிறையவே வந்துருக்கு அவங்களுக்கு.
1: இந்த கிராமம் வந்து போடணும்னு கம்யூனிட்டி
0: நாங்கள் வந்து கேஎஃப்ஐயில் வந்து போடுற ட்ராமா எவ்ரி இயர். இது பசங்களாகவே தான் பண்ணுறது எல்லாமே. அது டீச்சர்ஸ் நிறைய அதுக்கு இங்கே இருக்கிற எல்லா டீச்சர்ஸுமே ஒரு சர்வீஸ் மைண்டோடு தான் பண்ணுறாங்க. ஸோ டீச்சர்ஸ் டைமும் கொடுக்குறாங்க, பசங்களே தான் எல்லாமே ட்ராமா ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து எடிட் பண்ணுறதுலேருந்து டீச்சர்ஸ் ஹெல்ப் கொஞ்சம் இருந்தால் கூட மீது எல்லாமே அவங்களுடைய கருத்துக்கள் தான் அவங்கள கொண்டு வராங்க. இந்த தினம் வந்து அதில் கொஞ்ச நாளாகவே பண்ணணும்னு நினச்சிட்டு இந்த தினம் அவங்க போடணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் போட்டால் அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தரம்
2: பசங்களாம் பார்த்துருக்கீங்க. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்கிறாங்களா இல்லை அவங்க வீட்டில் வீட்டில் வந்துட்டு படிக்க நிறுத்திறாங்க? அவங்க பேர்
3: என்னோடய பேர் வந்து ஸ்ரீதேவிங்களோட. நான் இந்த ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எடுக்கிறது வந்து கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 10th and 11th எடுக்காங்க அவங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிக்கிற பசங்களும் இருக்காங்க. நல்லா பொசிஷனில் போன பசங்க, நல்ல பொசிஷனில் வந்திருக்காங்க பசங்க, பிரில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. என்னென்னா குழந்தைங்களோட படிப்பே வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சூழ்நிலை தான். ஓகேங்களா? அவங்க வர சூழ்நிலை ரொம்ப ரொம்ப ஃபேமிலி பேக்ரவுண்ட் பயங்கரம், அதுதான் ரொம்ப இதுவே அவங்களுக்கு மைனஸ் இருக்கிறது. மற்றபடி பசங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னாக்கா நல்லாவே கொண்டு வரலாம் பசங்க. அந்த மாதிரி பசங்க யாருமே வந்து ரொம்ப ஒரு கிளாஸில் எடுத்திங்கனாக்கா இவ்வளோ எல்லாமே வர பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஸ்லம் ஏரியாலேருந்து வராங்க. பட் பார்த்தோங்கனாக்கா அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் நான் எடுக்கிறது மேக்ஸ் எடுத்துட்டுருக்கேன். ஸோ நல்லா ஹை ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்க கூட சொல்லாத அந்த லெவல் கூட டக்குன்னு வந்து அவங்க வந்து மென்டல் சம்மாவே சொல்லுவாங்க நிறைய பேர். அதையும் நான் பார்த்துருக்கேன். பெரிய சம்சம்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸே இருக்காதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சருக்கு வருவானுங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூட நான் பார்த்துருக்கேங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி செட்டு நவீன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு புக்கு உள்ள போய் எங்களை நுழைச்சி பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு எங்களை வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சு அவன் அந்த மாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு அவன் தான். அதாவது அதுக்கு முன்னாடி எடுத்த செட்டை பீட் பண்ணுறது அவன் தான். ஓகேங்களா? 475 எடுத்திருந்தாங்க. 500 அவன் வந்து 477 எடுத்தான். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு நல்லா பசங்களாக இருக்காங்க. என்னென்னாக்கா ஒரே ஒரு இது என்னென்னாக்கா குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் தான் இவங்களை என்ன போட்டு நான் பார்த்த வரைக்கும். மற்றபடி பசங்கள்லாம்
2: பார்த்தீங்கன்னாக்கா
3: எவ்வளோ பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இல்லை எவ்வளோ பேர் எக்ஸாம்பிள் சொல்லலாம். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு அந்த அளவுக்கு இருக்காங்க பசங்க. நல்ல ஒரு பொசிஷனில் தான் சொல்கிறேன்ல, நான் ஒர்க் பண்ணி 5 இயர்ஸு நான் எடுத்த செட்லேயே எவ்வளோ பசங்க வந்து நான் இன்றைக்கி பார்க்குறேன் வெளியில் நல்ல லெவலில் இருக்க பசங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா படிக்கிறது இங்கே என்னென்னாக்கா தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இங்கிலீஷ் நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்ப் அவங்களுக்கு நிறைய வெளியிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஹெல்ப் பண்ணுறத நல்ல மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த இதுலாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, லேப்டாப்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட பசங்க அழகாக வாங்கியிருக்காங்க எங்கள் ஸ்கூல் பசங்க.
2: நல்லா
3: யூஸ்ஃபுல் தான், கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். அதான் யூஸ் பண்ணிக்கிற குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். அந்த மாதிரி குழந்தைங்க இல்லைன்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியாது.
2: நினைக்கிறேன் இவங்களுக்கு படிக்கணும்னு இருக்கு, இவங்க நல்லா படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் நீங்களும் மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஸோ இவங்க நல்ல கொஸ்டின் போகிறாங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ்லேருந்து நீங்கள் என்ன
3: பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா அவங்க அதாவது நான் பார்த்தோம் என்னன்னாக்கா சின்ன கிளாஸஸில் இருக்க பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது தான் எனக்கு தெரியல. அது வந்து பசங்களாம் வந்து ஒரு அப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியுது ஃபியூச்சரில் இந்த மாதிரி இருக்கணும் வெளியில் உலகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியறதுனால இவங்களோட புஷ் பண்ணுறதுனால தான் பேரண்ட்ஸ் இவங்க படிப்பில் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களே. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வராங்களே தவிர சின்ன கிளாஸஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து பேரண்ட்ஸ் யாரும் வந்து என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு அவங்க பண்ண மாட்டாங்க.
2: நீ படிச்சது போகிறோம் எப்படியும் உனக்கு கல்யாணம் தானே செஞ்சு வைக்க போகிறாங்க.
3: அது இன்னமும் இருக்கு, கண்டிப்பாக இன்னமும் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு குழந்தைக்காவது இந்த மாதிரி நிலைமை ஏற்படும் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் நான். கண்டிப்பாக பத்தில் ஒரு குழந்தைக்காவது அந்த மாதிரி வந்து இவங்களோட சுயநலத்துக்காக நிறுத்துறது ப்ளஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டு. இப்போ மூணு பொம்பளை பசங்க இருங்கனாக்கா அந்த மூணு பொம்பளை பசங்க நல்லா படிக்க இருக்கிற பேரண்ட்ஸும் இதே ஸ்கூலில் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொம்பளை குழந்தை வச்சுட்டும் வந்து பாய்ஸை நல்லா படிக்க வைக்கிறது பொண்ணை படிக்க வைக்கணும் அந்த மாதிரியும் பார்த்துருக்கேன் நான். அதுக்கு ஆனால் கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ மாறி கண்டிப்பாக
2: சொல்லிட்டு இருக்கேன்.
3: அதுதான் மற்றபடி அந்த சேஞ்சஸ் வந்து நிஜமாக இருக்குது. அது இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த குழந்தைங்க வந்து எல்லாமே அப் டு 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல நல்ல ஸ்கூல்ஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்க செட் வரைக்கும்.
2: இந்த ஸ்கூல் 10th ஸ்டாண்டர்ட்
3: இப்போ இந்த இயர் தான் 11th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டென்த் வரைக்கும் தான் இருந்தது, இப்போதான் லெவன்த் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இயர் தான். அதில் நிறைய வெளியே ஸ்கூல் பசங்கள்லாம் இப்போ தான் ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த ஸ்கூலில் வந்து. பட் நம்ம ஸ்கூல் பசங்களே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல இதில் போயிருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க.
2: பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சீரியஸ்னஸ் இப்போ
3: கண்டிப்பாக
2: இருக்கு, நல்ல பொசிஷன் போவாங்க,
3: நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கே வந்து குழந்தைங்க படிக்கிறத பார்த்துட்டு அவங்க ப்ரைஸஸ்லாம் வாங்கி போய் வீட்டில் கொடுத்துலாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், நம்ம குழந்தைங்க போய் இருக்கு, நல்ல ஒரு இது இருக்கு, திறமை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியில் வராங்க. மற்றபடி சின்ன கிளாஸ்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க அவ்வளோ, அந்த குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிய மாட்டேது. எயிட் ஸ்டாண்டர்டுக்கு மேலே நான் பார்க்குறேன் நல்லா பேரண்ட்ஸ் பாய்ஸும் சரி கேர்ள்ஸும் சரி நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க. பேரண்ட்ஸே என் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லித்தாங்க, இன்னும் இந்த மாதிரி வீட்டில் இருந்தாங்கன்னா படிக்க மாட்டாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறாங்க வந்து பேரண்ட்ஸு. அதெல்லாம் அந்த அளவுக்கும் வந்து அவங்க அவங்க கிட்ட நல்லா இப்போதைக்கு பேரண்ட்ஸ் லெவலில் அவங்க கிட்ட ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக.
2: சரி, இப்ப நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் பெசநகர்னா ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துற இடம், வெறும் ஒரு பீச், அதுக்கப்புறம் கார்ல போய் அங்க இறங்கலாம், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சண்டேவும் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இது ஒரு ரெண்டு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் இங்க ஒரு ஊர் தலைவர் இருக்காரு, இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு இப்பதான் தெரிய வருது. இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா நீங்க?
4: குப்பம் ரெண்டு தலைவர் இருக்காங்க. இப்ப அந்த இந்த ஊர்ல என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த ஊர் சொல்றன்னு ஒருத்தருக்காரு, அவர் மூலியமா சொல்லுவாங்க, அது மார்னிங்கே சொல்லிடுவாங்க. நமக்காக ஆஃப்டர்நூன் சொல்றாங்க, ஆனா மார்னிங் ஒரு 6:00 எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஏரியா இந்த சந்தை எல்லாம் போய் ஃபுல்லா சுத்தி அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. இல்ல இல்ல, அதனால அவர் சத்தமா சொல்லுவாங்க, சத்தமா அந்த விஷயம் சொல்லி எல்லா மக்களுக்கும் தெரிவிப்பாங்க. அவ்வளவுதான் எல்லா விஷயமும். அது ஒரு நல்லதா கெட்ட எந்த சரி கெட்டதா இருந்தாலும் சரி, இருந்தாலும் யாராவது இறந்துட்டா கூட, யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த டிராமா வந்து நம்ம இங்க புதுசா வந்துருக்கோம் சரிங்களா. இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் சரி, யாராவது இறந்துட்டாலும் அந்த மாதிரி விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுவாங்க.
2: இந்த ரெண்டு ஊருக்கும் ஒரு தலைவர்,
4: ரெண்டு தலைவர் இருக்கு,
2: ரெண்டு தலைவர் இருக்காங்க. பீச்ச ஜாலியா வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஆனா இவங்க இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு ஊர், இதுக்கு ஒரு ஊர் தலைவர் இருக்காங்க, துணை தலைவர் இருக்காரு அப்படின்னு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அது என்னன்னு தெரியல. அது எப்படி
5: அப்பா துணை தலைவர், ஊர் தலைவர் அங்க அங்க இருக்காங்க, அவர் வேலைக்கு
6: போயிருக்காங்க.
5: மீனவர்
2: அப்பா ஊருக்கு வந்துட்டு ஊர் தலைவர் துணை தலைவர் எல்லாம் இருக்காங்க அப்படின்னாங்க. இந்த ஊரு பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க தானே துணை தலைவர்.
7: இல்ல எல்லாம் சேர்ந்து எல்லாம் எந்த ஊர் வருமா இருந்தாலும் இங்க பாதி பாதி வந்தாலும் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க.
2: நடக்குதுன்னா ஒவ்வொருத்தர் இருப்பாரு, அவர் வந்து எல்லாருக்கும் போய் சொல்லுவாரு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிவிப்பாரு அப்படின்னு
7: சொன்னாங்க. ஊர் ஆளுவாங்கல்ல அவங்க
5: சொல்றாங்க.
2: படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப உங்க பொண்ணு படிச்சுட்டு இருக்காங்க, அது படிப்பு எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? எவ்வளவு தூரம் படிக்க வைக்கலாம் அவங்கள?
7: அவங்க எவ்வளவு படிக்கலாம் படிக்கணும்
2: கண்டிப்பா. அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்க படிக்க வைப்பீங்க கண்டிப்பா. இந்த வேலைக்கு நிறுத்த மாட்டீங்க, பொண்ணு பிறந்தனால கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் எப்படி நிறுத்த
7: மாட்டீங்க?
2: எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க அவங்க படிச்சு என்ன ஆக போறாங்க?
7: நீங்க அவங்க இஷ்டம், அவங்க எவ்வளவு படிக்கலாம்
2: சரி.
7: தெரியாம இருக்கும், நிறைய பேர் தெரியாம இருக்கும், சில பேர் நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காம தெரியாது. நிறைய பேர் நானும் இழந்துக்கிறேன், இப்ப நானும் இழந்துக்கேன் படிக்காம. எங்க அப்பனால தான் இழந்துக்கிறேன். படிக்குது ஸ்கூலுக்கு போனோடனே என்ன பண்ணா, கடலுக்கு போ கடலுக்கு சொல்லி அடிச்சு
2: படிக்க வேணாம், வேலை
7: கடலுக்கு போ சொன்ன
2: தெரியாது
7: நான் வந்து அது அனுப்புறேன்.
6: இப்ப கேட்டீங்களா, இந்த பசங்க பேசுறதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்ப இவங்களுக்கே கல்வியோட முக்கியத்துவம் இந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. இவங்க இத்தனை சிச்சுவேஷன்ஸ பாத்திருக்காங்க, எத்தனை பேருக்கு எதனாலலாம் கல்வி நிறுத்தப்படுவது, எதனாலலாம் தடைப்பட்டிருக்குன்னு பாத்திருக்காங்க. இப்போ இந்த பசங்களை வச்சு நம்ம ஒரு விழிப்புணர்வு டிராமா கேட்க போறோம். இவங்களோட பகுதி மக்கள், இந்த நொச்சிக்குப்பத்து மக்கள், இத கேக்கிறதுக்கு எல்லா மக்களும் இங்க கூடியிருக்காங்க. இப்ப இந்த டிராமாவை கேட்போமா? நம்ம
8: எம்ஓபி சமுதாய வானொலி கேட்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஆல்காட் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பள்ளி மாணவ மாணவிகளின் வணக்கங்கள். கல்வி என்ற சூழ்நிலையில ரொம்ப ரொம்பவே முக்கியங்க. பண பிரச்சனை, பெண் குழந்தை தானே அப்படின்ற அப்பாக்களின் எண்ணம், வறுமை, குடும்பத்தை காப்பாத்த குழந்தைகளுக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. இந்த மாதிரி பல காரணங்களால படிப்பு மேற்படிப்பு பலருக்கு தடை செய்யுது. இந்த நிலை மாறணும். கல்வியோட அவசியம் தெரிஞ்சு எல்லாரும் படிக்கணும். இதை விளக்கும் வகையில நாங்களே ஒரு நாடகம் எழுதி உங்களுக்காக வழங்குகிறோம். இப்போ இதுல நாடகத்துல பங்கு பெறும் மாணவர்கள் துர்கா, உமா, பரமேஸ்வரி, ராதிகா, சுவாதி, ரேஷ்மா, விண்ணரசி, தர்ஷினி, பிரியா, ரம்யா, வினோதினி, ஹேமாவதி, கீர்த்தனா, மெர்சி, ராஜேஷ், கார்த்திக், பிரவீன், விக்ரம், அரவிந்த், சுமதி, திருமலை, மகேஷ், மணி, பிரான்சிஸ், மாளவிகா, இவங்க எல்லாரும் இந்த நாடகத்துல பங்கேற்றுக்கிறாங்க.
9: வணக்கம்.

0: காட்சி ஒன்று, வகுப்பறை. கதாபாத்திரங்களாக நடிக்கும் மாணவர்கள் விக்ரம், தர்ஷினி, சுமதி, வினோதினி, மாளவிகா, பரமேஸ்வரி. ஆசிரியராக ராதிகா. வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: இப்பொழுது நம் திருக்குறள் கற்போமா?
1: கற்போம் அம்மா.
0: நன்றி மறப்பது,
1: நன்றி மறப்பது,
0: நன்றன்று,
1: நன்றன்று,
0: நன்றல்லது,
1: நன்றல்லது,
0: அன்றே மறப்பது நன்று,
1: அன்றே மறப்பது நன்று.
0: இப்ப நம்ம இதோட பொருள் பாப்போமா?
1: பாப்போமே.
2: உள்ள வரலாமா டீச்சர்?
0: பாப்பா விக்ரம் ஏன் ஸ்கூலுக்கு வரல?
2: வீட்டுல எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை டீச்சர், அதனால எங்க அப்பா என்ன வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு.
0: அப்படியா? சரி, நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் பாப்பா, உட்காருப்பா. இதோட பொருள் என்னன்னா, ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச கெட்டதை வந்து நம்ம உடனே மறந்துடணும், ஆனா என்ன ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவியை மட்டும் நம்ம வாழ்நாள் முழுக்க மறக்கவே கூடாது. இதான் இதோட பொருள்.
2: உள்ளே வரலாமா டீச்சர்?
0: வாமா தர்ஷினி, ஏன் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரல?
2: இல்லங்க டீச்சர், எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சது போதும், வீட்டு வேலைக்கு போக சொல்றாங்க டீச்சர்.
0: ஓ அப்படியா, சரிம்மா நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேம்மா, உள்ள போய் உட்கார்மா. காட்சி இரண்டு, தீப்பெட்டி தொழிற்சாலை. தொழிலாளர்களாக பிரான்சிஸ் தமிழரசன், திருமலை, மணிகண்டன், கார்த்திகேயன்.
3: விக்ரம்னு ஒரு பையன் வருவான், இன்னைக்கு வரலையாடா?
4: அவன் வரல போலடா, அவன் ஸ்கூல் போயிட்டான் போல இருக்குடா.
5: அவன் ஒரு நாள் வரான், நாள் வரமாட்டேங்கிறான்டா.
4: வேலை முடிஞ்சிச்சுடா, வாங்கடா போலாம்.
6: ஏப்பா கொஞ்சம் நில்லுங்களேன், என் பையன் விக்ரம் இந்த வேலையில விட்டுட்டு போனேன், இருக்கானான்னு
4: பாருங்களேன். அவன் இன்னைக்கு வரல.
6: இல்லப்பா இங்கதான்ப்பா விட்டுட்டு போனேன்.
4: அவன் ஸ்கூல் போயிருப்பா, அங்க போய் பாருங்க.
6: இல்ல உள்ள போய் கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
4: நாங்க தான் கடைசியா வரும், உள்ள யாருமே இல்ல.
6: அப்படியாப்பா, நான் வீட்ல போய் பாக்குறேன்ப்பா.
0: காட்சி மூன்று, விக்ரமின் வீடு. தாயாக உமா, தந்தையாக ரம்யா.
6: என்ன வேலைக்கு தானே போசுனேன், எங்க போன? எங்க போன?
7: அடிக்காதீங்க, அடிக்காதீங்க.
6: நீ வாயை மூடுறியா? அவன் வேலைக்கு போனாதானே உனக்கு மாத்திரை மருந்துலாம் வாங்கிட்டு தர முடியும்.
7: நான் இருந்து என்னங்க பண்ண போறேன், அவனாச்சும் உங்களுக்கு படிச்சு சம்பாதிச்சு தருவான்.
6: படிப்பை பத்தியே நீ என்கிட்ட பேசாத.
7: சரி அது விடுங்க, பீரோல என்னோட ஜாதகம் இருக்கும், குரு பயிற்சி வேற வந்திருக்கான், எடுத்துட்டு போய் ஜோசிய பாத்துருவாங்க, நான் இப்படியே இருப்பலாம் இல்ல ஏஞ்சி நடப்பனான்ட்டு.
6: எதுக்கா இருந்தாலும் குத்தம் சொல்லிட்டே இரு.
0: காட்சி நான்கு, கதாபாத்திரங்களாக நடிப்பவர்கள் ஹேமாவதி, ரேஷ்மா, பின்னரசி, பிரவீன்குமார், பிரியதர்ஷினி, துர்கா, ராஜேஷ், தர்ஷினி.
8: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
6: இந்த வீட்டுல யாரும் இல்ல போல, நாம வாங்க வேற வீட்டுக்கு போலாம்.
8: சரி வாங்க போலாம். உள்ளே யாராவது இருக்கீங்களாமா?
4: உள்ளே யாராவது இருக்கீங்களா?
8: யார் நீங்க, என்ன வேணும்?
6: நாங்க படித்து வேற இல்லாத இளைஞர்கள்,
8: அதனால இந்த கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்கோம்.
9: அதனால உங்ககிட்ட இருக்க பழைய புத்தகம் இருந்தா தாங்கம்மா.
8: இன்ன அது புத்தகமா? பழைய சோறு கேட்டா குடுப்பேன், பழைய துணி கேட்டா கூட தான் குடுப்பேன். என் கிட்ட வந்து புத்தகம்னு கேக்குறீங்களே, எனக்கே எழுத படிக்க தெரியாது, என் வீட்டுக்காருக்கும் படிக்க தெரியாது. போங்க போங்க.
9: முதல் வீட்டுக்கு போனோம், அங்க யாருமே இல்ல. ரெண்டாவது வீட்டுக்கு வந்தா இந்தம்மா இப்படி பேசிட்டு போறாங்களே.
8: இனிமேல் இந்த கிராமத்துல புத்தகம் கிடைக்குமான்னு சந்தேகமாவே இருக்கே.
4: அண்ணாக்காங்களா, ஏதோ புத்தகம் படிப்பட பேசிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்?
6: நாங்க அந்த கிராமத்துல ஒரு நூலகம் திறக்கலாம் வந்திருக்கோம், அதுக்காக தான் உங்ககிட்ட பழைய புத்தகம் கேட்டோம், அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க.
4: எனக்கு படிப்புலாம் ரொம்ப பிடிக்கும், இந்த கிராமத்துல எங்கெங்க புத்தகம் இருக்குன்னு எனக்கு தெரியும், வாங்க கூட்டிட்டு போறேன்.
9: சரி வாங்க போலாம்.
4: துர்கா, துர்கா.
10: ஏய் தர்ஷினி, உள்ளவா, ஏன் இத்தனை நாள் ஸ்கூலுக்கு வரல?
4: ஏய் அது இருக்கட்டும் டி, இவங்க நம்ம கிராமத்துக்கு புதுசா வந்திருக்காங்க, அவங்கள முதல்ல உள்ள கூப்பிடுடி.
10: உள்ளவாங்க, உட்காருங்க. இவங்க எல்லாம் யாருடி?
4: ஏய் இவங்க எல்லாம் நம்ம கிராமத்துல ஒரு நூலகம் அமைக்கலாம்னு வந்திருக்காங்களாண்டி, அதுக்கு இவங்களுக்கு பழைய புத்தகங்கள்லாம் தேவைப்படுதான், அதுக்கு தாண்டி உங்க வீட்டுக்கு வந்த.
10: ஓ அப்படியா, என்கிட்ட நிறைய புத்தகங்கள் இருக்கு, நானும் தரண்டி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியும் வாங்கி தரண்டி.
4: ரொம்ப நன்றி டி.
9: ரொம்ப நன்றிங்க.
8: கலெக்டர் நூலக திறப்பு விழாக்கு வருவாங்க, அப்ப நீ கண்டிப்பா வரணும்னாமா?
4: கண்டிப்பா வரேங்க. ஐயோ எங்க அப்பா வரா, நீங்க இதை வச்சுக்கோங்க.
11: வேலைக்கு போவா இல்ல வீட்லயே சும்மா இருப்பா, அதை கேக்க நீ யாரு?
9: நீங்க இப்படி பேசுறீங்க.

0: எப்படி பேச சொல்றேன்.
1: காட்சி ஐந்து, ஜோசியம் பார்க்கப்படும் இடம். ஜோசியராக சுவாதி, கதாபாத்திரங்கள் ரம்யா, மகேஷ், மாளவிகா, அரவிந்த், சுவாதி.
2: வணக்கம் அம்மா.
3: கைரேகையா ஜாதகமா?
2: கைரேகை.
3: ஆமா, உன்னை எங்க பார்த்த மாதிரி இருக்குதே. 50 ரூபா நோட்டுல 5 ஓட்டு போட்டுக்கிட்டோம் தானே நீனு?
2: அதெல்லாம் விட்டங்கம்மா, இங்க பாருங்க புது 100 ரூபா நோட்டு.
3: புது 100 ரூபா நோட்டா? வேய் வேய், உன்னோட குருபயிற்சி நல்லா இருக்கு, உன்னோட சுக்ரதோஷம் ஓகோன்னு இருக்கு, போ.
2: சரி அப்படியான சாமி, நான் போயிட்டு வரேன். சாமி
3: போயிட்டு வா.
2: என்னோட
3: கம்ப்யூட்டர் மூலை சொல்லுது, உன் பொண்டாட்டி வடகுதி சேல்தா ஓடுற பருப்பி புடி ஓடு.
2: நன்றி சாமி.
3: ஏயா, உன் பொண்டாட்டி பிடிக்கிற சாக்குல பணத்தை கத போறியா? பணத்தை வச்சுட்டு போயா?
2: சாமி
4: வணக்கம். சாமி
3: வணக்கம்.
4: இது என் பொண்டாட்டி ஜாதகம். எப்ப பரு லொக்கு லொக்குன்னு இருமினே இருக்கா, அவ இப்படியேதா இருப்பாளா இல்ல எழுந்து நடப்பாளா?
3: முதலாளி பணத்தவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானா?
4: ஆமா சாமி.
3: அவன் ஸ்கூலுக்கு போறானா?
4: ஆமா.
3: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாத, வேலைக்கு அனுப்பு.
4: ஏன் சாமி?
3: அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா உன் பொண்டாட்டி காலம் முழுக்க இப்படியேதா இருப்பா, அவன் வேலைக்கு அனுப்பிச்சதும் உன் பொண்டாட்டி உடம்பு சரியாகும்.
4: ஏன்?
3: உன் கட்டத்துல அப்படிதான் சொல்லுது.
4: அப்படியா சாமி? அவனை இனிமேல் நான் ஸ்கூல் பக்கமே அனுப்ப மாட்டேன் சாமி.
3: சரி சரி
4: வர சாமி.
2: அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா.
3: எதுக்கு நீ என்ன இப்ப நிக்க சொல்ற?
2: ஏமா ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறீங்க.
3: நான் யாருக்காகம்மா இந்த மாதிரி எல்லாம் பொழைக்கிறேன்? உங்களுக்காக தானம்மா நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறேன்.
2: நீங்க ஊர் மக்களை ஏமாத்தி பொழைக்கிறதால நாம நல்லா இருக்கிறோம்மா.
3: எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு.
1: காட்சி ஆறு, விக்ரமின் வீடு. தாய், தந்தை, விக்ரமின் ஆசிரியர். விக்ரம், விக்ரம்.
5: அம்மா யாரோ வந்திருக்காங்கம்மா.
6: போய் யாருன்னு பாருப்பா.
5: உள்ள வாங்க டீச்சர். அம்மா எங்க டீச்சர் வந்திருக்காங்கம்மா.
6: உட்காருங்கம்மா, உங்க டீச்சருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாப்பா.
4: என்ன இந்த வாழை முறை இப்படி காஞ்சி போய் கிடக்குது? எங்க அவன்?
6: உள்ளதாங்க இருக்கான். எதுக்கு?
4: இங்க வாய.
6: அடிக்காதீங்க, அடிக்க
2: அடிக்காதீங்க. எதுக்கு அவன் அடிக்கிறீங்க?
4: எங்க வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தாம ஸ்கூலுக்கு ஓடி போறாங்க.
2: வாழை மரத்துக்கு ஏன் தண்ணி ஊத்தணும்?
4: உங்களுக்கு தெரியாதாங்க, நீங்க டீச்சர் தானே. வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்தா தானே அது வளரும்.
2: அதுலதான் ஒரு இலை இருக்குல்ல, அதை வெட்டி நீங்க வித்து லாபம் பாக்கலாம்ல.
4: எங்க நீங்க ஒரு டீச்சர் தானங்க, உங்களுக்கு தெரியாதா? வாழை மரத்துல முதல் இலைய வெட்டினா மரமானது வளராதுங்க. பூ, காய், கனி எதுவுமே வராதுங்க. அதனால நான் வித்து மொத்தமா லாபம் பாத்துப்பேன்.
2: ஒரு மரத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க எங்க உங்க பையன் மேல வைக்க மாட்டேங்கிறீங்க? மரமும் நமக்கு முக்கியம்தான். ஒரு மரத்தை வளர்க்கறதுனால நமக்கு எவ்வளவு பயன் கிடைக்குது, அது மாதிரி உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க. அவன் உங்களுக்கு அதை விட பல மடங்கு பயன் தருவான்.
4: ஜோசியரே சொல்லிருக்காருங்க, பையனை ஸ்கூல் பக்கமே அனுப்ப கூடாதுன்னு.
2: ஏங்க இந்த மாதிரி அறிவியல் வளர்ந்த காலத்துல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு உங்க பசங்களோட வாழ்க்கைய வீணாக்குறீங்க? எங்க அப்பா அம்மா என்னை இப்படி படிக்க வச்சதுனால தான் நான் இன்னும் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க உங்க பையனை படிக்க வச்சு பாருங்க, அவனும் உங்களை நல்லபடியாக பாத்துக்குவான்.
4: நீங்க சொல்றதெல்லாம் இப்பதான் புரியுது. கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இப்பதான் புரிஞ்சுக்கினேன். நாளில இருந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேங்க விக்ரம.
6: நன்றி அப்பா.
4: நன்றிய என்கிட்ட சொல்லாத, உங்க டீச்சர் கிட்ட சொல்லு, அவங்கதான் புரிய வச்சாங்க.
6: நன்றி டீச்சர்.
2: நான் உன்னை நாளைக்கு ஸ்கூல்ல பாக்குறேன்ப்பா.
1: காட்சி ஏழு, நூலக திறப்பு விழா. கதாபாத்திரங்கள் ஹேமாவதி, விண்ணரசி, ராதிகா, ரேஷ்மா, பிரவீன்குமார், ராஜேஷ், தர்ஷினி.
7: அனைவருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்து உங்கள் முன் சில வார்த்தைகள் பேச வருகிறார் நம்முடைய மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்கள்.
2: இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த மாதிரி படிச்சு வேலை இல்லாத இளைஞர்கள் ஒரு நூலகத்தை திறக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அந்த நூலகத்தோட திறப்பு விழாக்கு என்ன சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆமா, இந்த நூலகத்துக்கு தேவையான புத்தகம் நீங்க வாங்கறதுக்கு ஒரு சின்ன பொண்ணுதான் உதவி செஞ்சான்னு கேள்விப்பட்ட.
8: அவங்க பேரு தர்ஷினி. அவங்களை இங்க கண்டிப்பா நாங்க வர சொல்லி இருந்தோம், வந்திருப்பாங்க.
2: மேல கூப்பிடுங்க அவங்கள.
8: தர்ஷினி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்.
2: நீதான் தர்ஷினியாமா?
9: ஆமா மேடம்.
2: உங்க அப்பா அம்மா உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்களே, உங்க அப்பா அம்மா இங்க வந்திருக்காங்களாமா?
9: எனக்கு அம்மா இல்ல மேடம், எங்க அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு.
2: உங்க அப்பாவை நீ மேல கூப்பிடுமா? ஏய், நீ என் கூட படிச்ச ராஜேஷ் தானே?
9: யார் நீ?
2: என்ன உனக்கு தெரியலையா? நான் தான் உன் கூட படிச்ச ராதிகா.
9: பரவாயில்ல, என் கூட ஃபர்ஸ்ட் கலெக்டரா இருக்கேன்.
2: என் கூட படிக்கும் போது நல்லா தானே படிச்ச, ஏன் இப்படி ஆயிட்ட நீனு?
9: மேடம் எனக்கும் படிக்கணும் ரொம்ப ஆசை மேடம், ஆனா எங்க அப்பா பொம்பளை பொண்ணு படிச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு மேடம்.
2: ஏன் நீ அவளை படிக்க வைக்கல?
0: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா தான் பண்ண போகுது.
2: பொம்பளை பொண்ணு படிச்சுன்னா அவ போதுன்றத நீ சொல்லாத, அவங்கள படிக்க வச்சு பார்த்தாதான் தெரியும். நானும் ஒரு பொண்ணுதான், என்னை படிக்க வச்சதுனாலதான் என்னால இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வர முடிஞ்சது. நீயும் அவளை படிக்க கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வருவா.
0: சரி ராதியா, நாளில இருந்து என் பொண்ணை நான் ஸ்கூலுக்கு அனுப்புறேன்.
2: சரி, நீ இந்த மாதிரி உங்களுக்கு உதவி செஞ்சதுனால நான் உனக்கு ஊக்க பரிசு தரமா தர்ஷினி. காட்சி 8, விக்ரமின் வீடு மற்றும் தர்ஷினியின் வீடு.
10: அப்பா நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன்ப்பா.
0: சரிம்மா, அப்பா சத்தியமா இதோட குடிக்க மாட்டோமா. படிப்பை பத்தி எதுவுமே தெரியாம இருந்துச்சுமா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. நீ படிச்ச அந்த ராதியா விட பெரிய ஆள் ஆகணுமா. இந்தாமா செலவு காசு வச்சு.
10: இல்லப்பா பரவாயில்லப்பா.
0: இல்லம்மா நீ வச்சுக்கோ.
10: உள்ள போய் பைய எடுத்துட்டு வரேன்ப்பா.
0: சரி போமா.
10: அப்பா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்பா.
4: அப்படியாப்பா, பத்திரமா போயிட்டு வா. சரியா, உங்க அம்மாவை நான் பாத்துக்கறேன்.
0: சரிப்பா.
2: இதை கேட்டு கொண்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இந்நாடகத்தின் மூலம் நாங்கள் சொல்ல வரும் கருத்து என்னவென்றால், கல்வி என்பது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. நமது மத்திய அரசாங்கமே அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி என்ற சிறப்பு சட்டத்தை வகுத்துள்ளது. அதன் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் பயனடைகிறார்கள். எங்கள் ஆல்காட் பள்ளி நிறுவனம் 1894 முதல் ஊரூர் குப்பம், ஓடை குப்பம், ஆல்காட் குப்பம் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இலவச கட்டாய கல்வியை அளித்து வருகிறது. இந்நிறுவனத்தின் மூலம் அனைத்து மாணவர்களும் பயனடைகின்றனர். இந்நிறுவனம் மாணவர்களுக்கு தேவையான சீருடை, புத்தகம் ஆகிய அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றது. இந்நிறுவனம் மூலம் பல மாணவர்கள் பயனடைகின்றோம். நம் அருகாமையில் உள்ள கல்வி கற்காத பெற்றோர்களின் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு வலியுறுத்த வேண்டும். இது கல்வி கற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நன்றி, வணக்கம்.

0: இந்த டிராமாவை கேட்டீங்களா, எவ்வளவு அழகா இந்த பசங்க கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த டிராமா மூலமா வெளிப்படுத்திருக்காங்க. இவங்க பாடின பாடல்கள் எல்லாமே கண்டிப்பா உங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிருக்கும். இப்போ இத கேட்டு எத்தனை பேர் என்னத்தை நம்ம மாற்றி இருக்கோம்னு பாக்கலாம். இவங்க அம்மா அப்பா கிட்டயே நம்ம இப்ப கேட்க போறோம் இவங்க போட்ட டிராமாவை பத்தி. இப்ப எல்லாரும் பாத்தீங்களா இந்த நாடகத்தை? இந்த நாடகத்துல இருந்து என்ன சொல்றாங்க இவங்க? யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன சொல்றாங்க இந்த நாடகத்துல இருந்து? எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க எல்லாரும் படிக்கணுமா?
1: எல்லாம் படிச்சாதான் நல்ல நிலைமைக்கு வர முடியும். நம்ம பணக்காரர் ஆகி நம்ம எல்லாம் நல்ல வேலையை பண்ணா
2: சந்தோஷமா
0: ஒண்ணுமே கிடையாது.
3: ஆக்சுவலி எப்பயுமே நாங்கள் அந்த பசங்கள்கிட்ட கேட்டு கேதர் பண்ணிவிட்டு என்ன நடக்குது உங்கள் ஃபேமிலியிலன்னு பண்ணுவோம். இந்த டைம் வந்து எஜுகேஷன் எப்படி இருக்குது உங்களோட இதில் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிலாம் சில பேர் வந்து இப்போ அந்த ராதிகள்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த மாதிரியே தான் அவங்க சொன்ன உடனே இதை கொண்டு வந்தோம். சில வீட்டில் என்ன நடக்கிறது, பெண் குழந்தை படிச்சது போகிறோம், பெண்ணுங்கிற வந்து வெறும் வீட்டு வேலை செய்யதான் லாய்க்கு, படித்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறாங்க அப்படிங்கிறதான் பேசி நினச்சிக்காங்களே தவிர அவங்களால அவங்களுக்கு நல்ல இதெல்லாம் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டு நான். அதான் ஃபேமிலியில் ட்ரக் அடிக்ட் ரொம்ப இருக்குது பேரண்ட் அப்பா கிட்ட, ஏன்னா ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க போக்குறது வந்து தினக்கூலி மாதிரி தான். ஸோ அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு வந்த உடனே ட்ரக் அடிக்ட் ஆகிடுறாங்க. பசங்கள்கிட்டே அவேர்னஸ் கொடுக்குறோம், அப்பா கிட்டே சொல்லிட்டு அதுங்க வந்து அப்பாட்ட பேச முடியும். இதனால் ஃபேமிலிக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது, மதர்ஸ்க்கும் ஃபாதருக்கும் நிறைய இது வருது. ஸோ சம்டைம்ஸ் ஃபேமிலியில் பிரிஞ்சு போயிடுறாங்க, அங்கே திருப்பி சேர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பசங்க படிப்பு பாதிப்பு, பசங்களுக்கு படிப்பு பாதிப்பாகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் என் அம்மாட்டே இருக்கோம், அம்மா அங்கே போயிட்டாங்க பாட்டி வீட்டுக்கு, ஸோ நான் பாட்டி வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருடைய படிப்பு ரொம்ப பாதிப்படையுது.
4: ஸோ அந்த பசங்களாக தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவில் வந்து
3: இந்த ஏரியாவில் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்கு என்னென்னா இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரிங்களா, தேங்க்யூ.
0: இப்போ நேர்களே, இந்த ஆல்கோட் மெமோரியல் ஸ்கூல் மாணவர்கள் கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி ஒரு டிராமாவை நடத்தினதை நம்ம கேட்டோம். இந்த டிராமாவை பார்த்து கல்வியோட அவசியத்தை பத்தி சில மாற்றங்கள் இவங்க அப்பா அம்மா மனசுல நம்ம கொண்டு வந்தோன்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் கல்வியோட அவசியம் நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால படிக்க முடியாத பசங்கனாலேயோ இல்ல படிப்போட முக்கியத்துவத்தை தெரியாத மாணவர்களுக்கோ நீங்க ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சியோட மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். விடைபெறுவது அப்ராஜிதா, ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சிய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியில இருந்து அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே செத்துருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலிருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதருன்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்னைக்கும் அருள் புரிவார். இதுதான் என்னுடைய ஆசை.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம
2: கனெக்ட். இது ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள், அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
3: உங்கள் பணிவான கவனத்திற்கு வண்டி எண்

0: மாட்டார்.
1: சிவாஜி கணேசன்.
2: தீ திரை வரி வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏற்படுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமரைத்தாயா, நீர்வாச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலை தனி நெற்கதிர்களாய் குவித்து விடும், ஜாக்கிரதை.
1: ஜெமினி கணேசன்.

0: ரஜினிகாந்த்,
1: எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். நான் ஒரு தடவை சொன்ன, நூறு தடவை சொன்ன மாதிரி.
0: கமல்ஹாசன்,
2: கூலி ஜாஸ்தி காட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டுக் கொண்டுட்டு அடுத்த நான் மடையில குட்டி நின்னு நம்பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I am proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர MOP லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. MOP லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது MOP சமுதாய வானொலி.

0: Well, I hope everyone are aware on how to be careful when it comes to such scenarios while browsing online and make sure you won't fall in the trap. And now the question arises whether the internet is a boon or a damage to the society. Let's hear to what people have to say regarding this and we'll be right back. So stay tuned to MOP Community Radio 107.8 FM.
1: Why a controversial topic, internet browsing? When I think about it, what comes to my head? Games, emails, websites, information sharing, fun, easy to learn, leading to an easy way of life. Without it, obviously, a lot of time and money would be consumed in delivering messages and otherwise. But still, I feel life would be very difficult to imagine without browsing, without internet. And yes, I'm 100% for it. On second thoughts, I'm just kidding. With technology going the way it is, we're not able to find anything on our own without the help of internet. We are becoming lazy and good for nothing. We rely on everything else that is on internet. I'm sure internet can be used for education, but I bet more people use it for porn. I think that internet is not that great because it isolates people from the real world. And because people start acting and saying certain things that they otherwise wouldn't say or do in real life. I get a lot of information online, but how do I rely on the quality of information and the quality of source of the information? I think to sum it up, it is very difficult to live without computers and internet nowadays. And I mean, if you have internet, you need to browse. I think if you're careful enough, we may find it extremely advantageous. It may help us at school and at work. It simply makes our life easier. Nevertheless, we cannot forget about the dangers it may bring. It's like the proverbial knife. You can use it either to cut apple or you can murder someone.
2: I use the internet mainly for browsing, for work, emails, research and development. I mainly use it for those reasons. However, said and done, it is very useful. It is very advantageous. But you become very dependent to it. So if in case you're in a situation without technology, you end up forgetting what to do. So that's the bane out of it, but there are a lot of boons. So that's my take on this.
3: My whole life pretty much dependent on the internet. I use it to socialize, I use it for my business, I use it to store my data. Pretty much everything has to go through the internet for me today. It's more that I depend on the internet than not, and I can't live without it for sure.
4: Hi. To be very frank, I'm not tech savvy at all. Talking about this online usage and everything, coming to Facebook and Gmail and all, I'm not a very, I'm not a kind of person who is online all the time or is using Facebook or Twitter or whatever you say. I come online for a very little time, if at all there is any work. I personally feel there are a lot of advantages and disadvantages when it comes to using the internet over online, let it be for shopping or just browsing or coming to find some information. Coming to advantages, I feel, yeah, of course, internet is very fast. You get a lot of information. You just type a word and you can you get like 100 to 50 links about just on a click. So definitely there are a lot of advantages when it comes to online internet, whatever it is. But when there are equally disadvantages, like you don't have any privacy at all. Like talking about Facebook itself, you can just add friends and the privacy settings are not really good where, you know, there are a lot of chances of people hacking your account and other things. Online shopping as well, we don't have any credibility. What is, how are we sure that the money we are paying is going to come back to us in a proper way or the goods we've ordered online is going to come to us? So definitely there are disadvantages as well. There are many cyber crimes which are coming on now to recover or to move away these problems. So I'm sure internet will become better in the coming future. And definitely it is an advantage as well. Thank you.
5: Hi, there are many disadvantages in using internet. Your personal information such as name, address, credit cards information can be stolen. There are a lot of wrong information as anyone can post anything. Lot of rumors are spread around. Adult sites are a very serious issue concerning internet, especially when it comes to young children, as they can access it too easily. It's easy to waste a lot of time. There are a lot of business that takes advantage of people and hackers who creates virus and spread among many in large. Even in emails, there are a lot of spam with unwanted information actually. And that's it. Thank you.
6: படிச்சுட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இன்டர்நெட்டை பத்தி வந்து இப்ப இருக்கிற இந்த ஃபுல் உலகமே ஒரு ரூம்ல அடைஞ்சிருக்கு. ரூம்ல கூட சொல்ல முடியாது, ஒரு பாம்பி அடங்கியிருக்கு இன்டர்நெட். உலகத்துல என்னென்ன விஷயம் தேவைப்படுமோ நம்ம கைக்குட்டையில அது வந்துடும் கண்டிப்பா. அது வந்து இன்டர்நெட் சொன்னா ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா சொல்லுவோம் மக்களுக்கு. ஆனா அதே சமயத்துல அது யூஸ்ஃபுல்லா இல்லையானது நம்ம தான் அதை முடிவு பண்ணணும். சில பசங்க என்ன கேட்டாங்கன்னா, காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க எல்லாம் அது ரொம்ப பெரிய கிஃப்ட், அது நல்ல முறையில அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கே பெரிய காட் கிஃப்ட் தான் சொல்லணும். காட் வந்து எப்பயுமே ஆட வந்து நேரா வந்து எதுவும் பண்ண மாட்டான், நம்மள மாதிரி இருக்கவங்க வச்சுதான் அது கண்டுபிடிப்பான். அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கிஃப்ட் வந்து இன்டர்நெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதையும் என்ன கேட்டாங்கன்னா, எல்லா பசங்களும் நல்லதா யூஸ் பண்ணணும். அது லைக் அவங்க ஃபேஸ் இதெல்லாம் இன்டர்நெட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண கூட என்ன கேட்டா தேவைப்படாம உங்க இமெயில் ஐடியோ இல்ல உங்க அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸோட அக்கௌண்ட் ஐடியோ கொடுக்க கூடாது. அது வந்து லைக் நம்மள மாதிரி இருப்பாங்க, நல்லதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா சில பேர் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணி உங்களை ஃபோர்ஜரியும் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அது கொஞ்சம் கருத்துல வச்சுக்கிட்டு அது மாதிரி கொடுக்க கூடாது. அண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு என்னோட வேண்டுகோள் என்னன்னா, பசங்க யூஸ் பண்ணும் போது அவங்களை ஃபாலோ பண்ணணும். எல்லா பசங்களுமே இன்டர்நெட்டால நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, அது அதால ரொம்ப மிஸ்கைட் பண்ணி அவங்களால இப்ப வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. என்ன பேரண்ட்ஸ் வந்து பசங்க என்ன பண்றாங்க இன்டர்நெட்ல ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி வந்து இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க எவ்வளவு மேக்ஸிமம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் யுவர் லைஃப். லைக் நீங்க என்னென்ன ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட். இப்ப எனக்கு கேட்டா எனக்கு லா ஸ்டூடெண்ட், எனக்கு வந்து எல்லா கேசஸ் எல்லாமே நான் போய் இப்ப ஒரு ஒரு ஜேர்னல் இல்ல ஒரு ஒரு லைப்ரரிக்கு போனோம் கிடையாது. அந்த புக்கை பேர் போட்ட என்ன கேஸ் வேணும் நான் இன்டர்நெட்ல டைப் பண்ணா அது அப்படியே எனக்கு பேஜ் வந்துடுது. நாட் ஓன்லி ஃபார் லா ஃபீல்ட், எல்லா ஃபீல்டுக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால இன்டர்நெட் நீங்க எவ்வளவு மேக்ஸிமம் யூஸ் நல்லதுக்கு யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. பிளீஸ் டோன்ட் மிஸ்கிரேட் இட். அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் மை ரெக்வஸ்ட் டு எவ்ரிவன்.
2: Internet is life now. Without internet, nothing is possible. It's not only save time, it's much, you know, people can learn browsing more. And the best part is that for me, what I personally feel is that, you know, it saves a lot of time for me. I don't go and stand in the queue to pay my electric bills or go to the bank to deposit or withdraw cash. It's very simple and easy. For my payments, I do it everything online. And also these days, all these shopping portals have come. You know, the best part is that we can sit at home and do the shopping as well. Moreover, like, you know, and what I feel is that now being a father of a 2-year kid, and I have bought an iPad recently. So, you know, it's pretty learning for my kid. You know, I see my kid, he go to the YouTubes and play all different kind of, you know, children activities, you know, kind of paintings, the stories, trees and everything. And I see him, you know, he started bought a lot of all those things, you know, songs like Twinkle Twinkle and everything that we never have taught him. Actually, he has learned by himself. So, you know, on this part, you know, I really feel great that internet is something which is really important for us now.
0: We can see that majority of people finds internet helpful and making things a lot easier and faster. But we should also know how to make use of it to an extent. This new way of socializing has given criminals a new media to exploit. While there are many types of internet criminal activity which has been a widespread increase in the distribution of illegal business and by misusing the internet throughout the world. With that, we have come to the end of today's program. However, we all know that the internet has certain advantages and provides instant access to specific information. It is interactive, and yet the internet is indeed spectacular. But as the saying goes, behind every silver lining, there are several problems associated with the internet which can illegally open the world to everyone, regardless of race, creed, sex, etc. So it's humble to request to keep in mind the information we discuss in this show. This is RJ Lari signing off from MOP Community Radio 107.8 FM. We'll meet you next week with another exciting show.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு.
1: இன்னைக்கு ஷோல நம்ம இன்னைக்கு நம்ம ஷோ பேரு மழலை அதிசயம் வித் ஆர்ஜி பிரியங்கா, மௌனிகா அண்ட் பிரேரணா. சோ நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு சைல்ட் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா சைல்ட் டேலண்ட்னா ஒரு காலத்துல ஒரு 80s 90s டைம்ல பார்த்தா நம்ம மனசுக்கு டக்குன்னு வர்றது தேவி ஷாலினி அண்ட் ஷாம்லி தாங்க. இப்போ அவங்க ஆக்ட்ரஸ் கூட ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். ஷாலினி வந்து பெரிய ஆக்ட்ரஸ், பேட்மிண்டன் சாம்பியன் கூட நமக்கு தெரியும். சோ அவங்க நிறைய நிறைய சூப்பர் படம்லாம் பண்ணியிருக்காங்க, லைக் ராஜா சின்ன ரோஜா, அப்புறமா அஞ்சலி, இந்த மாதிரி இன்னும் நல்ல சூப்பர் சூப்பரான படம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரெண்டு பேரை பற்றி நினைச்சாலே ஒரு ரொம்ப நல்ல ரெப்யூட்டட் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சைல்டு டேலண்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்னாலே இந்த படத்தில் நடிக்கிற நிறைய பேருங்க. இப்போ நம்ம நிறைய நிறைய ப்ரெசன்ட் டே ஆக்ட்ரஸஸ் லைக் ஆக்ட்ரஸ் மீனா, அப்புறமா ஸ்ரீதேவி, இவங்கெல்லாம் கூட சைல்டு ஆர்டிஸ்டாக தான் ரொம்ப அவங்க கெரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆக்டிங்கே இல்லை, நம்ம சில்ட்ரனுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்குன்னா அவங்க டிவி மூலியமா இல்லைனா மூவிஸ் மூலியமா அவங்க டேலண்ட்டை நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்குது. லைக் இப்போ நம்ம டிவிலேயே பார்த்துக்கோங்க எவ்வளோ ரியாலிட்டி ஷோஸ், இந்த டான்ஸிங்க்கு ரியாலிட்டி ஷோ, சிங்கிங்க்கு ரியாலிட்டி ஷோ, இன்னும் நிறைய நிறைய டேலண்ட்ஸ் அவங்க டிஸ்பிளே பண்ண அவ்வளோ நிறைய பிளாட்ஃபார்மே கிடைக்குதுன்னு சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு இப்போ ப்ரெசன்ட் டே சினாரியோவில். அப்படியே இப்ப வர காலத்துல இங்க போக போக இந்த ட்ரெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது, ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சோ நம்மளுக்கு தெரியும் நம்ம சில்ட்ரனுக்கு டேலண்ட் இருக்கு, அவங்கள நம்ம குட்டி வயசுலயே அவங்களுக்கு நல்லா க்ரூம் பண்றோம், அவங்க ஃபியூச்சர்ல அவங்க டேலண்ட்ல அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆக, அவங்க ஃபேம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்க, அவங்க டேலண்ட்க்கு ரெக்கக்னிஷன் கிடைக்க, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீமும் கான்பிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆக, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஆஃப் ரெக்கக்னிஷன் கிடைக்க நம்ம அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஷோல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விடுறோம். அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். பட் அட் த சேம் டைம் இதுக்கு நம்மளுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஷோல பேச போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு நல்ல ஸ்பெஷல் கெஸ்ட் கூட இருக்காங்க. அந்த கெஸ்ட் பத்தி நான் இப்போ எதுவுமே ரிவீல் பண்ணல, அவங்க வந்தப்போ அவங்க கிட்ட நம்மளே பேசலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஷோ மழலை அதிசயம்ல நம்ம வந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ட்ரெண்ட், இந்த புது பசங்கள்லாம் இப்போ எவ்வளோ எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடைக்குது இந்த ரியாலிட்டி ஷோஸ் மூலயமா, அண்ட் இந்த எக்ஸ்போஷர் ரைட்டா இல்லையா இந்த வயசுக்கு, கேன் தே ஹேண்டில் த ஃபேம், கேன் தே ஹேண்டில் த ப்ரெஷர், இது பத்தியெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இன்னைக்கு ஷோல. நீங்க கேக்குறீங்க எம்ஓபி சிஆர்எஸ் 107.8.
2: You reach for the moon, reach for the star, but we reach you for important you are. This is MOP FM 107.8. It's enriching.
1: Welcome back. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி மழலை அதிசயம்ல இருக்கும். இப்போ நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நல்ல எக்ஸ்போஷரே கிடைக்குது இந்த பசங்களுக்கு, இந்த பிளாட்ஃபார்ம் சூப்பராக கிடைக்குது, எஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு. அவங்க ட்ரீம்ஸ்லாம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும்,

மாதிரி நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் இருக்கலாம்னா அவங்களுக்கு டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆயிடும். அவங்க லைஃபே அந்த ஷோ சுத்தி, இல்லனா அந்த ஷோ பிஸ், இல்லனா அந்த சினி இண்டஸ்ட்ரியோ இல்ல டிவி இண்டஸ்ட்ரியோ சுத்தி ஆயிடும். அவங்க சைல்ட்ஹுட்டே அவங்களுக்கு, அவங்க க்ரோயிங் அப் இயர்ஸே அவங்க கிட்ட மிஸ் ஆயிடுச்சுன்னு நிறைய குழந்தைங்க ஃபீல் பண்ணாங்க. அண்ட் அது இல்லாம அவங்க ஸ்டடீஸ்ல கூட அவங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு இது ஒரு ஏஜ், ஒரு க்ரோயிங் அப் இயர்ஸ்ல குழந்தை வந்து எல்லாம் ட்ரை பண்ணணும். ஸ்டடீஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், வெளியில போய் விளையாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் சம்திங் தே ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். பட் இந்த மாதிரி அவங்க ஷோஸ் பண்றனாலயோ இல்லைனா சினிமால நடிக்கிறதுனாலயோ அவங்க ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப டிவி சினிமாலாம் நம்ம நார்மல் ஜாப்ஸ் மாதிரி இல்லைங்க, அது டே அண்ட் நைட் ஷூட்டிங்லாம் கூட இருக்கும். ஸோ சில டைம் குழந்தைங்க வந்து எப்படின்னா பூரா நைட் முழிச்சிருந்து அவங்க ஷூட்டிங் பண்ணணும், அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க திருப்பி ஸ்கூலுக்கு போகணும். இல்லைனா இப்போ அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இருக்கிறப்போ அவங்க நிறைய நாள் ஸ்கூல் மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ப்ளஸ் ஷூட்டிங்க்கு ப்ரிப்பரேஷன் கூட அவங்க நிறைய நாள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, அவங்க ப்ரெஷர் கூட இருக்கும். எவ்ரி டைம் அவங்க பப்ளிக் பார்ப்பாங்க, ஸோ எவ்ரி டைம் நான் நல்லா பண்ணணும். காம்படிஷன் கூட ஜாஸ்தியாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி ஜாஸ்தி காம்படிஷன். அவங்களுக்கு அப்படியே ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வந்துடும், நான் எப்படியாவது ஜெயிச்சாயிடணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் லெவல்ல அவங்களுக்கு ஒரு சைல்ட்ஹுட்டே போன மாதிரி இருக்கும். பிளஸ் அவங்க மிச்சம் எது மேலேயும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்க ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த ஏஜ்ல அந்த ரிஜெக்ஷன் அவங்களுக்கு அவ்வளவு மென்டல் மெச்சூரிட்டி இல்லை, அந்த மாதிரி ரிஜெக்ஷன் அவங்க ஏத்துக்க. பிகாஸ் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஷோபிஸ் இண்டஸ்ட்ரி இல்லை மீடியா ஆர் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ஷன் வந்துட்டே இருக்கும், எஸ்பெஷலி இப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் கிட்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த ஏஜில் அவங்களுக்கு அந்த ரிஜெக்ஷன் புரிஞ்சுக்கிற அவ்வளோ மென்டல் மெச்சூரிட்டி இருக்கும்னு தெரியல, நிறைய கிட்ஸ்க்கு இருக்காது அது. ப்ளஸ் அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க அந்த ஏஜில், ஒரு வாட்டி அவங்களுக்கு போயிடுச்சுன்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப ப்ரெஷரில் வந்துடுவாங்க. சில கிட்ஸ் நிறைய பேர் சூசைட்லாம் கமிட் பண்றாங்க இந்த மாதிரி ஷோபிஸ்ல இருக்கிற கிட்ஸ்னு. நம்ம இப்போ இந்தியாவில் நான் அவ்வளோ கேசஸ் நோட் பண்ணல, பட் நான் ரிசர்ச் பண்ண வரையும் இந்த யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸ்லாம் இந்த ஷோபிஸ்ல இருக்கிற கிட்ஸ் வந்து ஆர் மோர் ப்ரோன் டு சூசைட்னு நான் படித்தேன் எங்கேயோ. இது மட்டும் இல்லைங்க, அவங்க வந்து அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட மிஸ் பண்ணுற டைம் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்க, அவங்க வந்து ஃபுல் டே நைட்லாம் ஷூட்டிங் பண்ணுறாங்க, முடிஞ்ச வர ஸ்கூல் சப்போர்ட் இருந்தால் அது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் டே வந்து அவங்க எப்படியோ போய் ஸ்கூலுக்கு போய் எக்ஸாம்லாம் கவர் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது ரெண்டுத்துலேயே அவங்க டைம் போச்சுன்னா அவங்க வந்து எப்போ ஃபேமிலிக்கு டைம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு டைம், அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு டைம், இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு டைம்லாம் அவங்களால அலோகேட் பண்ண முடியாது. அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைலே அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகுது. இப்போ எனக்கு இதனால ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு சிங்கிங் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தா பாப்புலர் டெலிவிஷன் சேனல்ல. ஸோ என்னாச்சுன்னா இந்த பொண்ணு 10th டைம்ல அவளோட ரியாலிட்டி ஷோ, ஸோ அவள் ஆல்மோஸ்ட் ஃபைனல் வர போயிட்டா. அவளுக்கு அவள் எவ்ரி டைம் அவளுக்கு அப்ரிசியேஷன் வந்துட்டே இருந்தது. ஸோ அவளுக்கு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. அவளோ அவள் எங்களோட பேசுறது இல்லைன்னா அவள் ரொம்ப எப்படின்னா அவளுக்கு டைம் எங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே குறைஞ்சிருச்சு. அவள் ஷி வென்ட் டு அன் எக்ஸ்டென்ட், இது ஜெய்க்காவை என்ன எக்ஸ்டென்ட்க்கு போனான்னா அவ எக்ஸாம் மிஸ் பண்ண ரெடியா இருந்தா. அவ 10th போர்டு எக்ஸாம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப். அது மிஸ் பண்ணிட்டு அது மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும்னு அவன் நினைச்சான். ஸோ இந்த லெவலுக்கு இது வரும்போது காம்படிஷன் காம்படிஷனா இல்லைங்க, அப்புறமா குழந்தைங்க மென்டாலிட்டி அந்த இன்னசென்ஸே போயிடுது, நான் பண்ணியாவது ஜெயிக்கணும்னு போயிடுது. இந்த படிக்க வேண்டிய வயசுல இல்லைன்னா எல்லாத்திலையும் ட்ரை பண்ண வேண்டிய வயசுல அவங்க ரொம்ப காம்படிட்டிவ் ஆயிடுறாங்க. ஸோ இது கூட நம்ம ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். இப்போ கூட இது ரைசிங் ட்ரெண்டா இருக்கு இந்த ரியாலிட்டி ஷோஸ் இல்லைன்னா இந்த படத்துல நடிக்கிறதுலாம். இந்த அவங்களோட சொந்த எஃபெக்டிங் ஃபேக்டர்ஸ் மட்டும் இல்லாம இப்ப நம்ம இன்னொரு ஃபேக்டர் நம்ம எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச ஃபேக்டர் என்னன்னா ஷோ பிசினஸ் இல்லைன்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, மீடியா இண்டஸ்ட்ரி, டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அங்க எல்லாம் கரெக்டா எல்லாம் பர்ஃபெக்டா நடக்காது, யூனோ இட்ஸ் ரியல் வேர்ல்ட். அங்க வந்து பாப்புலாரிட்டிக்காக, அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ்க்காக, இல்லைன்னா அவங்க ஷோக்கு இன்னும் அட்வான்டேஜ் வர்றதுக்காக கண்டென்ட்டை மேனிபுலேட் பண்ணலாம். உங்க பசங்களோட இன்னசென்ஸோட அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது.

0: சோ அந்த மாதிரி லெவலுக்கு வந்து கூட அவங்க அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்துக்கும் போது பசங்க மனுஷன் ரொம்ப கஷ்டப்படும். எனக்கு இது இந்த இது நான் சொல்றப்ப எனக்கு இன்னொரு ரியல் லைஃப் ஷாக்கிங் இன்சிடென்ட்னு சொல்ல என்ன ஞாபகம் வந்ததுதான், என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவ வந்து டான்சிங் இந்த குட்டி பசங்களுக்கு இருக்கிற டான்சிங் காம்படிஷனுக்கு அவ போனா, அவ நல்லாதான் ஆடினா, ஜட்ஜுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன் என்ன நினைச்சா அவ செலக்ட் ஆயிடுவான்னு நினைச்சா, பட் அவ அன்பார்ச்சுனேட்லி அவ செலக்ட் ஆல. ஆனா இப்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவளுக்கு அதே ஈவினிங் அந்த ஜட்ஜ் கிட்ட இருந்து கால் வந்து அந்த ஜட்ஜ் பர்சனலா அப்பாலஜைஸ் பண்ணிருக்காரு. சேம் நீ ரொம்ப நல்லாவே ஆடின, நான் உன்னை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கேன். இந்த சேனல் காரங்க சொன்னாங்க, நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் நீங்க யாரு சூஸ் பண்ணணும்னு. சோ நாங்க சொல்றவங்களதான் நீ சூஸ் பண்ணணும். அதனால இந்த பொண்ணுக்கு நிஜமாவே டேலண்ட் இருந்தாலும் அவளை சூஸ் பண்ணல. சோ இது கேட்டு அவளுக்கு இன்னும் சேட் ஆயிட்டா. சேங்க் நான் இவ்வளவு நல்லா ஆடியும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டும், நான் இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டும் நான் செலக்ட் ஆல. இதனால ஒரு ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷனுக்கே போயிட்டான்னு சொல்லலாம், ஒரு 2-3 months. பிகாஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வாஸ் ஹார்ட்லி 12-15. இந்த வயசுல இந்த மாதிரி வேர்ல்ட், இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் அவ புரிஞ்சுக்க, அவளுக்கு நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி அவ்வளவு மென்டல் மெச்சூரிட்டி இல்ல. சோ நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஷோஸ், நம்ம ரியாலிட்டி ஷோஸ் அது, டெலிவிஷன் ஷோஸ் அது, அங்க அவங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த டே தே வாண்ட் டு மேக் மணி, அவங்களுக்கு காசு சம்பாதிக்கணும், வியூவர்ஷிப் வரணும். சோ அவங்க டேலண்ட் ஷோகேஸ் பண்றதை விட அவங்களோட எய்ம்ஸே வேற, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களோட ரிக்வயர்மெண்ட்ஸே வேறேன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு, இந்த மாதிரி ரியல் அண்ட் நாட் சோ வெரி நைஸ் வேர்ல்டு அவங்க இந்த குட்டி வயசுலேயே ஃபேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிஜமாவே நிஜமாவே ரொம்ப ரிஜெக்ஷன்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் ஒரு டீப் எஃபெக்ட் அவங்க மென்டல் ஸ்டேட்டுக்காகலாம், கேன் ரியலி ரியலி எஃபெக்ட் தேர் மென்டல் ஸ்டேட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஷோஸில் இருக்கிறதுனால இந்த குழந்தைங்களுக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம பேசணும். நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல குழந்தைங்க மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி கூட எப்படி இவங்க ஷோ பிசினஸ்ல இருக்கிறதுனால எஃபெக்ட் ஆகலான்னு பேச போறோம். மயோலை அதிசயம் வித் அஜய் பிரியங்கா மௌனிகா. நீங்க கேக்குறீங்க மயோலை அதிசயம் ஆன் எம்ஓபி சிஆர்எஸ். வெல்கம் பேக். நீங்க கேக்குறீங்க எம்ஓபி சிஆர்எஸ் 108.8 மழலை அதிசயம் நிகழ்ச்சி. இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் இந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படலாம். இப்போ நம்ம குழந்தைங்க பத்தி தான் பேசணும், அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ஒரு விதமான பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும். இன்டென்சிட்டி அவ்வளோ இருக்காது, பட் அவங்களும் ஏதோ ஒரு விதமா இந்த இது இந்த ஷோபிஸ்ல அவங்க குழந்தைங்களையோ அவங்களோட ரிலேட்டிவோட கிட்ஸோ இருக்கிறதுனால லைட்டா கண்டிப்பா பாதிக்கலாம்னு நான் கண்டிப்பா சொல்ல விரும்புறேன். பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களோட குழந்தை வந்து எஸ்பெஷலி நம்ம இந்தியன் சொசைட்டிலயே வச்சுக்கோங்க, இப்ப உங்க பொண்ணோ பையனோ இல்லைன்னா இப்ப ஒரு டிவி ஷோல இல்லைன்னா மூவில நடிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அவங்கள அப்படியே விட்டுட மாட்டீங்க. நீங்களும் கண்டிப்பா யூ மேக் ஷுர் நீங்க ஷூட்டிங்ல எல்லாம் இருக்கீங்க, அட்லீஸ்ட் முடிஞ்ச வரை நீங்க அங்க போய் இருப்பீங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா உங்க டைம் கூட உங்களோட ஜாப்ல இருந்து நீங்களும் லீவ் எடுத்து உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் உங்களோட நார்மல் டைம்ல இருந்து நீங்க செப்பரேட் பண்ணி தான் நீங்க அங்க போகணும். சோ உங்க நீங்களும் உங்களோட ஜாப்லாம் கொஞ்சம் அசைடா ஜாப்ஸ் அசைடு நீங்க போய் அவங்கள மானிட்டர் பண்ண நீங்க கண்டிப்பா போவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஆஃப் தீஸ் கிட்ஸ் வந்து இவ்வளோ டைம் இங்க ஸ்பெண்ட் பண்றதுனால அவங்க மற்ற பசங்களை நெக்லெக்ட் பண்ண வேண்டிய சான்சஸ் உண்டு. ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா இந்த சிப்லிங்ஸ்குள்ளே ஒரு லீடிங் சைக்காலஜிஸ்ட் இன் யூஎஸ் என்ன நோட்டீஸ் பண்ணா, அவங்க அவங்க குழந்தை இருந்தாங்கன்னா அவங்க வந்து நிறைய கான்சென்ட்ரேஷன் இல்லைன்னா மானிட்டர் பண்ண அந்த குழந்தையில தான் நீங்க கொஞ்சம் ஜாஸ்தி அட்டென்ஷன் கொடுப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அவ இந்த இந்த ஷோ பிஸ்ல இருக்கா, அவ என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கா, அவளுக்கு இன்னும் நம்ம கேர் எடுக்கணும், அவ 10 பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண போறா, அவளுக்கு நம்ம இன்னும் நல்லா பாத்துக்கணும், அவ எஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும், அட் த சேம் டைம் அவ ஸ்டடீஸ் கூட எஃபெக்ட் ஆகாம பாத்துக்கணும். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்க வேலையை கூட விட்டு இவ்வளோ அட்டென்ஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அந்த குழந்தை மேல அவங்க ஃபோக்கஸ் பண்றதுனால அவங்களோட மற்ற பசங்க இந்த சென்ஸ் அந்த அந்த ஷோபிஸ்ல இருக்கிற குழந்தையோட அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ வந்து ரொம்ப லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அங்க வந்து நினைப்பாங்க அம்மா அப்பா அண்ணனை தான் பாத்துக்கிறாங்க, அந்த அந்த அக்காவை தான் பாத்துக்கிறாங்க, நம்மள பாத்துக்க மாட்டாங்க. அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்க அவங்க அம்மா அப்பா அவங்களதான் பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த அம்மா அப்பா இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் அந்த கிட்க்கு கொடுக்கறதுனால அந்த ஃபேமிலி இருக்கிற மத்த பசங்க வந்து ரொம்ப லோவா இல்லைன்னா இன்செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இன்செக்யூரிட்டி வில் ஆல்சோ லீட் டு பேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சிப்ளிங்ஸ் தெம்செல்ஸ். ஸோ அந்த அண்ணா தங்கச்சி இல்லைன்னா அக்கா தம்பி அந்த ஷோபிஸ்ல இருக்கிற அந்த குழந்தை அப்புறமா அவங்களோட ரெஸ்பெக்டிவ் சிப்ளிங்கோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படலான்னு இந்த பாப்புலர் சைக்காலஜிஸ்ட் இன் யூஎஸ் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இப்ப நம்ம இந்த மழலை அதிசயம் என்ற இந்த நிகழ்ச்சியில நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் சைல்ட் ஆர்டிஸ்ட் இன் ஷோ பிசினஸ் எல்லாம் நம்ம பேசும்போது இது ஒரு பாயிண்ட் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். இந்த மாதிரி கூட கான்ஃபிளிக்ட் வீட்டில் வரலாமா? நம்ம எப்பவுமே அந்த சில்ட்ரன் பாயிண்ட் ஆஃப் அந்த ஷோபிஸ்ல இருக்கிற சைல்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்த்திருப்போம். ஷாக்கிங் ஃபேக்ட் நானே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபார் திஸ் ரிசர்ச் என்னன்னா உங்க என்டையர் ஃபேமிலி கூட எஃபெக்ட் ஆகலாம் இஃப் நாட் டேக்கன் கேர் ஆஃப் ப்ராப்பர்லி. இப்போ நான் இதை பத்தி என்ன நினைச்சேன், எக்ஸ்பர்ட்ஸ் என்ன நினைச்சாங்கன்னு இப்ப நம்ம பேசணும். இப்ப நம்ம பப்ளிக்க கேட்கலாம் அவங்க வந்து குழந்தைங்க ஷோபிஸ்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா, அவங்க டேலண்ட் வந்து அவங்க ரியாலிட்டி ஷோஸ்ல ஆர் த்ரூ மூவிஸ் இல்லைனா டெலிவிஷன் த்ரூவா அவங்க எக்ஸ்போஷர் அவங்களுக்கு தேவையா, ஷுட் தே ஷோகேஸ் தட் டேலண்ட் இல்லைனா இந்த மாதிரி அவங்க ஷோகேஸ் பண்றதுனால.
1: ஹாய், ஐ அம் ஐஸ்வர்யா. எனக்கு வந்து கண்டிப்பா ஐ மீன் ஸ்மால் சில்ட்ரன்ஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் லேயர்ல வந்து கொஞ்சம் கூட ஐ மீன் இது இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து அவங்க ஸ்டடீஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அவங்க வராங்க. கண்டிப்பா இதுலேருந்து அவங்களுக்கு வந்து அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அதை விட ரியாலிட்டி ஷோ என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிச்சு. பட் ஆஃப்டர் தட் ஒரு லைஃப்னு பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய ஐ மீன் லூஸ் பண்றாங்க. ஈவன் சில ஷோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மியூசிக்கோ டான்ஸ் ஷோனா அவங்க அதை பண்ணிட்டு தே வில் டூ தனித்தனியா ஷோஸ் இண்டிவிஜுவல் ஷோஸ் பண்ணாலும் அவங்க மணி ஏர்ன் பண்றது தவிர ஆஸ் ஃபார் லைஃப் இதுதான் ஒரு லைஃபுக்கு நிக்காது. இட் வில் ஒரு அதோட டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட். அதனாலே வந்து மேபி அந்த பசங்க எல்லாம் வந்து தே ஃபீல் லைக் கொஞ்சம் தே ஆர் லைக் சுப்பீரியர் டு அதர் பீப்புள் அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கிறனாலே தே அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஃபேஸ் பண்ணவும் முடியாது. எஜுகேஷன் பேசிக்கா எஜுகேஷன் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு 10th 12th எல்லாம் மிஸ் பண்ணிட்டு பண்றாங்க. ஸோ அதனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகுதுன்னு நான் சொல்லலாம்.
2: Hi, my name is Kirtana. I am a college student. நான் ஃபீல் பண்றேனா வந்து at a young age வந்து ஷோ பிஸ்னஸ்க்கு வருது வந்து இட் கேன் ஹாவ் அ பாசிட்டிவ் எஃபெக்ட் அண்ட் இட் கேன் ஹாவ் அ நெகட்டிவ் எஃபெக்ட். இஃப் தே பாசிட்டிவ் எஃபெக்ட் என்னன்னா வந்து சின்ன வயசுல தே நோ அவங்க டேலண்ட் என்னன்னு தே கேன் ஐடென்டிஃபை த டேலண்ட். ஸோ தட்ஸ் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் இட். பட் நெகட்டிவ் என்னன்னா வந்து தே டோன்ட் ஹாவ் தி மெச்சூரிட்டி டு ஹேண்டில் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ஃபெயிலியராக இருந்தால் வந்து தே டேக் இட் இன் த ராங் வே. நிறைய ரியாலிட்டி ஷோஸில் வந்து ஒரு குழந்தை வந்து வின் பண்ணலன்னா வந்து இட் ஃபீல்ஸ் ஸோ ரிஜெக்டட். ஸோ போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு.
3: வந்து இப்போ ரியாலிட்டி ஷோஸ் ஸ்டேஜ் ஷோஸ் ஆர் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நடிக்கிறது எல்லாமே வந்து பண்ணலாம். ஆனால் அது வந்து அவங்களோட கரியரை வந்து அவங்க இதுதான் அப்படின்னு முடிவெடுத்துட்டு பண்ணாங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அவங்களுக்கு ஸ்டடீஸும் வேணும் அப்படின்னு சொன்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் முக்கியம். அதே சமயம் அவங்க வந்து இது ஒரு இது கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணாம ஒழுங்கா அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதும் நல்லா இருக்கும்.
4: இட்ஸ் ஆக்சுவலி அ வெரி குட் திங். சின்ன வயசுல யூ கெட் அ லாட் ஆஃப் எக்ஸ்போஷர் யூ பிகம் வெரி ஃபேமஸ் அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேனாட் ஹேண்டில் போத் ஸ்கூல் அண்ட் அவுட் சைட் லைஃப். பிகாஸ் ஸ்கூலில் இட்ஸ் அ பேசிக் பிளாட்ஃபார்ம் வேர் தே லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஒன்ஸ் தே மிஸ் சம்திங் தே மிஸ் த கண்டினியூட்டி இன் லேர்னிங் திங்ஸ். ஸோ ஐ ஃபீல் லைக் சின்ன வயசுல தே ஷுட் நாட் கெட் மச் இன் டு இட். மேபி சர்டன் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல் போது ஏதாவது லைக் நவராத்திரியில் ஏதாவது டான்ஸ் இல்லை சிங்கிங் இல்லை சம் ஷோஸ் சம்திங் தே கேன் டூ தட். பட் நாட் அ ஃபுல் டைம் திங். நாட் லைக் டூயிங் அ சீரியல் ஆக்டிங் இன் அ சீரியல் தட்ஸ் நாட் அ கிரேட் திங் ஆர் அ மூவி. doing some shows, reality shows, participating in them, it's fine. It's a good platform to expose their talent and they can reach their heights. So that's what I feel.
0: Thank you. வெல்கம் பேக். இப்போ நம்ம பப்ளிக் இந்த குழந்தைங்க வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போறதை பத்தி என்ன நினைச்சா என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம இப்போ கேட்டோம். ரொம்ப மிக்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் வந்தது. ஆனால் என்னை பொறுத்தவரை 90% என்ன சொன்னாங்கன்னா அவங்க போகாம இருக்கிறது தான் பெட்டர். பிளஸ் சில பேர் இன்னும் டீட்டெயிலாக சொன்னாங்க அந்த இண்டஸ்ட்ரியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ நம்ம பேசின மாதிரி அவங்களும் சேம் பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நம்மளுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து இந்த இஷ்யூ பற்றி கூட பேச போகிறாங்க. இஷ்யூ பற்றி பேசுறது அவங்க அட்வைஸ் கொடுக்கறத விட அவங்க வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருந்த ஒரு கெஸ்ட்னே சொல்லணும்னா நான் இதை விட ஜாஸ்தி ரிவீல் பண்ண விரும்பலை. பட் கன்க்ளூஷனா நான் என்ன நான் பர்சனலா என்ன சொல்ல விரும்புறேன்னா இப்ப பாருங்க இது நல்ல விஷயம் தான். உங்க குழந்தைங்க கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கு, அவங்க கிட்ட ஒரு யூனிக் பர்சனாலிட்டி இருக்கு, அவங்க கிட்ட தே கேன் மேக் இட் பிக்னா இந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்தான். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் கொடுக்குறப்போ இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம மனசில் வச்சுக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு அது அந்த எக்ஸ்போஷரில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க அவங்களுக்கு டேலண்ட்டுன்னு தெரியும், ஆனால் பிடிக்காமலே அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை நீ நல்லா பாடுற, நீ போய் இந்த ஷோக்கு போ, இல்லை நீ நல்லா ஆடுற, நீ இங்கே பெர்ஃபார்ம் பண்ணு. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா அந்த குழந்தைக்கு ஜென்யூனா அந்த மாதிரி பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கா. பிகாஸ் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இது ஒரு பெரிய வேலைங்க. இட்ஸ் நாட் ஆஸ் சிம்பிள் ஆஸ் யூ திங்க். இவ்வளோ இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவ்வளோ காம்படிஷன்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க பண்ணணும்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். செகண்டா இப்போ அந்த குழந்தைக்கே இஷ்டம் இருந்தது அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு இது இஷ்டம் இருக்கு நான் பண்றேன் சொன்னாங்கன்னா அப்புறமா ஃபேமிலி வந்து புரிஞ்சுக்கணும், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் புரிஞ்சுக்கணும். ஃபேமிலியோட உட்காந்து பேசணும், இப்படி பண்ணா ஓகேவா, இப்ப நாங்க இது பண்றோம்னா இதை நான் அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் எனக்கு இவ்வளவு சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். அவங்கள காம்படிஷன்ல விட்டுட்டு இல்ல அந்த டிவி ஷோலயோ ஆக்டிங்ல விட்டுட்டு நடுவுல என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, இப்ப நீ குவிட் பண்ணிடுனா குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஸ்ஹார்ட்டனிங்கா இருக்கும். சோ முன்னாடியே அவங்க கிளியரா சொல்லிடணும், இல்லைன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்னால இது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா இல்லையா, நான் அட்டென்ஷன் கொடுக்க முடியுமா, இவ்வளோ டைம் மணி அண்ட் அட்டென்ஷன் என்னால வேஸ்ட் பண்ண முடியுமா, வேஸ்ட்னு இல்லை ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு கூட நம்ம சொல்லலாம், ஸ்பெண்ட் பண்ண முடியுமா. அப்புறமா தேர்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ என்னன்னா இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே ஃபேமை விட நிறைய மணி வரும், உங்களுக்கு நிறைய காசு ஏர்ன் பண்ண முடிய வேண்டிய இண்டஸ்ட்ரி. ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்க குழந்தைங்களோட ஃபினான்ஸ் அண்ட் ஃபேம் ரெண்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாங்க, இந்த சிங்கிங் ஷோக்கு போயிட்டு ஊர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருது, இல்லை இந்த சைல்டு ஆர்டிஸ்டாக போயிட்டு நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு வெயிட்லாம் ஏறக்கூடிய சான்ஸ் இருக்கு. பட் த பேரண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டு மேக் ஷோர் திஸ் சைல்டு ஸ்டேஸ் கிரவுண்டட். அவங்களுக்கு அந்த ஹெட் வெயிட் எல்லாம் இல்லாமல் அவங்க சைல்டுக்கு வர மணி அண்ட் ஃபேமை பேரண்ட்ஸ் கேர் எடுத்து ஹேண்டில் பண்ணிக்கணும். பிகாஸ் சைல்டுக்கு அவ்வளோ மென்டல் மெச்சாரிட்டி இல்லை, அதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஹேண்டில் பண்ணிட்டு அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் ஷுட் மேக் ஷுர் அந்த சைல்டுக்கு ஒரு நார்மல் சைல்ட்ஹுட் கூட இருக்கு. இதே அவங்க உலகம் ஆயிடக்கூடாது. அவங்க மிச்ச பசங்க மாதிரி நார்மலாக தான் பழகுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் நார்மலாக தான் இருக்காங்க, நார்மலாக தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க, இதெல்லாம் கூட தே ஷுட் டேக் கேர். அதெல்லாம் இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் கூட அவங்க நோட்டீஸ் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணி அவங்க கேர் எடுக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் பெரிய பெரிய இஷ்யூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் தி லீஸ்ட்னா எப்போ இது நிறுத்தணும், எந்த வயசு வரை இது பண்ணணும், எப்போ இது நிறுத்தணும், திருப்பி அவங்க எப்போ திருப்பி கண்டினியூ பண்ணலான்னு அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, இந்த காம்படிஷனுக்குலாம் போகிறதுலாம் உண்டு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னோட ஃப்ரெண்டோட இன்சிடென்ட், அவள் 10th போர்டு எக்ஸாமே அவள் வேணான்னு நினச்சிக்கிட்டான். ஸோ அவள் டிசைட் பண்ணல. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவள் 10th நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காம அவங்க முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும் எந்த டைம் வரை அவங்க ட்ரை பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த குழந்தைங்க எப்போ ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும், அவங்க லிமிட் அவங்க வச்சுக்கணும். ஓகே நம்ம இப்போ ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம நிறுத்தலாம், இப்போ நம்ம திருப்பி நம்ம ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அவங்களுக்கு தெரியணும் நான் எப்போ ஸ்டாப் பண்ணணும், அவங்க பண்ணிட்டே இருக்கக்கூடாது கண்டினியூஸாக, பிகாஸ் அவங்க ஃபுல் சைல்ட்ஹுட்டே அதில் கன்சியூம் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் லாஸ்ட் பட் டெஃபினெட்லி நாட் த லீஸ்ட், வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் சில்ட்ரன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ரொம்பவே இருக்கலாம் நான் சொல்கிறேன். நான் பர்சனலாக எந்த நேம்ஸும் எடுக்க விரும்பலை, பட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குன்னு ஒரு ஜென்ரல் நோஷன் அது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ரொம்ப பத்திரமாக எடுங்க. அண்ட் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அச்சீவ் பண்ண டைம் எடுக்கும். அந்த குழந்தை வந்து எதுக்காக இருந்தாலும் ரெடியாக இருக்கணும். சக்ஸஸ்க்காக இருந்தாலும் இல்லைன்னா ஃபெயிலியராக இருந்தாலும் அவங்க ரெடியாக இருக்கணும். ரொம்ப பேஷன்ஸோட இருக்கணும். அவங்க கம்ப்ளீட் சைல்ட்ஹுட்டே இதுன்னு இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ பார்ட் ஆஃப் இட்னு தான் நான் பர்சனலாக சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நம்மளோட ஃபைனலாக நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் அப்கமிங் சைல்ட் ஆர்டிஸ்டோட சிஸ்டர். ஸோ நம்ம அவங்க கிட்ட கேட்க போகிறோம் அவங்க எப்படி அவங்க ஃபேமிலி அவங்களோட பிரதரோட லைஃப் ஸ்டைல், அவர் அவங்க பிரதர் எப்படி அவரோட லைஃப் ஸ்டைல் ஃபேமை ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
5: ஹலோ,
0: உங்கள் பேர் என்ன?
5: நிஷ்டா.
0: ஸோ நிஷ்டா, உங்கள் பிரதர் அன்மோல் வந்து இப்போ நிறைய படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சைல்ட் ஆர்டிஸ்டாக. So, what do you think
5: about that? Oh, well, I'm very proud of Anmol that at such a small age he's achieved so much. And yet, he's not got that attitude saying, I'm a star, I'm a child artist. Because the amount of offers he's getting is a lot. So, I'm really, really proud of him. Yeah, my family treats him normally anyway. We don't treat him as a star, or we don't give him that kind of luxury, or we don't let them have that kind of attitude saying, okay, I'm a star, I should get this. He's treated as a normal kid, and just like any other parent, they want him to like study well, write his exams, not miss his exams because of his shooting schedules and stuff like that. We always give education a priority. So, he's treated normal like any other kid, and I wish that, you know, as in this age, he's treated that way, because otherwise the success can go to his head.
0: Okay, so recently I heard he won some award. So how does your family feel about it?
5: Well, of course, my family is very, very proud of it. And it's a huge, huge encouragement from the government that they've given Anmol. This will also help him realize that it's just acting is not just fun. It's a big responsibility that he has, and that to keep striving and be better in the job that he's doing. So we're all very proud of him, and we wish him all the best for the future.
0: So, don't you ever think that it's too much of work for his age? And like, didn't you even think like once or twice that okay, maybe he shouldn't be doing this because he gets very busy, he can't handle both?
5: Yeah, there are times when he's struggling to handle both or strike a balance between both, but he just tends to manage. I think that's why we don't say anything; we let him do it. He is quite mature for his age. He's able to handle it. He does his schooling properly, and when he's on a shoot, he's just focusing on that. So he's balancing it very well, and he's a mature kid, and I'm really, really proud to be his sister.
0: So could you give tips to the family members of upcoming child artists or child talents, like what they should do to make sure the child does not miss out on their childhood and stays grounded?
5: First of all, I think the bit of advice I'll give is just don't let the child have any friends which would spoil him or her, because the company matters a lot. Even if your child is good and you take care of him well, you give him certain values and you instill certain thoughts in him or her, they tend to get influenced by their friends or their peers. So the biggest advice is take care of them and take care of the company that they are in, because it can actually go to the head.
0: Thanks a lot, Nishtha.
5: Thank you so much.
0: Before ending, could you tell us what movie is Anmol doing right now?
5: He's currently working on an Arya Starrer movie called Setai.
0: Sounds like a very interesting project. Wish him luck from our side. If pathina Nishtha namukku romba useful ana inputs kuduthaanga. Family members eppadi nadandukkonu nu kuda sonnanga. Neenga kekkringa MOP CRS 107.
6: You're listening to MOP Community Radio 107.8.
7: Kati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Kati's dermatologist found 2 melanomas. Although both the melanomas were caught in the early stages, the surgery to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer care can help you. Call the helpline number 9876-5432. 1.0.
8: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்தா ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor.
4: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம MOP கம்யூனிட்டி ரேடியோ போனா

0: راس.
1: Hello listeners and welcome to Namma Madras, a one-hour package designed especially to entertain the listeners about the glory of Madras culture. In Nikki Shola, we have loads of exciting features lined up for you. We start the day's program with Madras Geetam, followed by Flavors of Madras, Vellithirai, Kalvi at Madras, Sutrula, and finally Madras Beats.
2: A small city born in 1639 in the British regime, Madras rightfully calls itself as the most manageable and efficient city in India. The area between the estuaries Kuvam and Adyar is a home to diverse cultures and rich heritage. A city that balances between the past and the future, making life wonderful in the present.
1: So we start the day's program with Madras and Geetam, a show that features the dance, music and the rich heritage of Madras. Vanakkam Nergale and welcome to our panel discussion, Madras and Geetam. In Nikki Shola, we have three famous personalities to talk on Madras culture. Thirunalli Kuppuswamy Chettiar Avargal, an industrialist and a lover of fine arts. Thiru Crazy Mohan Avargal, a theatre artist. Matrum, Thiru Natarajan Avargal, former director, Doordarshan Madras. Vanakkam sir, welcome to our show. Ippu paathona Chennai culture maari irukkunu ellaru solra. But nammaloda student generation irundhalum sari, normal society la irundhalum sari, many people feel that there is not much of change. What do you think about it?
3: Ippo, can you define culture? Because culture varies because you belong to younger generation. நாகரீகம்ங்கிறத பண்பாடு இப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆச்சாரம்னா எனிதிங் வித்தின் கிராமர், ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எதுவுமே ஆச்சாரம் தான். கலையும் வந்து ஒரு கலை, வாழ்வு ஒரு கலை தான். அது வந்து ஒரு ஆச்சாரம், ஒரு கிராமருக்கு உட்பட்டு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதுதான் பண்பாடு. ஏன்னா காட்டுமிராண்டியாக இருந்த மனுஷன் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்க போது தான் அவன் கல்ச்சுரலி அவன் இஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அந்த மாதிரி பார்க்கறச்சே இந்த கல்ச்சர் வந்து வேரி ஆகுது. பட் இப்போ வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து கொஞ்சம் ஏப்பிங் தி அமெரிக்கன் சொசைட்டி, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறது, பனியன்ஸ் போட்டுக்கிறது, நமக்கு தேவையில்லை. காஞ்சி பரமாச்சாரியால் கூட கதர் போடணும் அப்படின்னு கல்ச்சரில் நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவேன். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
4: நான் பொதுவாக கல்ச்சர்ன்றது பொதுவாக நான் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் படிப்புன்னு எடுத்துங்க, அதாவது குருகுல வாசன்தான் சாதாரணமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம யூகேஜின்னு சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு வச்சுக்கிறேன். அந்த ஸ்டேஜிலேருந்து குருவோடு இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுன்னு இருந்தது. நாளடியில் அது பள்ளிக்கூட லெவலில் மறைஞ்சு போய் இந்த சங்கீத உலகத்தில் இருந்தது. சங்கீத உலகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஒரு 70 வயசு 80 வயசு உள்ளவங்களை கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து குருவோடு இருந்து அவர் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பண்ணிட்டு அவர் எப்போ அவர் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அது கற்றுக் கொடுத்துட்டு அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற வேகமான உலகத்தில் அப்படி ஒரு சிஷ்யனால் வந்து இப்படி இருக்க முடியுமா, அத்தனை நாள் வெயிட் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு இன்னொரு விதத்தில் பார்த்துக்கலாம், அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு. அதாவது தெய்வத்தை கூட குருவுக்கு அப்புறம்தான் வச்சுருக்கு. அந்த மாதிரி ஸ்தானத்தில் வச்சுட்டுருந்து நம்மளுடைய பண்பாடு அப்படி தான் வளர்ந்துருக்கு. பெரியவங்க பேச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லிட்டு அந்த அடிப்படையாக சில குணங்கள் வந்து மாறிண்டு வர்றது வந்து வேகமான உலகத்தினுடைய போக்கான்னு தெரியல. ரெண்டாவது குறிப்பிட்ட மாதிரி இப்போ நீங்கள் வந்து அது சங்கீதம் இல்லை நாட்டியம் அல்லது இவர் வந்திருக்கார் கிரேசி வந்திருக்கார் நாடகம்னு வச்சுங்க, அது பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஆதரவு வந்து குறையிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி நடராஜன் சார் அவர்களும் அவங்களும் இன்னும் விரிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தரம் வந்து செம்மங்குடி மாமா நான் சொல்கிற ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கோம் பேசும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஏன்னா தினம் நவுன்னு ஒரு விஷயம் பேசலான்னு நம்ம முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். 4 அல்லது 5 சபாக்கள் தான் இருந்தது. 4-5 சபாக்கள் வந்து கூட்டம் ரொம்ப ஒழியும், ஏன்னா வேற எங்கேயும் சாய்ஸ் கிடையாது. ரெண்டாவது இப்போ இந்த மார்கழி சீசன்ன்றது டிசம்பரில் மட்டும் ஒரு 21 ஆரம்பித்து 31 முடிஞ்சிடும், 5 நாள் 7 நாள் பழைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்தேன். பார்த்தபோது இந்த ஸ்ருதி மேகசின் ஒரு தினம் போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 1965-66 கூட

0: ஆரம்பிச்சு 27 முடிச்சுடுவாங்க. அப்படி அவ்வளோதான் பாடுறவா இருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி அவர் வேடிக்கையாக சொன்னார், அவர் சொல்ல காலகட்டத்தில் 60 சபா இருந்தது, இன்றைக்கி 105 சபா இருக்குது சென்னையில். அதுக்கு வந்து அந்த 60 சபா இருக்கும்போது சில சமயம் கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போகிறது எதுக்கு போக முடியலன்னு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா பாடுறவா வந்து அவ்வளோ பேர் இருக்கா சென்னை சிட்டியில் மட்டும், அதாவது பாடுறவா அப்புறம் வந்து பக்கவாதியும் ஓ பக்கவாதியும் அப்படின்னு பார்த்தா, அதனால் 2000 பேர் இருக்கா அவளுக்கு இவ்வளோ மேடம் இருந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாடகங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் விரிவாக சொல்ல முடியும். சங்கீதத்தை பற்றி நட்டா செய்வா சொல்லுவார்.
1: ஸோ இப்போ டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா சார்?
2: இப்போ சித்தியார் அழகாக சொன்னாங்க, அதே மாதிரி மோகன் சார் வந்து கல்ச்சர்னா என்ன, பண்பாடுனா என்ன அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பண்பாடுங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துங்க, தனிப்பட்ட இப்போ நகரத்தை பற்றி, சென்னை நகரத்தை பண்பாடு பற்றி பேச போகிறோம். இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஒரு பண்பாடு உண்டு, நம்ம ஜீன்ஸ்லேயே நமக்குன்னு ஒரு டிசிப்ளின்டு பண்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் வி க்ரோ வி அக்வேர் சம் கல்ச்சர். இந்த டிசிப்ளின்டு கல்ச்சருங்கிறது சில சமயம் வந்து அக்வேர்ட் கல்ச்சர் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாறுதல் வந்து தவிர்க்க முடியாது, மாறுதல்ங்கிறத தவிர மற்ற எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். இப்போ வந்து ஆஸ்கார் படம் ஒன்று, அவார்ட் வாங்கின படம் ஒன்று திரையிடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஷோ தான். நான் வந்து 100 நாள் படம் ஓடுன்னா நான் பொறுத்திருந்து இப்போ 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் பார்க்கலாம். அந்த ஒரு நாள் ஒரு ஷோ தான் அப்படின்னு சொன்னாக்கா அடித்து பிடிச்சி நான் வந்து ஒரு சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ வந்து நம்ம கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. சரி, ஒரு பஸ்ஸுக்கு நம்ம கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்கோம், நான் வந்து யாரையும் முண்டி அடித்து ஏற விரும்புறதில்ல, 10:30 பஸ்ஸு நான் போயே ஆகணும், ஒரு 4 சீட்டு தான் இருக்குன்னா 40 பேர் இருக்கும்போது அந்த 4 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் முண்டி அடிச்சிட்டு போகிறேன். இப்போ வந்து கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. கல்ச்சருங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. சென்னப்பட்டினங்கிறது ஒரு கிராமந்தான் இருந்தது, இந்த கிராமத்தை சுற்றி சுற்றி எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி மெட்ராஸ் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகிருக்குன்னு வச்சுங்க. அந்த சென்னப்பட்டினத்தில் இருந்த கல்ச்சர் இப்போ இருக்கா மாறியிருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கார் சித்தியார். நீங்களும் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கீங்க, வர்ற ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வந்து நேட்டிவ்ஸ் இல்லாமல் குடியேறுறாங்க பாருங்கள், குடியேறுறவங்க ஒரு கல்ச்சர் அங்கே கொண்டு போய், அதே மாதிரி இங்கே வந்து ஆந்திரா கல்ச்சர், கனடா கல்ச்சர், கேரளா கல்ச்சர், எல்லா கல்ச்சரும் இங்கே வந்திருக்கு. இந்த கல்ச்சரினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற கல்ச்சர்னு ஒன்று இருந்திருக்கும் பாருங்கள், நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகுதி. அந்த மாதிரி உருவாகி சிதைஞ்சு போய் ஒன்று ஒரு கல்ச்சர் உருவாகியிருக்கு, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கணும். நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம கிளம்பும்போது அவர் கிளம்புறோம் சார் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார், அதுதான் நம்ம நம்மளோட கல்ச்சர். ஆனால் இப்போ இருக்க இளைஞர் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு நான் போயிட்டு வரேன்னா பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், நம்ம பண்பாடு தான், இதுவும் பண்பாடு தான், வித்தியாசம் இல்லை, சொல்லுகிற வார்த்தை மாறிக்கொண்டு இருக்கிறது. கிளம்பிட்டுமானா கிளம்பிடுங்க போங்கன்னு நம்ம யாரும் சொல்ல போகிறது இல்லை, வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்பாடு. அதே இளைஞர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ் லைக் அந்த மாதிரி மாறிப்போச்சு, ஏன்னா இந்த பிஸ்னஸ் லைக் வேர்ல்டில் அப்படி ஆகிப்போச்சு.
0: ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொன்னார், நம்ம கல்ச்சர் வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா புறம் எங்கே நகரங்கள் உருவாச்சுன்னாலும் நதியை ஒட்டி தான் நகரங்கள் உருவாகும், ஏன்னா இன்றையமையாவது நீர்ன்ற காரணத்தினால. நம்ம தேசத்தில் நதியை வந்து நம்ம தெய்வமாக, ஒரு பெண் தெய்வமாக வழிபாடு பண்ணுற இது வேறு, அந்த கல்ச்சர் எந்த தேசத்துலையும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து ஊர் மையமாக கோயில், அதை சுற்றி ஊர் அமையும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், இங்கே வந்து மயிலாப்பூரில் ஆகட்டும், திருவள்ளிக்கேணில் ஆகட்டும், அவங்க ஆற்றுலேருந்து மாடிக்கு வந்து முதல்ல பெருமாள் கோவில் அல்லது கபாலீஸ்வரர் கோவில் தரிசனம் பண்ணிட்டு தான் அன்றைக்கி வேலையாக.
3: நமக்கு சென்னையில் இருக்கிற நதி வந்து கோவம் தான் இருக்குது கல்ச்சர்,
0: அது ஒரு காலத்துல நல்ல ரிவரா இருந்தது.
1: இப்போ அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்தை நம்ம எப்படி சார் ப்ளேம் பண்ண முடியும், பிகாஸ் காம்படிஷன் வந்தா யூ வுட் ஹேவ் டு.
3: எஸ், இப்போ தட் இஸ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா, சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது, டெஃபினட்டா அது யூ ஹேவ் டு வெல்கம் இட். பட் அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து ஏதான ஒன்று ரெண்டு, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கு இல்லையா, ஸோ புதியன புகுதலும் சொல்லவே பழையன கழிதலும்னு ஒரு வார்த்தையே இருக்கு. ஸோ அந்த கலையை பிடுங்கிட்டு தான் சில கலைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம அதில் இருக்கிற எசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக கல்ச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா, ட்ராமா, இந்த கல்ச்சர்லாம் கூட இப்போ சினிமா இல்லாமல் ரஷ்யா கொஞ்ச நாள் இருந்தது, ட்ராமாவை பேன் பண்ணிடலாம் தப்பு இல்லை, கிரிக்கெட் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி டைஸு. அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயின்ட் ஃபேமிலி. நான் சொல்கிறது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் அ விமன் பிஹைண்ட் அப்படிம்பாங்க. பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன், அண்டு ட்ராமா எழுதுறேன். இது எல்லாமே எங்கள் ஃபேமிலியில் யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கொத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்கள் தாத்தா மூலியமாக அவர் நல்ல ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர். அவர் மூலியமாக நிறைய காளிதாசன் அதை ரகுவம்சம் எல்லாம் படித்தேன். அண்ட் அவர் ஈஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதல் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஸோ கல்ச்சர் வந்து இட்ஸ் அக்வயர்ட்னு அவர் சொன்னார் இல்லையா. இப்போ போர்ச்சே கூட நம்ம வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கல்ச்சர், பை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கல்ச்சர். நிஜமாக அந்த பையை வந்து அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிற இது மாறி வரும் காலத்தில் வந்து இந்த பையை வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் சில நல்ல வார்த்தைகளை வந்து அட்லீஸ்ட் நடுவில் பேசுகிறச்சே வேணால் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட போர்ச்சே வரச்சேனா இந்த பைக் பாசில் போயிட்டு வாங்க, மம்மி டேடிக்கு போல அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா.
0: ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், அது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அது கூட உலகத்தில் வந்து இந்தியா தவிர வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷனை உருவாக்கும் போது ரெண்டு விஷயம், ஒன்று அவனை அறிவுபூர்வமாக உருவாக்குறது, நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறது. அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே சந்தமாவை காமிச்சு கதை சொல்லி நம்ம புராண கதைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நீதியோடு முடியாது. அது கடைசியில் ஒரு அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், மகாபாரதம்னா பிரதர்ஸ் எப்படி இருக்கணும், அதே வந்து நீங்கள் ராமாயணம் பார்த்தா ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருக்கணும், கணவன் மனை எப்படி இருக்கணுன்றதுலாம் ராமாயணத்தில். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு நீதியோடு தான் அந்த இந்த எபிசோடு முடியும். அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து அவங்க பதிய வச்சுட்டு வந்துடுறாங்க. பள்ளிக்கூடங்களும் பாருங்கள், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு ஒன் ஹவர். இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்துலாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது. இப்போது நிறைய இடங்களில் வந்து எல்டர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கிறது அது நல்லதுன்னு என் மனசுக்கு படலை. அப்போ நாம் வேறு வழியில் போயிட்டு இருக்கோம்னு காமிக்கிறது. அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ வயசானாலும் பாரமாக நினச்சதில்லை. தாயார் தாப்புனாரோ தாத்தா பாட்டியோ அவங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலும் அப்படியே நினச்சாங்க. இப்போ அவங்க சுமையாக நினைக்கிறாங்க.
3: அதான் சார், வீட்டில் வந்து ஒரு ஒரு ஒரு பழம், ஒரு ஆப்பிளோ, சாத்துக்குடியோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதே மாதிரி பழங்கள், அதாவது கனிந்த பழங்கள், யார் பெரியவங்க அந்த நாம கெட்டு போகாம இருக்க அந்த மாதிரி கனிந்த பழங்களை நாம பத்திரமா வச்சுக்கணும். அதை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறது வந்து தடி. இப்ப முதியோர் இல்லத்துக்கு, இப்ப நான் முதியோர் இல்லத்துக்காக நிறைய டிராமா போடுறேன், நான் வந்து இப்ப ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன ஃபிலந்த்ராபி அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் அது தப்பு. இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முதியோர் இல்லம் ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தமா
1: இருக்கு. சோ இப்ப நீங்க என்ன சொல்றேனா, இந்த மாதிரி கல்ச்சர் சுத்தமாவே இப்ப இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்ல செதஞ்சு போயிருக்குன்னு,
3: ஒரு பாதி செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம டெஃபினட்டா. பிகாஸ் மாறி வரும் வேகத்துல என்னன்னா, இந்த எஸ்பெஷலி ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல. அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டா ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்போ முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது, அண்டு வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, டீனேஜில் வந்து கெட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து, ட்ரக்ஸ் இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லையான்னு கேட்கலாம். இந்த காலத்துலையும் இருந்திருக்கு. பட் கல்ச்சருங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே அவங்க பெரியவங்க இந்த கல்ச்சரை ஏன் உண்டாக்கினாங்கன்னா, இது ஒரு போலீஸ் மாதிரி. என்ன இந்த போலீஸ் மாதிரி வச்சு நீ பூனை குறுக்க போச்சுன்னா வெளில போகாத அப்படின்னு ஏன் சொன்னாங்க? சும்மா போய் அது பூனை குறுக்க போய் அதை தாண்டி போனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. பட் ஒரு தினம் ஒன்று நான் வந்து சமயம் இந்த மாதிரி கதிரேசன் நம்ம வீட்டு வயலில் வந்து இது பண்ணோம், வெட்டிடுறான் பாரு கதிரேசன் அப்படின்னு அருவாள் எடுத்து கிளம்பியிருப்பான். இவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து டே இரா விசாரிச்சின்னு போனான்னு சொல்றது கேட்காம இவன் கிளம்புறச்சே அப்போ பூனை குறுக்க போயிருக்கும். ஒரு பெரியவர் சொல்றப்பா இந்த மாதிரி பூனை குறுக்க போகிறது வெளில போய் இப்போ போகாத பாடுவேன், சரி அப்பா சொல்கிறாரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படியே உக்கிடுமா. அப்போ கதிரேசம் வருவான், என்னங்க இங்கே உட்காந்துருக்கேன், ஏடா நீ வயலில் இருந்தோ என்னோட வயலில் தான் இது பண்ண, நான் வயலில் எப்போ தானே எழுந்திரிச்சேன் நான் அப்படிமா. ஸோ அப்போ நீ இல்லையாது, நல்ல வேலை நான் போய் தான் வெட்டிருப்பேன்டா, பூனை குறுக்க போச்சா நான் தப்பிச்சாடுமா, அப்படி வந்து தான் பூனை குறுக்க போனது. பல விஷயங்கள் வந்து பொய்யாவே இருக்கலாம், பல ஸ்லோகங்கள், பல விஷயங்கள், பல இதெல்லாமே கற்பனையாக. நம்ம ஊரில் வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோகமாக சொன்னது காரணம் எப்படி என்னன்னா, தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ண போகிறாங்க. படித்தவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் பல விஷயங்களில், எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு சொல்கிறோம் தெரியுமா, அது வேண்டாங்கிற ஒரு ஐடியாவில் கூட இருந்திருக்கலாம்.
1: சார் இப்போ நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க, டோன்ட் யூ திங்க் நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ணி கல்ச்சரை இன்னும் ப்ராபகேட் பண்ணணும்னு மெட்ராஸ் கல்ச்சரை?
2: செட்டியார் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க, இந்த மாரல் சயின்ஸை பற்றி சொன்னாங்க. நானும் நண்பர் திருவேங்கடம்மா வந்து சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம், திருச்சி தஞ்சை மாவட்டத்தில். எங்களுக்கு வந்து கரிக்குலத்திலேயே வந்து மாரல் சயின்ஸுக்கு ஒரு பீரியட் உண்டு. அதில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க.
3: நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் அங்கே இங்கிலீஷே தமிழை தான் சொல்லிடுவாங்க.
2: வெரி குட், வெரி குட், வெரி குட்.
3: அந்த கல்ச்சர்
2: அதே மாதிரி தான், எங்கள் நாங்கள் படித்ததுலேயும் இங்கிலீஷை வந்து தமிழில் தான் சொல்லியிருக்கோம். ஸோ திருக்குறளில் வந்து ஒரு அஞ்சு வருஷம், அஞ்சாவதுலேருந்து இப்போ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்ததில் 800 திருக்குறள் வந்து கருத்தோட மனப்பாடமாக எனக்கு இருக்குது. இன்னும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து மாரல் சயின்ஸுங்கிறத சொன்னாங்க. நீங்கள் கூட்டு குடும்பம், இவங்க சொன்னாங்க இந்த மீடியா எக்ஸ்ப்ளோஷன், அதை பற்றிலாம் சொன்னாங்க. இன்றைக்கி மீடியா வந்து லூமிங் லார்ஜ். எப்படின்னா அந்த காலத்தில் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1963 திருச்சி ரேடியோவிலேருந்து இங்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு, ஒரு ட்ரைனிங்காக வந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அங்கே வந்து மவுண்ட் ரோட் அண்ட் ஜிபிஓ ரெண்டு இடத்துல வந்து எஸ்டிடி பூத் இருக்கும். இப்போ இருக்க எஸ்டிடிங்கிறது இருந்தது. ஒய்ஃபுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. பெல் அடித்தோன்னே எழுந்திரிச்சு 20 பேர் ஓடுவோம். சேலமானா இல்லை இல்லை தூத்துக்குடியும்பா, சரி நமக்கு சான்ஸ் இல்லை, திரும்ப வந்து உட்காந்து இன்னும் 2-3 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும், திரும்பி ஒன்றா தென்காசியும்பா. இப்போ ஒரு 3-4 மணி நேரம் காத்திருந்து அப்புறம் ஹலோ ஹலோன்னு நான் சொல்கிறது எனக்கு தான் கேட்கும், அவள் சொல்கிறது அவளுக்கு தான் கேட்கும், அல்டிமேட்டாக பேச முடியாமல் போயிடும். இன்றைய நிலைமை அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துட்டு ஒரு 13 பட்டனை தட்டினா எங்கேயோ இருக்கிறவோட சண்டை போடலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், காதலிக்கலாம், டைவர்ஸ் வாங்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனையும் வசதி இருக்குது. இது டெக்னாலஜி நமக்கு கொடுத்த இது. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இருக்கிற சமயத்தில் எக்ஸ்போஷர், டிவியில் நாடகம் போடுறீங்க, ஐயா வந்து பேசுகிறாங்க, மாரல் சயின்ஸை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் சொன்ன இந்த கூட்டு குடும்பம் இதை பற்றியெல்லாம் சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன், மன ஒழுக்கம் அடக்கம் தான் காரணமாக இருக்க முடியும் கூட்டு குடும்பமாக இருந்தாலுங்கிறதுக்கு. சக்கரவர்த்தி திருமகனில் வந்து ராஜாஜி ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து காந்தி ஆசிரமத்தில் அவர் இருக்க போது நடந்த சம்பவத்தை கதை மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் வந்து ஒரு முதியவர் வந்து அழுவார், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஐயா என் பொண்ணை வந்து நான் ரொம்ப அடக்கமாக 5வதுக்கு மேலே நான் படிக்க வைக்கல, வீட்லேயே வச்சுருந்தேன், ஒரு பத்திரிக்கை அவர்கிட்ட கண்ணில் காமிக்கல, ஒரு இது காமிக்கல, அப்படி இருந்து பக்கத்து போயிட்டு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காந்திஜி கேப்பார், உங்கள் வீட்டில் ராமாயணம் இருக்கா? ஆமாம் இருந்தது. அதே ஒரு காதல் கதை தானே ஐயா அப்படின்னு கேட்டாராம், காந்தி கேட்டாராம். ஆக வந்து மன கல்ச்சர், எந்த கல்ச்சர் எப்படி எவ்வளோ எக்ஸ்போஷர் இருந்தாலும் இன்ஹரண்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்க பாருங்க, அந்த கல்ச்சரை வந்து எந்த காலத்துலேயும் மீட்கவே முடியாது. ஆனாலும் நம்மளுடைய மனசு இது இருக்க பாருங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறமே அந்த இது எந்த காலத்துலையும் நம்ம அடிப்படையான இருக்கவங்களுக்கு வந்து மாறாது. அடிப்படை வேல்யூஸ் ஃபார் லைஃப் மாறுறது இல்லை, மற்றது மாறிக்கிட்டே இருக்கு. மாறுவது இயற்கை. சில மாறுதல் வந்து கட்டாயம், கட்டாயமாக ஒன் வே டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து மாறுதல் தான். அது இந்த இடத்துல நான் முன்ன 2 வழியாக போயிட்டு இருந்தேன்னு சொல்கிற டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன் வே டிராஃபிக் மாற்றி தான் ஆனால், அது மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை மாற்றி தான் தீரணும். அடிப்படையான வேல்யூஸ் வந்து எந்த கல்ச்சரும் இங்கே வந்து எத்தனை கல்ச்சர் வந்தாலும் வி கேன் ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர், ஒன்லி திங் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து வேணும். வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தால் பின்பற்றுறதுக்கு நிச்சயம் இளைஞர்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம நாமே தயார்படுத்திக்கணும். அதுதான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஒரு முக்கியமான விஷயம், நம்ம தேசத்தில் வந்து நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு நீதி நூல்கள்னு இருக்குது. வேறு எந்த தேசத்துலையும் அப்போ நீதி நூல்கள் சமய சம்பந்தமாக இருக்கலாம், நீதி நூல்கள்னு இல்லை, ஆத்திச்சூடி கொன்றை வந்தன் வாக்குண்டாம் இந்த மாதிரி நம்ம தேசத்தில் மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து, தவறாகவும் இருக்கலாம். அதில் என்னன்னு இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவன் பிற்காலத்தில் வந்து இளைஞனான பிறகு அல்லது தொழிலுக்கோ ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கோ போகும்போது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது பாவம் இது புண்ணியம்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணுறான். இப்போது இந்த மாதிரி அடிப்படை குணங்கள் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த புண்ணியம்ன்றதுக்கு இங்கிலீஷில் வேர்டு கிடையாது, அது தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு, இணையான வேர்டு கூட கிடையாது. ஏன்னா அப்படி திங்க் பண்ணுறவங்க நாம் மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். பாவத்துக்கு சின்னு வச்சுருக்கேன், புண்ணியத்துக்கு இன்னும் வார்த்தையை கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து எதை செய்யும் போதும் இதை நினச்சிருந்தோம், அதனால தான் குற்றத்தினுடைய விகிதாச்சாரம் இந்தியாவில் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாரல் சயின்ஸ் மட்டும் பள்ளிக்கூட லெவலில் விடாமல் இருந்து அப்புறம் இவர் கிரேசி சார் சொன்ன மாதிரி கூட்டு குடும்ப அமைப்பு வந்து பல காரணங்களில் ஒரு அரண் மாதிரி காப்பாற்றுறது அவங்கள. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இத்தனை வயசான பிறகு கூட சில முடிவு எடுக்கும்போது எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு பின்னா இன்றைக்கி நான் நினைக்கிறேன். அது வந்து சில சமயத்தில் தவறாக பண்ணிடுறோம் நம்ம. அங்கே அனுபவம் வந்து நமக்கு துணையாக இருக்குது, நமக்கு வந்து அறிவு மட்டும் இருக்குது. நிறைய படிச்சிருப்போம், அப்பாவோட நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் நான் படித்தவங்க எடுத்த டிசிஷன்லாம் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, படிக்காதவங்க சொன்னது தப்பாக போச்சுன்னு கிடையாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த கூட்டு குடும்பமும் அதே மாதிரி வந்து இந்த நம்மளுடைய நீதி நூல்களினுடைய இதை நம்ம மனசில் சின்ன வயசுலேயே பதிகிற மாதிரி பள்ளிக்கூட சொல்லி கொடுக்குற சூழ்நிலை வந்ததுன்னா கல்ச்சர் எப்படி என்ன மாறுதல் வந்தாலும்
3: மாறாது. உங்கள் இதிலே சொல்லணும் அப்படின்னா குடும்பம் வந்து ஒரு புடவை அப்படின்னா பெரியவங்க தான் இதில் ஜெரிகை
2: இல்லையா.
3: அந்த ஜெரிகை இல்லாமல் அந்த பட்டு புடவை என்ன பிரயோஜனம்? தாத்தா பாட்டி வந்து எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போவும் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க, பட் இப்போ யாருமே என் கண்ணுக்கு தாத்தா பாட்டியே தென்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பாக்கள் 60 வயசான இன்னும் டை அடிச்சுன்னு ஜீன்ஸ் போட்டு அப்பாவாகவே இருக்காங்க. தவிர அப்புறம் எங்கே வாக்குண்டாம் நல்லா மனம் உண்டாலாம் சொல்லி தருதுக்கு ஆஸ்தாமி. ஏன்னா இவரே வந்து கீழே பாய்ந்து சினிமா தேட்டர் கீழே நின்றுருக்கான். ஸோ அதனால் பெரியவங்க வேணும் நமக்கு, பெரியவங்களை ஆகணும் எல்லாரும். ஏன்னா பெரியவராக இருந்தால் ஒத்துக்கணும், யாருமே பெரியவனாக இருந்தால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ சின்னவங்களோட போட்டி போட்டு இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அதில் இவங்களும் கஷ்டப்படுறாங்களே சின்னவங்களையும் கஷ்டப்படுத்துகிறாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் த என்டையர் சொசைட்டி சிதைஞ்சு போயிருக்கு, கல்ச்சரலி வந்து ரிச்சாக இல்லைன்னு. இப்போ அந்த கல்ச்சரலி ரிச்சாக இல்லாத சொசைட்டி அந்த ஹாஃபை எப்படி நம்ம மாற்ற முடியும்?
3: சி, நம்ம பண்பாட்டுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குது, நீதி நூல்கள் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையை உலகத்தை வந்து வெளியில் போய் பார்க்கணும், ஜன்னல் வழியாக பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நாம் இப்போ வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா கூட பரவாயில்ல, நம்ம பார்க்குறது இன்னும் மோசமான ஜன்னல், கம்ப்யூட்டர் விண்டோஸ் வழியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பெண்கள் வந்து ஆணுக்கு சமமும் இல்லை, பெண்கள் ஆணை விட பெரியவளும் இல்லை, ஆணை விட இன்ஃபீரியரும் இல்லை. பெண்கள் என்பவள் வேறுபட்டவள், அல் டுகெதர் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸு. நம்ம அதை அனாவசியமாக வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டு ஆண் பண்ணுற காரியங்களை பெண் பண்ண முடியாது, பெண் பண்ணுற காரியங்களை ஆன் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய்மைங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இது. அதான் உலகத்திலே மிகப்பெரிய வாய்மை எது அப்படின்னு மிச்சம் எல்லாமே ஹாஃப் ட்ரூத் தான். த ஒன்லி ஃபுல் ட்ரூத் வாய்மை என்னன்னா தாய்மை மட்டும்தான். இவன் என் பையங்கிறதா
0: அவர் சொன்னது. நான் அதில் ஒரு சின்ன வித்தியாசப்படுறேன். இந்தியா ஒன்று தான் பெண்ணை வந்து தாயாக மதிக்கிற தேசம், வேற எந்த தேசமும் இல்லை. நீங்கள் சமம்னு போராடிருக்கீங்க, நீங்கள் ஏற்கனவே உயரா இருக்கீங்க, நீங்கள் உங்களை குறைச்சி கொண்டுறீங்க
3: தவறுதல்னு நினைக்கிறீங்க.
1: இப்போ நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க சார், கண்டென்ட் ரெகுலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா?
2: இன்றைக்கு வந்திருக்க பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு 2 வார பத்திரிகை 2 படிச்சுட்டு வந்தேன். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற செக்ஸ் அபியூஸை வந்து பெருசாக மேக்னிஃபை பண்ணி போஸ்டர் அடித்து நகரம் பூரா ஒட்டியிருக்கு. இந்த நகரம் பூரா
3: பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்த ஒரு தற்கொலையோ ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு விபத்தை வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு வந்தது. இப்போ மீடியா ஜாஸ்தியானதால எக்ஸாஜுரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது.
1: ஸோ இப்போ நம்ம ஷோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ சென்னை கல்ச்சரை சம்ரைஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
3: மெட்ராஸோட கல்ச்சர் வந்து பாசிட்டிவ் சைடாக எடுத்தால் அது வந்து டெஃபினெட்லி நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. மாடர்னிட்டி, மாடர்னில் வந்து எஸ்பெஷலி நான் முதல்ல தப்பாக சொன்ன அந்த கம்ப்யூட்டரும் சரி, செல்ஃபோனு அண்டு நிறைய கேட்ஜெட்ஸ்னால தட் இஸ் சயின்ஸ், சயின்ஸுனால கல்ச்சுரலி நமக்கு சில கல்ச்சுரல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வேல்யூஸ் பேஸ்டு அந்த பழங்கால நம்மளுடைய சம்பிரதாயங்களை வச்சு பார்க்குறச்சு சிலதான் நம்ம விட்டுன்னு இருக்கோமான்னு ஒரு பயமும் இருக்கு.
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பும், பள்ளிக்கூடம் வரும்போது பழைய நீதி நூல்களுடைய துணையும், நாளைக்கு வரப்போற சமுதாயம் ஏன்னா கல்ச்சருன்றது இப்போது ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா வேறு இப்போ சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்களாக போகிறாங்க, அவங்களால மேலே கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அதுக்கு அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாங்கன்னு இந்த கல்ச்சர் அப்படியே நீடித்து சூரிய சந்திர வரைக்கும் காப்பாற்றப்படும்னு என்னுடைய எண்ணம்.
2: மகாநதினு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு மகாநதி. இந்த நதியில் நிறைய நதிகள் வந்து கலக்குது, கலந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கலக்கும். பேசிக் வேல்யூ ஃபார் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாதுங்கிறது நம்ம 3 பேருக்கும் உடன்பாடான ஒரு கருத்து. அடிப்படையான கல்ச்சர் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேல்யூ ஃபார் முதியோர்கள், வேல்யூ ஃபார் பெண்மை, வேல்யூ ஃபார் சில்ட்ரன், இதெல்லாம் வந்து அடிப்படையான கருத்துக்கள். சில விஷயங்கள் வந்து கல்ச்சர் வந்து அடிப்படையாக இருக்குது, போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். இன்றைக்கி வந்து 5-star ஹோட்டல், எந்த 5-star ஹோட்டலில் போனாலும் 500 ரூபா சாப்பாட்டுக்கு கியூ இருக்குது, அதே நேரத்தில் 10 ரூபா சாப்பாடும் கிடைக்குது சென்னையில். இது 2 எக்ஸ்ட்ரீமும் இங்கே பார்க்க முடியுது. இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பார்க்குற நகரம் வேறு எங்கேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல, வேறு நாட்டில். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ரெண்டு கல்ச்சர் ஒரே ஒரே நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்குவதற்கு காரணமே ஒன்று வந்து ஜனத்தொகை, இன்னும் ஒரு

0: வந்து நிறைய ஜாகிரஃபி இருக்குது. ஸோ அவனுக்கு நிறைய ரோடு போட முடிகிறது, பட் அவனுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து அனாவசியமாக அவனோட ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளோட ஜாகிரஃபியை கெடுத்துட்டுருக்கோம்.
1: ஏன்னா எப்போவுமே வந்து நல்லது நடக்குங்கிறது நம்ம இயற்கையாக சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நமது நம்பிக்கை தான், நமக்கு நம்பிக்கையிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லதே நடக்கும். நம்ம பண்பாடு வந்து எப்போதும் சிதைஞ்சு போகாது. ஏன்னா வழி வழியாக நமக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நமக்கு பின்னாண்டு இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாராவது ஒரு 10 சொன்னால் நீங்கள் ஒரு நாடகத்துக்கு போகிறீங்கன்னு, நீங்கள் 10 கருத்துக்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 கருத்துக்கள்னாச்சும் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. அது 4 கருத்துக்கள் கொண்டு போனால் 3 கருத்துக்கள் சொல்லுவாங்க, அதை 2 ஆகும். ஆக ஒன்றுனாச்சும் கடைசியில் மிஞ்சும். அந்த மாதிரி லெட்டஸ் பிகீத் அவர் கல்ச்சர் டு த பாஸ்டர்.
2: அறிவை விட வந்து பண்புக்கு முக்கியம்னு நிலையில் நம்ம அந்த குழந்தைகளை வளர்த்தோம்னா நிச்சயமாக வந்து இந்த பண்பாடு இப்போ சரிஞ்சு போல ஒரு அங்கங்கே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பழையபடி வந்துடும் நினைக்கிறேன்.
3: இத்துடன் நேர்களே நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்தாச்சு. வி வுட் லைக் டு தேங்க் ஆர் பேனலிஸ்ட் திரு நல்லிக்குப்புசுவாமி செட்டியார் அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்கள் மற்றும் திரு நடராஜன் அவர்கள். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்ததுக்கு வி தேங்க் தம் ஒன்ஸ் அகைன்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.
4: மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ். Welcome back, listeners. You are with us in our special one-hour program, Namma Madras. Madras in maname thani danga. Adum arusuvai, nalabagam can be easily associated with Madras vasi. Ovvoru dishum, that is a native of this culturally rich land, has a special story to tell and a special fragrance to carry with it. Let us get to hear more of this on Flavors of Madras. Welcome to the show. இன்னைக்கு நம்ம கூட சென்னை ஃபுட் பத்தி பேச வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத். நம்ம சென்னையில் வந்து இப்போ நிறைய இன்டர்நேஷ்னல் குசின்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகுது. யூ ஹாவ் லைக் இட்டாலியன், மெக்சிகன், அந்த மாதிரி எவ்ரிடே சம்திங் அது அதர் இஸ் ஓப்பனிங் அப். அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் இப்போ லோக்கல் குசின்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி சர்வ வேண்டாக இருக்கு. ஸோ இப்போ மெட்ராஸ்னு வரும்போது மெட்ராஸோட ஸ்பெஷாலிட்டி ஃபுட் என்ன?
5: அதாவது அந்த காலத்துலேருந்து பார்த்தா மெட்ராஸில் எல்லோரும் லைக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்க, அதாவது இட்லியை விட இட்லிக்கு தொட்டுக்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஸ்வீட்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்து கடைகளில் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி சேவரிஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த காரா சேவை வந்து வீட்டுக்கு எடுத்துன்னு போவாங்க கடைகளில் வாங்கி. ஸ்வீட்ஸ்ன்னு பார்க்குறப்ப அப்போல்லாம் வந்து அந்த சூரத் காரின்னு சொல்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். தே யூஸ் டு பை அண்ட் டேக் இட் ஹோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது கொஞ்சம் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்ததே வேறு, இப்போது மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதே வேறு, அது மாறிக்கிட்டே வரும். ஆனால் சாம்பாருக்கு மட்டும் மாற்றமே கிடையாது.
3: கரண்ட் ட்ரெண்ட் வாட் எவர் ஃபுட், இப்போது நம்ம சவுத் இண்டியனாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரெஸ்டாரண்ட்டில் ஓப்பன் ஆகுது, இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஃபுட் ஹெல்த்தியா?
5: அதாவது இப்போ இருக்கிற ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறத விட வந்து எப்படி சொல்லனாக்க, அதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோங்கிறது தானே முக்கியம். இப்போ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறவங்க அதுக்கே போயிட்டுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி இதுவாக எனக்கு தோணலை. ஏன்னா முதல்ல விட இப்போ பார்த்தாக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் ஒன் அதுக்கு வந்து ஓவர் ஈட்டிங்கும் ஒரு ப்ராப்ளம், அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே கம்பைன் ஆகிறது தானே ஹெல்த்துங்கிறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அப்புறம் வந்து ஓவர் ஈட்டிங் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ். கொஞ்சம் நடக்கிறது கூட இல்லாமல் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடும், எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி. மிஷினரி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் லாட் இன் அவர் லைஃப் ஸ்டைல், அதுவும் ஒரு முக்கிய காரணம்.
3: இப்போ நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் வரிசையாக இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதம், அதுக்கு அடுத்தது ரசம், அதுக்கப்புறம் ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து ஹெல்த்தியாக இருந்ததா? அது வாஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் இந்த ஆர்டரில் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுட்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நியூட்ரிட்டிவாக இருந்தது?
5: இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டயட்டை வந்து அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீல்னாக்க ரெண்டு விதமான பொரியல் இருக்கும், அப்புறம் ஒரு சுண்டல் இருக்கும், ஒரு தயிர் பச்சரி, தட் இஸ் ரைத்தா மாதிரி ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு சாலட் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட ஒரு சேவரியோட ஒரு ஃபார்மல் மீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னாக்க ஆக்சுவலி இட் பி வெரி மச் பேலன்ஸ்டு. மற்ற இதில் இருக்கிற அந்த அதாவது பொரியல் அந்த சுண்டல் அது எல்லாமே சாலட் எல்லாமே சாப்பிட்டோன்னா ரைஸ் வந்து அதிகம் சாப்பிட முடியாது. ஸோ குறைவான கார்போஹைட்ரேட். அது வந்து பருப்பு போட்டு திக்காக ஒரு சாம்பார் வைப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்லனாக்க, ஒரு பொரியலில் வந்து நம்ம வந்து பயத்தம்பருப்பு சேர்த்துருப்பாங்க.

0: சாம்பார்ல வந்து துவரம் பருப்பு இருக்கும், இன்னொரு கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டிருப்பாங்க. அண்ட் வென் யூ சி எப்படி பேலன்ஸ்டா வருதுன்னா, இப்ப நம்ம வந்து ப்ரோட்டீன் பாக்குறப்ப அமினோ ஆசிட் காம்பினேஷன் தானே. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீல்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டால்ஸ் இருக்கிறப்போ ஒரே மீல்ல வந்து யூ கெட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இன் தட் இட் செல்ஃப். ஸோ அது எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதில் வந்து எப்படியும் ஒரு கீரை கம்பல்சரியா இருக்கும். அவங்க வே ஆஃப் அந்த சர்விங்லேயே பார்த்தீங்கனாலும் நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும்.
1: யூத் இப்போ வந்து இன்னொரு புதுசாக ஒன்று ஓப்பன் ஆனாலும் தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். மெக்சிகன் இட்டாலியன் இல்லை, இப்போ சவுத் இந்தியன் இது புதுசாக ஓப்பன் பண்ணா கூட தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். இந்த மாதிரி ஒரு ரேஸ்ல நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் எப்படி சர்வைவ் ஆகுது?
0: கோர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு எப்பவுமே அதுக்கான மரியாதை இருக்கத்தான் செய்யுமா, அது அவ்வளவு சீக்கிரம் போயிடாது. ஏன்னா அதுலயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஃபுட்லயும் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப சகஜம். எத்தனை வந்தாலும் சரி, ஒரு ஃபியூஷன் குக்கிங் இப்ப எல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த காலகட்டத்துல இருந்த நிறைய விஷயங்கள் இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து இட்டாலியன் பீஸாவை இங்க நம்ம லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய இட்லி தோசையை வந்து வேற கண்ட்ரீஸ்ல விரும்பி சாப்பிட்றாங்க. பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈஸியா இருக்கிறதுனால இப்ப எல்லா நாட்டினுடைய குவிசினும் நம்மள வந்து டேஸ்ட் பண்ணி பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இது வரவேற்கத்தட்ட விஷயம்தான். இப்ப எல்லாமே பழகிக்கிறதுனால எந்த கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் நம்ம சர்வே ஆயிடலாம்.
1: ஒர்க் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது ஒர்க் அவுட்டே பண்றது இல்ல, பட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து சுத்தமா நேரம் கிடையாது. மார்னிங் வந்து ஏதோ கல்ப் டவுன் பண்ணிட்டு உடனே சிட் இன் த சேர் த்ரூ அவுட் த டே, அப்புறம் திருப்பி நைட் வந்து ஏதோ சாப்பிடுது. இவங்க ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸில் ரொம்ப பல்கே ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கம்ப்யூட்டர் முன்னாலேயும் டிவி முன்னாலேயும் நம்ம இருக்கிறப்ப என்ன தெரியுமா ஆகும், வி டென் டு ஈட் மோர். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் லோடும் இதுவும் அதிகமாக இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் முன்னால் பார்த்தா பக்கத்தில் ஏதாவது வச்சுருந்தா சாப்பிட்டுட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து அதனுடைய இது தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியானம் 1 o'clock லஞ்சுன்னு அப்படி தான். இப்போ அந்த டைம்ங்கிறத இல்லாமல் போயிடுச்சு. மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ரிச் டயட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்துக்கு மீல்ஸ் இல்லாமல் போகுது. அவங்கள வந்து அவங்களே தான் திருத்திக்கணும். பிகாஸ் இப்போ ஓகே கம்ப்யூட்டர் முன்னால் இருக்கிறது தான் அவங்க வேலை, ஆனால் 1 hour ஒன்ஸ் எழுந்து அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு நடந்துட்டு வரலாம். அவங்க தே கேன் டேக் ஸ்டேர்கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ லிஃப்ட். அந்த மாதிரி நம்மளை நம்மளே வந்து எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அதே நேரம் பார்த்தாக்க அவங்க ஏசிலேயே இருக்காங்க, தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவாகிடுது. தட் இஸ் ஆல்சோ வெரி ராங். ஏன்னா நம்ம பாடியில் ஆசிட் ஆல்கலி பேலன்ஸ்னு பார்க்குறப்போ இந்த தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு எக்ஸஸ் ஆசிட்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே நிறைய நேரம் முடிச்சிருக்கிறதுனால காஃபி டீ கோக் அந்த மாதிரி கெஃபீன் இருக்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பாடியில் இம்பேக்ட் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்க எப்போவுமே ஏசியிலேயே இருக்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் முன்னாலேயே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். தி கேன் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ், வேறு என்னென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வரைக்கும் தி கேன் டேக் சம் சாலட்ஸ். அதாவது அங்கேயே அவங்க வந்து கேன்டீன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலேயே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
1: இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டில் இப்போ நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். சவுத் இந்தியன் ஃபுடே சோ கால் சவுத் இந்தியன் ஃபுட் இதுலேயே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிநாடு ஃபுட் வந்து இன்னும் இந்த சவுத்தில் அவ்வளோ ஃபேமஸ். இப்போ ஆனால் வி கால் இட் செட்டிநாடு பீட்ஸா. இப்போ செட்டிநாடு ஹோட்டல்லே வந்து நிறையா இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இட்லி வந்து இட்லியே வந்து வேறு மாதிரி இன்னும் மசாலா வகைரெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கணும் அவசியம் நினைக்கிறீங்களா நீங்கள்? இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட் கொடுத்தாலும் இட் வில் ஸ்டில் பி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் உங்களுக்கு?
0: இல்லை சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே ஒரு பீட்ஸா செட்டிநாடு பீஸானா எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெறும் தோசைங்கிறதுனால மேபி அவங்க தோசைக்கே மேலே வந்து சீஸ் இதெல்லாம் போட்டு டாப்பிங் எல்லாம் போட்டு பீட்ஸாங்கிற பேரில் கொடுக்கலாம். ஓகே டு அட்ராக்ட் தம். ஏன்னா மெயின் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீஸாலேயே இப்போ வந்து சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பனீரை போட்டு எல்லாத்தையும் போட்டு தேர் அது என்ன அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா அடிக்ட் ஆயிரும். அந்த பர்டிகுலர் டேஸ்ட் மூலமாக அவங்க இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ஈஸியர் டு அக்செப்ட். சம்திங் ரொம்ப நியூவாக போகிறப்ப வந்து அவங்களால போக முடியாது.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் இஸ் அ ப்ளெஷர் ஹேவிங் யூ ஹியர்.
0: தேங்க்யூ.
2: மெட்ராஸ் நம்ம மெட்ராஸ். I'm sure that would have left our listeners mouth watering. என்னதான் வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் வந்தாலும் மெட்ராஸோடைய மனமே தனி தாங்க.

0: Madras, ನಮ್ಮ ಮೆಡ್ರಾಸ್.
1: வெரி ட்ரூ, சொர்க்கமே இங்கே தாங்க. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அது சுவையே தனி. எந்த துறை எடுத்தாலும் நம்மளே சிறப்பாக இருக்கிறோம். லெட்ஸ் நோ மோர் அபவுட் திஸ் சிட்டி இன் மெட்ராஸ் பீச். வெல்கம் டு மெட்ராஸ் பீச். மெட்ராஸ் சிட்டி உங்களுக்கே தெரியும், 1639 பிரிட்டிஷரால நிறுவப்பட்டது. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தி ப்ராவின்ஸ் தொண்டை மண்டலம். Now let's hear some facts. மெட்ராஸ்க்கு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்னு முன்னாடி ஒரு பெயர் இருந்தது. மெட்ராஸ் கூவம் மற்றும் அடையார் எஸ்டுரிக்கு நடுவே இருந்தது. ஆனா இப்போ இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் பியாண்ட் லிமிட்ஸ் டியூ டு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். இட்ஸ் முனிசிபாலிட்டி வாஸ் தி ஃபர்ஸ்ட் இன் தி கண்ட்ரி டு பி இனாகிரேட்டட் இன் 1688. தி லாங்குவேஜ் ஸ்போக்கன் ஹியர் இஸ் தமிழ் அண்ட் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் தி லேண்ட் ஆஃப் தி பிரேவ் தமிழ். தி நேட்டிவ் ட்ரெஸ் இன்க்ளூட்ஸ் சாரி ஃபார் உமன் and Veshti for men. India's largest church, St. Mary's of the 1680, is here in Madras. The Parthasarathi temple that stands tall in Triplicane was built in the 8th century BC and is the oldest landmark of the city. Traditional Madras included Harbour, Mint, Triplicane, Mylapore and Adyar. Classical music and dance originated here. Madras has the largest classical music program in India during the month of Margari, a city of culture and tradition, also known for its rich coffee and spicy sambar.
2: With that, listeners, we come to our end of a special feature, Namma Madras. I hope you enjoyed this show as much as we did. Many people in India call Madras as conservative, which is actually a false notion. The freedom that we enjoy here and the cultural integration we see here can't be found anywhere outside Madras. The land of kings, the land of events, the land of beautiful poets, the land of temples, the land of culture, the land that has it all. In simple, it's Namma Madras. Thank you for tuning in and have a

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து ஆஸ் சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது
1: சமுதாய வானொலி 107.8. இப்போ ஒரு சின்ன ஸ்கிட் வழிய நாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்க போறோம், அதாவது உங்களுக்கு தெரிவிக்க போறோம். இப்போ ஆரம்பிக்கலாம்.
2: நந்தினி, உன்னோட பேக் ரொம்ப அழகா இருக்கு. நந்தினி, எங்க வாங்கின நீ இதை?
3: ஆக்சுவலி இது சாதாரண பேக் எல்லாம் இல்லை ஐஸ்வர்யா, ஒரு ஸ்பெஷல் பேக். நான் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல போய் வாங்கியிருந்தேன்.
2: அப்படி அப்படின்னு ஸ்பெஷல் பிளேஸ், எனக்கும் இதே மாதிரி ஒரு பேக் வேணும்னு ஆசையா இருக்கு.
3: வா, ஏன் போலாம் அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு. ஸ்பெஷல் சில்ட்ரன் செய்யற இந்த பேக்கை நீ பார்க்கலாம்.
2: ஸ்பெஷல் சில்ட்ரன் செய்யற ஸ்பெஷல் பேக், ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாமே ஸ்பெஷல். கண்டிப்பா அந்த இடத்த பார்த்தே ஆகணும். நம்ம கண்டிப்பா போலாம் இன்னைக்கு.
3: வாங்க நேர்களே, கேட்கலாம் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக.
1: ஏ வாவ் நந்தினி, சீரியஸா நீ சொன்ன மாதிரி இது ஸ்பெஷல் பிளேஸ் தான். So full of everything. நிறைய கீச்சைன்ஸ், நிறைய ஜூட் பேக்ஸ், நிறைய இருக்கு பாரு.
4: எல்லாமே வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஒன்னொன்னே பார்த்தா வாங்கணும் போலதான் இருக்கு எல்லாமே.
2: நீ சொன்ன மாதிரி நிஜமாலே இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். இங்க இருக்கிறது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஒரு ஒரு பொருளும் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கண்டிப்பா இது இன்னைக்கு வாங்காம போக முடியாது.
3: இது வந்து இந்த பொருட்கள் மட்டும் யூனிக், அதாவது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது மட்டும் இல்லை, இது பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்குது. அதையும் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ஸ்பெஷல் சில்ட்ரன், அதாவது மிக மிக ஸ்பெஷல் சில்ட்ரனால் செய்யப்பட்ட பொருட்கள் இது எல்லாமே. அதெல்லாம் என்னென்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு தெரிய வரப்போகுது.
5: வாங்க வாங்க, வெல்கம்.
1: ஓ, தேங்க்யூ மேம். மேம், இங்கே வந்து நீங்கள் எக்ஸிபிஷன் இல்லை, இது ஒரு ஒரு பெரிய இடம். ஆக்சுவலி இது ஸ்பெஷல் இடம். நிறைய விதவிதமாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க மேம். இதெல்லாம் இவங்க நந்தினி சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ ஸ்பெஷல் சில்ட்ரன் ஸ்பெஷல் பிளேஸ் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஸ்பெஷல் பிளேஸ்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க. மேம், ஆக்சுவலி இது பண்ணது யாரு மேம்?
5: இது வந்து டிஎஸ் ஸ்பெஷல் சில்ட்ரன் வெல்ஃபேர் அசோசியேஷன். இது வந்து ஸ்பெஷல் குழந்தைகளால பண்ணப்பட்டது எல்லாமே.
3: மேம், அதுக்கு முன்னாடி போன வாட்டி வந்தப்போ சொல்லியிருந்தீங்களே உங்க ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சாங் இருக்கு, ரொம்ப பிடிச்ச சாங்னு. அது ஒரு வாட்டி எங்களுக்காக பாடி காட்டுறீங்களா?
6: எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் எல்லோரையும் போல் வாழ்வோமே.
2: வாவ் மேம், உங்க பாட்டு ரொம்ப அழகா இருக்கு. இந்த பாட்டை ஏன் உங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கும் தெரியுது. நீங்க அவ்வளோ அழகா பாடுறீங்க, உங்க பாடுறதும் அழகா இருக்கு, அந்த லிரிக்ஸ் நீங்க மாத்தி எழுதிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு மேம். ஸ்பெஷல் சில்ட்ரன் சொன்னீங்களே, அவங்க என்ன அவ்வளோ ஸ்பெஷல் சில்ட்ரன் மேம்?
5: நிறைய பேர் டவுன் சிண்ட்ரோம்ங்கிறவங்க. டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது குரோமோசோமல் டிசார்டர். நம்மளுடைய செல்லில் ஒரு ஒரு செல்லுலேயும் 23 பேர் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அந்த 23 பேர், 46 குரோமோசோம். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக 47 குரோமோசோம் வந்து அமைஞ்சு போகிறது. அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக. நார்மல் பசங்க 2 வயசு, அது 1 வயசில் நடப்பாங்கன்னா இவங்க வந்து 1.5 வயசு 2 வயசில் எல்லா மோட்டார் ஆக்டிவிட்டி இது எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. சில குழந்தைகளுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஆனால் நிறைய குழந்தைகள் வந்து இது மைல்ஸ்டோன் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. எல்லாம் கற்றுக்கக்கூடிய திறமை இது எல்லாமே கொஞ்சம் எல்லாம் மெதுமெதுவாக இருக்குது. அதுதான் இந்த டவுன் சிண்ட்ரோமோட ஸ்பெஷாலிட்டி.
1: ஓ, இப்போ டவுன் சிண்ட்ரோம் யாருக்காவது டவுன் சிண்ட்ரோம் இருந்தா அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு?
5: குழந்தை பிறந்த உடனே ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இதை சொல்லிடுவாங்க, குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குங்கிறது. இல்லைன்னா பிளட் டெஸ்ட்லேருந்து தெரியும். கேரியோடைப்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு, அதை பண்ணினாக்க அந்த இது குரோமோசோம்னுடைய ஸ்ட்ரக்சரை முழுக்க அது காமிச்சு கொடுத்துடும். இது வந்து சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, எந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் குழந்தைய தூக்கி பார்த்துட்டு வந்து உடனே இந்த டெஸ்ட்டை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குழந்தைங்க பிறக்கிற பொழுது கொஞ்சம் வெயிட் கம்மியாக, தூக்கிறதுக்கு ரொம்ப இது இதுவாக இருப்பாங்க, உள்ள போன் இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் அந்த குழந்தைகளுக்கு, அந்த கண்ணுக்கு இடையில மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையாக, கையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா, குட்டையா உருட்டையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்ததும் அந்த சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு உடனே இதை எடுத்துட்டாங்கன்னா கன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்சிடும். டயஃப்ரம் எக்ஸ்ரேல கூட தெரியும், ஆனால் மெயினாக வந்து கேரியோடைப்ல தான் இது நல்லாவே தெரியும்.
3: ஓகே, இந்த குழந்தைங்களோட வளர்ப்பு கம்மியா இருக்கும்னு சொல்றீங்க, சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களால எப்படி இதெல்லாம் தனியா செஞ்சிருக்க முடியும்?
7: ட்ரைனிங் தான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு, அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த பேரண்ட்ஸுங்களுடைய கடமையை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சி இந்த குழந்தைங்கள வந்து நாங்கள்லாம் ஒரு ஒரு ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்துருந்தோம், சேர்ந்துருக்கிறச்ச இந்த நாங்கள் வந்து இந்த குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரில் எப்படி என்ன பண்ணுறதுன்னுட்டு ஒரு யோசனை. ஏன்னா இவங்க வந்து ட்ரைனிங் தான் முக்கால்வாசி வந்து 90% வந்து பேரண்ட்ஸ் தான், 10% தான் டீச்சர்ஸ், அந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்லாம். இந்த 90% பேரண்ட்ஸ் வந்து அவங்கள எப்படி முன்னுக்கு கொண்டு வராங்க, போராடி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் நாங்கள் எல்லாம் வந்து அந்த இது அசோசியேஷனில் தான் எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்ந்து எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சரில் எப்படி இந்த குழந்தைங்களை முன்னேற்றமாக எல்லாரையும் போல் வர முடியும்ன்றது நாங்கள் வந்து முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான்.
3: நீங்கள் வந்து பேரண்ட்ஸால் தான் 90% வந்து இதை சரி பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் எப்படி இது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சு இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிங்க?
8: நாங்கள் எங்கள் குழந்தைகள் சின்னப்பவே இருக்கும்போது இந்த சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த மைல்ஸ்டோன் டிலேயாக வரும், எது சீக்கிரம் வரும், எது லேட்டாக வரும்னு சொல்ல முடியாது. சிலது நார்மல் பசங்களை மாதிரியே வரும். நீங்கள் அதில் அவங்க வந்து எதில் நல்லா பண்ணுறாங்க, எது நல்லா பண்ணுறாங்கன்னு பார்த்து சின்ன வயசுலேருந்தே போகணும்
9: சொல்லணும். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது, ஏன்னா எங்களுக்கும் ஸ்பெஷல் சைல்டு இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஸ்பெஷல் பேரண்ட்ஸ். எங்களோட குழந்தைகள் எல்லாம் டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகள்.
2: இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோம் இருக்கிற குழந்தைங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறீங்க இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு மொத்தம் எத்தனை பேர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் இதை நடத்துறதுக்கு ஆரம்பிச்சிங்க? முதல்ல
9: நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஸ்கூலில் தான் இவங்க எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் 20 வயசு ஆன உடனே இவங்களும் வந்து தன்னோட சிப்ளிங்ஸ் அட்லீஸ்ட் அண்ணாத்த அக்காவை பார்த்துட்டு நம்மளும் வந்து இனிமேல் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, வேலை பண்ணணும்ன்ற ஆசை வந்தது. அதனால நாங்கள் 5 பேரண்ட்ஸ் வெளியில் வந்து இந்த யூனிட்ல ஆரம்பிச்சிருக்கோம்.
1: மேம், இப்போ ஆர்கனைசேஷன் இருக்கும்போது ஃபியூச்சர்ல நிறைய பண்ணணும்னு சாதிக்கணும்னு நிறைய உங்களுடைய ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆஸ் இன் யூ வில் ஹாவ் அ ஆப்ஜெக்டிவ், ஒரு மோட்டோ இருக்கும். சே ஒரு 2020 வரைக்கும் நான் இவ்வளோ இது பண்ணியிருப்பேன், இவ்வளோ சில்ட்ரன் நான் வந்து சேவ் பண்ணியிருப்பேன், இல்லைன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு. உங்களுடைய மோட்டோ என்ன?
7: நாங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து 5 பசங்க எங்களுடைய குழந்தைகள் தான், 5 பசங்களும், 5 பசங்களை வச்சு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து நம்ம குழந்தைங்கள மாதிரி அடுத்த குழந்தைங்களும் நிறைய பேர் வந்து இந்த குழந்தைங்க அவேர்னஸ் தெரியாமையே வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சிட்ருக்குறாங்க. எங்கே ஒரு வெளியில் கூட்டிகிட்டு போகிறது இருந்தாலும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாது, ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ, மார்க்கெட்ஸோ எங்கே போனாலும் ஷாப்பிங் போனாலும் வீட்லேயே விட்டுட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வந்து ஆனால் 20 வயசுக்கு மேலே தான், அவங்களெல்லாம் வெளியில் வெளி உலகத்துக்கே தெரியாமல் வச்சுருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி வந்து எங்களுடைய குழந்தைங்களோட கூட பார்ட்டாக இன்னும் நிறைய பசங்களை சேர்த்து சமுதாயத்தில் இந்த குழந்தைங்களுக்கும் இந்த எங்கள் பசங்க கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரெயின் அப் நாங்கள் பண்ணிட்டு வர்றதுனால வந்து மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி வரணுன்ற ஒரு அவேர்னஸ் எங்களுக்குள்ளே நிறைய இருந்தது. இந்த 5 பேருக்குமே, பேரண்ட்ஸுங்க 5 பேருக்குமே, அதனால் அடுத்த குழந்தைங்களையும் எடுத்து நாங்கள் வந்து இப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்து 20 பசங்க இருக்காங்க.
3: ஸோ நீங்கள் தனியாக உங்கள் குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள், உங்களுக்கு என்னென்ன எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
8: முதல் நாங்கள் ஆரம்பித்த பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபண்ட் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் 5 பேருமே அதுக்கு ஒரு நிதி தொடங்கி, அப்புறம் ஒரு சின்ன வீட்டில் மாடியில் ஒரு சின்ன ரூமில் எங்களோட ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணினோம். என்ன பண்ண போகிறோங்கிறது வந்து முதல்ல நாங்கள் அகர்பத்தி, இந்த சாம்பிராணி, பைல் கார்பெட் அப்படின்னு சின்னதாக பேசிக்காக பெயிண்டிங் பேப்பரில் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஃபர்தராக இவங்களை வச்சுன்னு வேறு ஏதாவது பண்ணி இவங்களுக்கு ஒரு சேல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒன்றா முயற்சி பண்ணி வீவிங் லூம் ஆரம்பித்தோம். அப்புறம் பாக்கு மட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம், தட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம்.
2: நீங்க இதை பண்றதுக்கு எப்போ மேம் ஆரம்பிச்சீங்க?
8: நாங்க 2005 வருஷத்துல ஜூன் மாசம் இதை ஆரம்பிச்சோம்.
1: இப்போ நீங்க வந்து நீங்களே பேரண்ட்ஸ்னு சொல்றீங்க, அண்ட் இப்போ உங்களுடைய ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு டெஃபினெட்லி அக்கா தங்கச்சிங்க எல்லாம் அண்ணா தம்பி எல்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதாவது ஒரு சரியா இருக்கிற குழந்தை இன்னொருத்தங்க வந்து டவுன் சிண்ட்ரோம்ல அஃபெக்ட் ஆன ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுடைய ரியாக்ஷன் அவங்களுடைய இன்டராக்ஷன் எப்படி இருக்கு? ஏதாவது அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா?
8: அதெல்லாம் அப்படிலாம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இல்லையா? அண்ணா ஒருத்தன் தம்பி வச்சிருக்காங்க, எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்க இருக்குன்னா அண்ணன் தம்பி எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப ஏதாவது டியரஸ்டாக தான் இருப்பாங்க.
1: ஆனால் ஜென்ரலாக இருக்கும்போது என்ன ஒப்பீனியன் மேம்? யூஸ்வலாக ஜென்ரலாக இந்த மாதிரி சரியா இருக்கிறதுக்கு, ஆனால் என்ன ரெண்டு பேருமே சின்ன பசங்க தானே?
8: இல்லை இப்போ இவர் பெரிய, எங்கள் பையன் வந்து பெரிய போவேங்க, மீதி ரெண்டு பையங்க சின்ன தம்பிங்க. அண்ணன் தம்பி எல்லாமே இதை தான் இருப்போம். வெளியில் போனாலும் அப்படி தான் க்ளோஸாக இருப்போம் அப்படிங்க அந்த பையன்.
1: ஓகே.
9: இதில் வந்து மதரோட ரோல் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை வந்து சின்னதாக இருக்கும்போதே, அது அண்ணாவாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, தங்கையாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம வந்து மதர் தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். தட் இஸ் அந்த குழந்தைய வந்து டிஃப்ரெண்ட்டாகவே வளர்க்காம ஒரு நார்மல் சைல்டை எப்படி வளர்ப்போமோ அதே மாதிரி வளர்க்கணும். அண்ட் இந்த பெரிய குழந்தையாக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருந்தாலும் இந்த குழந்தைய பற்றி முதல்ல புரிய வைக்கணும். அந்த மாதிரி இந்த மதர் ரோல் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பின்னாடி எந்த ப்ராப்ளமும் வராது. அந்த பையன் வந்து இப்போ கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒய்ஃப் வந்து குழந்தை வந்தால் கூட இந்த குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
3: ஓகே மேம், இப்போ மதர் தான் வந்து ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுறாங்க சொல்லுங்க. ஸோ பேசிக்காக ஒரு மதர் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை டவுன் சிண்ட்ரோமால் அஃபெக்ட் ஆயிருந்ததுனா அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும்?
5: குழந்தையில என்னைக்கு தெரியறதோ ஏர்லியர் இன்டர்வென்ஷனுங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல அந்த தாயார் அந்த குழந்தைக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐயோ இந்த குழந்தை அந்த குழந்தை மாதிரி இல்லை, ஐயோ இது இப்படி வந்துவிட்டே அப்படின்னு இவங்க தன்னையே தேத்திட்டு வெளியில் வரலைன்னா டிலே பண்ண பண்ண பண்ண எல்லாமே டிலே ஆகிட்டே போகும். ஒரு எல்லா குழந்தைகளும் 5 வயசு வரையிலும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான், அவங்க பிரெயின்ஸ் எல்லாம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கும். அதனால் எவ்வளவு சீக்கிரமாக இந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கு தகுந்த ரிவார்ட் கண்டிப்பாக கிடைக்கும்.
4: பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்கிற வீட்டில் அவங்க கூட பிறந்தவங்கலாம் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் பையனா இந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் உள்ளே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? இந்த மாதிரி நீ வருத்தப்படக்கூடாது, ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
9: அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தையோட திறமையை எதுன்னு தெரிஞ்சுட்டு அதில் பயிற்சி கொடுக்கணும். வீட்டில் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கூட்டின்னு போய் தனியாக பயிற்சி கொடுக்கணும். வெறும் ஸ்கூலை மட்டும் நம்பின்னு இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் வந்து ஓரளவு தான் பண்ண முடியும். ஆனால் வெளியில் அந்த குழந்தையோட திறமையை தெரிஞ்சு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்தா ஸோ அப்போ வந்து அந்த குழந்தை வந்து இப்போ என்ன சிப்ளிங் இப்படி பண்ணுறானேன்ற இது வந்து வரவே வராது.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க தட் கல்யாணம் நீங்கள் வந்து வேற கான்டெக்ஸ்டில் சொன்னீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் தட் இப்போ இவங்க வந்து பெரியவங்க ஆக ஆக அவங்களுக்கும் ஒரு எண்ணம் வரும் தட் ஐ வாண்ட் டு கெட் மேரிட், எனக்கு கல்யாணம் பண்ணணும். ஆனால் வரும் மேம், அண்ட் யூஸ்வலி இவங்க கிட்ட வந்து கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது, யூ கான்ட் சே தட். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலி இது பண்ண முடியாது தான் நம்மளுக்கு தெரியும், பட் ஹவு டு யூ கன்வே டு தட் த சைல்ட்?
8: இப்போ வந்து ஒரு என்னோட எனக்கு வந்து ஒரு பொண் குழந்தை, அவள் தான் பெரியவா, கூட தம்பி இருக்கான். இப்போ அவளுக்கு கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கா. ஒரு ஒரு தடவை அவளுக்குலாம் நடக்கும்போது இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நடக்கும்போது கேட்பாள் என்ன எனக்கு இன்னும் கல்யாணம். அப்போ என்ன சொல்வேன்னா, ஒரு தடவை சொல்லுவேன், அவள் வந்து காலேஜ் முடிச்சிட்டா, நீ இன்னும் அந்த லெவலுக்கு வரல, காலேஜ் முடித்த அப்புறம் நீ பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். அடுத்த தடவை வேற ஒரு கேட்கும்போது அவள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, நானும் வேலை. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்களும் வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இனி ஃபர்தர் இதுவும் பண்ண அப்புறம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம்தான். பட் ஏதோ அப்படி எதையாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இவ்வளோ நாள் மட்டும் கொண்டு வந்திருக்கோம். பை காட்ஸ் கிரேஸ் தே வில் ஹேண்டில் இட் ப்ராப்பர்லின்னு நினைக்கிறோம்.
3: மேடம், பெரியவங்களே எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதில் 1008 பிரச்சனை வருதுன்னு எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ எப்படி குழந்தைங்க இவ்வளோ கொஞ்சம் கம்மியான வளர்ச்சி இருக்குன்னு சொல்றீங்க, அப்படி இருந்தும் கூட எப்படி வேலை செய்யறதுக்கு துடிப்பா இருக்காங்களா இல்லை எந்த மாதிரி?
7: பயங்கரமாக துடிப்பா இருக்கிறாங்க. ஏன் சொல்றீங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் வந்து 5 days தான் எங்களது வந்து எங்கள் ஒர்க் ஷாப் வேலை பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவ். அந்த சாட்டர்டே சண்டே லீவ் கூட அவங்களுக்கு வந்து தாங்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிய மாட்டாங்க. இப்போது சாதாரண நார்மலாக இருக்கிற பசங்க கூட ரெண்டு நாள் லீவுனா வெளியில் போனால் அங்கே போனால் வேறு ஏதோ மைண்டெல்லாம் மாறும் அவங்களுக்கு. இந்த குழந்தைங்க வந்து எப்போ மண்டே வரப்போகுது என்ற இதில் தான் தூக்கத்தில் கூட நாளைக்கு நாளைக்கு மண்டேவா, இன்றைக்கி சண்டே தான் இருக்கும், நாளைக்கு சண்டேடான்னு சொன்னோம்னா இல்லை மண்டேவா மண்டேவா, ஏங்க வேலைக்கு போகணும், ஆஃபீஸ் போனோம், எங்கள் யூனிட்டுக்கு போனோம், யூனிட்டுக்கு போனோம். ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ சந்தோஷமாக போவாங்க வேலைக்கெல்லாம்.
4: இப்போ யூஸ்வலாக ஸ்பெஷல் சில்ட்ரன்னா வந்து அவங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கு ஜூட் பேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ உங்கள் இதில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு?
9: கைத்தறி தொழில் பண்ணுறாங்க, அதாவது வீவிங். அதில் வந்து என்ன டோர் மேட்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மாப்பிங் கிளாத், கிச்சன் டவல், யோகா மேட், ப்ரேயர் மேட் எல்லாமே பண்ணுறாங்க. அதை தவிர அகர்பத்தி, சாம்பிராணி, காகிதம் துணியில் பைகள் பண்ணுறாங்க, ஒயர் பேக், அப்புறம் எல்லா விதமான ஜூஸும் பண்ணுறாங்க. தட் இஸ் லெமன் ஜூஸ், பைனாப்பிள், கிரேப்ஸ், அப்புறம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மேங்கோ இருந்ததுன்னா பண்ணுறாங்க. லெமன் ஜிஞ்சர் வந்து எங்களோட ரொம்ப ஃபேமஸ் ஜூஸ் அது. சாம்பிராணி அண்டு ஜூஸ் வந்து லெமன், பைனாப்பிள், கிரேப்ஸ், லெமன் ஜிஞ்சர் இந்த மாதிரி ஜூஸ் செய்கிறாங்க. அதை தவிர பாக்கு மட்டையில் தட்டு பண்ணுறாங்க, 12 inches, 10 inches, 8 inches, 6 inches, தொன்னை எல்லாமே பண்ணுறாங்க.
2: இவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு, அதாவது உங்கள் உங்கள் யூனிட்டில் நடக்கிற ப்ராடக்ட்ஸ்க்கு தனி கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா, இல்லைனா அது எப்படி அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் எங்கே சேல் பண்ணுவீங்க மேடம்?
8: எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் முதல்ல எங்கள் ரிலேஷன்ஸ் சொந்தக்காரவங்க, சப்போஸ் ஃப்ளாட்டில் இருக்கோம்னாக்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத், வாய் வாயாக சொல்கிறது தான். அப்புறம் கோவிலில் வந்து இந்த பாக்கு மட்டை தொன்னை எல்லாம் கோவிலில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அவங்க பிரசாதம் கொடுக்கறதுக்கு கேட்குறாங்க. அப்புறம் டோர் மேட்ஸ், இந்த கிச்சன் டவல்லாம் வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஓபியில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எங்களை சேல் போடுங்கன்னு சொல்லி வந்து எங்களோட சென்டரில் பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறோம், நீங்களும் உங்களுக்கு ஒரு ஸ்டால் தரோம், ஃப்ரீயாக போடுங்க, அப்புறம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ளாட்லேயே சேல்

0: ஃபார் அஸ் ஐ நோ, இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். ஸோ இந்த மெஷின் வந்து எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ண கற்றுக் கொடுக்குறீங்க, இல்லைன்னா அவங்களே கற்றுக்குறாங்களா, எப்படி கற்றுக்குறாங்க?
1: முதல்ல வந்து பேரண்ட்ஸ் தான் மேற்பார்வையாளர் இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே தானாக செய்யாதுங்க, ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா போதும் பிடிச்சிப்பாங்க. அப்போ மேற்பார்வையாளர் இருக்கணும். பாக்கு மட்டை தட்டுன்னு சொல்கிறோம், அது தட்டை பார்த்தோன்னா அதனுடைய வேலை வந்து நிறையும், அது வந்து யாருக்குமே தெரியாது. பாக்கு மட்டை தட்டுன்னு சொன்னோம்னா அதை வந்து நாங்கள் முதல்ல வந்து சேலத்துலேருந்து கொண்டு வரோம் அந்த தட்டுங்களை, அந்த பாக்கு மட்டைங்களை. அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வந்து அதை வந்து நம்ம தட்டு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சு அது ஒரு பதமான, அதுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப்பிங் ஆள் கூட வேணும். அதை வந்து ஒரு பதமான ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்த உடனே நாங்கள் அந்த மிஷினில் வச்சு அச்சில் வச்சோம்னா அச்செல்லாம் குழந்தைங்கள தான் திருப்புவாங்க, நாங்கள் வந்து திருப்ப வேண்டிய அவசியம் கிடையாது, குழந்தைங்களே திருப்புவாங்க. திருப்பி அதை அது ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்ட்டு கணக்கு. அப்புறம் எடுத்தோம்னா அந்த பாக்கு தட்டில் வந்து பிசுறுங்க இருக்கும், அதை வந்து நாங்கள் தான் பார்ப்போம், மேற்பார்வையாளர் தான் பார்ப்போம். அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேன் காற்றுல காய வச்சு அப்புறம் அடிக்க அப்புறம் தான் சேலுக்கு போவோம். பாக்கு மர மிஷின் சொன்னோம். அந்த தட்டுங்க பிளேட் பண்ணுறது வந்து அந்த மிஷின் வந்து சாதாரண நார்மல் நிறைய பிளேட்டுங்கெலாம் நிறைய வெளியிலலாம் விற்கிறாங்க அரிக்காஞ்சுன்றது வந்து அந்த வந்து அவங்க செய்கிறதெல்லாம் காலால் அழுத்துறது, அழுத்துனா நிறைய ஒரு அழுத்து அழுத்துனா ஒரு 5 மிஷினு வேலை செய்கிறப்பல சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைங்களால் வந்து அது திருப்பி அவங்களையே அந்த குழந்தைங்களையே வந்து அடிச்சிடும். அந்த இது எங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்றபடி, இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ஏற்றபடி நாங்கள் வந்து மிஷினை வந்து கையால் திருப்புறாப்பில், காலுக்கே வேலை கிடையாது, கையால் திருப்புறாப்பில் நாங்கள் அதை வந்து மாற்றி அமைச்சு இந்த ஸ்பெஷலாக செய்திருக்கோம் அந்த மிஷினுங்களை. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு தடவை பார்த்து நம்ம இந்த வேலை இப்படி தான் பார்த்துட்டாங்கன்னா அதை ஆயுசுக்கு அவங்க மறக்க மாட்டாங்க.
0: மேடம், இது தவிர வேறு என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்?
2: ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஃப்ரைடே வந்து ஒரு மாஸ்டர் சொல்லித்தராங்க, 50 மீட்டர்ஸ், 100 மீட்டர்ஸ் ஓட்டம் பந்தயம் எல்லாமே போவாங்க. அதில் ப்ரைஸ் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. பெரம்பூரில் போய் நடத்துவார், இப்போ போன வாரம் கூட போனாங்க, எல்லாம் மெடல்லாம் வாங்கிட்டு வராங்க, அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க.
3: இது வந்து இவங்கள்லாம் வந்து யோகாவும் பண்ணுறாங்க, ஆனால் யோகாவில் வந்து எல்லா எக்ஸசைஸும் இவங்களால் பண்ண முடியாது, ஒரு சிலது தான் பண்ண முடியும். அதுக்கு நாங்கள்லாம் வந்து ட்ரெயின்டு, அதனால் நாங்கள் சொல்லி கொடுக்கறத அவங்க பண்ணுறாங்க.
0: இப்போ வந்து உங்களோட யூனிட் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் யூனிட் மாதிரி, இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன மாதிரி எல்லாம் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுறாங்க?
3: இது வந்து என்ஜிஓ, அதனால இது கவர்மெண்ட் வந்து எந்த ஹெல்ப்பும் கிடையாது.
0: இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷன் மாதிரி கவர்மெண்ட்ல ஏதாவது ஆர்கனைசேஷன் ஏதாவது இருக்கா
4: சொல்லுங்க? எங்களுக்கு தெரிஞ்சவர்களும் எங்கேயும் சென்டர்
3: கிடையாது
4: மாதிரி தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏர்லி இன்டர்வென்ஷன் இது ட்ரைனிங் அதோட ஒரு வொக்கேஷனல் செக்ஷன் சில இடங்கள்ல இருக்குங்கிறாங்க. ஆனா ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்காங்கிறது
3: தனி வொக்கேஷன் சென்டர் வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் நடத்தல.
0: ஓகே மேம், இப்போ நீங்க சொன்னீங்க தட் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. மோஸ்ட்லி இந்த ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் தி அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹையர் கிளாஸ். இப்போ இஃப் தேர்ஸ் அ லேடி வித் ஹூ இஸ் பிலோ பவர்ட்டி லைன், இப்போ பிலோ பவர்ட்டி லைன் கீழே ஒருத்தவங்க, ஐ மீன் ஷி இஸ் பிலோ பவர்ட்டி லைன் அண்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வித் டவுன் சிண்ட்ரோம் இல்லைனா எனி அதர் ஆட்டிசம் டிஸ்லெக்ஸியா இந்த மாதிரி ஏதாவது யூனோ ஒரு ஏல்மெண்ட்ஸ் வச்சு இஃப் தே ஆர் பார்ன், அவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? அஸ் இன் தே கே நாட் இன் த அப்பர் மிடில் கிளாஸ் ஸ்கூலுக்கு எல்லாம் இவங்க போக முடியாது, தே கே நாட் அஃபோர்ட் இட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? வாட் கேன் தே டூ?
5: அதாவது அடிப்படை வசதிகளே இல்லாத சில பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இது அவங்க குழந்தைகள் இந்த மாதிரி டவுன் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க என்ன பண்ணணும் இதுக்காக?
4: இப்போ வந்து கவர்மெண்ட்ல கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் மாசா மாசம் ஒரு உதவித்தொகை கொடுக்கணும்னு சொல்லி கொஞ்சம் நிறைய பேருக்கு இந்த மாசம் 500 ரூபான்னு உதவித்தொகை கொடுக்குறாங்க. ஆனால் வெறும் பணத்தினால என்னத்தை எதை சாதிக்க முடியுங்கிறது இது க்வெஸ்சன் தான். இன்னும் நிறைய கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சு நடத்தினா அது வந்து ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த டீச்சர் இந்த குழந்தைய புரிஞ்சுட்டு இதெல்லாம் பண்ணணும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஏற்பாடாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகணும்னு, அந்த மாதிரி பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நிறைய எஜுகேஷன் வேணும். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி குழந்தை பிறந்து அவங்களுக்கு இது குழந்தை ஒரு பேர்டன் தான், ஆனால் இந்த குழந்தை 2 குழந்தை இருந்ததுன்னா கவர்மெண்ட்லேருந்து 1000 ரூபாய் பணம் வருதேன்னு சொல்லிட்டு அது அதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய

0: தாய்மார்களும் இருக்கலாம், இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பணம்ங்கிறது ஃப்ரீயாக வரும்பொழுது எப்படி வேணாலும் பணம் ஃப்ரீயாக வருதுன்னா, ஆனால் நம்ம வந்து அதுக்கும் மேலே இந்த குழந்தைய சமூகத்தினர ஒரு அங்கத்தினரா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரஜையாக மாற்றணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு தாய்க்கும் அந்த படிப்பினை தேவை. இந்த குழந்தைய இப்படி எப்படியெல்லாம் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வளர்க்கறதுக்கு ஒரு மனதிடம், அதே சமயத்தில் எப்படியாவது யாரையாவது இதை இது பண்ணி, அதுக்கு தான் இந்த வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரணும். அந்த குழந்தைய இவங்க அடாப்ட் பண்ணி அந்த குழந்தைய ஃப்யூச்சருக்கு கொண்டு வரத்துக்கு இவங்க என்ன செலவோ இதெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராகி வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.
1: ஓகே மேம், ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் அதாவது அம்மா எல்லாருமே வந்து அம்மா வந்து நிறைய கேர் எடுத்து அக்கறை எடுத்து பசங்களை வளர்க்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே அக்கறை உள்ள ஒரு அம்மாக்களாக தான் எனக்கு தெரியுறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அக்கறைப்பட்டு ஒரு அளவுக்கு என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க உங்கள் குழந்தைங்களை, சொசைட்டியிலேருந்து அந்த என்கரேஜ்மெண்ட் அதுக்கு நீங்கள் பண்ண அளவுக்கு உங்களுக்கு, ஸோ இப்போ சொசைட்டியிலேருந்து உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அவங்க உங்களை ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் குழந்தைங்களும் ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
0: நிச்சயமாக, கட்டாயமாக. அந்த அக்செப்டன்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இந்த லெவலுக்கு நாங்கள் இங்கே வந்து உட்காந்து பேசியே இருக்க முடியாது. குழந்தைங்கள அவங்களும் ஓரளவுக்கு டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி அந்த குழந்தைகளும் சோஷியலாக அக்செப்டபிளாக ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய பேரண்ட்ஸினுடைய மெயின் இது எதிர்பார்ப்பே அது தான். அது ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த ட்ரைனிங்கை கொடுத்து எல்லாராலையும், ஏன்னா ஐயோ இந்த குழந்தை ஒன்றும் செய்யாது, இதுக்கு ஒன்றும் முடியாது அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கே நம்ம ஃபெயில்யூரை ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை.
1: ஓகே மேம், ஸோ உங்கள் குழந்தைங்க எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கீங்க அவங்கள ஒன்றா ஒரே இடத்துல தங்க வைக்கிறதுக்கு?
2: அவங்க வந்து எல்லாருமே எப்போவுமே இந்த பியர் குரூப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்கர்ஷனுக்கு போனாக்கா நாங்கள் வீட்டில் கூட்டின் போகிறத விட இவங்கள்லாம் ஒன்றா போனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதனால எங்களோட ஃப்யூச்சர் எய்ம் என்னன்னா இந்த குழந்தைகளை லைஃப் லாங் ஒன்றா வைக்கணும். தட் இஸ் இப்போ இம்மிடியட்டாக எங்களுக்கு வேணுங்கிறது வந்து ரெசிடென்ஷியல். அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து அந்த ரெசிடென்ஷியலுக்காக என்னெல்லாம் பண்ண முடியும், ஃபண்ட் ரேசிங் பண்ணணும், அதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அண்ட் ஆல்சோ வி வாண்ட் டொனேஷன்ஸ், அதுக்கும் வந்து எல்லாருக்கிட்டையும் நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் எங்களுக்கு வந்து 80G எக்ஸம்ஷன் இருக்குது.
3: நீங்கள் வந்து இப்போ யூனிட் டொனேஷன்ஸ் யூனிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க, பட் ஆஸ் வாலண்டியர்ஸ் இப்போ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், ஆஸ் வாலண்டியர்ஸ் ஹவு கேன் வி ஹெல்ப்?
4: ஆஸ் வாலண்டியர்ஸ் இப்போ வந்து எங்களோட நிறுவனத்தை பற்றி ஹிந்து, ஆர்காட், ரோட் டைம்ஸ் எல்லாரும் வந்து பார்த்து நிறைய பேப்பரில் எங்களை பற்றி விமர்சனம் வந்திருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்கள் பொருளையும் வாங்கிறதுக்கும் வரா. அப்புறம் எங்களால் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு கேட்டுன்னு வராங்க. நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணும் வந்திருக்காங்க. இப்போ
1: ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் நாங்கள் எப்படி அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க?
4: நீங்கள் வந்து உங்களோட காலேஜில் ஏதாவது சேல் போட்டீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட சென்டரில் வந்து பல்க் ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுக்கலாம். இல்லை உங்களோட காலேஜில் ஏதாவது ஃபீஸ்ட் எல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, ஃபன் ஃபேர், ஃபுட் ஃபெஸ்டிவல், அப்போது எங்களோட பார்க்க மாட்டேன் அந்த பிளேட்ஸ் தொன்னை அது மாதிரி வாங்கலாம். இல்லை உங்கள் ரிலேஷன்ஸில் எங்கேயாவது வெட்டிங் அப்படியெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் வந்து எங்களோட இந்த சுருக்கு பையெல்லாம் இருக்கு இல்லையா அது வாங்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஒன்ஸ் அ வீக் ஆர் நீங்கள்லாம் காலேஜுக்கு டெய்லி போனோம், வி ஒர்க் ஓன்லி மண்டே டு ஃப்ரைடே, அதனால் உங்களோட டைம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வந்து எங்களுக்கு சில பேர் வந்து எங்களுக்கு இந்த டோர் மேட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு கட் பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க, துணி பயில் கார்பெட்டுக்கு இல்லாட்டா சுருக்கு பைக்கு நீங்கள் அந்த நாடாலாம் கோக்கலாம். இல்லை கூட குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதே ஒரு பெரிய இது அவளுக்கு. ஆமாம், அவளுக்கு வந்து வெளியில எல்லாரும் வந்து வராங்கனாலே அவங்களுக்கு ஒரே குஷி.
0: மெயினா யூ கேன் கிரியேட் அவேர்னஸ் டு தி சொசைட்டி ஆஸ் ஏ காலேஜ் ஸ்டூடண்ட்.
1: கண்டிப்பா மேம், இப்ப பாத்தீங்கன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஸ்பெஷல் சில்ட்ரன்லாம் வந்து ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. இப்ப கத்துன்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க, ஒருத்தர் வந்து கொஞ்சம் லேட்டா தான் கத்துப்பாங்க, அது ஒரு ஒருத்தரோட இது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மெதுவா கத்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க எந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுவீங்க? மேம் இப்போ யாராவது உங்களுக்கு நிதி உதவிகள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, வாலண்டியராக வரணும்னா எங்கே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்?
4: இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்ப ரீசெண்டா லாஸ்ட் மந்த் தான் நாங்க இனாகரேட் பண்ணோம் எங்க ஒரு புது வேன். இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து எங்களுக்கு நிதியுதவி கொடுத்துருக்காங்க, வேன் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு 7 lakhs சிட்டி ரைடுன்னு. And also Indian Overseas Bank Virugambakkam, they donated 50,000. அதில் நாங்கள் வந்து ஒரு தறி லூம் ஒன்று வாங்கணும், ஒரு அந்த அரிக்கா மிஷின் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ வி அந்த மாதிரி நாங்கள் இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு முன் வருவார்கள் என்று எதிர்பார்க்குறோம். எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னா பிளாட் நம்பர் 4 டோர் நம்பர் 2 அண்ணாமலை காலனி விருகம்பாக்கம் சென்னை 6092. இது வந்து கார்த்தால 10 மணிலேருந்து 2:30 மட்டும் இருக்கும் வேலை செய்கிற நேரம். ஆ மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் விலாசத்துக்கு பிளாட் நம்பர் 4 டோர் நம்பர் 2 அண்ணாமலை காலனி விருகம்பாக்கம் சென்னை 6002. நிறுவனம் காலை 10 மணி முதல் மாலை 2:30 வரை வேலை செய்யும். வேலை நேரத்துக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய இது நம்பர் 044-2376-0640. மறுபடியும் சொல்கிறேன் நம்பர் 2376-0640 என்று தொடர்பு கொள்ளலாம். மற்றும் இமெயில் dssewa@hotmail.com இமெயில் dssewa@hotmail.com. மாலை 2:30 மேலே உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிஃபோன் நம்பர் 9445330617 மற்றும் 9840070438 என்கின்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட பேசுனதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: இவங்களும் இவங்களை ஒரு சுமையா நினைக்காத, இவங்களும் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பா, நான் எப்படி அந்த குழந்தைங்க ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா வருவாங்க. ஆனா அதுக்கு நீங்க இப்ப பண்ண வேண்டியது கொஞ்சம் கடினமான உழைப்பு. எப்படி பண்ணினா இந்த குழந்தைய முன்னுக்கு கொண்டு வர முடியும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி இந்த குழந்தைக்கும் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குற அதே அட்டென்ஷனை கொடுத்து வளர்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் இது ஒரு பெரிய ரிவார்டாக இருக்குங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை.
1: உங்கள் குழந்தைங்க மட்டும் ஸ்பெஷல் இல்லை மேடம், நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கிடச்சது ஒரு அவங்க அந்த குழந்தைங்க வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்த வரோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நல்லா இருக்கிற குழந்தைங்களை கூட நல்லா பார்த்துக்கிறதுக்கு வந்து நல்ல அம்மா அப்பா இருக்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை வாங்கிட்டு வந்த வரத்தினால தான் அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான தாய்கள் கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் மேடம். இந்த விஷயத்த நாங்க மத்தவங்ககிட்டயும் சொல்லி அவங்களையும் வந்து ஒரு துடிப்பான வாலண்டியர்ஸா உங்களோட அசோசியேஷன்ல ஜாயின் பண்ண நாங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவோம் மேடம். மேடம் மறந்துட்டேன், உங்க குழந்தைங்களுக்கு இன்னொரு பாட்டும் பிடிக்குமே, அதையும் நீங்க எங்களுக்காக கொஞ்சம் பாடி
5: காட்டிடுங்களேன்.
1: தேங்க்யூ சோ மச் மேம்.
2: எங்களுக்கு என்ன இதுன்னா இதை நாங்கள் ஆரம்பிக்கிறோமே இது எப்படி வருமோன்ற ஒரு பயம் வந்து இருந்தது. ஆனால் நாங்கள் ஆரம்பித்த போது பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் ஒவ்வொன்றையாக தாண்டி இப்போ வந்து பார்க்கும்போது இதையே நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு தோன்றுறது. அவ்வளவு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.
3: மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க தட் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் டவுன் சிண்ட்ரோம் மட்டும் இல்லாமல் வேற மாதிரி சில்ட்ரன் ஆர் ஆல்சோ
2: இல்லை எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரன் தான். அதாவது டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரனோட வந்து மென்டலி ரிட்டார்டட் சில்ட்ரன் இருக்காங்க, ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க, மைக்ரோ கெஃபாலிக் சைல்டு ஒன்று இருக்கு.
3: ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வரவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க?
2: அவங்க வந்து இனிஷியலாக வந்து டவுன் சிண்ட்ரோம் குழந்தைகளோட பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகிறது, ஆனால் கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க.
3: ஓகே, தட்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் இல்லையா?
1: நீங்கள் அகர்பத்திகள் செய்கிறாங்கன்னு சொன்னீங்க குழந்தைங்க, ஸோ அவங்க அதில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் அதோட ப்ராசஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னென்ன
0: அகர்பத்தின்னா எல்லா குழந்தைகளாலையும் எல்லா வேலையும் செய்ய முடியறது கிடையாது. சில குழந்தைகளுக்கு சென்ட் அலர்ஜி, சில கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கிற பொழுது மெயின் வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம், அதை எண்ணி பேக்கெட்டில் போட்டு அட்டைப்பெட்டியில் இது பண்ணி மேலே லேபிள் ஒட்டி செலோடேப் ஒட்டி அதை மார்க்கெட்டுக்கு அதை அடுக்கி எடுத்து வச்சு சேலுக்கு எடுத்து வைக்கிறது, இந்த சின்ன சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பசங்களை செய்ய சொல்லிட்டு மெயின் ஜாபை எந்த குழந்தை சில ஏதாவது எக்ஸப்ஷனல் சில்ட்ரனும் இருப்பாங்க, அலர்ஜி இல்லாத இருக்கிற பசங்க இருப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்குமே எல்லா வேலையும் பொருந்தும்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். எந்த ஒரு வேலையை எடுத்துட்டாலும் சில வேலைகள் தான் சில குழந்தைகளால் செய்ய முடியும். ஒரு ஒரு குழந்தைகளுக்குள்ளேயும் பொட்டென்ஷியல் என்னமோ கண்டிப்பாக இருக்குது, ஆனால் என் பொட்டென்ஷியல் வேரிஸ். இந்த சில குழந்தைங்க வீவிங் தான் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவாங்க, அவங்க அகர்பத்தி அவங்களுக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது. சில குழந்தைங்க பாக்கு மட்டையில் திருப்புறது தான் நல்லா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீவிங்கு பிடிக்காமல் போகும். அதனால் எந்தெந்த குழந்தைக்கு எதது பிடிக்கிறதோ, ஆனால் அதே சமயம் ஒரே வேலையை செஞ்சுருந்தா அவங்களுக்கு போர் அடிக்கிற பொழுது வேற ஒரு வேலையை மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச வேலையா. இதை தவிர ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸும் எடுக்கிறாங்க கிளாஸஸ். ஏன்னா பேசிக் திங்ஸ் என்னைக்கு இருந்தாலும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் இவங்களுக்கு. அதனால் அந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் பிடி மாஸ்டர் வர இது ஸ்போர்ட்ஸில் அவங்கள ட்ரெயின் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு வேறு விதமான வேலையும் கொடுக்குறோம். அதே சமயம் எந்த குழந்தை எதை விரும்பி செய்கிறாலும் அந்த வேலையை அவங்களுக்கு மேலே மேலே பழக்கி கொடுக்குறோம்.
1: மேம், இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களோட பழகும்போது நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் டீச்சர்ஸாகவும் இருந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அவங்களோட வேலை செய்யும்போது ஏதாவது சில ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது நீங்கள் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இருந்திருக்கலாம், அடிப்படை விஷயங்கள். அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கே தெரியாததுச்சே இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லுது பாருங்கன்னு, அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக எங்கள் குழந்தைகள் கிட்டேருந்து நாங்கள் கற்றுண்டோங்கிறது தான் நிர்தர்சனமான ஒன்று. அவங்க கிட்ட இருக்கிற டிசிப்ளின், முதல்ல எந்த வேலையை செஞ்சாலும் அதை ஒரு அழகோடு செய்யறது, ஒரு இதை எடுத்தா அதை திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிறது, அதை நீ ஒன்று அடுக்குன்னு சொன்னால் அதை நீட்டாக எடுத்து வைக்கிறது, எந்த அதான் நீங்கள் முதல்ல எப்படி கற்றுக் கொடுக்குறீங்கிறது தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இதை இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தா நாளைக்கு நீங்களே தப்பு பண்ணால் கூட ஐயோ அது தப்பு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர்லினஸ்ன்னு சொல்லணும். இதை அவங்க பண்ண ஆரம்பித்தாருன்னா ஐயோ இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியல, ஒரு சாமான் கத்தி எடுத்து இது காய் நறுக்கிட்டு திரும்ப கொண்டு போய் அந்த கத்தியை வைக்கிற இடத்துல தான் வைப்பாங்க. நம்மளாவது சரி அப்புறம் எடுத்துன்னு போய் வைக்கலாம் அப்புறம் பண்ணலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அதே மாதிரி அவங்களுடைய சாமான எது இருந்தாலும் அதை அழகாக எடுத்து அவங்களுடைய பையில் வச்சுக்கிறது, அது அந்த மாதிரி ஒரு ஆர்டர்லினஸ் இந்த குழந்தைகள்கிட்டேருந்து தான் நாங்கள் கற்றுண்டோன்னு சொல்லுவோம். அதுதான் உண்மை.
2: இந்த குழந்தைகளால் தான் நாங்கள் வந்து நாங்களாம் வந்து இன்ஃபோசிஸ்க்குள்ளே போயிருக்க முடியாது. ஆனால் அங்கே போட்ட சேல் வந்து இந்த குழந்தைகளால் தான் கிடைச்சிது. நாங்களும் போய் இன்ஃபோசிஸ் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம்.
5: இந்த மாதிரி வேர்ல்டு பேங்க்
2: நினைப்பீங்க.
5: ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கு. ஜூஸ் பாத்துட்டோம்னா ஒரு லெமன் இருக்கு, லெமனை கட் பண்ணி பிழிஞ்சி எடுத்து அதை வடிகட்டி அதுக்கு நாங்கள் எப்படியும் ஒரு அந்த ஜூஸ் பண்ணுற நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அஞ்சாறு பேருக்கு வேலை இருக்கும். பசங்கள் லெமனெல்லாம் கட் பண்ணி கொடுத்தோம்னா பிழிவாங்க, கட் பண்ண நாங்கள் அந்த குழந்தைங்களை விடுறதில்ல, நாங்கள் கட் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து பிழிஞ்சி எடுத்து கொடுப்பாங்க, பிழிஞ்சி எடுத்து அதை நாங்கள் வந்து பாகு வச்சு ஜூஸ் கலக்கி அது பாட்டிலை வந்து கழுவி அப்புறம் பாட்டிலில் ஊற்றி அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ்னு ஆரம்பித்தோம்னா மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து வேலை இருக்கும் எங்களுக்கு. அந்த மாதிரி அவருக்கு கிரேப்பும் அப்படி தான்.
1: ஸோ இப்படி நீங்கள் ஒர்க் ஷாப்பில் கொடுக்குற வேலை அதை தவிர வெளியில் கற்றுக்கிறது இதோட சரிதானா, இல்லை இதை தவிர்த்து அவங்க வந்து பாட்டு டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களும் அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கா?
2: ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இதில் ஈடுபாடு இருக்குமா. ஒரு ஒரு ஒரு குழந்தை வந்து டான்ஸர், இன்னொருத்த வந்து ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஸ்விம்மிங்கில் நான் சாம்பியன் ஆகலாம். அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லைனில் இன்ட்ரெஸ்ட் இது டேலண்ட் இருக்குது.
1: நீங்கள் எப்படி என்கரேஜ் பண்ணுறீங்க அவங்கள தொடர்ந்து டான்ஸ் கிளாஸ்?
2: அது வந்து அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகணும்.
5: எங்கள் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து மாநில அளவுலேயும் போயிட்டு வந்துட்டாங்க, தேசிய அளவுலேயும் போய் வந்திருக்காங்க, எல்லாமே கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்விம்மிங்லேயும் சரி டான்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க.
2: இன்டர்நேஷனல் லெவல்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க.
1: ஓகே மேம், இப்போ பேரண்ட்ஸ் எல்லாரும் நிறைய அவங்களோட குழந்தைங்களும் உங்க அசோசியேஷன்ல சேர்த்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஃபீட்பேக் சொல்றாங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க பசங்களை உங்க அசோசியேஷன்ல சேர்த்ததால, அதை பத்தி சில வார்த்தை.
5: அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செந்தில் ஒரு பையன் சேர்ந்துருக்கான், சேர்ந்து ஒரு மூணு வருஷம் ஆயிடுது. அந்த பையன் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் வந்து வீட்டில் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டான். அவன் என்ன சொல்கிறனோ அதுதான் வந்து இவங்க வந்து மாற்றி இவங்க அம்மா சொல்கிறதோ அப்பா சொல்கிறதோ யார் சொல்கிறதே அவன் கேட்க மாட்டான். அவன் எது கேட்குறானோ அது உடனடியாக வாங்கி கொடுத்தா தான், இல்லைனா அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி கேரக்டர் இருந்த பையன் வந்து இப்போ வந்து ரொம்பவே நல்லாவே மாறிட்டான். இந்த அந்த மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது வந்து அவனுக்கு 30 வயசு ஆகிடுது. முதல்லே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் முதல்லையே சேர்ந்துருப்போம், ஏன்னா ஒரே ஏரியாவில் நாங்கள் இருக்கிறதுனால வந்து ரொம்ப கான்டாக்ட்ஸ் கிடையாது அவங்களுக்கும் எங்களுக்கும். அவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப மாறிட்டானே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
2: ஒரு குழந்தை எங்கள் யூனிட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டா அவனை வந்து ஒரு முழு மனுஷனாக்கி இந்த சமூகத்திற்கும் வீட்டிற்கும் நல்ல பிரஜையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல, எவ்வளவு வருடங்கள் ஆகும் என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறி தான்.
3: எவ்வளோ வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக அந்த குழந்தை உங்ககிட்ட வர குழந்தை வந்து நிச்சயமாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் கண்டிப்பாக மாறுவாங்க. உங்களோட நீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க பேசும்போதே எனக்கு நல்லா அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. கண்டிப்பா உங்க குழந்தைங்க எல்லாருமே உங்க யூனிட்ல மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்பெஷல் சில்ட்ரன் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா வருவாங்க மேடம். கண்டிப்பா இந்த மாதிரி அதுவும் உங்களை மாதிரி கைடன்ஸ் கொடுத்து ப்ராப்பர் கைடன்ஸோட இருக்கிற பசங்க இன்னும் ரொம்ப நல்லாவே ஷைன் ஆவாங்க மேடம். கண்டிப்பா
0: உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த முயற்சியை இப்பவே எடுக்க ஆரம்பிக்கிறீங்கிறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயமா உங்க எல்லாருடைய ஹெல்ப்போடு இது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறுங்கிறது தான்
2: எங்களுக்கும் நம்பிக்கை.
1: நீங்க செய்யற இந்த நல்ல காரியத்துல ஒரு பார்ட் நாங்களும் பிளே பண்றோம் நினைக்கும் போது எங்களுக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு.
6: ஆமா, அதுக்கு துணிஞ்சு வரணுமேமா, எல்லா காலேஜ்ல இருந்தும் எல்லா இடத்துலயும் வரணும். உங்களை பார்த்து எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறோம்.
3: ஒன் பை ஒன் நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணா
5: சிறு துளி பெருவெல்லாம்
0: இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல
3: வேலைகள் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு அவங்க முன் வர மாட்டாங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னா இட்ஸ் ரியலி பிக் திங் மேம். இந்த நோட்டோட தேங்க்யூ இன்னைக்கு.
6: தேங்க்யூ
3: மேம். ஸோ நம்ம இந்த எக்ஸிபிஷன்ல இன்னும் அடுத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு போய் பாத்துக்கலாம். கம் ஆன் கேர்ள்ஸ்.
1: பாத்தியா ஐஸ்வர்யா, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்காக இவ்வளோ இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் சில்ட்ரனோட அம்மா தான், ஆனா இவங்க எவ்வளோ என்கரேஜ் பண்றாங்க அவங்க குழந்தைங்களேன்னு. மேடம் உங்க பேரெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
6: ஆர் ராணிங்க, மகாலட்சுமி தியாகராஜன்.
7: You're listening to MOP 107.8. It's enriching.

0: டேய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீங்க?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் என்ன அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ, என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: உலகத்துல எத்தனையோ கோடி
3: கணக்கான நம்ம கூட இன்னைக்கு பிரெயின் ட்ரெயினோட கிரியேட்டர் டாக்டர் பி பரமேஸ்வரி இருக்காங்க. அவங்க கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்போம். ஹலோ மேடம்.
4: ஹாய்.
3: பிரெயின் ட்ரெயின்னா என்ன?
4: பிரெயின் ட்ரெயின்னா இட்ஸ் அ ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது வந்து குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. இதே ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்றோம்னா, இது வந்து இட் ஸ்டிமுலேட்ஸ் போத் ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின். அப்ப ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயின் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். பிகாஸ் ஸ்டடிஸ், லாஜிக்கல் திங்கிங், மேத்தமெட்டிக்கல் திங்கிங் வந்து லெஃப்ட் சைடுக்கு. அப்ப ரைட் சைட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு இமேஜினேஷன், கிரியேட்டிவிட்டி, இன்ட்யூட்டிவ் திங்கிங் இது மூணும் ரொம்ப தேவைப்படுது. ஆனா அதுக்கான பீரியட்ஸ் வந்து ஸ்கூல்ஸ்ல கொடுக்க முடியல, ஏன்னா கரிக்குலம் கண்டென்ட்லாம் அவ்வளவு ஹெவியா இருக்கிறதுனால. சோ நாங்க வந்து பிரெயின் ட்ரெயின்ல வந்து நான் ஆஸ் அ கிரியேட்டர் நான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராம் குழந்தைகளுக்காண்டி பண்ணணும்னு நினைச்சு பண்ணி கொடுத்துருக்கேன்.
3: இதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
4: நான் ஆக்சுவலா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டில லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஐ சா அன் ஆட், அது வந்து சைனாக்கு வந்து கூட்டிட்டு போய் அபாகஸ் ட்ரைனிங் கொடுக்கறதா வந்துச்சு. நான் அங்க போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்த பிறகு அபாகஸ் மாத்திரம் இல்லாம இன்னும் ஒரு டெக்னிக் சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சு இதை நான் செஞ்சேன். இது வந்து 6-in-1 டெக்னிக்னு சொல்றோம். இது இந்த 6 டெக்னிக்ஸும் குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு செயல்பாடுகளுக்கு உதவுது. அது வந்து இது வந்து நார்மல் குழந்தைங்களுக்கு தான், இது வந்து நாட் ஃபார் ஹேண்டிகேப் சில்ட்ரன் அந்த மாதிரிலாம் கிடையாது. டிஸ்லெக்ஸியா அவங்களும் படிக்கலாம், ஆனால் இது வந்து நார்மல் குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சேன். இது வந்து நான் மாத்திரம் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு. 15 years ஆஃப் மை ரிசர்ச்.
3: இது எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம், யார் யார் வந்து கத்துக்கலாம்?
4: இது வந்து குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் ஆஃப் த பிரெயின் குழந்தைங்களுக்கு வந்து 5-16 years சொல்றோம். அதனால அது வந்து 5-16 years நான் வச்சிருக்கேன். ஆனா இது யார் வேணா படிக்கலாம், 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், உட்பட்டவர்கள், 5 வயதிலிருந்து இது யார் வேணா படிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு புதிய யுக்திகள். இது வந்து பிரெயின்றது வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாம விடுறதுனால டல்லா இது. யூஸ் இட் ஆர் லூஸ் இட் இஸ் த கான்செப்ட். எது ஒண்ணுமே யூஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா வீணா போயிடும். சோ இது வந்து பிரெயின் ஜிம்னு கூட சொல்லலாம். வி ஆர் கிவிங் brain exercises குழந்தைங்களுக்கு. ஏன் சொல்றேன்னா, இது வந்து they'll adapt to it, ஈஸியா அடாப்ட் பண்ணிக்குவாங்க. நம்ம பெரியவங்க வந்து அன்லேர்ன் அண்ட் லேர்ன் பண்ணணும், அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால இந்த கோர்ஸை நாங்க 5-16 years வச்சிருக்கோம். சோ பாத்தீங்கன்னா 5-16 years இப்ப வெளியில சென்டர்ஸ்லயும் நடத்துறோம், உள்ள ஸ்கூல்ஸ்குள்ளயும் போலாம்.
3: சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க 6 டெக்னிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன்.
4: நான் சொன்னேன், ஏசியாலேயே நாங்க தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி. இந்த 6 டெக்னிக் சேர்த்து கொடுக்குறோம் அஸ் ஒன் கோர்ஸ் அட் ஒன் காஸ்ட். இதே இந்த 6 டெக்னிக்கையும் குழந்தைங்க போய் வெளியே படுக்கணும்னா பல வருடம் ஆகும். நாங்க இதுல வந்து 1.5 வருஷம் கோர்ஸா வச்சிருக்கோம். 6 லெவல் கோர்ஸ், ஒவ்வொரு லெவலும் 3 மாதம், அப்ப 18 மாத கோர்ஸ். இந்த 6 டெக்னிக்ஸும் என்னன்னா, மேஜிக் ஃபிங்கர்ஸ், வேதிக் மேக்ஸ், மெமரி டெக்னிக், திங்கிங் டெக்னிக், வின் இன் 60 செகண்ட்ஸ் அண்ட் ஆபக்கஸ். ஏன்னா ஆபக்கஸ் தான் நான் போய் சைனால படிச்சுட்டு வந்ததுனால இதெல்லாம் ஆடட் ப்ரோக்ராமா வச்சு இந்த 6 சேர்த்து ஒரே கோர்ஸ் ஆக தரோம். இது வந்து ஒன்னு மாத்தி ஒன்னு படிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் லெவல்ல 6 டெக்னிக்கையும் 20-20 நிமிஷம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு லெசன்ல பாத்தீங்கன்னா 6 டெக்னிக் இருக்கும், அதாவது பேரலா ரன் ஆகுது. ஸோ ஒரு குழந்தை அந்த ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சு வெளியில வரும்போது அந்த 6 டெக்னிக்குமே தெரிஞ்சுதான் வெளியில வருவாங்க. அதாவது வி கால் இட் அ சூப்பர் 6 பிரெயின் பேக் ஃபார் த சில்ட்ரன். தே பிகம் வெரி குட் அண்ட் இட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல் நவ்.
3: நீங்க வந்து அந்த 6 டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
4: அஃப்கோர்ஸ் பண்ணலாம். மேஜிக் ஃபிங்கர்ஸ் என்னன்னா குழந்தைங்களுக்கு விரல்களை வைத்து 10 தான் காமிக்க முடியும். நாங்கள் இதில் வந்து 99 நம்பர் காமிக்க வைக்கிறோம், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண வைக்கிறோம். இதுதான் மேஜிக் ஃபிங்கர்ஸ். இப்போ வேதிக் மேக்ஸ் வேத கணிதம்ன்றது வந்து நம்மளோட இந்தியன் ஏன்ஷியன் மேத்தமேட்டிக்ஸ்லாம். ஆனால் அதை எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம், எந்த டோஸில் கொடுத்துருக்கோன்றது தான் எங்களோட ரிசர்ச். கரெக்ட் டோஸில் கரெக்ட் வயசில் எவ்வளோ கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கூலில் எப்படி அப்ளை பண்ணலாம், இதுதான் நாங்கள் இந்த வேத கணிதத்தில் பண்ணியிருக்கிறது. வேதிக் மேத்தமேட்டிக்ஸ்ல வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின். இதை பத்தி நிறைய பேசலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நான் கடைசியில் என்னோட நம்பர் கான்டாக்ட் எல்லாம் கொடுப்பேன், அவங்க என்ன கால் பண்ணி கேட்கலாம் இல்ல வெப்சைட் பார்க்கலாம். அடுத்த டெக்னிக் வந்து மெமரி டெக்னிக். ஒரு ஒரு நம்பரை எப்படி மனப்பாடம் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் நம்பரை ஒரு யூகேஜி குழந்தை எப்படி வந்து மனப்பாடம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு, லாங் நியூமரல்ஸ் எப்படி பெரிய நம்பர் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வேர்ட்ஸ் சென்டென்சஸ் பேராகிராஃப்ஸ் அண்ட் தென் டு ஸ்டடி த ஹோல் லெசன். ஏன்னா இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு ப்ரெஷரைஸ்டு காம்படிட்டிவ் ஏரியால ஒரு லெசனையே படிச்சாதான் க்வெஸ்சன் கேன்சல் பண்ண முடியுது. நான் படிச்ச காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. ஸோ அது எப்படி பண்ணணும்ன்றது தான் எங்களோட ஸ்பெஷல் மெமரி டெக்னிக். நாங்கள் பிரெயின் ட்ரெயின்ல சொல்லித்தரோம் மெமரி டெக்னிக். அடுத்து திங்கிங் டெக்னிக். திங்கிங் டெக்னிக்ன்றது எந்த இதுலயும் இருக்காது, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொண்டாந்துருக்கோம். இது வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் ஆர் லேட்ரல் திங்கிங். ஸோ ஒரு குழந்தைய வந்து எப்படி வித்தியாசமாக யோசிக்க வைத்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சொல்யூஷனே இல்லைன்ற மாதிரி எதுக்குமே சொல்ல மாட்டாங்க. தி திங்க் லேட்ரலி, அதாவது வித்தியாசமாக யோசிச்சு என்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து அவங்களுக்கு லேட்டர் ஸ்டேஜஸ்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டெக்னிக் வந்து வின் இன் 60 செகண்ட்ஸ்ன்னு சொன்னேன். இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் திஸ் ஏஜ். இதில் வந்து நாங்கள் வந்து குழந்தைகளுக்கான குட் ஹேபிட்ஸ் பிஹேவியர்ஸ் எல்லாம் சொல்லித்தரோம். ஸோ ஒன்ஸ் இந்த வின் இன் 60 செகண்ட்ஸ் முடிச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது ஒரு நல்ல ஒரு குழந்தையாக, ஒரு தாய் தகப்பனுக்கு நல்ல குழந்தையாக, இல்லை இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல குழந்தையை நாங்கள் தரோம் அப்படின்றது உத்தரவாதம் கொடுத்து செய்கிறோம். அடுத்தது வந்து ஆபிகஸ். நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ வாட் இஸ் ஆபிகஸ். ஸோ ஆபிகஸ் என்பது ஒரு மணிச்சட்டம், ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ராட்ஸ் போகும். அதோட எசன்ஸ் என்னன்னா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரியல் அபாக்கஸ் ரிமூவ் பண்ணிட்டு மைண்ட்ல பண்ண வைப்போம். மைண்ட்ல பண்ண வைக்கும் போது இமேஜினேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து இமேஜின் பண்ணணும், ஒரு அபாக்கஸை இமேஜின் பண்ணி செய்ய ஆரம்பிக்கணும் இயர்ல. இப்போ இமேஜினேஷன் இஸ் ரிலேட்டட் டு த ரைட் பிரெயின். ஸோ இந்த ரைட் பிரெயினை வந்து இந்த அபாக்கஸ் ட்ரெமெண்டஸாக ஆக்டிவேட் பண்ணும். இப்போ நான் சொன்ன இந்த 6 டெக்னிக்குமே ரைட் பிரெயினை ட்ரெமெண்டஸாக ஆக்டிவேட் பண்ணி லெஃப்ட் பிரெயினோட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணும் போது குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாங்குற மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 60 மார்க் வாங்குற குழந்தை 80 மார்க் வாங்கும், 80 மார்க் வாங்குற குழந்தை 100 மார்க் வாங்கும். அப்போ 100 மார்க் வாங்குற குழந்தை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் கூடும், ரொம்ப பிரில்லியண்டாக நல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த 6 டெக்னிக்கோடது. ரைட் பிரெயின் பவர்ஸ் வந்து அதை பத்தி நிறைய பேசலாம். நான் அடுத்தடுத்து வர கேள்விகள்ல அதை சொல்றேன்.
3: இந்த பிரெயின் ட்ரெயின் கிளாஸஸ்லாம் எங்க இருக்குன்னு நமக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
4: பிரெயின் ட்ரெயின் வந்து சென்னை அளவில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. நாங்கள் வேலம்மாள் ஸ்கூல் ஹோல் இன்ஸ்டிடியூஷன் தெரியும் நம்ம எல்லாருக்கும், சென்னையில் வெரி ஃபேமஸ் ஸ்கூல், அங்கே வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது பாண்டிச்சேரியில் ஆச்சாரியா, அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் ஸ்கூல், பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இதை நடத்துகிறோம். அது போக இது வந்து லோக்கல் சென்டர்ஸ்ல நடத்துறோம். சென்னையில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்டர் மாத்திரம் ஒரு 15 சென்டர்ல போயிட்டு இருக்கு.
3: உங்க ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு?
4: ஆக்சுவலா ஹெட் ஆஃபீஸ் வந்து வல்சரவாக்கம் சென்னையில இருக்கு. நான் வந்து பாலகுருகுலம்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆயிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் தான் இந்த பிரெயின் ட்ரெயின். பாலகுருகுலம்னா என்னன்னா நிறைய எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம். நீங்கள் வந்து www.balagurukulam.com போனீங்கன்னா எங்களை பற்றி ஃபுல்லாக தெரியும். இதை இப்போ வந்து நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃப்ரான்ச்சைசிங் பண்ணிட்டு இருக்கோம் பேன் இண்டியா லெவலில். நார்த்தில் பயங்கர ஹிட்டு, அப்புறம் நிறைய ஃபாரின் என்கொயரிஸும் இருக்கு. ஸோ எங்க விஷன் வந்து டு ஸ்ப்ரெட் குளோபலி. இப்போ என் கையில வந்து 1000 என்கொயரிஸ் இருக்கு நார்த்ல மாத்திரம். சவுத்ல நல்லா போயிட்டு இருக்கு, ஸ்கூல்ஸ்ல நல்லா போயிட்டு இருக்கு.
3: நீங்க ஒரு உமன் ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, ஹோம் மேக்கர்ஸ் கிட்ல ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா?
4: ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். எங்களோட அந்த பிரெயின் ட்ரெயின்றது வந்து ரொம்ப நாங்க வந்து ஹைஃபையா ஸ்டைலிஷா ஆம்பியன்ஸ் எல்லாம் கேட்கல. வீட்டுல இருக்கிற வேலைக்கு போகாத பெண்கள், ஒரு 300-500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறவங்க, ஒரு 10-15 டேபிள் சேர் போட்டுக்கலாம். போட்டுட்டு எங்கள்கிட்ட இருந்து பிரெயின் ட்ரெயின் ட்ரைனிங் எடுத்துட்டு அதை வீட்டில இருந்தே பண்ணலாம். ஸோ இதுவில்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த ஃப்ரான்ச்சைசிங் டீட்டெயில்ஸ் பற்றி வேணும்னா இதுக்கு எவ்வளோ ஆகுது என்னன்றதை வந்து உங்களுக்கு தெரியணும்னா என்னோடய டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி திருப்பி சொல்ல போகிறேன்ல, அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியோ இல்லை எங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணியோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப குறைவான கட்டணம் தான் பண்ணுறோம் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு. அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு பண்ணுங்கள், நாங்கள் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம்.
5: நீங்கள் ஸ்கூல்ஸில் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா?
4: ஆமாம், இப்போ ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா லோக்கல் சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரெண்டு மணி நேரம் கோர்ஸ் தான், ஒவ்வொரு வாரத்துக்கு ரெண்டு மணி நேரம் படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து சார்ஜஸ் வந்து சென்டர்ஸ்லன்னா ரொம்ப காஸ்ட்லியாக கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா கட்டணும், 8 மணி நேரம் கிளாஸ் தான். ஏன் 1000 ரூபானா, அந்த 6 டெக்னிக்கும் சேர்த்து சொல்லித்தரதுனால. சில ஸ்டாண்டர் லோன் கம்பெனிஸ் ஆபிகஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா இதே சார்ஜஸ் தான், ஒரே ஒரு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 800 லேருந்து 1000 வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறோம். சென்னையில் நம்மளுக்கு 15 சென்டர்ஸில் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அதனால் இப்போ ஸ்கூல்ஸ்லேயும் இதை கொடுக்குறோம். ஏன்னா இது ரொம்ப வெளியில் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கணும். இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க இதை படிக்கலாம். அப்படிங்கும் போது வால்யூம் ஹையாக கொடுப்பாங்க, நம்பர்ஸ் ஹை. இப்போ வந்து 500 குழந்தைங்க அந்த ஸ்கூலில் படிக்க போகிறாங்கன்னா ஸ்லாஷ்டு ப்ரைஸ்க்கு வந்துடுவோம். ஸோ ஒரு மாதத்துக்கு வந்து 800 ரூபான்றது ஒரு குழந்தைக்கு 200 ரூபா தான் சார்ஜ் பண்ணுவோம் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது. அப்போ when the volume goes high the price goes down, so the charges are down. ஸோ அதனால ஸ்கூல்ஸ்குள்ள நுழையிறதுக்கு என்னன்னா ஒரு 1.5 மணி நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா நாங்கள் எங்கள் ப்ராடக்ட் டெமோ பண்ணுவோம், லைவ் டெமோ பண்ணிட்டு அது ஸ்கூலுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சைனிங் த கான்ட்ராக்ட். இது வந்து 1.5 இயர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸ்கூல்ஸுக்கு போகும்போது இது 3 வருட கோர்ஸாக மாறிவிடும். ஏன்னா 1 வருஷத்துக்கு 2 லெவல் தான் ஸ்கூல்ஸ்குள்ள நடத்த முடியும். ஏன்னா 8 மாதம்தான் ஸ்கூல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களே, லீவ் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா 8 மாதம்தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதில் 2 லெவல் தான் நடத்த முடியும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த 6 லெவலில் 3 வருஷத்தில் முடிச்சு தரும். ஸ்கூல்ஸ்லாம் நல்ல வரவேற்பு இருக்கு, நாங்க நிறைய ஸ்கூல்ஸோட சைன் பண்ணிட்டு இருக்கோம்.
5: ஓகே மேம், நீங்க எந்தெந்த ஸ்கூல்ஸோட டைப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா?
4: ஏற்கனவே நான் முதல் கேள்வியில் எங்கேயோ சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து வேலம்மாள் ஸ்கூலில் பண்ணிட்டு இருக்கோம், SRM-ல, அப்புறம் ஆச்சாரியா குரூப்ஸோட, அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு மதுரையில், சேலம், நாமக்கல், திருச்சி, டவுன் சவுத்தில் நிறையா பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ நார்த்தில் பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. கிளைண்டீல் லிஸ்ட் நீங்கள் வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்.
5: ஓகே மேம், நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸ் நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் ஒரு கிளாஸ் மாதிரி ஜாயின் பண்ணணுன்னா அது என்ன ஒரு ப்ரொசீஜர் சொல்ல முடியுமா?
4: ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 மணி நேரம்னு சொன்னேன். எங்கள்கிட்ட இப்போ 15 சென்டர்ஸில் சென்னையில் ஓடிட்டுருக்கு. அந்த 15 சென்டர்ஸில் இப்போ ஒரு குழந்தை அந்த ஏரியாவில் சேரணும்னா ஆஃப்டர் ஸ்கூல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். 3 மணிக்கு ஸ்கூல் முடிகிற ஒரு குழந்தை வந்து 4 to 6 ஏதாச்சும் 1 மணி நேரம் சூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ மண்டே தேர்ஸ்டே அப்படி 2 மணி நேரம் வந்துட்டு போகிறாங்க, இல்லை டியூஸ்டே ஃப்ரைடே அப்படி எடுத்துக்கிறாங்க, இல்லை சில பேர் வீக்கெண்ட்ஸில் சனிக்கிழமை ஒரே இதில் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் 2 ஹவர்ஸில் படிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி தான் நடத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் முடிக்கிறதுக்கு 3 மாதங்கள். அந்த 3 மாதம் முடிஞ்சோடனே நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட், ஒரு டெஸ்ட் வச்சு, அசஸ்மெண்ட் வச்சு அவங்கள வந்து அசஸ் பண்ணி அதுக்கப்புறம், ஆனால் டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், கிளாஸில் வந்து டெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நான் வந்து அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் போவேன். நானே பர்சனலாக என்னோடய ட்ரெயினர்ஸ் கிளாஸ் எடுத்தது போக நான் போய் பர்சனலாக இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு போகிறேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் இந்த பெர் லெவல் முடித்த பிறகு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அட் எண்ட் ஆஃப் த 6th லெவல் கிராஜுவேஷன் பண்ணுவோம். அந்த குழந்தைக்கு ஒரு கிராஜுவேஷன் டேன்னு வச்சு வி வில் கிவ் தம் ஸ்பெஷல் அவார்ட்ஸ்.
5: அதோட ரீச் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா?
4: ரீச் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ தான் நாங்கள் வந்து வி ஹவ் டேக்கன் அ ஸ்டெப் ஃபார்வர்ட். நான் சொன்னேன் ஃப்ரான்ச்சைஸ் இந்தியா மூலமாக நாங்கள் நிறையா ஆட்ஸ் கொடுத்து நிறையா ஃபேர்லெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக டெல்லியில் நடந்த ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இப்போ சென்னையில் 2 நாள் நடந்துச்சு கிரீன் பார்க் ஹோட்டலில், அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். நல்லா இருக்குது, நிறைய மக்கள் ஆர்வம் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த ரீச் வந்து நல்லா வந்துட்ருக்கு. ஹோப்ஃபுல்லி ஐ திங்க்
6: நீங்க கேட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
5: ஸ்டார்டிங்ல இந்த ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்களா, ரைட் பிரெயின் ஆக்சுவலி என்ன?
4: ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஒரு பிரெயின் இருக்கு, அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் ஒன் பிரெயின். அதுக்கு ரெண்டு சைட்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. அதான் நான் சொன்னேன், ஸ்கூல்ஸ்ல லெஃப்ட் சைடு ஆக்டிவேட் ஆகுது, ரைட் சைடுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த ஆறு டெக்னிக் அவங்க படிக்கும் போது ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் இன் லைஃப், இப்போ சயின்டிஸ்டோட இதெல்லாம் போய் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்களேன், தே ஆர் ஆல் ரைட் பிரெயினர்ஸ். தோஸ் ஹவ் கிவன் சம்திங் டு த வேர்ல்டு வில் பி ரைட் பிரெயினர்ஸ். ரைட் பிரெயினர்ஸ் வந்து தே ஆர் மோர் பவர்ஃபுல். எப்படி சொல்லா, சுவாமி சாது சாதுஸ் தோஸ் ஹூ கேன் ஹீல் பீப்புள், ரொம்ப தூரத்துல இருந்து ரெய்கி தெராப்பி அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் எப்படின்னா ரைட் பிரெயின் பவர்ஃபுல் ஆக்டிவேட் பண்ணுவாங்க, பவர்ஃபுல் ஆகும். இது யாருமே நான் செய்யலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து நிறைய பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம். ரிசர்ச் மூலமா நான் சொல்லணும்னா ஜீசஸ் கிரைஸ்ட்லாம் இஸ் அ பெஸ்ட் ரைட் பிரெயினர்னு சொல்லுவேன். அப்படி பாத்தீங்கன்னா ரைட் பிரெயினர்ஸ் வந்து தே ஆர் கிரவுட் புல்லர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க மெஸ்மரைஸ் பண்ண முடியும், யார் கூட பேசினாலும் நிறைய பேச முடியும். அப்புறம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இப்ப மாஸ் ஆஃப் பீப்புள் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய கூட்டத்துல நான் பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது சில நேரம் நம்ம பார்க்காத கேட்காத உணராத எங்கேயுமே பார்த்திருக்காத ஒரு விஷயம் வந்து திடீர்னு நம்ம வாயிலிருந்து வர ஆரம்பிக்கும். அந்த ஃபீலிங் வந்து தட்ஸ் அ டிஃபரெண்ட் ஃபீலிங். இதெல்லாம் வந்து ரைட் பிரெயினர்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும். இது வந்து லைக் சம்திங் ஃப்ரம் த அபவ் ஷவர்ஸ் ஆன் யூ. அந்த ஃபீலிங் வந்து நல்லா இருக்கும். அதையே நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. இது இதை வந்து இவ்வளவு நாள் நாம படிக்கும் போதெல்லாம், இப்ப நான் படிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, இப்ப நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம். சோ குழந்தைங்களை வந்து ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணால் அவங்க இன்னும் பவர்ஃபுல் ஆவாங்கன்றதுதான் எங்களோட ரிசர்ச். சரி, நம்ம ஏன் இதை கொடுக்க கூடாது? சோ இதுதான் ரைட் பிரெயினோட பவர்ஸ். இதை வந்து யார் வேணா போய் நெட்ல பாருங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள். நான் ஐ கேன் நேம் அ ஃபியூ லைக் பில்கேட்ஸ். பில்கேட்ஸ் வந்து டாப்பர் இன் இஸ் லைஃப், ஆனா அவர் செவன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சார், ஹி கே நாட் ஃபிட் இன் டு த ஸ்கூல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், டாவின்சி. So they are all right brainers. அவங்க தான் வந்து உலகத்துக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இப்போ அப்துல் கலாம் லைவ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்துல் கலாம் இஸ் அ சயின்டிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமஸ் வேர்டு வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். கனவு ட்ரீம்ன்றது என்னன்னா ரைட் பிரெயினுக்கு சம்பந்தப்பட்டது. சோ நேரா வந்து ரைட் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லாம, கனவு காணுங்கள் அப்படின்றது மூலமாக ரைட் பிரெயினை எல்லாரும் ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ டாப்பர்ஸ் இன் த லைஃப் தே நோ வாட் இஸ் ரைட் பிரெயின் பவர்ஸ் அண்ட் தே ஹாவ் ரெக்கமெண்டட் ஃபார் இட். ஸோ இதுதான் ரிசர்ச்ல நாங்கள் கண்டுபிடிச்சு. அதை எப்படி குழந்தைங்கள் அளவுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த ஆறு டெக்னிக்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அண்ட் ரியலி எ சைல்டு ஹூ ஹேஸ் டன் திஸ் கோர்ஸ், யார் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்காங்க பண்ணல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் நாங்கள் சாம்பிள் டெஸ்ட் வச்சு எடுத்து வச்சிருக்கோம். ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் இருக்கு, ரிசர்ச் ஃபேக்ட்ஸ். யாராச்சும் அதை பார்க்கணும்னு சொன்னா கூட நாங்க காமிக்க ரெடியா இருக்கோம். சோ இதுதான் ரைட் பிரெயினோட யூசஸ்.
5: வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நார்மலா ஸ்கூல் போகுமா வந்து ஸ்டடீஸ்ல ரொம்ப டல்லா இருக்காங்க. சோ இப்ப வந்து பிரெயின் ட்ரெயின் அந்த ஆபிகஸ் அந்த சிக்ஸ் டெக்னிக்ஸ் சொன்னாங்களே, சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து படிச்சதுக்கு அப்புறம் அது எப்படி ஒரு சேஞ்ச் ஆகுது, கிராஜுவலா அது எப்படி சேஞ்ச் ஆகுது, சேஞ்சஸ் பத்தி சொல்ல முடியுமா?
4: இந்த ஆறு டெக்னிக்கும் படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம்னு வச்சுக்கோமே. அந்த குழந்தை படிச்சு டல் குழந்தைங்க அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தையும் டல் கிடையாது. பிறக்கும் போது யாருமே டல்லா பிறக்கிறது இல்லை. நம்ம எவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பிரில்லியன்ஸும் இன்டெலிஜென்ஸும் வருது. எக்ஸசைஸ் பண்ணாம விடுற குழந்தைங்க தான் வந்து இந்த டல் கேட்டகரியிலயோ இல்ல ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்டகரியிலயோ போறாங்க. ஸோ இவங்கள பாத்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். ஒண்ணு ஃபேமிலியில பிரச்சனைகள் இருக்கலாம், அவங்க வந்து ஸ்லோவா. ஏன்னா நிறைய கவுன்சிலிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். அதுல பாத்தீங்கன்னா ஃபேமிலி ப்ரெஷர்ஸ், டென்ஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா இந்த காலத்துல அம்மா அப்பா ரெண்டு பேரும் வேலையை நோக்கி ஓடுறாங்க. அந்த குழந்தை தனியாக விடப்பட்டுறது. அப்படி விடப்பட்ட குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதுல டிப்ரெஷன் ஆகுற குழந்தைங்க ஷெல் சில்ட்ரனா மாறிடுறாங்க. நிறைய கவுன்சிலிங்ல இதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப பேரண்ட்ஸா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் நான் வந்து அட்வைஸ் பண்ணுறது. வந்து குழந்தைகள் எந்த குழந்தையும் டல் குழந்தைங்க கிடையாது. என்னென்ன ஆராய்ச்சி பண்ணோம்னா வேற ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து எஸ் இட் ஹெல்ப்ஸ் அ டல் சில்ட்ரன். அதுக்கு நாங்கள் தனியாக சில அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தனி டீம் இருக்கு, கவுன்சிலிங் கொடுத்து அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம் அவங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸை பத்தி டல் சில்ட்ரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு.
5: இந்த கோர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க சொல்லும் போது. இது ஸ்பெஷல் சில்ட்ரன் இருப்பாங்கல்ல, அவங்களும் இதை படிக்கலாமா?
4: ஆமா படிக்கலாம். ஏன்னா நாங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்னா ரொம்ப எஃபெக்ட் ஆனவங்களை எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனை நாங்கள் எடுத்திருக்கோம், சாம்பிள்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட நிறைய டிஃபரன்ஸ் காமிச்சிருக்கோம். எப்படின்னா நம்பர்ஸே எழுத தெரியாது, அல்லது ஒரு இடத்துலயே உட்கார மாட்டான் அந்த குழந்தை, ரொம்ப அப்படி டிஸ்டர்ப்டா இருப்பான், ஓடிட்டு இருப்பான். அவன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு இடத்துல உட்கார்றான், இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் முடிக்கிற எண்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ் இஸ் இன் ஒன் பிளேஸ் நவ், ஹி இஸ் கான்சென்ட்ரேட்டட். ஏன்னா இந்த கோர்ஸோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் அடுத்து சொல்றேன். அது வந்து என்ன ஆகும்னா அந்த குழந்தைய கான்சென்ட்ரேட்டட் ஆக்கிரும். ஸோ ஆக்கும் போது அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா நாங்க வந்து திஸ் இஸ் ஆன் ரிக்வஸ்ட் ஒன்லி வி டேக். இப்போ ஏதோ பேரண்ட்ஸ் வந்து என் குழந்தையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எடுக்கிறோம். ஸ்கூல்ஸ்ல அஃப்கோர்ஸ் தேர் வில் பி மிக்சட் குரூப் ஆஃப் சில்ட்ரன், எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம்.
5: உங்களை காண்டாக்ட் பண்ணனா லைக் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணா எப்படி நம்ம உங்களை காண்டாக்ட் பண்றது?
4: இப்போ 15 சென்டர்ஸ் இருக்குன்னு சொன்னேன், சென்னையில் எங்கே வேணால் போய் ஜாயின் பண்ணலாம். இது 2 hours 6 levels. இது சார்ஜஸ் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ ஒரு மாதத்துக்கு 800-1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஸோ ஒரு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2400 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு ஒன்று வாங்குகிறோம், ஒரு கிட்டு தரோம், அதில் 6 level புக்ஸும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பேக் அதுக்கு தேவையானது. அது அதை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். இந்த பிரெயின் ட்ரெயின் கிளாஸ்க்கு வரும்போது அவங்க அதை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தால் போதும். ரிப்பீட்டடாக சொல்கிறேன், பிரெயின் ட்ரெயின் training the brain. சோ அதுதான் பிரெயின் ட்ரெயின் வச்சிருக்கோம். சோ யூஸ் இட் ஆர் லூஸ் இட், அகைன் ஐ அம் டெல்லிங் யூ, எனி திங் விச் இஸ் நாட் யூஸ்ட் யூ ஹாவ் டு லூஸ் இட். ஸோ அதுதான் இந்த கான்செப்டோட இது. அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து மிஷின் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம காலம் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் தான் பிள்ளைங்க ரொம்ப டிபெண்ட் பண்றாங்க. 3 to 3 என்னன்னு கேளுங்க, உடனே ஏதாச்சும் பிள்ளை வந்து மொபைல் எடுப்பாங்க இல்லை கால்குலேட்டர் எடுப்பாங்க. யாருமே மேத்தமேட்டிக்ஸ்லாம் இப்போ எதா யூஸ் போடுறதில்ல. ஸோ அப்படின்ற நேரத்தில் பிரெயினோட யூஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு நாங்கள் வந்து பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல்ன்றதை இந்த கோர்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு வந்து இதோட முக்கியத்துவம் கட்டாயம் தெரிஞ்சாகணும். ஸ்கூல்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து நான் சொல்கிறத விட நான் கிரியேட்டர்ன்றதுனால கொஞ்சம் ஹைப் பண்ணி கூட சொல்லலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் கிளைண்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், நிறையா பேரண்ட்ஸோட ஃபீட்பேக் இருக்கு எங்கள்கிட்ட. நெட்ல போனீங்கன்னா எல்லாமே தெரியும். யூ கேன் கால் தென் பர்சனலி அண்ட் ஃபைண்ட் அவுட்.
5: நீங்க வந்து ஸ்டார்டிங்ல சொன்னீங்களே ஈவன் 40-year-old கேன் லேர்ன் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை டிவியர் ஏதாச்சும் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா லைக் ஒர்க் ஷாப் அந்த மாதிரி?
4: ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா நான் டெமோ நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதுல மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் உட்காருவாங்க. அப்போ நான் முடிச்ச பிறகு சொல்லுவாங்க, இதே குழந்தைங்களுக்கு மாத்திரம் வச்சிருக்கீங்க, ஏன் நாங்க கூட படிக்கலாமே, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது தான் எனக்கே தோணுச்சு. அப்போ அதனால ரீசெண்டா இப்போ ஒர்க் ஷாப்ஸ் பண்றோம். தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் குரூப்புக்கு, பேரண்ட் குரூப்புக்கு, யார் யார் இன்ட்ரெஸ்டடாக என்ன கால் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் பண்ணுறோம். இது வந்து ஈவன் காலேஜ் கோயர்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்குது, காலேஜ் கோயர்ஸ் கேன் டூ இட். மேபி யூனோ இட் கேன் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹாஃப் டே ஒர்க் ஷாப் டு 2 days ஒர்க் ஷாப். ஸோ டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ டைம் அவங்களால எங்களுக்கு கொடுக்க முடியுதோ அதை டிபெண்ட் பண்ணி வி ஆர் கிவிங் ஒர்க் ஷாப்ஸ் ஃபார் வேரியஸ் பீப்புள் ஆல்சோ.
5: இது சம்மந்தமாக ஏதாச்சும் குவரிஸ் இல்லாட்டி டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் மேம்?
4: என்னோட ஃபோன் நம்பர் சொல்கிறேன். என்னை வந்து பர்சனலாக 24/7 யார் வேணால் கூப்பிடலாம். நான் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். அது போக வந்து என்னோட வெப்சைட் ஒன்று இருக்கு, எங்களோட கம்பெனி வெப்சைட் ஒன் ஃபர்ஸ்ட் சென்னை www.balagurukulam.com. இன்னொன்று இதுக்கு தனியான வெப்சைட் பிரெயின் ட்ரெயினுக்கு வந்து www.braintrain.co.in உள்ள போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுலேயும் என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்கு. இருந்தாலும் இப்போ சொல்றேன், என்னோட நம்பர் வந்து 9940-36808. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் கால் மீ. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க என்னை கூப்பிடலாம். நல்ல இது ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ரோக்ராம் குழந்தைங்களுக்கான, குழந்தைங்களை பிடித்தவர்கள், பேஷன்ஸ், தோஸ் ஹூ கேன் பி வெரி பேஷன்ட் வித் சில்ட்ரன், தோஸ் ஹூ வாண்ட் டு ஒர்க் அட் ஹோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், யூனோ எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை என் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணலாம். அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது.
5: மேம், தேங்க்யூ சோ மச். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. லைக் நான் இதை வந்து நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ காலேஜ் கோயர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதால பெனிஃபிட் ஆகலாம். தேங்க்யூ சோ மச் மேம் ஒன்ஸ் அகேன்.
4: நன்றி, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. இந்த மூலமா எனக்கு நிறைய குவரிஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.
6: என்ன லிசனர்ஸ், இந்த இன்டர்வியூ உங்க எல்லாருக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்து குழந்தைகளுக்கு மட்டும் அல்லாம பேரண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், அப்புறம் வந்துட்டு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும். குழந்தைங்களையும் இதுல சேர்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம கத்துக்கிட்டு அவங்களும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம்னு மேடம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு சீக்கிரம் அவங்கள வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி இதனால நல்ல பயன் அடைஞ்சுக்கோங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூனா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு டாக்டர்? நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ளப்ப இப்பதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.

0: ஆமாமா நாங்க இதுல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
1: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு, கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
2: டேய் கொஞ்சம் இருந்தா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் ஆகுது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
0: அங்கெல்லாம் போக கூடாது, அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது, அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்று இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
2: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
0: அவங்க போட்டா அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
2: ஆமாண்டா,
0: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
2: சரிடா.
1: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினாலும் எடுத்து ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க, கொஞ்சம் சொல்லு மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான் சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழித்து விட்டோமே அந்த அம்மா கரெக்டா எந்திருக்கும் போது
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? பொண்ணு சீட்டை எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், என்னால எடுத்துட்டு போக வேண்டாம்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய், நானும் உங்க ஹரிசன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்எபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்.

0: 97.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேக்குறீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீவ் பத்தி நிறைய நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் பேச போறோம். இன்னைக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்டும் நம்ம கூட வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்க போறாரு. இதை பத்தி இன்னும் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. வித் மீ ஆர்ஜி அனுஷா. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. MOPCRS 107.8 FM-ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். 6 மணிக்கு மேல நகம் கடிக்க கூடாது, பூனை குறுக்க போக கூடாது, வெள்ளிக்கிழமை ஆனா முடி வெட்டக்கூடாது, தும்மினா கெட்டது. பப்பா இது மாதிரி எவ்வளோ இருக்கு, இதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா? இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நமக்கு நாடக வடிவில் கொடுக்க வராங்க துஹினா, வைஷ்ணவி, பிரியதர்ஷினி, ஹர்ஷிதா. கேட்போமா?
1: முதல் காட்சி. கதாபாத்திரங்கள் அம்மா, பையன், பொண்ணு, பாட்டி. இடம் வீட்டில்.
2: அம்மா எக்ஸாம்க்கு டைம் ஆச்சுமா, போயிட்டு வரும்மா.
3: பாய் அம்மா.
1: இருங்க இருங்க, பாட்டி கூப்பிடுறாங்க.
4: இருங்க குழந்தைங்களா, தயிர்ல சர்க்கரைய போட்டு சாப்பிட்டு போங்க.
3: அக்கா எப்படியும் ஃபெயில் தான் ஆக போறா, எதுக்கு இவ்வளவு பில்டப்?
2: போடா.
1: இரண்டாவது காட்சி. இடம் பக்கத்து வீடு. கதாபாத்திரங்கள் பாட்டி, பக்கத்து வீட்டு பொண்ணு.
2: நல்லா இருக்கீங்களா பாட்டி?
4: என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, குங்குமம் கூட வச்சுக்காம போறேன்.
2: போறேன் பாட்டி, போய் வச்சுக்கிறேன்.
1: நான்காவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் பேத்தி, பாட்டி.
2: அம்மா இடிச்சுக்கிட்டேன்,
4: வந்து உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போமா, இந்த கெட்ட சொகணும்.
2: போ பாட்டி, உனக்கு வேற வேலையே இல்ல, சரி கூட குடிச்சிட்டு போறேன்.
1: ஐந்தாவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் அம்மா, பொண்ணு.
2: என்னம்மா ஆச்சு, ஏன் திரும்ப வந்துட்ட?
1: இல்லடி, நான் வெளில போயிருந்தேனா பக்கத்து வீட்டு பொண்ணு தும்பிட்டான், அதனால கெட்ட சொகணும்னு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன்.
2: நீயும் பாட்டி கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்ட.
1: ஆறாவது காட்சி. இடம் வீட்டில். கதாபாத்திரங்கள் பாட்டி, பேத்தி.
2: வா பாட்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், மார்க் ஷீட் வாங்கணும்.
4: சரிம்மா, சாமி கும்பிட்டு போலாமா?
2: சரி வா பாட்டி.
1: இடம் ரோட்டில்.
4: ஐயோ போன குறுக்கால போயிட்டே, வா வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு போலாம்.
2: சரி வா, என் கூட இதே ரோதன.
1: இடம் ரோட்டில்.
2: ஐயோ அம்மா.
1: இடம் ஹாஸ்பிடலில்.
2: பாத்தியா பாட்டி, நம்ம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி இருந்தோம்னா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுதான். நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும், எல்லாத்துக்கும் மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு.

இத்தனை நேரம் இந்த டிராமாவை கேட்டீங்க, இது வெறும் டிராமா தான், இது உண்மையா இல்லையா, நம்பலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம முன்னாடி ஒரு டாக்டர் வந்து பேசினா எப்படி இருக்கும்? ஸோ அவர் பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். யூ ஆர் லிசனிங் டு MOPCRS 107.8 FM வித் மீ ஆர்ஜே அனுஷன்.

0: This is how it sounds when someone is taking their eyes out of road. Texting and driving is more than disaster. It's dangerous. Do yourself a favor, do others a favor. When you're driving, stay away from phone. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: நமது சமுதாயம் நமது வானொலி நமது பெருமை MOPCRS 107.8 FM ல நம்புங்க ஆனா நம்பாதீங்க ஷோ கேட்டு இருக்கீங்கன்னா உங்க ஆர்ஜி அனுஷா பேசிட்டு இருக்கேன். மூட நம்பிக்கைய பத்தி நம்மளே சும்மா பேசிட்டு இருந்தா எப்படி? ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா?
2: நம்ம கூட இப்ப டாக்டர் தேவராஜ் இருக்காரு. அவர்கிட்ட மூட நம்பிக்கைய பத்தியும் அது எப்படி ஒரு மனிதரை சைக்கலாஜிக்கலா பாதிக்கும்ன்றத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம்.
3: பாஸ்ட் 14 இயர்ஸாக நான் இங்கே சர்வீஸ் பண்ணிட்டுருக்கிறேன் இன் சென்னையில். என்னோடய ஓன் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கவுன்சிலிங் சென்டர்னு சொல்லிட்டு முகப்பேரில் ஒரு 7 வருஷமாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இன்க்ளூடிங் ஹிப்னோதெரபி, சைக்கோ தெரபி, காகனிட்டிவ் பிஹேவியர் தெரபி, தென் பேஷண்ட்ஸ் தேவையான சில சப்போர்ட் தெரபிஸ்லாம் கூட நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் விஜயகுமார், டாக்டர் லட்சுமி விஜயகுமார்னு சொல்லிட்டு இன் சென்னையில் லீடிங் சைக்கியாட்ரிஸ்ட். அவங்கக்கிட்ட 2001 ஃபஸ்ட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சைக்காலஜிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி இங்கேயோட 14 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகாது இந்த மாதத்தோட. ஸோ இந்த 14 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான சில பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து உலகத்தில் வந்து எப்படி பார்க்குறாங்கன்ற நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம ட்ரீட் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம்.
2: சார், நாங்கள் இங்கே வந்திருக்கிறது மூட நம்பிக்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி பேசலான்ட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச அளவில் சைக்காலஜிஸ்ட் முறையில் மூட நம்பிக்கைனா என்ன அப்படின்னு நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள்.
3: மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பரவலாக இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த மூட நம்பிக்கையை பற்றி ஒரு அசம்ஷன் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மூட நம்பிக்கையோடு தான் பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு முக்கியமாக தெரிகிற ஒரு விஷயம் இந்த பேய், பிசாசு, ஆவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக ஸ்காலர்ஸ் பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த பேய் பிசாசை பற்றி அதிகமாக நம்புகிறது அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த செய்வினை, பில்லி சூனியம், ஏவல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து அதிகப்படியான நம்பிக்கைகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மூட நம்பிக்கைகள்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நிறைய பரவலாக பேசப்படுற மூட நம்பிக்கைகள். ஆனால் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போடும்போது நம்ம எக்ஸாமில் ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எழுதுகிறான்னா பிள்ளையர் சொல்லி போட்டு தான் எழுதணும், ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நான் பண்ணுவேன். அதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அவனோட ஒரு நம்பிக்கை, அது வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் இல்லை அவனோட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இதே நேரத்தில் அதுக்காக பிள்ளையர் சொல்லி போட்டால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு அப்படிலாம் கிடையாது. இது அது சொல்கிற பாருங்க, அது ஒரு நம்பிக்கை, அவனோட நம்பிக்கை. பட் அதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறதுனால அதை வந்து அது இன்கேஸ் மிஸ் பண்ணானா பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப அஃபெக்ட் ஆகுவான். அது எழுத அது போடாமல் எழுதுனானா அவனால் எழுதவே முடியாதுன்ற மாதிரி போயிடுது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் தான் அந்த மூட நம்பிக்கை நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது பூனை குறுக்கில் வந்துடுச்சு. ஸோ இல்லை யாராவது விடோவாக இருக்கிறவங்க யாராவது வந்துட்டாங்க பாஸ் பண்ணிட்டாங்க, இல்லை எருமை மாடு வந்து நம்ம போகும்பொழுது எதிர்க்க வருது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு கிளம்ப மாட்டாங்க. சில இந்த மூட நம்பிக்கை அதிகமாக நம்புறவங்க பார்த்திங்கன்னா கிளம்பவே மாட்டாங்க. அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேலையாக இருந்தாலும் அந்த டைமுக்கு போய் சேரணுன்றது மறந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. ஸோ சிலருக்கு வந்து நம்ம அன்றாடம் எல்லார் ஃபேமிலியும் நம்ம பார்க்குற விஷயம் வீட்டில் வந்து கிளம்பும் பொழுது கால் தடுக்கிடுச்சு, இல்லை ஏதோ பொருள் கீழே உடஞ்சிடுச்சு, உடனே பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் இரு கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டுருப்போம் உட்காந்துட்டு போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சராசரி எல்லோரும் வீட்லையும் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூட நம்பிக்கைகளோடு தான் நமக்கு வந்து உலகம், நம்ம கல்ச்சர், நம்ம சொசைட்டி இன்னைக்கு தேதியில் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மூட நம்பிக்கையை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அது வந்து எந்த அளவுக்கு அது வந்து ஒரு தனி மனிதனையோ இல்லை ஒரு சொசைட்டியோ இல்லை இந்த நாட்டையோ எப்படி பாதிக்குதுன்றது பொறுத்து தான் அது பரவலாக வந்து வெளி உலகத்துக்கு பேசப்படுது. இப்போ நிறைய நம்ம நியூஸ்லலாம் கூட பார்க்குற ஒரு விஷயங்கள் ரொம்ப ரெகுலராக பார்க்குற விஷயங்கள் பார்த்திங்கன்னா நரபலி கொடுக்கறது இந்த பெண் சிசு கொலைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நரபலி கொடுக்கறது இந்த மாதிரி பெண் சிசு கொலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் மூடநம்பிக்கையில் தான். இது கொடுத்தால் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கும், புதையல் கிடைக்கும், நரபலி கொடுத்தா ஒரு பிஞ்சு குழந்தைய பிறந்த குழந்தைய வந்து இம்மீடியட்டாக ரத்தக்காவை கொடுத்தால் அதனால் வந்து எனக்கு நிறைய சொத்து கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து பெரிய பதவி கிடைக்கும். அப்படி வந்து இன்னும் மூடநம்பிக்கைகளில் சில கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த வந்து நரபலி கொடுக்குற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம நியூஸில் என்றைக்காவது ஒரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இது மூடநம்பிக்கைகளை பற்றி நம்ம சொல்லணும், ஒரு அப்படியே லிஸ்ட்டாக சொல்லிகிட்டே போகலாம்.
2: சார், இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறையா சொன்னீங்க, கால் தடுக்குனா வந்து வீட்டில் வந்து உட்காந்து சின்ன சின்ன விஷயங்கள், கால் தடுக்குனா வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க, எருமை மாடை பார்த்துட்டா வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறாங்க, அது ஏன் வீட்டில் வந்து உட்காந்து தண்ணி குடிக்கிறது, அது அது என்ன சம்பிரதாயம்?
3: இல்லை இதுதான் நம்ம சொல்கிறது வந்து அடிப்படையில் நம்ம வந்து கல்ச்சர் நம்ம சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் அடிப்படையில். இப்போ வந்து தாலி கட்டுறதுன்றது ஒரு ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. இன்றைக்கி லிவிங் டுகெதர்ன்றதில் தாலி கட்டாமலேயே கல்யாணம் பண்ணிக்காமலேயே நிறைய கணவன் மனைவிகள் உலகத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவில் அந்த கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்ன்றது ஒரு சில விஷயம் நல்ல விஷயங்கள் சொல்லித்தருது, கெட்ட விஷயம் சொல்லித்தருது. இந்த மூட நம்பிக்கைன்றது ஒரு கெட்ட விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து அதனால் எந்த நன்மைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் இல்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து தர்ப்பண பிலீஃப் சிஸ்டம் சொல்கிறோம், ராங் பிலீஃப் சிஸ்டம். இன்கேஸ் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால உங்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதை பற்றி நம்ம வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்கிறது. இப்போது நான் சொன்ன பாருங்களேன், இப்போது கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ ஒரு ஃபேமிலியில் அது ஒரு கல்ச்சர் பேஸ்டாக இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுன்ற ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது வந்து அதனால் எந்த பாதிப்பும் அந்த சொசைட்டிக்கோ இல்லை அந்த அந்த கல்யாணம் பண்ணுறவங்களுக்கோ எதுவும் இல்லை. அதனால் அந்த நம்பிக்கையை வந்து நம்ம குறை சொல்கிறது இல்லை. கல்யாணம் ஒரு சர்ச்சில் பண்ணுறோம், இல்லை கோயிலில் பண்ணுறோம், இல்லை ஒரு தர்காவில் பண்ணுறோம்னா அதை பற்றி நம்ம யாரும் க்வெஸ்சன் பண்ணுறதில்ல. பட் அதுவே வந்து ஒரு தப்பான இம்பாக்டை ஏற்படுத்தியிருந்தால் அதை வந்து நம்ம பெருசாக பேசுவோம். இப்போ இந்த கால் தடுக்கி கால் தடுக்கிறதுனால நம்ம வந்து உட்காந்து தண்ணி சாப்பிட்டு போகிறோன்றது, இது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் தாத்தா பாட்டி காலத்தில் சொல்லி கொடுத்த ஒரு சின்ன சின்ன கதைகள் தான். அவ்வளோதான். ஒருத்தர் யாரோ வந்து தடிக்க அப்படி தடிக்கும் பொழுது அவர் வந்து வீட்டில் இருந்து அப்படியும் கிளம்பி போய் அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் தான். என்னன்னா அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு அவன் தடுக்கும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்னு சொன்னேன், அவன் கேட்காம போனான், அதனால தான் அந்த ஆக்சிடென்டே நடந்தது. இதுக்கு இந்த கால் தடுக்கி விழுந்தது வீட்டில் விழுந்ததுக்கும் அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல வந்து எக்ஸ்வைசட் இடத்துல ஆக்சிடென்ட் நடந்ததுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது, லிங்க்கும் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கிற மக்கள் அவரோட லிங்க் பண்ணுறாங்க. அது வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாராவது ஒருத்தவங்க பண்ணும்பொழுது அதை அந்த சாரார் அந்த கம்யூனிட்டியோ இல்லை அந்த அந்த சாரார் மக்களோ யாரோ ஒருத்தர் வந்து நம்பும் பொழுது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு இட்ஸ் லைக் வைரஸ் மாதிரி தான். இது அது வந்து உலக அளவில் அப்படியே அது பரவுது. அது நான் அது வந்து யார் யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சிஸ்டத்தை.
2: ஸோ அப்படின்னா காலப்போக்கில் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஜெனரேஷன் அதை என்னன்னே தெரியாமல் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
3: எக்ஸாக்ட்லி அதை தான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குட்டி கதை கூட ஒன்று சொல்லலாம். ஒரு இந்த மூடநம்பிக்கையை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாராம். அந்த ரிஷி மகரிஷி பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பாடசாலையில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பாடசாலையில் நல்லா நிறைய வேதங்கள் அதுமாரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு அந்த மகரிஷி வந்து சொல்லி கொடுத்துரு அந்த பாடசாலையில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கற்றுட்டு இருக்கும்பொழுது இவர் கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக எடுக்கும் பொழுது ஒரு பூனை அடிக்கடிக்கு குறுக்கில் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த பூனை குறுக்கில் போகும்போது இந்த மகரிஷிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பூனையை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த பூனை ஏதாவது டீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுறதுனால அந்த கிளாஸில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த மகரிஷி ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நடந்ததுனால இந்த மகரிஷி என்ன பண்ணாராம், ஒரு நாள் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போட சொன்னாராம். கட்டி போடுங்க எதுக்குன்னா அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடசாலை கிளாஸ் நடக்கணுன்றது கட்டி போட சொன்னார். ஸோ அதை கட்டி போட்டாங்க. அன்னைக்கு பாடம் வந்து நல்லா ஸ்மூத்தாக நடந்தது, யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆகலை. ஸோ அடுத்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே பூனை குறுக்கில் வருது திருப்பியாக. ஸோ மகரிஷி என்ன சொன்னாலும் சரி பூனை கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு. இது நாள்பட என்ன ஆகுதுன்னா இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அந்த பூனை கட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த பூனை கட்டி போட்டதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு. இது ரன் ஆகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த கிளாஸ் நடக்கிறது பூனை கட்டி போடுறது நடக்குது. ஒரு பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மகரிஷி இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கு அப்புறமா வேற ஒரு ஒரு ஒரு குருஜி வந்து அந்த பாடசாலையை ரன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் பட் அதே பூனையை வந்து கட்டி போகிற சிஸ்டமும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பூனையை கட்டி போடுறாங்க, இந்த சிஸ்டம் போயிட்டே இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பூனையும் இறந்து போயிடுது. அந்த பூனை இறந்து போனதுக்கப்புறமா அடுத்த நாள் மகரிஷி கிளாஸ்க்கு வராரு, சிஷ்யர்கள் எல்லாம் வராங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது மகரிஷி கோபமா, என்னது எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாராம். எப்படி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன என்ன குருஜி எங்களுக்கு ஒன்றும் புரியலையான்ட்டு, எப்படி கிளாஸ் நடத்துறது, கிளாஸ் நடத்தவே முடியாது இப்போது அப்படின்றாராம் இந்த மகரிஷி. எதனால் கிளாஸ் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் திருப்பி கேட்குறாங்க. இன்றைக்கி என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்களா, என்ன மிஸ் ஆகுது குருஜி, பூனையே நம்ம கட்டியே போடலையே, அப்போ எப்படி கிளாஸ் எடுக்கிறது, ஸோ பூனையை பிடிச்ச உடனே கட்டி போடுங்க ஏதாவது ஒரு பூனையை அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடுறதுக்கு கிளாஸ் ஆரம்பித்தாரோம். ஸோ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த குருஜி எதுக்காக பூனை கட்டி போட சொன்னார், அவர் சொன்னதோட உள்நோக்கம் வந்து கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தில் அவர் கட்டி போட சொன்னார். பட் அது காலப்போக்கில் அது போய் பூனை கட்டி போட்டால் தான் கிளாஸே ரன் ஆகுன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒரு பிலீஃப் சிஸ்டம்ன்றது இந்த மாதிரி வந்து ஒரு காலப்போக்கில் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு ஒரு தப்பான விஷயங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் ஃபார்ம் ஆகிறது. இந்த கதையிலேருந்து இந்த மூட நம்பிக்கை, இது ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கை எப்படி தப்பா, ஆக்சுவலாக அது நல்ல விஷயத்துக்காக சொன்னது வந்து தப்பான மூட நம்பிக்கை எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு இந்த கதையில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியுமா?
3: இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா வந்து இது வந்து நம்ம அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கல. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறதுனால நமக்கு சில சிஸ்டம் நம்ம பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்த சிஸ்டம் அது அப்படியே இப்போ வந்து பிளைண்டாக நம்ம வந்து சிலருக்கு வந்து நம்ம இன்றைக்கும் வந்து நம்ம ஃபேமிலியில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறோம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம்னா இந்த மாதிரி ப்ரொசீஜராக தான் நடக்கணும், இல்லை வீடு கட்டினா இப்படி தான் கிராவகிரேஷன் நடக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அடிப்படை விஷயங்களே நம்ம வீட்டு விஷயங்களே பார்த்திங்கன்னா இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்றதோட இல்லாமல் இது வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம வந்து சில நேரங்களில் பிளைண்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். அது நல்லதாகவும் இருக்கலாம், அது கெட்டதாகவும் இருக்கலாம். அது கெட்டதா இருக்கிறத பத்தி தான் இப்ப
2: பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, நரபலி கொடுக்கறது அதெல்லாம் சொன்னீங்க. இப்ப கோயில்ல வந்து எனக்கு சாமி வந்துடுச்சு, நான் சாமி ஆடுறேன், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆனவங்களா, இல்லைன்னா நிஜமாலே அவங்களுக்குள்ள சாமி அந்த மாதிரி யாராவது ஏறி இருக்குமா?
3: இது நல்ல கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி வந்து சாமி வந்து ஆடுறது, இல்லை சில இடங்களை குறி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம அன்றாட எல்லாரும் எல்லாரோட கோயில்களில் எல்லா இடத்தையும் பார்க்குற ஒரு விஷயம். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து சாமி வந்து ஆடுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா திஸ் கால்ட் அஸ், இந்த சாமி வந்து ஆடுறது மட்டும் இல்லை, இந்த பேய் வந்து ஆடுறது, இந்த குறி சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு வகையான பொசிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். திஸ் கால்ட் ஹிஸ்டரிக்கல் கன்வர்ஷனல் டிஸார்டர்னு சொல்கிறது, ஹிஸ்டீரியா. இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்ஸை வந்து அது வந்து ஒரு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்டீரியான்றது இப்போ கன்வென்ஷனல் டிசார்டர்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த கன்வென்ஷனல் டிசார்டரும் சில சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக, சில சைக்காலஜிஸ்ட் ஹிஸ்டீரியானும் இன்னும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து ஒரே விஷயத்தை தான் குறிக்குது. என்னென்னா ஒரு பொசிஷன் ஸ்டேட், பொசிஷன் ஸ்டேட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி ஆட்கொண்டதா அந்த இடத்துல அந்த தனிப்பட்ட மனிதன், அது வந்து ஒரு ஆணாக இருக்கலாம் இல்லை ஒரு பெண்ணாக இருக்கலாம், அது நினைக்கும் பொழுது தனக்கு வந்து அம்மன் வந்துட்டதாகவும், இல்லை முனீஸ்வரன் வந்துட்டதாகவும், இல்லை யாராவது முருகர் வந்துட்டாரு, இல்லை ஐயப்பன் வந்துட்டாரு, இல்லை வேற ஏதாவது ஒரு சாமி வந்துடுச்சு, இல்லை ஒரு பேய் எனக்கு வந்து எனக்கு என் உடம்புல வந்து ஒரு மோகினி பிசாசு செய்திருச்சு, இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து தன்னை வந்து ஆட்கொண்டு தான் நினச்சி அந்த இடத்துல அவங்க மைண்ட் வந்து பேசக்கூடிய விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த மாதிரி சம்பவங்களை நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜிக்கலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷனை வந்து அவங்களால லீட் பண்ண முடியாதனால ஏற்படக்கூடிய ஒரு பொசிஷன் ஸ்டேட் தான் தவிர இதில் அடிப்படையில் எந்த உண்மையும் கிடையாது.
1: Small break on MOPCRS 107.8 FM with me, Archesha, on Nambunga Na Nambadinga.
4: Who is that? A girl or a boy? You don't know. All kids are the same. They all deserve the same. Then why? Only the girl child is denied of a right to education. Educate a girl. Educate a society. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: வெல்கம். வெல்கம் பேக் டு MOP CRS 107.8 FM வித் மீ அர்ஜே அனுஷா. ஆன் நம்புங்க ஆனா நம்பாதீங்க. சைக்காட்ரிஸ்ட் தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அவங்களால?
3: கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணலாம். பட் இந்த சாமி வர்றது, இந்த குரு சொல்றதெல்லாம் வந்து யாரும் தவறவே நினைக்கிறது இல்லையே. ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஏன் உங்கள் வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி இதே விஷயத்த ஒரு சாமி வந்து ஆனாங்கன்னா அதை நல்ல விஷயமா பார்க்குறாங்க, ஏதோ நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்கன்றதுனால பார்க்குறதுனால இது வந்து ஒரு தப்பான ஒரு கான்செப்டில் அவங்க எடுக்கிறது இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இது தேவைப்படலை. இதே ஒரு பேய் பிசாசு அப்படின்னு வரும்பொழுது, பேய் வந்துடுச்சு பிசாசு வந்து என்னோட உடம்புல ஆடுது அப்படின்னும் போது தான் அவங்க வந்து சில நேரங்கள் தர்கா கோயில்கள் சில இடங்களுக்கெல்லாம் போயிட்டு சர்ச் அப்படிலாம் போயிட்டு அவங்க அதிலலாம் சரியாக ரெக்கவரி நமக்கு கிடைக்கலன்னும் போது லாஸ்ட் ஆப்ஷனாக தான் சைக்காலஜிக்கல் சர்வீஸை வந்து பார்க்குறாங்க. ஸோ இது நெகட்டிவாக இருந்தால் தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிலீஃப் சிஸ்டத்துலேயும் தேவைப்படுது சைக்காலஜிக்கல் சர்வீஸ். இது சாமி வருதுன்னும் போது அதை எல்லாரும் பாசிட்டிவாக பார்க்கறதுனால அந்த இடத்துல வந்து நிறைய பேர் சாமி வருதுன்றதுக்காக யாரும் சைக்காலஜிக்கல் சர்வீஸ்க்கு யாரும் வரதில்லை.
2: சரி, இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு யாராவது உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது பேஷண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்களா, எனக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்தது அப்படின்னு?
3: இது ஒன்று ரெண்டு கிளைண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து எப்படினாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30-40 பேர் இதுமாரி நாங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி மாதத்துக்கு 30-40 பேர் பார்க்கறதுனால நீங்கள் வந்து குறிப்பிட்டு இத்தனை பேர் தான் வந்திருந்தாங்கன்னா எங்கள் மைண்டில் இருக்கலாம். பட் இது வந்து அவ்வளோ கேசஸ், இதுமாரி கேசஸ் இந்த பே ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு அதுவும் தமிழ்நாட்டில் இது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இந்த பேய் நம்பிக்கை. ஏன்னா வந்து நம்ம கல்ச்சர்லேயும் சரி நம்ம ஃபேமிலியும் சரி சின்ன வயசுலேருந்தே நமக்கு எது சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, வெளில போனா பூச்சாண்டி பிடிச்சி போயிடுவோம் சாப்பிடும்பொழுது. பேய் இருக்கு, மொட்டை மாடிக்கு போனீங்கன்னா உச்சி நேரத்தில் போனீங்கன்னா பேய் இருக்கு, பூதம் இருக்கு. இது வந்து அடிப்படையில் வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை பயம்படுத்தி ஒரு சில விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்ச விஷயமா கூட இருக்கலாம் இது. ஏன்னா குழந்தை வந்து சொன்னால் கேட்காது, நம்ம சொன்னால் வெளியில் போகாதுன்னு சொன்னால் கேட்காது. அதனால ஒரு பேய் பிடிச்சிக்கோம் பேய் இருக்குன்னு சொன்னால் அந்த பேய்க்காக பயந்து போகாதுன்னு சொல்லிட்டு அடிப்படையில் அப்படியே ஆரம்பிச்சது. இன்னைக்கு நாளை போக காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பேய் பிசாசு இதெல்லாம் டைரெக்டாக பார்த்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்க, நான் இன்னொருத்தர்கிட்ட அதை ஸ்டோரி சொல்கிறேன், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறேன். அவர் வந்து அதே ஸ்டோரியை இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சொல்லும்போது அவர் அதை டெவலப் பண்ணி சொல்லுவார். அப்படி நாளா காலப்போகல் பார்த்தீங்கன்னா அது பெரிய ஸ்டோரியாக அது ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி தான் இந்த பேய் கதைகள்லாம் உருவாகதே தவிர இந்த பேய் உண்மையிலே பார்த்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இன்டர்நெட்லலாம் நிறைய பேர் இருக்குது, நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறதுனால கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிராஃபிக்ஸ் வந்து நான் வந்து இப்போ ஒரு டாக்டராக இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யாவோட இன்னைக்கு ஒரு மீட்டிங் வேணும்னா ஒரு ஃபோட்டோ வேணும்னா நான் ஐஸ்வர்யாவோட க்ளோஸாக இருந்த கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் கூட கிராஃபிக்கில் உருவாக்கலாம். ஸோ ஐஸ்வர்யா எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு எனக்கும் வந்து சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் மறைஞ்சு கிராஃபிக்கில் உருவாக்கலான்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பேய் இந்த பிசாசு இதோடலாம் க்ளோஸாக இருந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இந்த நெட்டில் பார்க்குறதுலாம் ஒரு சாதாரண விஷயம், ஒரு அனிமேஷன் தெரிஞ்ச ஒரு ஆளால் ஈஸியாக உருவாக்க முடியும். ஏன் உங்களோட ஒரு பேயை வச்சு ஒரு எடுக்க முடியாமல் நாங்கள்
2: இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஏதாவது ஒரு ஒன்று இல்லை ரெண்டாவது கிளைண்ட் இருக்காங்களா?
3: இது ஆஸ் எ தெரபிஸ்ட் நாங்கள் இது எதுவுமே வந்து மைண்டில் எடுத்துக்கிறது கிடையாது. இது அப்பப்போ நம்ம கிளைண்ட்ஸை வராங்க பார்க்குறாங்க, அவங்க ட்ரீட் பண்ணுறோம் அவங்க சரிப்படுத்துகிறோம், அதோடு நம்ம மறந்துடுறோமே தவிர அதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அதை பிகாஸ் அதை ரிஜிஸ்டர் பண்ணாவே அது வந்து யார் ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால மோஸ்ட்லி ஆஸ் எ டெக்னிக்காக நாங்கள் பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுல. பட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கேசஸ்ன்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டிங் கேசஸ் நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு இந்த பேய் பிசாஸ் அப்படின்ற அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரமுகி இந்த மாதிரி படங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சந்திரமுகி பர்டிகுலராக ஆழம் தான் அந்த படம்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் பார்த்துட்டு சந்திரமுகி மாதிரியே மாறி வீட்டில் ஆடின கேஸ், ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பாதிச்சு அவன் அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து சந்திரமுகி மாதிரி வீட்டில் இருந்து ஆட ஆரம்பிச்சுருவான். கேட்டேன் நான் சந்திரமுகி வந்துக்கிறேன், நான் பேய் தான் உண்மையில் பேய் தான், என்னை பார்த்து அந்த படமே உருவாக்குனாங்க, என்ன பேஸ் பண்ணி தான் அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அது நைட் ஆனால் வந்து அந்த படத்தில் வர மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பூஜை ரூம் எரிச்சிடுறது, அவங்க வீட்டு பெட்ரூம் எரிச்சிடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்க வந்து ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கை அவங்க ஃபேமிலியில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ்னால சமாளிக்க முடியாத ஒரு கட்டத்தில் தான் வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அவனை ட்ரீட் பண்ணி அவனுக்கு இருக்கிற உள்ளே இருக்கிற அந்த பிரச்சனையை வந்து அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க சமுதாயத்தில் ஒரு சாதாரண ஒரு நார்மல் பர்சனாகவே அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறான். பிரதிபலிப்பு நம்ம வந்து அன்றாட லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் நமக்கு வந்து சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆன சில சம்பவங்களை சில நேரத்தில் ட்ரீம்ல நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் சரிங்களா. இது ட்ரீம் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா இது நிறைய இது வந்து ஒரு பெரிய ஸ்டடின்னு கூட சொல்லலாம் இது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் வந்து இப்படி இப்படி ட்ரீம் வந்தால் இப்படி இம்பாக்ட் ஆகும், இப்படி ட்ரீம் வந்து இப்படி இம்பாக்ட் ஆகும்னு சொல்லி ட்ரீம் அனாலிசிஸ் நிறைய புக்ஸில் நிறைய எழுதியிருக்கிறாங்க. பட் இது ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் நாங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரதிபலிப்பு அவ்வளோதான். நீங்கள் லைஃப்பில் யாரையோ ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, ஒரு சம்பவம் நடந்திருக்கும், இல்லை ஒன்று கேட்டிருப்பீங்க, அதோட ஷேடோ அதோட ஷேடோ தான் வந்து ஒரு பிக்சரைசேஷனோட உங்களுக்கு வந்து ட்ரீமில் வந்து வெளிப்படுறது. அது சப்கான்ஷியஸில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சு சில விஷயங்களாக கூட இருக்கலாம் அது. ஸோ அதுதான் ட்ரீம். ஸோ இது வந்து பே கதையாகட்டும், பே ட்ரீம்ஸ் வருதுன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இல்லை சிலருக்கு சாமிகளோட கனவு வருதுன்னு சொல்கிறதும் ஆகட்டும், இல்லை சிலருக்கு பாசிட்டிவாக கனவுகள் வரதாகட்டும், சிலருக்கு வேலையை பற்றியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ கனவு வரதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது நேச்சுரலாக நம்ம வந்து கேட்ட விஷயங்கள் பார்த்த விஷயங்களை தான். இப்போ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு ஜாக்கி ஜான் படம் பார்த்துட்டு நீங்கள் நைட்டு வரீங்க படுக்கிறீங்கன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே ஒரு சக்தி வந்த மாதிரியும், ஒரு நாலு பேர் நான் திருடன் அடிக்கிற மாதிரியும் அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரீம்ஸ் வரும், நிறைய பேர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த படத்தோட இம்பாக்டை, அந்த ஜாக்கி ஜான் அவ்வளோ சுறுசுறுப்பாக எல்லாமே ஃபைட் பண்ணார் கொண்டாருன்னும்போது அவரோட இந்த ஹீரோயிசன் கேரக்டர் தனக்குள்ளே இருந்தால் தான் வந்து எப்படி செயல்படுவேன்றதை அவன் வந்து ஒரு கற்பனையில் பார்க்குறான் அவ்வளோதான். இதே மாதிரி ஒரு அடிப்படையில் ஒரு பேய் படம் பார்த்துட்டு வந்தால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டில் தூக்கமே சரியாக இருக்காது. காரணம் என்னென்னா அதை பற்றி நினச்சி படுக்கிறதுனால ஒரு வேளை படுத்து போனால் கூட அந்த பேய் வந்து தன்னை விரட்டுறதாகவும் தன்னை ஃபாலோ பண்ணுறதாகவும் அந்த கேரக்டர்ஸோட தன்னை வந்து ஒத்து சேர்த்து பார்த்து பயப்படுற ஒரு சம்பவம், நிறைய சம்பவங்களும் இப்போ பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிரதிபலிப்பு தானே தவிர இது வந்து தூக்கத்தினால நம்ம கனவுனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
2: கனவு பழிக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி சில கனவுகள் வந்து எங்களுக்கு பழிச்சிருக்கு, அதெல்லாம் உண்மையா இல்லைன்னா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவா?
3: இது சிம்பிளா சொல்லணும் பார்த்தீங்கன்னா காக்கா உட்கார பணங்காய் விழுந்த கதை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. காக்கா உட்காந்துனால அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த பணங்காய் விழுந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அது உண்மை கிடையாது. அது விழும் நேரத்தில் அந்த காக்கா உட்காந்துது இஸ் குவைட் ஆக்சிடென்டல் அவ்வளோதான் தவிர அதே அடிப்படை தான். இப்போ வந்து இவங்க ட்ரீமில் பார்த்த விஷயத்த அடுத்த நாள் அது நடந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுனா ஒரு இட்ஸ் லைக் ஒரு ஆக்சிடென்டில் ஒன்று ரெண்டு கேசஸில் நடந்திருக்கலாம். பட் அதுக்காக வந்து ஒவ்வொரு அடி ட்ரீம் நடக்கிறதுலாம் அப்போ நடந்ததுன்னா அப்படின்னு சொல்கிற இந்த கேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு இது இது எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு சம்பவம் தான் தேவை. இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப்லாம் இதில் எதுவும் நம்பிக்கைலாம் இதில் இது எதுவுமே கிடையாது.
2: இதுக்கு நிகராக வந்துட்டு இந்த ஜோசியர்கள்லாம் வந்துட்டு உங்களோட ஃபியூச்சரை வந்து நாங்கள் கணிப்போம், நீங்கள் பிற்காலத்தில் எப்படி இருப்பீங்கன்ட்டு நாங்கள் கணிப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது நிஜமாலே அவங்களால கணிக்க முடியுமா, இல்லை அவங்களுக்கு சக்தி அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லைனா அதுவும் சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு எஃபெக்ட் ஆனதா?
3: இல்லை இது வந்து ஜோசியத்தை பற்றி கேட்குறதுலாம் அது ஒரு சயின்ஸ் அவ்வளோதான். ஸோ அது ஒரு அஸ்ட்ராலஜின்றது அது ஒரு மேக்ஸ் மாதிரி ஒரு கால்குலேஷன். அது அந்த கால்குலேஷன் அடிப்படையில் அவங்க வந்து இப்போ நாங்கள் சைக்காலஜி படிக்கிற மாதிரி அவங்க அதை படிச்சுட்டு அதை வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அவ்வளோதான். ஒரு அசியூம் பண்ணிட்டு இப்படி இருந்தால் இந்தந்த கட்டங்கள் இப்படி இருந்ததுன்னா இப்படி இம்பாக்ட் ஆகும், இஸ் ஒன் டைப் ஆஃப் கால்குலேஷன், ஒரு சயின்ஸ் அது, அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஸோ அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கரெக்டாக படித்தவங்கிட்ட, ஏன்னா அது இப்போ அஸ்ட்ராலஜின்றதும் ஒரு படிப்பாக கூட இருக்குது, பிஎஸ்சி அஸ்ட்ராலஜி இருக்குது, எம்எஸ்சி அஸ்ட்ராலஜிலாம் வந்துடுச்சு, சிலர் பிஹெச்டி அதில் அஸ்ட்ராலஜிலேயே பிஹெச்டி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அஸ்ட்ராலஜியை நம்ம வந்து சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அந்த சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் சொல்கிற விஷயங்கள் உண்மை தான். பட் இது சும்மா சிலர் வந்து இந்த ரோட்ல கிளி ஜோசியம் பார்க்குறேன், இல்லை கை ஜோசியம் பார்க்குறேன், இல்லை எலி ஜோசியம், இப்போ புலி ஜோசியன்ற மாதிரிலாம் நிறைய எதுலாம் அனிமல்ஸ் வச்சு அவங்க ஜோசியம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுன்றதுலாம் ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயங்கள், இந்த பீச்சிலலாம் பார்க்கறதுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கமர்ஷியலான விஷயங்கள். என்னென்னா அங்கே வந்து அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, அவங்க வந்து ஒரு ஹியூமன் சைக்காலஜி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன வயசு போனால் ஒரு காலை படிக்கிற பொண்ணா, அந்த பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்லை லவ் பண்ணலாம், இல்லை ஸ்கூலில் ப்ராப்ளமாக இருக்கலாம், சரி காலேஜில் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை அடிப்படையில் வந்து அவங்க ஃபேமிலியில் தான் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு ஏஜ் பர்சனாக இருந்தால் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்லை அவங்க பையனை கல்யாணம் பண்ணணும், லைஃப் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது அவனை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஏஜ் க்ரைட்டீரியா வச்சு அந்த பர்சனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு அவங்க பேசும்பொழுது ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் கேட்டு அது மூலமாக கணிக்கிறாங்களே தவிர, இதில் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப லோ லெவலில் நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து அந்த அஸ்ட்ராலஜின்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு இந்த ஏமாத்து வேலைகளை சில பார்க்கறது வந்து நம்ம வந்து அதை நம்ப வேண்டாம். இது பியூரா சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒன்றும் தப்பிடு, பட் அது பிளைண்டாக அதை நினச்சி நம்ம பயப்பட வேண்டாம். லைஃப்பில் அதில் கூட சில வந்து தவறான விஷயங்கள், தப்பான விஷயங்கள் யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது சில அதையே நினச்சிட்டு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகிற பேஷன்ஸும் நாங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிறோம். நாங்கள் அதில் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜர் கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தப்பான விஷயம் இருந்தால் கூட டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு கண்டம் இருக்குது, நீங்கள் நாளைக்கு சாவ போகிறீங்கன்னா கூட நாளைக்கு சாவ போகிறீங்கன்றத டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அது என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தாலஜிக்காக உங்களை வந்து எப்படி வந்து கான்ஃபிடென்ட்டாக அதில் வந்து வெளில கொண்டு வரதுன்னு அந்த மாதிரி தான் மோட்டிவேட் பண்ணுவாங்களே தவிர, யாராவது உங்களை நீங்கள் நாளைக்கு செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் கொடுத்துனாங்கன்னா அது கமர்ஷியல். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபை, ரெகுலர் லைஃபை நீங்கள் லீட் பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் அஸ்ட்ராலஜின்றது சயின்டிஃபிக்காக பண்ணுறவங்ககிட்ட நம்ம வந்து தைரியமாக பண்ணலாம், கமர்ஷியலாக பண்ணுறவங்களோ இல்லை பயம் கொடுத்துறவங்களோ அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
1: Small break on MOPCRS 107.8 FM with me, Arjesha, on Nambunga Na Nambadinga.
5: My mother can only see black color. She can't see how beautiful the rainbow is. If only she could see the color like I do.
6: Let people see the color of the world. Join National Eye Donation Day. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
1: MOPCRS 107.8 FM with me, RJ Anusha. An nambunga ana nambadinga. Psychiatrist தேவராஜ் கிட்ட சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்திலாம் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
2: இப்போ இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க, அதெல்லாம் வந்துட்டு சும்மா அவங்களுக்கு ஒரு அவங்கள அந்த மாதிரி பயத்துலேருந்து மீட்கிறதுக்கா, இல்லைன்னா நிஜமாலே வந்துட்டு இந்த மாதிரிலாம் தேங்காய்லாம் வச்சு பண்ணால் வந்து உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்றதுக்கா?
3: இல்லை, இதுவும் ஒரு வகையான பிலீஃப் சிஸ்டம் தான். என்னன்னா, மக்கள் இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறேன், இப்போ இங்கேருந்து காலேஜ் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நேரம் சரியில்லை, காலை சரி போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னும் போது ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் நம்ம ட்ராவல் பண்ணுது. இப்போ வந்து சாமி வந்து நமக்கு வந்து அருள் கொடுத்து நம்மளை வந்து சரிப்படுத்துறாதுன்றது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும், அந்த நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கையோடு காலை சரி போகிறீங்க, நம்பிக்கையோடு சாமி கும்பிட்றீங்க, நம்பிக்கையோடு ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, அந்த நம்பிக்கை நம்மளை சில நேரங்களை காக்குது. ஸோ அப்போ நம்பிக்கையோடு இது போகும்போது நீங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக மற்ற விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறீங்க, அதனால ப்ராப்ளம் வந்து குறையுது. அதுதான் அடிப்படையில். ஸோ அது அந்த ஒரு செஞ்ச விஷயத்தினால நீங்க வந்து பரிகாரம் செஞ்சதுனால இது சரியாச்சான்னு கேட்டா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
2: சில பேர் வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த இடத்துக்கு நான் முன்னாடியே வந்திருக்கேன், இல்ல இந்த மாதிரி இதை நான் முன்னாடி இந்த இடத்த நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்திருப்பாங்க, ஆனா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கேட்டா ஒருவேளை நான் போன ஜென்மத்துல வந்திருப்பேன் அப்படின்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான இன்ட்யூஷன் கூட சொல்லலாம். நம்ம வந்து இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க, இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். அந்த மாதிரி இஎஸ்பி பவர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன் ஜென்மம் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள், இல்லை ஏற்கனவே லைஃப்பில் வந்து பழகின விஷயங்கள், இந்த மாதிரி வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன், அந்த இடத்த வந்து எனக்கு தெரியும், இந்த நபரை எனக்கு தெரியும், அதெல்லாம் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இன்ட்யூஷன், ஒரு இன்ட்யூஷனை கூட சொல்லலாம். இல்லை இஎஸ்பி பவர் இருக்கும்போது, இஎஸ்பி பவர்னு சொல்கிறோம், அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் சொல்கிறது. அந்த மாதிரி சில வந்து அந்த மாதிரி சில இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெருசாக வந்து ஆய்வில் வந்து இது சயின்டிஃபிக்காக இது ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அந்த இஎஸ்பி பவர் இருக்கிற சில நபர்கள் முன் ஜென்மம் இல்லை நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறேன் இந்த விஷயத்தை வந்து ஒரு 10 வருஷம் நான் பார்த்துருக்குறேன் இப்படிலாம் பேசுனதை நம்ம கேள்விப்படுறோம். சில புக்ஸ்லேயோ இல்லை மேக்சின்ஸ் சில பேப்பர் நியூஸில் பார்த்துக்கணும், சில ஆர்டிக்கலில் அப்படி பார்த்துக்கணும். ஏன் என்னோடய கிளைண்ட்ஸு சிலர் வந்து அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு ஒன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரூவ் பண்ணாத விஷயங்களாக இருக்கிறதுனால இதை வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம்.
2: ஓகே சார், இப்போ மறுபடியும் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு வரும்போது நைட்டு நம்ம தூங்கும் போது யாரோ ஒருத்தர் மேலே மேலே வந்து நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதே இது நம்ம போய் அவங்க அம்மாட்ட போய் இதை நான் சொன்னேன்னா நீ நைட்டு சரியாக கால் கழுவிட்டு வரல அதனால தான் மேலே ஏதோ ஒன்று ஏறி உட்காந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்வாங்க. ஆனால் நிஜமாலே சைக்காலஜிக்கலாக இதெல்லாம் என்னது
3: இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இப்போ நீங்கள் சொன்னால் இதே இந்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய மீடியாஸ்க்கு நான் இன்டர்வியூ கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மீடியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் டிவியில் மனம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது அந்த மக்கள் டிவியில் மனம் ப்ரோக்ராமில் இதை பற்றி இதே சேம் டாபிக் பற்றி நான் பேசியிருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆப்டாக உங்களுக்கு புரியும். இந்த பேய் பிசஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த அமுக்குவான் பேய், இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அமுக்குவான் பேயின்றது ரொம்ப ஃபேமஸான பேய். ஸோ அது இந்த அமுக்குவான் பேய் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பேய்கள் பல விதங்கள் இருக்குது. குழிவாய் பிசாசு, காட்டேரி, ரத்த காட்டேரி, மோகினி, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் உண்மை, அடிப்படையில் உண்மை. அதில் இந்த அமுக்குவான் பேன்றது பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணணும்னா இது வந்து சிம்பிளாக சில பீப்புளை டார்கெட் பண்ணி அவங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஏறி படுத்துக்கிட்டு அவங்க கழுத்து அழுத்தம், அவங்க வாய அழுத்தம், அவங்க நெஞ்சு பிடிச்ச அழுத்தம், அவங்களால வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக எந்த ஆக்டிவிட்டிஸும் அவங்களால பண்ண முடியாது, கத்த முடியாது, பேச முடியாது, அவங்களால கை காலை கூட அசைக்க முடியாது. அப்படியே வந்து ஸ்டன் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க முடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கான்ஷியஸாக யாரோ அழுத்துறாங்கன்றது தெரியும், ஆனால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. இந்த பேய்கள் எங்கே வாழுது, இந்த அமுக்குவான் பேய்கள் எங்கே வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா இது சராசரியாக பார்த்தீங்கன்னா இதனால் வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. இது சராசரியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் சாதாரண வீடுங்களில் இந்த எறும்பு பூத்துக்குள்ள, இல்லை இந்த கரப்பம்பூச்சி வாழ்கிற இடங்களில், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கிற அந்த வலையில், இந்த மாதிரி இடங்களில் தான் இது இந்த அமுக்குவான் பேய்கள் வாழுதா சரித்திரம் சொல்லுது. இப்படிலாம் கதை சொல்லணும்னு எனக்கு வந்து ஆசை. சரிங்களா?

0: சரி சார்.
1: ஸோ இப்படிலாம் கதைலாம் பேசணும், நல்லா ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், அமுக்கோன் பேயை பற்றிலாம் அப்படின்லாம் ஆசை. பட் இப்படிலாம் அமுக்கோன் பேயெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, பேய்கள்லாம் எதுவுமே இல்லை, அதுதான் அடிப்படையில் உண்மை. அப்போ எப்படி சார் இது மாதிரி வந்து சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தன்னை அழுத்துறாங்க கொள்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்றது நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கு பேர் வந்து ஸ்லீப் பேரலிசிஸ், தூக்க பக்கவாதம் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான டிசார்டரில் பாதிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்னென்னா, இது உலகளவில் எல்லாருக்குமே இருக்குது, இது வந்து இந்தியாவில் மட்டும் கிடையாது. இது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஸ்லீப் பேரலிசிஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்லீப் பேரலிசிஸ்ன்னு அடித்தாலே அதில் வந்து ஒரு பேய் வந்து தன்னை வந்து மேலே உட்காந்து அழுத்துற மாதிரி தான் ஒரு ஸ்டில்லே இருக்கும், சரிங்களா? ஸோ அது இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் பேரலிசிஸ் இமேஜில் போய் பார்த்தீங்கன்னா பேய் அழுத்துற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக பேய் கிடையாது இது. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் இருக்கிற டிசார்டர் இருக்கிற பர்சனுக்கு அவங்களுக்கு லைஃப் டைமில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் அப்படி இந்த மாதிரி அக்கர் ஆகலாம். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க டாக்டர்ஸ்கிட்ட அதெல்லாம் போகணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் சிலருக்கு வந்து ரெக்கரண்ட்டாக அடிக்கடிக்க ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கும் இது, இந்த மாதிரி யாரும் அழுத்துறாங்க கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு நியூரலஜிஸ்டியோ இல்லை சைக்கேட்ரிஸ்டியோ இல்லை நியூரோ சைக்கேட்ரிஸ்டியோ யாரையாவது பார்த்து அணுகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இதை சரிப்படுத்திக்கலாம். இது ஸ்லீப் பேரலிசிஸ்னால ஏற்படக்கூடிய விஷயம் தானே தவிர, இது பேயினாலேயும் பிசாசினாலேயும் கிடையாது. இதை தான் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு பேர் தான் வந்து அமுக்கோன் பேன்னு வச்சுருக்கிறோம்.

0: வெளில போயிட்டு நம்ம வந்து பப்ளிசிட்டி தேர்றதோ இல்ல அவங்கள ஆட் பண்றதோ அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதோ இது தேவையில்லாத ஒரு விஷயம், தேவையில்லாத செலவு கூட ஈஸியாக இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அடிப்படையில் உண்மை கிடையாது. இது வந்து நம்புற சில மூடநம்பிக்கைவாதிகள் இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல தான் கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேட்டால் கிடைச்சிதுன்னுவாங்க. பட் அடிப்படையில் அது பயந்தவங்களுக்கு அது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். பட் அடிப்படையில் பயப்படாதவங்களுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது.
1: இந்த மாதிரி மூடநம்பிக்கை அதிகமாக நம்புற மக்கள்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இதில் அடிப்படையில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. இது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டால் அதுவும் வந்து ஒரு விதாண்டாவாதமாக போயிட்டு தான் இருக்கும், இருக்கு இல்லைன்ட்டு. இதுவும் ஒரு வகையான பிலீஃப் சிஸ்டம் தான். கடவுள் இருக்கிறாரா இல்லையன்ற கூட ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான். பட் கடவுள் இருக்கிறான்ற ஒரு குரூப் பேசினா அதில் வந்து எதுவும் நெகட்டிவாக எதுவும் இம்பாக்ட் ஆகலை. பட் பேய் இருக்கா இல்லையான்னு பேசினாலோ, இந்த சிவனை இருக்கா இல்லையான்னு பேசினா அது நெகட்டிவாக நிறைய இம்பாக்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இதுமாரி கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நீங்கள் இருக்குது, நீங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வர போயிட்டே இருக்க வேண்டியது தான் லைஃப்பில். இதுவும் ஒரு நல்ல நம்பிக்கை தான், இதுவும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் தான் சொல்லலாம். என்ன, இந்த பேய் மேலே இருக்கிற பயத்தை போக்குறதுக்கு கடவுள் பாசிட்டிவான விஷயங்கள் மேலே நம்பிக்கையை உங்களுக்கு செலுத்திக்கிட்டு அந்த அடிப்படையில் நீங்கள் ரன் பண்ணும்பொழுது உங்கள் லைஃப்பில் எந்தவித பதற்றமும் பயமும் இருக்காமல் நீங்கள் வந்து லைஃப்பை சந்தோஷமாக வாழலாம். அதான் சொல்லலாம், பிலீஃப் சிஸ்டம் வந்து ரெண்டு வகை, ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். நம்ம நெகட்டிவாக இருக்க வேணாம்னு தான் சொல்கிறோமே தவிர, பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லைன்ற பட்சத்தில் அந்த பிலீஃப் சிஸ்டத்தினால எந்த பாதிப்பும் கிடையாது. பட் உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அது வந்து கஷ்டத்தை கொடுக்குமானால் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி மூடநம்பிக்கைகளை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியமே கிடையாது.
1: இந்த இன்டர்வியூ ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மக்களுக்கும் சார் நிறைய கருத்து சொன்னாரு. நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: ஸ்மால் பிரேக் ஆன் MOP CRS 107.8 FM வித் மீ ஆர்ஜேஷா ஆன். நம்புங்க ஆனா நம்பாதீங்க.
3: Hi dude, what's up?
4: Hi man. How are you?
3: I'm great. How are you?
4: I'm totally fine.
3: I heard you met with an accident.
4: Yeah dude, my bike got totally crushed, but I was safe. You know why? Because I wore a helmet.
5: You heard what they said, right? So wear helmet and save your life. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
6: இப்போ வரப்போற செக்மெண்ட்ல நாங்க மக்கள் கிட்ட போய் உங்களுக்கு மூட நம்பிக்கை மேல நம்பிக்கை இருக்கா அத பத்தி ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க நம்ம இப்ப கேப்போமா?
7: என் பேர் ஜெயபிரதா. நான் வந்து மூட நம்பிக்கையில வந்து அந்த காலத்துல இருந்து ராவுக்கால ஏமகண்டாலாம் சொல்லுவாங்க, அது மாத்திரம் நல்லா பாப்பேன். ஏன்னா எனக்கும் அது அனுபவத்துல தெரியும், அதனால அது நம்பலாம். அதுக்கப்புறம் இந்த பேய் பிடிக்கிறது அதெல்லாம் சொன்னால் நம்ப முடியல, பார்த்தாலும் அது எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியல நம்புற மாதிரி. குறி கேட்கறதும் அதே மாதிரி தான், நம்ப முடியல. அப்புறம் இந்த நான்வெஜ் வந்து வெளியில் ட்ராவல்ஸ்க்கு எடுத்துன்னு போகும்போது இந்த அடுப்பங்கறி வச்சு எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவாங்க, அது கரெக்டாக தான் இருக்கும் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். பாதி நம்ப முடியும், ஒரு சிலது வந்து நம்ம நேரில் பார்க்கறதெல்லாம், பாதி வந்து இதெல்லாம் நம்ப முடியல. அதுதான் என்னுடைய கருத்து.
8: என் பேர் சிவாஜி. எனக்கு மூட நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை உண்டு. அந்த காலத்தில் எங்கள் பெரியவங்கெல்லாம் வந்து அதெல்லாம் பின்பற்றதுனால எனக்கும் அதே பழக்கம் வந்துச்சு. ரெண்டாவது, நாங்கள் இந்த வெளியே போகிற ராவுகாலம் யமகண்டம் அதெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி டெத்தெல்லாம் எடுக்கும்போது குளிகை காலம் பார்ப்போம் நாங்கள். இந்த மாதிரி இந்த விடோஸ் எதிர்க்க வந்தா போக மாட்டோம். அந்த மாதிரி விறகு தலை மேல வச்சு வந்தா போக மாட்டோம். பசுமாடு வந்தா பிரயாணம் செய்வோம். அதே மாதிரி டோபிங்க வந்து அழுக்கு துணி எடுத்துன்னு வந்தா போலான்னு சொல்லுவாங்க.
9: என் பேரு ஹரிதா. நானும் எல்லா மூட நம்பிக்கையும் கண்டிப்பா பாப்பேன். ராவுக்காலம் எம்கண்டம் எல்லாம் பாப்பேன். எங்கன்னா வெளியே போமன்னா டைமு அதெல்லாம் பார்த்துட்டு தான் வெளியே கிளம்புறேன். துணி எதனால் திங்ஸு எதனால் வாங்க, நகை அந்த மாதிரி வாங்கும் போதெல்லாம் எல்லாமே கண்டிப்பாக டைமு எல்லாம் பார்த்துட்டு தான் வாங்குவேன். போன குறுக்க வந்தால் திருப்பி வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு திருப்பி அப்புறமா தான் வந்து வெளியே கிளம்புவேன். அப்புறமா எனக்கு கனவுல என்ன டெத் அந்த மாதிரி வந்து

0: சிந்திச்சேன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும்ன்னுட்டு ஒரு பிலீஃப் எனக்கு. அப்புறமா கனவுல வந்து கல்யாணம் அந்த மாதிரி கட்சி ஏதோ டெத் சேட் நியூஸ் எங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பிலீஃப் நான் கண்டிப்பா பார்ப்பேன். வெளியா கிளம்பும் போது டெத்து எதுனா எது பார்த்தாலும் எல்லாம் நான் பிலீஃப் போடவே எல்லாமே இது
1: பண்ணுவேன். It impacts me in any ways. I strongly believe in fate. Whatever is going to happen, it's that no one will be able to know unless and until it impacts you. So I give a shit on all these superstitious beliefs.
2: Hi, this is Anisha. And my thought about superstitious belief is absolutely a big no. It's because, I mean, I believe in only one superior power. And that is God or any superior power which you could teach each and everybody believes in. The rest and all, it is like, okay, many people say like, in a poona kuruka vanda, or ketta sagano appala. But I don't believe in all that. What will a five-sensed cat know about all this? So I seriously have no belief in that. And even they say like, you know, black dress is a symbol of death. So you shouldn't wear black dress on a wedding, and you should wear black dress on a funeral and all that. But if you go to the north, it is like just the reverse. They wear white dress on a death. So so it is like I have no belief in all this. Only one superior power, and that is God. That's it. Thank you.
3: என் பேரு கேயா. எனக்கு ஒரு சில விஷயத்துலதான் வந்து மூல நம்பிக்கைலாம் இருக்குது. லைக் எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது கால் தடுக்கினா அந்த செயல் வந்து நல்லா நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப நம்ம ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் தும்பினாங்கன்னா அது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இப்ப ரெண்டு தடவை தும்பினாங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த பள்ளி நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது நடந்துட்டு இருக்கும் போது அந்த பள்ளி வந்து சவுண்ட் போட்டுடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்பிக்கை இருக்கு மேம். நான் மற்றபடி லைக் ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் நான் நம்புவேன், மற்றதான் நான் நம்ப மாட்டேன்.
4: என் பேர் சந்தீப். என்னை பொறுத்திருக்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் பாத்தீங்கன்னா நான் பாதி நம்புவேன், பாதி நம்ப மாட்டேன். சிலதெல்லாம் வந்து பழைய காலத்துல இருந்து அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டில இருந்து சொல்லிட்டு வருவாங்க, அது என்ன ரீசன் கூட தெரியாது. சிலதெல்லாம் அப்படியே வரதுதான் நம்ம அப்படியே கேட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூனை குறுக்க வர்றது அபசகனம்னு சொல்லுவாங்க, அது நம்மளுக்கு சொல்ல முடியாது என்ன ரீசன்லாம் தெரியாது. ஸோ அதுமாதிரி நடுவில் நம்ம வீட்டில் வந்து அக்வாரியம் ஏதாச்சும் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வாஸ்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்து இப்போ இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அன் ரீசன் எனக்கு ரீசன் தெரியல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரூவ் ஒன்னா வந்து இப்போ உள்ளே வந்து நேச்சுரல் லிவிங் பிளான்ட் ஏதாச்சும் லைக் ஃப்ரெஷ் பிளான்ட், இட்ஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் லைக் நேச்சுரல் பிளான்ட் ஏதாச்சும் நமக்கு உள்ள ஏதாச்சும் வாட்டர் பிளான் வச்சிங்கன்னா தட் கிவ்ஸ் அஸ் என் ஆஃப் ஆக்சிஜன் டு அஸ். ஸோ அந்த மாதிரி டு ப்ரீத் அந்த மாதிரி அதெல்லாம் சிலதெல்லாம் வந்து ப்ரூவன், சயின்டிஃபிக் ப்ரூவன். இப்போ எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வந்து இட் வில் அப்சர்வ் நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இப்போ அதனால்தான் இப்போ நம்ம சுற்றி போடுறது அந்த திருஷ்டிலாம் வந்து சிலதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃபோட்டோகிராஃப் வந்து சின்ன குழந்தைய வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கக்கூடாதுன்னுவாங்க, அது அவங்களோட லைஃபோட லைஃப் ஸ்பான் வந்து இதாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அது மாதிரி இருந்திருக்கேன். பட் இப்போலாம் அதெல்லாம் எதுவுமே அருமை சிலர்லாம் கண்டுக்கிறது இல்லை, அப்படியே போகிறாங்க. அப்புறம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளில போகும்போது வெளிலேருந்து உள்ளே வரும்போது எதிர்க்க கிளாஸ் இருக்கும், ஆக்சுவலாக திருஷ்டியெல்லாம் அதுவும் வந்தாலும் அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வேற என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் அவ்வளோதான். ஆனால் இதில் எனக்கு ஒன் மோர், நான் வந்து இன் பர்சன் நான் ஒன்று பார்த்தது என்னென்னா, என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்டோட ஒரு ஆண்டி அவங்க வந்து ஆக்சுவலாக இறந்து போனவங்க ஒரு குச்சி வச்சுட்டு ஆக்சுவலாக ஒரு குச்சால சாக்பி சம்திங் இல்லை ஒன் ருபி காயின் வச்சு அவங்க ஆக்சுவலாக அவங்க அந்த ஆவியை வந்து அவங்களோட உடம்புல அவங்க வச்சு ஆக்சுவலாக பேச மாட்டாங்க. ஸோ தே வில் பாயிண்ட் இட் வாட் தே நீடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஜஸ்ட் வரைவாங்க, கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு நம்ம பேசுவோம், அவங்க வந்து என்ன வேணுன்றதை சொல்லுவாங்க. ஸோ தே வில் டிமாண்ட் வாட் தே வாண்ட். ஸோ நம்ம அவங்க கேட்குறத கொடுக்கணும், கொடுக்கலாம் கொஞ்சம் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி போவோம். நான் இன் பர்சனாக நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பேரனார்மல் ஆக்டிவிட்டீஸ் பேரனார்மல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்ராட்லலாம் வந்து தெர் ஆர், பட் இங்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் இட்ஸ் இட்ஸ் ப்ரூவ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில நம்பிக்கை நம்ப நம்பி தான் ஆகணும். நம்ம இல்லைன்னாலும் நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சில விஷயங்கள் அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ.
5: எல்லாம் பயம். இப்ப இருக்கிற காலத்துல கூட எல்லாரும் மூட நம்பிக்கை நம்புறாங்க. பள்ளி விழுந்தா கெட்டது, உனக்கு ஒரு காலை போச்சுன்னா கெட்டது, வீட்டுல இருந்து கிளம்பும்போது தும்பினா கெட்டது, வீட்டுல இருந்து போகும்போது இடிச்சுனா கெட்டது, இது கெட்டது அது கெட்டது. அப்பப்பப்பா இது ஏங்க? வீட்டுல சாயங்கால நேரத்தை கூட தலை வாரிக்க கூடாது, வெள்ளிக்கிழமைக்கு முடி கட் பண்ண கூடாது, இது அதுன்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க. இத பத்தி பேசுறதுக்காக நம்மளோட ஒரு காலர் இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட கேக்கலாம். நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து பேசுறோம். நீங்க மூட நம்பிக்கை பத்தி என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்து என்ன?
6: மூட நம்பிக்கை பத்தி நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோங்க. ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா நீங்க போக கூடாது.
5: அது ஏன் அப்படின்னு?
6: அது வந்து பூனை குறுக்க வந்தா அது வந்து நீங்க வந்து ஏதோ காரியம், உங்களோட காரியம் கெட்டு போகும்னு ஒரு மூட நம்பிக்கை.
5: அதான் ஏன் நம்புறீங்க பாட்டி?
6: அது நம்பிதாமா ஆகணும், அது மாதிரி நடக்காது, அதனால நம்பிதாமா ஆகணும்.
5: சரி, வேற ஏதாவது இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்குங்களா?
6: ஆ, மூட நம்பிக்கை வேற இருக்கு. யாராவது இந்த மாதிரி அழுதுண்டு தலை விரிச்சு போட்டு வந்தான்னா அவளுக்கு நேரம் போகக்கூடாது. அழுகுறலோட தலை விரிச்சு போட்டு வந்தா அவளோட போகக்கூடாது, அதுக்கு நேரம் போகக்கூடாது.
5: இது மூட நம்பிக்கைலாம் உங்களுக்கு யாரு சொன்னாங்க?
6: என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அதை நாங்கள் பின்பற்றுறோம்.
5: இதை நீங்கள் உங்கள் பேரம் பேத்தி கூட சொல்லுவீங்களா?
6: தாராளமாக சொல்லுவோம், இப்படி செய்யாத அப்படி செய்யாத அப்படின்னு.
5: இந்த காலத்தில் அவங்க நம்புறாங்களா இல்லையா?
6: நம்புறாங்க, எங்கள் பையன் நம்புறாரு.
5: இல்லை, அவங்களோட பொண்ணு பசங்க உங்கள் பேரம் பேத்திங்களா நம்புறாங்களா இல்லையா?
6: என் பேரங்கிட்ட சொன்னால் கூட அவனும் நம்புறான். மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை தான் தலை தேய்த்து குளிக்கணும், மிக்க நாளில் தலை தேய்ச்சி குளிக்கக்கூடாது, பொம்மை நாட்டி வெள்ளி செவ்வாய் குளிக்கணும், புதன்கிழமை தான் ஆம்பளை பையன் சனிக்கிழமை குளிக்கணும், அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்கு.
5: பாருங்கள், இப்போ இருக்குல்ல நீங்கள் சொன்னீங்களே பூனை

0: போகணும், அதை கேட்க மாட்டேங்கிறா. சரிக்கு விழுந்தா செஞ்சானா தண்ணி குடிச்சிட்டு போகணும், உள்ள வந்து இதை பார்த்துட்டு போகணும், துளசிய பார்த்துட்டு போகணும்.
1: உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது இன்சிடென்ட் நடந்திருக்கா?
0: ஆயிருக்கு, போகாதேன்னு சொல்லும் போது கீழே விழுந்து காலில் அடிபட்டுருக்கு.
1: இது கொஞ்சம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லுமா? உங்களுக்கு நீங்களே ஏதாவது கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயில, உங்க பேரம் பேத்தி யாரான்னு கேட்காம இருந்து இந்த மாதிரி ஆயிருக்கா?
0: ஆ, எங்க பையனுக்கு நான் சொன்னேன், இப்போதைக்கு கீழே இறங்கி போகாத, சட்டையெல்லாம் போட்டுருக்கேன், கீழே விழுந்துடுவேன்னு. கேட்கல, கேட்காத போனான், காலில் அடிபட்டு ரத்த காயம் பட்டு வந்தான்.
1: நீங்க எப்படி இது சொல்லலாம் இதனால்தான் வந்திருக்கு அப்படின்னு? இது வேற எதனா கூட
0: எனக்கு மனசுல தோன்றது சொல்றேன், அவ்வளவுதான்.
1: அதுக்கும் மூட நம்பிக்கைக்கும் என்ன சம்பந்தம்?
0: சம்பந்தம் இருக்கு, அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான். வெளியில போகும்போது சில பேரோட கண்ணுகள் நல்ல கண்ணா இருக்காது, திருஷ்டி போடும், அதெல்லாம் இருக்கிறது.
1: இப்போ இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அது இது வரைக்கும் நம்பலாமா இல்ல அது சும்மாவா?
0: திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிறது வந்து ஏதோ ஒரு இதனாலதான் செய்யறோம், ஆனா அது மூட நம்பிக்கை கிடையாது. அது கடவுளுடைய இதுங்கிறதுனால நம்ம உப்பு மிளகெல்லாம் சுத்தி போட்டா, மிளகா உப்பு இத கடுகு இதெல்லாம் போட்டு மண் எடுத்து சுத்தி போட்டா அவளுக்கு உள்ள திருஷ்டி களைஞ்சி போடுது. அந்த திருஷ்டி வந்து நம்மளை இது பண்ணும், பெரிவாளா இருக்கிறதுனால சுத்தி போடணும்.
1: உங்க வயசு என்ன பாட்டி?
0: 68.
1: அப்போல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா அது நீங்க எங்க நேயர்கள் கிட்ட சொல்ல முடியுமா?
0: சொல்ல முடியுமே. நான் வெடிகாலம்பரா ஒரு நாள் பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
1: ஆ, சொல்லுங்க.
0: ஒரு நாள் நான் வெடிகாலம்பரை பால் வாங்க போயிட்டு இருந்தேன்.
1: சரி.
0: அப்ப எனக்கு நேரா ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்து தலைய விரிச்சு போட்டிருந்து என் கையில என்னமோ குடுக்கறதுக்கு வந்தா.
1: சரி.
0: நான் வாங்காத அவளை தட்டி விட்டுட்டு போயிட்டேன்.
1: சரி.
0: ஆனா அது உடனே அதனுடைய எஃபெக்ட் வந்து நெத்தியில வீவுதி இருந்ததுனால அவளால ஒன்னும் பண்ண முடியல.
1: சரி.
0: அதனால இருந்தாலும் கொஞ்சம் எஃபெக்ட் எனக்கு ஆச்சு.
1: ஓகே.
0: அன்னைக்கு யார பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு தோணிச்சு.
1: ஐயோ,
0: அவ்வளவு பெரிய பயங்கரம் ஆச்சு.
1: உங்களுக்கு 68 வயசு ஆயிடுச்சு பாட்டி.
0: ஆமா.
1: இந்த மூட நம்பிக்கைய பத்தி நீங்க எங்களோட நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா?
0: நேயருக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது வந்து மூட நம்பிக்கை கூடாதுதான், இருந்தாலும் நீங்க வந்து அதை அனுசரிச்சு போனெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறி நல்லா இருக்கலாம். தெரிவா பேச கேட்டு நல்லா இருக்கு.
1: ரொம்ப நன்றி பாட்டி, உங்களோட பேசி உங்ககிட்ட இருந்து கருத்துலாம் தெரிஞ்சினது. நன்றி பாட்டி.
0: ஓகே, தேங்க் யூ பா.
1: தேங்க் யூ.
0: ஆல் தி பெஸ்ட்.
1: தேங்க் யூ. இப்போ நம்ம கூட செகண்ட் காலர் இருக்காங்க.
2: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு சார்?
3: என் பேரு வந்து சீனிவாச பெருமாள். கடவுள் கடவுள் நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆனால் அதையே மூலத்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. இவ்வளவோ பழமைகள் இருக்கின்றன தமிழில், அடி உதவினாலும் அண்ணந்தன் உதவ மாட்டார்கள் என்று சொல்வார்கள் அக்காலத்தில். அதே இன்றைய காலத்தில் அதை அடித்தால், குச்சியை வைத்து அடித்தால்தான் அண்ணந்தம்பியை மதிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லை, அடி என்பது திருவடி. திருவடியை நம்பினால் அண்ணந்தம்பியும் மதிக்க மாட்டார்கள் என்று அர்த்தம். அந்த பழமொழியை மாற்றி இவனுக்கு இந்த காலத்து மக்களுக்கு தகுந்தார் போல் மாற்றிக் கொண்டார்கள். இந்த மூட பழக்கம் இது இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல பழமொழியை அர்த்தமற்றதாக ஆக்கி வருகிறார்கள். பழைய புலி அப்படின்பாங்க, பழம்புலியை பழைய புலி என்று மாற்றிவிட்டார்கள். பழம்புலி அதில் உள்ள சக்திகள் அவ்வளவு ரொம்ப அதிகமான சக்திகள் உடையது, அதை பழைய புலி என்று மாற்றிவிட்டார்கள். திருமண சடங்குகளை எடுத்தால் ஒரு ஒரு அர்த்தத்துடன் செய்யப்பட வேண்டிய காரியங்களை நாம் அர்த்தமற்றதாக அறிந்து கொள்ளாமல் கல்யாண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதால் ஒவ்வொன்றையும் நாம் மூலத்திறம் என்கிறோம். ஒரு ஒரு மந்திரமும் சாணி கட்டும் போது கொடுக்கக்கூடிய மந்திரமும் அவ்வளவு அபிரதமாக அருந்ததியை பார்த்து கால் மெட்டி போடுவார்கள். அருந்ததி அவ்வளவு பவித்திரமான ஒரு பெண் அந்த காலத்தில். கற்பு கல்வி என்றே சொல்லலாம், யாருக்கும் தெரியாது. அது ஏன் காமிக்கிறார்கள், அது ஏன் மெட்டி போட வேண்டும், அதை காரணத்து ஏன் மெட்டி போட வேண்டும்
2: என்றிருக்கிறார்கள்.
3: தெரிந்து கொள்ளாமல் இது மூட பழக்க வழக்கம் சொல்றார்கள். அது நல்ல பழக்க வழக்கமே. மூட பழக்க

0: இருக்கும் என்பது கீழ குலத்தோர்கள் அந்த காலத்தில் பெரியோர்கள் திருவடியை ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு போக வேண்டும் என்றார்கள். யாருக்குமே தெரியாது ஏன் இக்காலத்து குழந்தைகள் பெரியோருக்கு மதிப்பே தருவதில்லை. இது ஒரு மூலப்பழக்கம். ஏன் நான் காலில் விழ வேண்டும், ஏன் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்கிறார்கள். ஆசீர்வாதம் என்பது நாம் தொடும் போது, பெரியவர்கள் திருவடி தொடும் போது அவர்கள் மனதில் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களே உதிக்கும். ஆசீர்வதிக்கும் போது நல்ல எண்ணங்களால் ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தைகள் எதிரொலிகள் எதிர்மறை அர்த்தத்தை கொடுக்காது. அது யார் யார் வணங்குகிறார்களோ அவருக்கு நல்லவையே செய்யும். இது ஒரு நல்ல பழக்கம். ஆனால் இதை மூடப்பழக்கம் என்கிறார்கள். மூடப்பழக்கம் என்பது நம்பிக்கை வைத்து மற்றவர் ஏமாற்றும் போது அது மூட பழக்கம் ஆகிறது. அதை அது மேல் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒவ்வொரு பழக்கமும் அறிந்து அறிவியல் நோக்கத்தோடு செய்யப்பட்டவை, பெரியவர்களால் வேதத்திலும் புராணங்களிலும் சொல்லப்பட்டவை. இதே அர்த்தமுடையதா? ஆண்டு தெய்வத்தின் பெயரை கொண்டு தெய்வத்தின் பெயரை கொண்டு குலத்தை பிரித்து அதில் குளிர்காயும் மக்களுக்கு மூட பழக்கங்களை கற்றுக் கொடுத்து அவர் அடிமையாக ஆட்சி செய்தவர்கள் பலர். அந்த மூட பழக்க வழக்கங்கள் பிராமின்ஸ், சூத்ரன், வைசியா, சத்திரியன் என்று பிரித்தார்கள். சில கோப்பு என்ன பண்ணுவார்கள், கடவுளின் பெயரால் உயர் ஜாதி கீழ் ஜாதி என்று பிரித்து மூட பழக்க வழக்கத்தை உண்டாக்கி சாஸ்திரம் என்ற சொல்லினால் அடிமைப்படுத்தி விட்டார்கள். அதனால் வரக்கூடியது மூடப்பழக்கம். மூடப்பழக்கத்தால் வருவது சினம். பாதிக்கப்பட்டோர் மூடப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டோர் சினம் அடைவது இயற்கையே. எனக்கு மூட நம்பிக்கையில் ஒருபொழுதும் அச்சத்தின் கிடையாது. நல்ல பழக்கங்களை நம்மளுடைய சௌகரியத்துக்காக மாற்றியதால் அது மூடப்பழக்கம் ஆகியது. நல்ல பழக்கங்களையே நம் முன்னோர்கள் கற்றுத்தந்தார்கள். ஆக அந்த காலத்தில் கடவுள் என்பதை ஒரு அதை அதை அதை அதை வந்து நல்ல பழக்கமாக மாற்றிக்கொண்டால் அது நல்லது பயக்கும். அதையே கடவுள் பெயரால் சொல்லி சம்பாதிப்பது மூடப்பழக்கத்தால் வருவது. அதனால் எதிர்மறை விளைவுகள் அதிகமாகும்.
1: ஓகே சார், கண்டிப்பா ரொம்ப நல்லா பேசினதுக்கு நன்றி. இப்போ நம்ம கூட மூணாவது காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன மேம்?
2: எங்க பேரு ஜீவரத்னம்மா.
1: மேம், நீங்க மூட நம்பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா?
2: ஆமாமா, நாங்க மூட நம்பிக்கை என்னக்க பாருமா, இப்ப நாங்க ராவுக்காலும் யமகண்டம் இதெல்லாம் நாங்க பாக்குறோம்மா. எங்க வீட்லயேமா எங்க மாப்பிள்ள வந்துமா மருமக புள்ள நல்ல இதுமா இது இபில இருந்தாருமா. அவரு வந்துமா காலையில ஆபீஸ்க்கு போறது போயிட்டாருமா. மாமூலா டெய்லி போற மாதிரி போனாருமா. ராவுக்காலும் அதுல போய் திருப்பிமா ஆக்சிடென்ட் ஆயி போச்சுமா. அப்போலதான் இருந்துட்டு அப்புறம் பாவம் கொஞ்சம் நம்ம இருந்துட்டு அவரு நம்ம காப்பாற்ற முடியலம்மா. அது எங்களுக்கு அப்போத்துல இருந்துமா ரொம்ப இதுமா. ராவுக்காலம் எமகண்ட போனாக்க நாங்க வெளியவே போக மாட்டோம்மா. அந்த மாதிரி எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. ரெண்டாவதுமா நாங்க காலையிலேமா 3 மணிக்கு சாமி போய் இது பண்றோமா, ஜபம் பண்றதோ தியானம் பண்றதோ அதனாலமா எங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்குதுமா. இதுவும் நாங்கெல்லாம் காலையில 3 மணிக்கு எழுந்து சாமிக்கு எல்லாம் நைவேத்தியம் வச்சு எல்லாம் பண்ணிட்டுமா எங்களுக்கு நல்லதுதான் நடக்குதுமா. எங்க பேர பையனுக்கும் வெங்கடேஸ்வரால சீட்டு கட்சிதோ எங்க பேத்திக்குமா எங்க பெரிய பேத்திக்கு நல்ல மாப்பிள்ள கல்யாணம் பண்ணோம். எங்களுக்கு அதனால நல்ல நம்பிக்கைமா சாமி இருக்கிறாரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் அது பத்தி நல்லா சொல்ல சொன்னாக்க நல்லா.
1: உங்களுக்கே அந்த மாதிரிதான் நடந்திருக்கா மூட நம்பிக்கை நம்பாம?
2: அதம்மா எங்க போனாக்கும் நல்லபடியாவே நாங்க நினைக்காத மாதிரி அன்னைக்கு நல்லாவே நடக்கும். அதனால காலையில நாங்க கும்பிட்ற பிரம்மோற்ச காலம்னு சொல்லுவாங்க அந்த இதுல சாமி கும்பிட்றதுனால அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரையுமா என்ன ஏது வந்தா கூடமா ரொம்பன்றதும் கம்மியா போயிடும். எந்த எந்த இதுவும் இருக்காது. நல்லா நல்லாவே இருக்கும். நல்லா இருக்குது. நாங்க ஃபேமிலி பசங்களோ பேட்டிங்கோ பேரமாருங்க எல்லாம் நல்லபடியா இருக்கிறோம். அதனால கடவுள் இருக்கிறாரு.
1: பேய் பத்தி எல்லாம் நம்புவீங்க? பேய் இருக்கா இல்லையா?
2: பேய் பத்தி எல்லாம் நாங்க நம்ப இல்லம்மா. பேய் அது சாமி கும்பிடுறதுனாலுமா அது எங்க கிட்ட எதுவுமே இருக்காது. நாங்க அதை பத்தி கூட நாங்க நினைக்கிறது இல்ல. எங்களுக்கு அந்த மாதிரி பேய் இருக்குதுன்னு கூட தெரியாதுமா. கடவுளை பத்தி கேக்குறீங்கன்னாக்க நல்லா தெரியும்.
1: பூனை குறுக்கால போகிறது இல்ல பள்ளி மேல விழுது அத பத்தி எல்லாம்
2: பள்ளி பள்ளி மேல விழுந்தாக்க நிஜமாவேமா அது அது எங்க நடக்குதோ அது அந்த அந்த மாதிரி நடக்குது. எனக்கே நடந்துச்சுமா. எனக்கு ஒரு வாட்டி தலையில உண்டுச்சுமா அன்னைக்கு பாருமா. எனக்கு ஒரு கண்டமே அதே நான் காலையில சாமி கும்பிடுறதுனால அது தவிரிச்சு புடவு மட்டுக்கும் பத்திக்குச்சு. அடுப்புல புடவை மட்டுக்கும் பத்திச்சு. அதனால ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி இருக்குதுமா நடக்குதுமா. வள்ளி சாஸ்திரம் இது நடக்குது. இயற்கையே நடந்துச்சு அந்த மாதிரி.
1: ரொம்ப நன்றிமா.
2: ஏ சரிமா. தேங்க்ஸ்மா.
1: தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நம்ம கூட ஃபோர்த் காலர் இருக்காங்க.
3: ஹலோ சார்.
4: சொல்லுங்கம்மா.
3: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலியில இருந்து பேசுறோம். உங்க பேரு?
4: சிவாஜி ரெட்டி.
3: ஓகே சார். நீங்க மூட நம்பிக்கைனா என்ன நினைக்கிறீங்க?
4: மூட நம்பிக்கைன்றது நமக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நம்ம மூதோதையர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கறதா. நம்ம சரௌண்டிங்ஸ்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ் வச்சுதான் நம்ம மூட நம்பிக்கையை பத்தி நம்ம இது பண்ணிக்கிறோம்.
3: சரி.
4: ரெண்டாவது நம்ம பெரியவங்க நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம வெளியே போகும்போது ராகு காலத்துல போவேணா இந்த வேலை ஆகாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதை அதை அப்படி அதை பின்பற்றோம்.
3: அப்போ உங்க குழந்தைங்களுக்கும் அதை நீங்க சொல்லி தருவீங்க?
4: ஒரு சிலது மட்டும் சொல்லி கொடுக்கோமா. எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க. அந்த அவ்வளவு பிலீஃப் இப்ப எங்க இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பசங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு சிலது மட்டும் சொல்றோம். இப்ப கார்ல போகும்போது அந்த டைம்ல வேணாம். ஏன்னா ஏதாவது ஒரு இன்சிடண்ட் அந்த மாதிரி நடந்திருக்கிறது தான் பெரியவங்க நமக்கு சொல்றாங்க.
3: இப்போ நீங்க இப்ப கூட வெளியில எங்கயாவது கிளம்புறப்போ தடுக்கி விழுந்துட்டா வீட்டுக்குள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்புவீங்களா?
4: தண்ணி வக்காது தண்ணி குடிச்சிட்டு தான் போனோம் அப்படின்றத ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க.
3: அது நீங்க ஃபாலோ பண்றீங்களா?
4: கண்டிப்பா கண்டிப்பா ஃபாலோ பண்றோம்மா. வெளியே போகும்போது அதை தடுக்க கூடாது. கார் கார் கீழே விழுந்தாலும் அவன் ஒரு நிமிஷம் உக்காந்துட்டு தான் போக சொல்லுவாங்க. நாங்க அது கண்டிப்பா அதை நாங்க ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி நிறைய இந்த வெளியே நம்ம வெளியே போகும்போது ஒரு சிலர் வந்தா வேணாம் போக வேணாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்தாங்க. இப்ப அதெல்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல. நம்ம ஜெனரேஷன்ல அந்த காலத்துல நம்ம சொல்லி கொடுத்தாங்க.
3: ஓகே சார்.
4: இப்ப இந்த நேரத்துல வந்து நாங்க அதெல்லாம் இது பற்றி இல்ல. முக்கியமானது மட்டும் இந்த ராகு காலம் எம்எங்க இடத்துல போறது அதெல்லாம் வந்து இந்த பூனை குறுக்க போனா வேணாம்னு சொல்லுவாங்க.
3: ஓகே.
4: நான் போகும்போது கால் தடுக்கணும்ன்றது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் நடந்திருக்கிறது தொட்டு தான் அவங்களே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதையும் மீறி நம்ம போனாலும் ஏதோ அந்த போற வேலை ஆகிறது இல்லம்மா. எங்க எங்க எங்களை பொறுத்த வரைக்கும்.
3: அப்போ உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் மூட நம்பிக்கைகளை நீங்க நம்புறீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா?
4: 60% to 70% நான் கண்டிப்பா நம்புறேன்.
3: உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி?
4: எங்க லைஃப்ல சொல்றீங்களா? நிறைய இன்சிடென்ட் சொல்லலாமா. நிறைய நடந்திருக்குமா. நிறைய இடத்துல நாங்க எங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஒரு வியாபார விஷயமா வெளியே வேலை தேங்காய் தோப்பு தேங்காய் வியாபாரம் போறது போனோம்னா வேலை ஆகாது. அது பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப வேணா என்ன பயனாரம் போடுறதுக்கு அந்த வேலை ஆகும். ஒரு தேங்காய் தோப்பு பிடிக்கலாம் ஒரு தேங்காய் வியாபாரத்துக்கு போனா அந்த வேலை ஃபெயிலர் ஆயிடும். அப்படியே சொல்லுவாங்க. நான் சொன்னேன் அந்த டைம்ல போவேணா அந்த மாதிரி அந்த மாதிரி. அதே மாதிரி வெளியே போகும்போது கூட சரி அவங்க சொல்றாங்க நமக்கு என்னக்குது நம்ம போலாமே சொன்னோம்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும் கண்டிப்பா
3: அன்னைக்கு.
4: அதே மாதிரி இந்த சண்டேல வந்து வெளியே வேணா மோஸ்ட் சண்டேல அலைச்சலா இருக்கும். எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க நாங்களாம்.
3: ஓகே சார்.
4: சண்டேல வந்து ஸ்டார்ட் பண்ணா அந்த ஒர்க் வந்து அவ்வளவு இன்கம்ப்ளீட் ஆகுது ரொம்ப அலைச்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த சண்டேல மோஸ்ட் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிடுவோம். எங்களுக்கு வந்து டியூஸ்டேல எல்லாமே நல்லா நடக்கும்.
3: நிறைய பேர்
4: டியூஸ்டேல எதுவும் செய்ய மாட்டாங்க. எங்க ஃபேமிலியை பொறுத்த டியூஸ்டேல எல்லாமே நல்லா நடக்கும்.
3: ஓகே ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார்.
1: இப்போ நம்ம கூட 5th காலர் இருக்காங்க.
5: நாங்க எம்ஓபி சமுதாய வானொலி இருந்து பேசுறோம். உங்க பேர் என்ன?
6: என் பேர் ரேணுகா.
5: உங்களுக்கு மூட நம்பிக்கையில நம்பிக்கை இருக்கா?
6: நம்பிக்கை மூட நம்பிக்கையில நம்பிக்கை தாங்க. சில நம்பிக்கை இருக்கு. மூட நம்பிக்கை நம்ம இது பண்ண முடியாது. நம்மளோட மனசுக்கு எடுத்தோடதோ அந்த இதை வந்து நம்பிக்கை இது பண்ணிக்கணும்.
5: ஓகே. இப்போ நீங்க வீட்டுக்கு வெளியில போகும்போது பூனை கிராஸ் பண்ணி போறது இல்லனா வந்துட்டு வெளில போகும்போது தும்மிட்டா அத நீங்க என்ன எடுத்துப்பீங்க?
6: அத ஒரு நாங்க ஒரு கெட்ட சவனமா எடுத்துக்குவோம். நாங்க ஓ இது நம்ம போற கால சக்சஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நம்ம திரும்ப வந்து உட்கார்ந்து இது பண்ணுவோம்.
5: அது
6: போற வழியில ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாக்க அதை நினைச்சிட்டு போவோம்.
5: சில பேர் கருப்பு கலர் டிரெஸ் வந்துட்டு பர்த்டேக்கு எடுத்து கொடுக்க கூடாது இல்லனா ஒரு நல்ல காரியத்துக்கு போட்டுட்டு போக கூடாதுன்றாங்க, அது ஏன் கொஞ்சம் சொல்ல முடியுமா?
6: ஆமா, ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னா மங்களகரமா இருக்கணும்னு நம்ம வந்து இது பண்ற கருப்பு அப்படின்றது வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு கெட்டதுக்காக வேண்டி இது ஒண்ணு வேண்டாம். நம்ம அதாவது கடைசியான ஒரு பொருளை நம்ம கடைசி இதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னாக்கா அந்த கருப்பை நம்ம கொடுக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு பர்த்டேக்கு கருப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதோட கடைசி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு தப்பான எண்ணங்களை வந்து அவங்க மனசுல தோணும், என்ன இப்படி நம்ம கருப்பு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு. அதனால கருப்பு ஒரு நல்ல விசேஷத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு பர்த்டேக்கோ போடுறது ஒரு சவனம் கெட்ட சவனமா இல்ல அவங்க மனசுல கூட அது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கலாம்.
5: இந்த சாமியார் கிட்ட போயிட்டு குறி சொல்றது ஐ மீன் கேக்குறது அதெல்லாம் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்றதுனால நல்லது நடக்குதா?
6: அவங்க வந்து நம்ம கடவுள் கிட்ட போய் சாமி நம்ம சாமிய வந்துட்டு கும்பிடும் போது ஒருத்தர் நம்ம முன்னாடி இருக்கிறவங்களை வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னா அது கடவுளோட வார்த்தையை நம்ம அது எடுத்துக்கலாம். அது அவங்க மனசுக்கு பொறுத்துதான். அது நல்லது சொன்னா பரவாயில்ல, கெட்டது சொல்லும் போது நம்ம மனசு கஷ்டமாக அது கடவுளா சொன்ன மாதிரி ஒரு கோவில்ல போய் நம்ம கேட்கும் போது கடவுள்கிட்ட கும்பிட்டு இருக்கும் போது பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் ஒருத்தர் சொல்லும் போது அது கடவுள் அந்த தெய்வமே நம்ம கிட்ட சொல்ற மாதிரி நம்ம மனசுல அது தோணும். அது
5: சரி, உங்களுக்கு ஏதாவது சொந்தமா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா?
6: எங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் நான் போய் எதுவும் இது பண்ணது இல்லை. ஆனா கோவில்ல கேட்பேன் நானு, தெய்வத்திட்ட கேட்டுதான் எந்த ஒரு இதுவும் கோயில போய் எந்த ஒரு ஒரு விஷயம் செய்யும் போது முதல்ல போய் தெய்வத்திட்ட கேட்டுட்டு சாமிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதுவும் செய்வேன். செய்யறது எல்லாமே நல்லபடியா நடக்கும், எனக்கு அதுல ஒரு நம்பிக்கை.
5: உங்க அம்மாவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
6: எங்க அம்மா வேட்டி கோயில்ல போகும்போது யாரோ ஒரு அம்மா வந்து ஒரு வயதானவங்க ஒரு வார்த்தை ஒரு கெட்ட ஒரு வார்த்தையா உன்னோட ஆயுள் இவ்வளவு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க மனசுல அதையே நினைச்சு நினைச்சு நினைச்சு அவங்க ஒரு பயத்திலேயே கரெக்டா. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு இதாக அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சுதான் அவங்க இறந்தது. ஆனா அதே மனசுலயே அவங்களுக்கு ஒரு பயமே வந்துச்சு, நம்ம கோயில் போன இடத்துல அந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
5: சரி, இது வரைக்கும் பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
7: Small break on MOP CRS 107.8 FM with me, Archesha, on Nambunga Na Nambadinga.
8: I wish I had a better computer. I wish I had a new cell phone.
9: I wish I could go to school. I wish I didn't have to. I wish I had a home.
10: 26,000 to 30,000 children die each day due to poverty. Make a wish that really counts. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
11: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது உங்க ஃபேவரட் ஷோ நம்புங்க ஆனா நம்பாதீங்க, வித் மீ உங்க ஆர்ஜே ஹர்ஷிதா. இப்ப நான் உங்ககிட்ட மூட நம்பிக்கைகளை பத்தி சில ஃபேக்ட்ஸ் பகிர்ந்துக்க போறேன். மக்கள் வந்து விலங்குகளை வச்சு நிறைய மூட நம்பிக்கைகள் அவங்கள உருவாக்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் இப்ப என்னன்னு நம்ம பாக்கலாம். இப்போ வீட்டுல எறும்புகள் அங்க எங்க ஓடிட்டே இருந்துச்சுன்னா அன்னைக்கு நாள் ஃபுல்லா கெட்ட வானிலை அப்படின்னு நம்புறாங்க மக்கள். அதே மாதிரி எறும்பு வந்து நம்ம வீட்டுல கூடு கட்டினா வரப்போற நாட்கள்ல நிறைய பணம் வரும் அப்படின்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம வெட்டுக்கிளி நம்ம வீட்டுக்குள்ள வந்தா பணம் வரும்னு சொல்லுவாங்க. வருஷத்துல பாக்குற முதல் பட்டாம்பூச்சி வெள்ளையா இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஒரு கருப்பு பூனை நீங்க வெளியில போகும்போது குறுக்க போயிடுச்சுன்னா அது வந்து கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
3: நம்ம வெளியில போகும்போது ஒரு அண்டங்காக்காவை பார்த்தா அது கெட்டதுன்னு சொல்றாங்க, ரெண்டு அண்டங்காக்காவை

0: चल बेटा सेल्फी ले ले।
1: नंबर 5 पे है अफगान जलेबी फैंटम फिल्म से।

0: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம், நான் மாதுரி, முதலாம் ஆண்டு சமூகவியல் பயிலும் மாணவி. தமிழ்துறை சார்பா பேச வந்திருக்கேன். இன்னைக்கு நான் மகரிஷி வியாசர் அருளிய மகாபாரதத்துல இருந்து ஒரு கதை சொல்ல போறேன். மகாபாரத நூல் முழுமையாவே ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிற கோட்பாடாதான் இருக்கும். இன்னைக்கு நான் வினைக்கேற்ற வினை பயன் பத்தி சொல்ல போறேன். வினைக்கேற்ற வியன் பயன் ஒருவர்த்தனுக்கும் வந்து வாய்க்குது. வினை பயன் அப்படிங்கிறது ஒரு தனி மனிதனுக்கும் உண்டு, ஒரு கூட்டத்துக்கும் உண்டு, ஒரு நாட்டுக்கும் உண்டு. கர்ம வினை பயனுக்கு சாபம் விதிப்பதற்கும் ஒரு விதத்துல தொடர்பு இருக்கு. சாபம் போடுறது பெரிதும் அதை ஏற்பவனின் வினைப்பயனை ஒட்டியே இருக்கும். வினைப்பயனுக்கு அத்தாட்சியா சாபம் வந்து அமையுது. தன் வினை தன்னையே வந்து சாரும் அப்படிங்கறத சாபம் சுட்டி காட்டுது. சாபத்தை பொதுவா எல்லாராலையும் கொடுத்துட முடியாது. அதை விளைவிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கணும், பண்பில சிறந்தவங்களாகவும் சத்தியத்தில இருந்து விலகாதவங்களாகவும் இருக்கணும். எந்த காரணமும் இல்லாம திடீர்னு அங்க உள்ளத்துல உதிக்கிற எண்ணம் தான் சொல்லா வடிவெடுத்து சாபமா வந்து நம்ம மேல விழும். இது வாழ்க்கையை பத்தின ஒரு கோட்பாடு. மகாபாரத போர் முடிஞ்ச அப்புறம் காந்தாரி குருஷேத்திர போர்க்களத்தை சுத்தி வந்தாங்க. அவங்களோட கண்ணு வஸ்திரத்தால கட்டப்பட்டிருந்தாலும் மகான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவங்களோட அருளால மடிந்து போனவங்களோட காட்சி அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவும் அவங்களோட அங்க வலம் வந்துட்டு இருந்தாங்க. குரு வம்சம் அடியோடு அழிஞ்சதையும் அதை தடுக்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா எந்த முயற்சியுமே எடுக்கலன்னோடனே காந்தாரிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. சகிச்சுக்க முடியாத மனவேதனையோட அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா? கிருஷ்ணா, உன்னுடைய விருஷ்ணி வம்சமும் இதே விதத்தில் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க கொடுத்த சாபத்தை கிருஷ்ண பரமாத்மா புன்னக புத்தவனாக அதை ஏற்றுக்கிட்டாங்க. மேலோனா வாழ்றது அப்படிங்கிறது மனுஷனுக்கு சாத்தியம். அப்படி மேலோனா வாழ்றதும் முறைதான். ஆனா நம்ம மேலானா இருக்கோம் அப்படிங்கறத எப்பவுமே நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. நம்ம தற்பெருமை பாடணும்னாலே நம்மளோட மேன்மையை இழந்துருவோம். அதே மாதிரி கிருஷ்ணனோட குலத்தை சேர்ந்த விருஷ்ணிகளும் தங்களை மற்றவங்களோட ரொம்ப மேலோன் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிட்டாங்க. வீண் கர்வமும் செருக்கும் அவங்க கிட்ட வரம்பு கடந்து வடிவெடுத்துச்சு. துவாரகைக்கு அந்த சமயத்துல 3 ரிஷிகள் வந்தாங்க. அப்படி வந்தவங்களை முறைப்படி வரவேற்கிறது தானே அந்த ஊர்க்காரங்க கடமைப்பட்டிருப்பாங்க. வினயபூர்வமா அவங்கள வரவேற்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு பொருளுதவி பண்ற மனப்பான்மைக்கு போயிட்டாங்க. அந்த வீரப்போட அவங்க நின்னுக்கல. அங்க வந்திருந்த ரிஷிகளோட ஞான திறமைய சோதிக்கும் அவங்க திட்டம் போட்டாங்க. ஒரு ஆம்பளைய கூப்பிட்டு அவனுக்கு சேலைய கட்டி லேடி கெட்டப்லாம் போட்டு அவன் வயிற்றுல துணி மூட்டையை கட்டி பாக்குறதுக்கு அப்படியே ஒரு கர்ப்பிணி பெண் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவளை கூட்டிட்டு போய் அந்த ரிஷிங்க முன்னாடி நிறுத்தி இந்த பொண்ணுக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமான்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த ரிஷிங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவனோட வயத்துல இருக்கும் இரும்பு துண்டு ஒன்று உங்களுடைய விருஷ்ணி வம்சம் அழிந்துபட்டு போவதற்கு முகாமையாகும் அப்படின்னு குதூகலமா இருந்த அந்த கும்பலை பார்த்து சபிச்சிட்டாங்க. கோவத்தோட அந்த கணமே அந்த ரிஷிங்க அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கேளுக்கையோட இருந்த விருஷ்ணிக குலத்து இளைஞர்களுக்கு அப்படியே ரொம்ப பயம் வந்துருச்சு. அந்த கர்ப்பிணி பெண்ணா நடிச்சவன் அவன் வேஷத்தை கலைச்சப்போ அந்த துணி மூட்டுக்குள்ள இருந்து ஒரு இரும்பு துண்டு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் இன்னும் அதிகமாயிடுச்சான். உடனே எல்லாருமா கிளம்பி பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் பாக்குறதுக்காக நடந்து போனாங்களாம். கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்புறம் பலராமர் என்ன பண்ணாரா, இந்த இரும்பு துண்டை துண்டு துண்டான்னு நொறுக்கி எல்லாத்தையும் போய் கடல்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். அந்த இளைஞர்களும் அப்படியே பண்ணிட்டாங்களாம். அப்படி கடல்ல போடுறப்போ ஒரு சின்ன இரும்பு துண்டு தவறுதலாக கீழே விழுந்துடுச்சு. மற்ற எல்லாத்தையும் கடல்ல போட்டுட்டாங்க. கீழே கடந்த அந்த சின்ன இரும்பு துண்டை ஒரு வேடன் அவனோட அம்புக்கு கூரா யூஸ் பண்ணலாமே அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டானான். அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மட்டும் இதை மறக்கவே இல்லையாம். அதுக்கப்புறமா 36 வருஷமா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துவாரகையை ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா துவாரகைக்கு அழிவு காலம் வந்துடுச்சு அப்படிங்கறத உணர்ந்துட்டாராம். இந்த 36 வருஷத்துல விருஷணிகளோட பண்பும் செருக்கும் சீர்கெட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. அழிவுக்கு துணையா இருந்த காமநோய் அந்த மக்கள் கிட்ட பெருக்கெடுத்து இருந்துச்சு. ரிஷிகளோட அழிவு காலமும் வந்துருச்சு. முன்னாடி ஒரு தடவை மூணு ரிஷிகள் துவாரவிக்கு வந்தாங்கல்ல, அவங்க கூட இரும்புத்துண்டால அழிவு வரும்னு சொன்னாங்களே, இப்போ என்னாச்சுன்னா அந்த கடல்ல போட்ட இரும்புத்துண்டெல்லாம் சாபத்தோட காரணமா கடல் ஓரத்துல நாணுங்களை முளைச்சிருந்துச்சான். விரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு உல்லாசம் பயணம் போலாமே அப்படின்னு கடலுக்கு போயிருக்காங்க. அங்க குடிபோதையில ஒரே கேளிக்கையும் கூத்தமா இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன தகராறு வந்துருச்சு. அந்த சின்ன தகராறு குடிபோதையில இருந்த காரணத்தினால வாய் சண்டையா மாறி டக்குன்னு கை சண்டையா போயிடுச்சு. உடனே அங்க இருக்க நாணல் எல்லாத்தையும் பிடுங்கி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரிஷிகள் கொடுத்த சாபத்தினால அந்த நாணெல்லாம் பெரிய பெரிய ஆயுதமா மாறி ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோன்னு கூடிய விரைவிலே எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாம். இந்த நேரத்துல பலராமர் யோக நிலையில உட்கார்ந்து இந்த வையகத்தை விட்டு அவரோட உயிர் சொர்க்கத்துக்கு போய் அடைஞ்சது. அதே நேரத்துல ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வனத்துக்கு போய் யோக நித்திரைக்கு போனாரு. அவரோட பாத ரெண்டையும் ஒட்டி வச்சு படுத்திருந்தாரு. அந்த நேரம் பார்த்து அங்க வந்த வேடன் ஒருத்தன் ஸ்ரீ கிருஷ்ணரோட பாதத்தை குறி வச்சு அடிக்க, பாதத்தை தவிர வேற எங்க அடிபட்டாலும் சாகாம இருக்க வரம் பெற்ற கண்ணன் வீடு பேர் அடைந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த ஊரை கடல் ஆக்கிரமிச்சிட்டுதான் சொல்லுவாங்க. சோ அதோட விருஷ்ணிகள் வம்சமே அழிஞ்சு போச்சு. இந்த கதை மூலமா நான் ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். ஒண்ணு, ஒரு மனிதன் எப்பவுமே நான் அப்படிங்கிற ஒரு செருக்கு இல்லாம அடங்கி வாழணும். விருஷ்ணிகள் அப்படி வாழ்ந்திருந்தா இந்நேரம் இப்படி ஆயிருக்குமா? அதே நேரத்துல எப்பவுமே சிந்திச்சு செயல்படணும். காந்தாரி கிருஷ்ணனை சுட்டி கட்டி அவங்க குலத்துக்கே சாபம் கொடுத்தாங்கல்ல, ஆனா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே முத முதல்ல துரியோதனன் கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த சண்டையே வேண்டான்னு சொன்னது. அதான் அவங்க நோட் பண்ணிருக்கணும்ல. ஆனா அவங்க எதுவுமே யோசிக்காம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட குலத்துக்கே அவங்க சாபம் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்பவுமே நம்ம சிந்தித்து தான் செயல்படணும். அடுத்த தடவை இதை விட இன்னொரு நல்ல கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது மாதுரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நம்

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சுட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக

0: சிட்டி. இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்கேஜ் வழங்க போறோம். நான் உங்க ஆர்ஜே உமா, அண்ட் எங்கூட உட்காந்துக்கிறது
1: ஆர்ஜே வைதேகி.
0: இன்னைக்கு என்னன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. அது என்ன டேனா, வேர்ல்ட் மியூசிக் டே, அதாவது உலக இசை தினம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோமோ, என்ன ப்ரோக்ராம் வழங்க போறோமோ, எல்லாமே மியூசிக் பேஸ்டா தான் இருக்கும். அதாவது நம்ம தீம் என்னக்கு இசை. என்ன வைதேகி?
1: நிச்சயமாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு பேக்கேஜ் ஆரம்பிக்கிறோம், இசையால ஆரம்பிக்கிறனால இசையாலேயே லெட்டர்ஸ் ஆஃபர் அண்ட் ஆப்ளிகேஷன், ஒரு கடவுளுக்கு வந்து ஒரு ஆஃபரிங் கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமே.

0: ஏ உமா, இப்ப பாட்ட பாட்டு கேட்டல, கர்நாடக சங்கீதம் மாதிரி வரவே வராதுடி.
1: சரியா சொன்ன வைதேகி. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க, கர்நாடக மியூசிக் வந்து நம்ம கேட்கும் போது அது டென்ஷன் ஏதாவது இருந்தா அது ரொம்ப சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம்.
0: ஆமா உமா, நான் கூட கேட்டிருக்கேன், அதுக்கு நிறைய வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் வருது அப்படிலாம். இப்ப பாத்து வச்சுக்கோ, என் அமிர்த வர்ஷினி ராகம், அத வந்து ஒரு பயபக்தியோட பாடணும் வச்சுக்கோ, மழை வரும் சொல்லுவாங்க.
1: அப்புறம் இன்னொரு ராகம் கூட இருக்கு, அது என்னன்னா தீபக் ராகம்.
0: ஃபயர் வருதுன்னு?
1: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
0: ஆஹா, எனக்கு ஞானம் வந்துருச்சு. ஏ இப்ப நம்ம கர்நாடிக் சங்கீதத்தோட பூர்வீகம் எல்லாம் பாத்து வச்சுக்கோ, எனக்கு ரெண்டு பேர் தெரியும், ஒண்ணு வந்து தியாகராஜர்,
1: சரி,
0: இன்னொன்னு வந்து முத்துசுவாமி தீட்சிதர். உனக்கு யாரா தெரியுமா?
1: தெரியுமே எனக்கு, ஷியாமா சாஸ்திரி தெரியும், அப்புறம் சுவாதி திருநாள் தெரியும்.
0: நமக்கு வந்து இந்த துறையில வந்து ரொம்ப அனுபவம் இல்ல இல்லமா, நல்ல ஒருத்தர் அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட நம்ம கேக்கணும்.
1: ஸ்ரீமதி சீதா நாராயணன் வந்திருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு ஒரு 30-40 இயர்ஸ் இசையில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க கிட்ட கேட்டா டெஃபினட்டா இட் பி மச் பெட்டர் தென் தி நாலேஜ் தட் வி ஹேவ்.
0: யா, நம்ம பேசுறதோட லெட்ஸ் லிசன் டு ஹர்.
1: ஓகே.
2: மூணு வயசா இருக்கிறதுலேருந்தே பாடுவேன்னு எங்கள் அம்மா சொல்லுவேன். அதுவும் எனக்கு என்ன ஒரு அம்மா எங்கள் அம்மா சொல்லி கேட்டது எனக்கு ஞாபகம் இல்லை. நான் என்ன கேட்பட்டேன்னாக்கா, அந்த 2.5-3 வயசுலேயே ஸ்வரப்படுத்துவேன், நோட்டேட் பண்ணுவேன். எனக்கு ஆனால் அப்போ நோட்ஸ் தெரியாது. எங்கள் அக்காவை சரிகம பதனிசா அவள் பாடுறது கேட்டுவிட்டு, அந்த சரிகம பதனிசாவில் எந்த பாட்டை கேட்டாலும் அது நோட்டேட் பண்ணுற ஒரு எபிலிட்டி இருந்தது. என்னை யாரும் நோட்டேட் பண்ணுறது இனிஷியேட் பண்ணியிருக்காததுனால அது ஒரு காட் கிவன் கிஃப்டாக தான் இருந்திருக்கணும். ரொம்ப அதிர்ஷ்டம் என்ன வாச்சதுன்னா, செம்மங்குடி மாமாட்ட குருகுல வாசம் பண்ணி பாட்டு கற்றுண்ட காசி விஸ்வநாதன்கிறவர் எங்கள் ஊருக்கு வந்தார். சரளி வரிசையில் ஆரம்பித்து கச்சேரி பண்ணுற அளவுக்கு மனோதர்மம் கல்பித்தம் இது எல்லாமே ரொம்ப அழகாக சொல்லித்தந்து நல்ல பாணியிலேருந்து வந்த ஒரு குரு ஆனதுனால அந்த மாதிரி எனக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சு, எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே நல்ல பெரிய கீர்த்தனைகள், பரம்பரையாக உள்ள கீர்த்தனைகள், பெரிய பெரிய வாகியக்காரருடைய காம்போசிஷன்ஸ் எல்லாம் கற்றுக்கிற வாய்ப்பு. அதை தவிர அது வரைக்கும் அங்கே நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய தியரியும் சொல்லி கொடுத்தேன். மியூசிக்காலஜிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. சங்கீதமும் சரி, சங்கீத சாஸ்திரம் மியூசிக்காலஜியும் பெரிய சமுத்திரம். நம்ம எவ்வளோ கற்றுண்டாலும் கற்றுண்டதை விட கற்றுக்க வேண்டியதான் இருக்கும் பாக்கி. அதை விட பெரிய பாகம் எங்கள் அப்பா அம்மா கூட பிறந்தவா எல்லாருக்கும் சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி. அவள் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிட்டா சாதாரண சமாதானம் பேசாமல் இன்னைக்கு கரகரப்பிரியா கேட்டே ரேடியோவில்ன்னு. அந்த காலத்தில் டிவி அவ்வளோவா கிடையாது, அதனால் ரேடியோ நிறைய கேட்பான். அப்புறம் வந்து டிஸ்க் அந்த ஆர்பிஎம் போட்டி போட்டு நான் அதை கற்றுண்டாச்சு நீ இதை கற்றுண்டாச்சுன்னு பாடி பாடி வேற காட்டுவா. அப்புறம் வந்து சினிமாவில் வர பாட்டும் ரொம்ப கர்நாடக சுத்தமாக நல்ல பெரிய வாகியக்காராளுடைய சாகித்யத்தை, நல்ல விஷயம் தெரிஞ்ச சங்கீதக்காரா, நல்ல சுத்தமான கர்நாடக ராகங்கள் எல்லாம் போட்டதுனால பலவிதமாக சங்கீதத்துக்கு எங்களுக்கு இப்போதை விட அப்போ நிறைய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு.
3: நீங்கள் வந்துட்டு டாக்டர் எஸ் ராமநாதன் இப்போ செங்கல்பட்டு, ஸோ ஹவ் யூ ஃபீல் லைக் அவெல்லாம் பெரிய ஜாம்பவார்.
2: அது நான் என்ன சொல்றேன்னா, எஸ் ராமநாதன் சார் கிட்ட போனா அங்க அவர் கத்துத்தர விதமே அல்லாது. அவர் சொல்லி நாங்கள் திருப்பி பாடுவோம் இல்லைங்களே, ஆனால் நிரவல் ராகம் சுரம் பாடுறதுலாம் அவர் பாடிண்டே இருப்பார். அது கேட்டு கேட்டு நம்மளால் எவ்வளோ கிரகிச்சுக்க முடியுமோ, எவ்வளோ நம்மளால் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிறது. அதுவும் நம்மளோட அவரோட இன்டராக்ஷன் வந்து ரொம்ப கிரேட். அதனால ரொம்ப ஒரு பாடி கற்றுத்தர மாதிரி ஒரு எழுதி டேப் பண்ணி எல்லாம் பண்ணிக்காம கேட்டு நாங்கள் கற்றுக்கிறது. அது இன்னைக்கு நீ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அப்படி கற்றுக்கிற சங்கீதம் ரொம்ப வசதியானது. குருக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கிக்கிறது. அப்புறம் அவர் காலமாக வரைக்கும் தான் அவரோட ஸ்டூடெண்ட். அந்த நிறைய கிருதிகள் நிறைய நிரவலில் ரொம்ப எனக்கு அவர்கிட்டேருந்து ஹெல்ப். ஸ்வரம் சர்வலகு பாடுறதுல அவர் ஒரு சாம்ராட், அது அவர்கிட்ட நிறைய கற்றுக்க முடிஞ்சது. அவர் காலமான பிறகு என்ன பண்ணிக்கிறது, சரி ஆலத்தூர் பாணி அந்த ரங்கநாதனோட பாட்டு கேட்டேன், செங்கல்பட்டு ரங்கநாதன். அவர் பாடின விதம், ராகம், தாளத்தில் அவருக்கு உள்ள ஒரு கிரிப்பு, இதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம இதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு போனேன். போனபோது நிறைய அவர் எனக்கு நிரவல் பாடுறது, ஸ்வரம் பாடுறது, அதில் பல விதமான விஷயங்கள், பல விதமான வெரைட்டிஸ் அதெல்லாம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ரொம்ப கிடச்சிது. பின்ன பல்லவி பாடுறதுல அவர் ரொம்ப பெரிய ஒரு வித்வான். ஸோ அவர் வந்து பல்லவின்னு கேட்டபோது, ஓ பல்லவி சும்மா ஒரு 10 பல்லவியை டேப் பண்ணிட்டு கற்றுக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பல்லவியை பற்றி தெரியணுமான்னு. பல்லவி எனக்கு எல்லாம் தெரியணும். ஏன்னா பல்லவிங்கிறது வந்து ஒரு காம்போசிஷன் கிடையாது, இது வந்து ஒரு அமால்கமேஷன் ஆஃப் மெனி திங்ஸ். அந்த நிரவல் எவ்வளோ விதத்தில் பண்ணலாங்கிறது ஒரு புதிய உலகத்தையே எனக்கு அவர் சிருஷ்டிச்சு கொடுத்தார். கிருதிகளை பொறுத்த மட்டும் எந்த குருட்ட கத்துண்டேனோ அந்த குருவோட அந்த ரெண்டிஷன் அவ கத்து கொடுத்த அந்த பாடாந்தரத்துக்கு நான் ரொம்ப ஃபேத்ஃபுல்லா அதை காப்பாத்திட்டு வரேன். மீரா பஜன் இது வந்து மேக் மல்ஹார் அப்படிங்கிற ராகத்துல, பொதுவா இந்த ராகமே நார்த் இந்தியால மழைக்காலத்துல இருக்கிற கச்சேரிகள்ல கொஞ்சம் அடிக்கடி யூஸ் ஆகும். மேக் மல்ஹார் இது வந்து கொஞ்சம் நம்ம பிருந்தாவன சாரங்க சாயல்ல இருக்கும். இதுல வந்து மழையை பத்தி பாடியிருக்கான் மீரா. கடைசியில என்ன சொல்லான்னா, இந்த ஒவ்வொரு துளி மழை விழர்த்தியும் அந்த இருண்ட மேகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணனுடைய ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஒரு சாதாரண நடப்பு, மழை பெய்யறது, மேகம் திரண்டு வருது, சொட்டு சொட்டா ஒரு வேக வேகமா, அப்புறம் அதுல மின்னல் மின்னறது, இதுல எல்லாம் அவ கிருஷ்ணனை காணறா. அதுதான் அந்த பாட்டுடைய ஒரு சிறப்பு.
4: பரசே பதரியா சாவனுக்கே பரசே.

0: ஃபிலிம் எடுத்துட்டாலும் சரி கர்நாடிக் மியூசிக் எடுத்துனாலும் சரியும் இப்போ வந்து ரீமிக்ஸ் பண்ணிடுறா. இப்போ வர மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இப்போ கிருஷ்ணா முகுந்தா முராரி வந்து இப்போ ரீமிக்ஸ்
1: பண்ணிருக்காங்க. ஜுகல் பந்தின்னு வந்தது, சில நன்மைகள் இருக்கு, ரெண்டு சங்கீதத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ ரொம்ப பழைய பாட்டோட ரீமிக்ஸ்ங்கிறது என்ன இருக்குதுன்னா, நான் கேட்ட வரைக்கும், நான் ரொம்ப கேட்டதில்லை, அது கேட்ட வரைக்கும் என்ன பார்க்குறேன்னாக்கா, அந்த கிருஷ்ணா முகுந்தா முராரே அவர் பாடும்போது ஒரு பக்தி ரசத்தில் பாடி அதுக்கு ஏற்றா போல அந்த காலத்து ஒரு வீணையோ ஒரு வயலினோ ஃப்ளூட்டோ அதுக்கு ஒரு பக்கவாதியமாக வச்சு அப்படி பண்ணினத்தில் அதுக்கு ரொம்ப எதிர்மறையானதை பாடி அதில் ஒட்ட வைக்கிறான். கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து கிருஷ்ணாணி பேகனை பாரோ இது கேட்டேன்னு கேட்டது என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த கிருஷ்ணாணி பேகனை நான் பாலா ஆடி விஸ்வநாதன் வாசித்து இன்னும் நிறைய பாடி கேட்டிருக்கேன். அந்த பாட்டில் அந்த ராகமும் அந்த பாட்டும் அந்த கிருஷ்ணர் கூப்பிடுற அழகும் ரொம்ப சிதஞ்சு போயிடுது. இதில் இவா ஏதோ எல்லாம் வாத்தியத்தில் வாசித்து எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி அந்த கிருஷ்ணாணி பேகனைன்னு எடுக்கும்போது அதுங்கிட்ட ஒட்ட மாட்டேங்கிறதோ. தோ டெக்னாலஜிக்கலி அவள் அத்தனை முன்னேறி இருக்கல, இந்த ஒரு காற்று நிலை வரும் கீதமும் அதெல்லாம் வந்த காலத்தில், ஆனால் அது முழுமையாக இருந்தா போல தோணுறது. அதில் நம்ம இப்போ இடைச்செருகளாக எதையாவது கொண்டு போய் வச்சதுன்னா அது எவ்வளோ தூரம் அதில் ஒட்டிக்கும்னு எனக்கு தெரியலை. புதுசாக எதையும் அடுத்தவா பாடலாம், ஒரு புரந்தரதாஸ் பாட்டோ வேற வெளியில் வராத ஒரு பாட்டையும் எடுத்துட்டேவா அதில் ரீமிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப நன்னா வந்து ஜனங்கள் மனசுல பதிஞ்சதுல எனக்கு என்னமோ அத்தனை அதுல உடன்பாடு இருக்கிறதா தோணலை. அது ஒன்றும் அவ்வளவு ரஞ்சகமா இல்லை, செய்யலாம். இதை விட அது ரொம்ப நன்னா எடுத்துன்னா பண்ணலாம். இப்போ இருக்கிறத விட அது ரொம்ப நன்னா எடுத்துன்னா நம்ம பண்ணலாம்.
0: இப்ப பாரதியார் எழுதின பாட்டே நிறைய வெளியில வரல, நமக்கு தெரிஞ்சது வந்து ஓடி விளையாடு.
1: ஆமா,
0: அதே மாதிரி நிறைய பாட்டுகள் வெளில வரல, சோ அதெல்லாம் பண்ணா பிரயோஜனமா.
1: ஆமா, இப்பதான் நானும் சொல்றேன்னா, இப்போ தியாகராஜரோடதோ தீட்சிதரோட இதெல்லாம் அவள் வந்து உத்தம வாகேக்கரான்னு பேர், அவளே வேர்ட்ஸ் எழுதி அவளே டியூன் பண்ணி தாளத்தில் உட்கார வச்சு தாங்களும் பாடி சிஷ்யாளுக்கும் பாடி அவள் காலத்துலேயே அது அந்த மாதிரி வந்துட்டு. இன்னைக்கு சக்கனி ராஜா வச்சு ரீமிக்ஸ் பண்ணுறதுங்கிறது நினைக்க முடியாத ஒரு காரியம், சங்கீத உலகம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அது மாதிரி இப்போ பாரதியாரோடதும் அவர் என்ன ராகம் போட்டிருக்காரு தெரியாது, சிலத்துக்குள்ள அவர் போட்ட ராகத்தில் இப்போ நம்ம பாடலை வேற மாதிரி. இது சிந்து நதியின் விஷய நிலவிலேயே ரொம்ப அழகா இருந்தது அந்த சினிமால, இப்ப அதை மாத்த யாராவது நினைச்சா அது வந்து ஜனங்கள் கிட்ட போகாது. ஆனா யாரும் ராம் போடாத நிறைய பாட்டுகள் இருக்கு, அதை எடுத்து நம்ம அதுக்கு அந்த பாட்டுல சொல்லியிருக்கிற கருத்துக்கும் வார்த்தைக்கும் ஒத்து போறா போல அழகா போட்டா நன்னாதான் இருக்கு. அதை அதை வேணா இவ வந்து ரீமிக்ஸ் பண்றேன்னு வேற ஏதாவது பண்றதுன்னா பண்ணலாமே தவிர, ஆல்ரெடி ரொம்ப நல்லா கொடிகட்டி பிறந்த பாட்டுகள் எல்லாம் நம்ம அது கொஞ்சம் மரியாதையோட நடத்தணும்னு என்னோட ஃபீலிங்.
0: அதெல்லாம் அவளோட நமக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அது
1: கொடுத்துருக்கான்.
0: ஸோ இப்போ ப்ரெசெண்டாக இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் யானால் சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க, லைக் யாரோ லிரிக்ஸ் எழுதுறா, யாரோ பாடுறா, யாரோ வந்து கம்போஸ் பண்றா, யாரோ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிச்சு போறா, பட் அந்த ஒரு இன்வால்மெண்ட் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன்.
1: இப்போ வந்து நீங்க பார்த்தேன்னாக்கா, ஒரு மியூசிக் டைரக்டர்ஸோ பாடகரோ எழுதுறவரோ அவள் எல்லாத்துக்குமே நிறைய படங்களுக்கு அட் எ டைம் எழுதுறா, நிறைய இடத்துல பாடுறா, அந்த லிரிக்ஸையும் அந்த அந்த பாவத்தையும் அந்த ராகத்தையும் புரிஞ்சு உணர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பாடுறவாளே சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோன்னு அபிப்பிராயம் எல்லாம் சொல்லி இவாளுக்குள்ள ஒரு இன்டராக்ஷன் இருக்கானே எனக்கு தெரியாது. ஏன்னா சினிமா உலகத்தில் சங்கீதம் எப்படி உருவாருதுன்னு எனக்கு ரொம்ப அனுபவம் கிடையாது. பாடுறவா வந்து இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அவளுக்கு தோணித்துன்னா அதை சொல்லி அந்த டைரக்டர் ஒத்துண்டு ரெண்டு பேருமா உட்காந்து இதான் பண்ணுறாளா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால ஆனால் கமர்ஷியலாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு. அது இப்போ வந்து தாள கருவிகள் நிறைய பிரயோஜனப்படுற மாதிரியும் பாட்டுகளில் கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ மெலோடி சாங்ஸும் இருக்குது, ஒரு சில சாங்ஸ்லாம் ரொம்ப நன்னாவும் இருக்குது, கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது. பட் ரொம்ப பழங்கால சினிமாவில் வந்து ஒரு சங்கீதத்தை சார்ந்து இருந்ததுனால, நானும் ஒரு கர்நாடக சங்கீத பாடகிங்கிறதுனால அது எனக்கு ஜாஸ்தி அப்பீல் ஆகுது. இது வந்து கேட்டால் மனசில் நிற்கணும் அப்படி. இப்போ எனக்கு தோன்றது எப்படின்னா, 55-75 இருந்த சினிமா சங்கீதத்தில் ஓரளவு கிளாசிக்கல் சார்ந்து இருந்தது, அந்த அந்த ஒரு ஷார்ப்பு ஈர்ப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுது.
0: அது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த மியூசிக்கல் மெலோட்ராமா

0: கருவிகள்ல இசை பதிவு அதுல எல்லாம் டெக்னிக்கலா ரொம்ப ரொம்ப மாற்றம் வந்தாச்சு. எங்கேயோ வந்தாச்சு உலகம், முன்ன மாதிரி இல்ல. ஒரு இப்ப எப்படினா அந்த மாற்றம் தினம் தினம் மாறுது. நேத்துக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்க போறதுலங்கிறத எல்லாருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் மட்டுமா, அந்த ஒரு ரேஸ் அதுல இருந்துட்டு இருக்கா எல்லாரும். அதனால ஆற அமர சிந்திச்சு பண்ற அளவுக்கு யாருக்கும் டைம் இல்லை. இப்ப எனக்கு இன்னொன்னு என்ன தோன்றதுன்னா, நிறைய பாட்டுகள் இன்னைக்கு வந்து நாளைக்கு மறந்து போயிடுறான். வெகு சில சினிமா பாட்டுகள் தான், அதுவும் நீ 15-20 வருஷம் நடந்த பாட்டுகள் நிக்கிற அளவுக்கு இப்ப பாட்டுகள் நிக்கிற மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற பாட்டுகள் கொஞ்சம் டக் டக்குன்னு மறந்து போற ஒன் சினிமா ஓல்டு தான். அந்த சினிமா போனா பாட்டும் போயிடுறது.
1: மாமி உங்களுக்கு பிடிச்ச ராகம் லைக் சொல்லுவா வந்து லைக் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ராகம் பிராக்டிஸ் பண்ணும் போது அந்த ராகம் நமக்கு அந்த நாளைக்கு பிடிக்கும்.
0: ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அந்த ராகங்கள் வந்து எந்த ராகம் பிடிக்கும்னா, நமக்கு அந்த ராகம் எதை ஆரம்பித்தாலும் அந்த ராகம் பாடும்போது அதுதான் ரொம்ப நல்லா இருக்கோ அப்படின்னு தோணி போயிடுறது. பட் எனக்கு பர்சனல் ப்ரிஃபர்னா நீ காம்போஜி ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் அது. அதில் நிறைய பெரிய பெரிய பாட்டுகள்லாம் இருக்குது. ஸோ அது பாடும்போது கொஞ்சம் மெய் மறந்து பாடுற வழக்கம். எந்த ராகமே எனக்கு ரொம்ப என்ன அஃபெக்ட் பண்ணுறது, மேடையானாலும் கிளாஸில் கற்றுக் கொடுக்கும் போதும் அன்றைக்கி அந்த ராகம் தான் மனசுலேயும் அவ்வளோ இதுலேயே நிறைஞ்சிருக்கு அப்படி தோணுது.
1: சென்னையின் எடுத்துனானா டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அவளுக்கு ரெண்டு மூணு தமிழ் பாட்டு பாடினா பிடிக்கும் நடுவில்.
0: ஆமா.
1: அது இப்ப கேரளால பாடினா வந்து அங்க அவளுக்கு ஒரு அடிமையில என்ன தன்மை இல்ல ஏதாச்சும் ஒரு அந்த மலையாளம் பேஸ் சாங் போட்டா பிடிக்கும். இப்ப பாம்பேனா வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சாங்ஸ் மாதிரி இருக்கும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து அவங்களுக்கு அந்த தமிழ் பாட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணினா நல்லா இருக்கும்.
0: இல்ல இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேரளால ஒண்ணு பார்த்தேன், அவ வந்து அந்த மாதிரி சுவாதித்தினாலே பாடுங்கோ மலையாளமே பாடுங்கோ சொல்லறது இல்லை. இது நீ சொன்ன மாதிரி நாங்கள் கர்நாடகாவில் பாடினா நிச்சயமா தாசர பதகுளு தேவரணாமா புரந்தர் இதெல்லாம் பாடுறது உண்டு. அப்புறம் வந்து இப்போ என்னோட எங்கள் கச்சேரியிலையும் பஜன் அபங் கேட்குறா. ஸோ அது நிறைய ஒன்று ரெண்டு நிச்சயமாக பாடுறது உண்டு. பின்ன எல்லா கச்சேரியிலையும் ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு பாடுறதுன்னு வச்சுட்டுருக்கேன் நான். அது அண்ணில் இங்கே தமிழ் சில இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணுறா, இங்கே தியாகராஜர் கிருதி பாடுங்க நிறைய, இங்கே தமிழ் பாட்டு பாடுங்க இந்த ராகத்தில் பாடுங்கன்னு. அந்த மாதிரி ரிக்வஸ்ட் ஒன்றும் இல்லைனாக்கா நிச்சயமாக நல்ல ஸ்டாண்டர்டில் அந்த பழங்கால தமிழ் பாட்டுகள் மாரி முத்தாப்பிள்ளை முத்து தாண்டவர் கோபாலகிருஷ்ண பாரதி ஊத்துக்காடு வெங்கட் சுப்பையர் இப்போ இந்த தற்காலம் பார்த்தா பாபநாசம் சிவன் அம்புஜம் கிருஷ்ணா இந்த மாதிரி பாட்டுக்களை நிச்சயமா இன்னொரு ரெண்டோ கண்டிப்பாக பாடுறது உண்டு.
1: மாமி இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு லைக் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வந்து ஈவன் நமக்கு ரேடியோ கூட கிடையாது. பட் அந்த இருந்த டெடிக்கேஷன் இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
0: அதுக்கும் முன்ன எப்படின்னாக்கா ஒரு பொண்ணோ ஒரு பிள்ளையோ பாட்டு கற்றுக்குறான்னா சின்ன வயசுலேயே அவள் அப்பா அம்மா அந்த குழந்தைல பாட்டு கொண்டு கற்றுக்கிறதுக்கு ஆத்த கற்றுக் கொடுப்பா கொஞ்சம் சேர்த்தி விடுவா. இப்போ மாதிரி இப்போ வந்து 7-8 கிளாஸ்லயே குழந்தைகளுக்கு படிப்பு லோடு ரொம்ப இருக்குது. அவளுக்கும் நிறைய டார்கெட் ஐஐடிங்கிறா நிறைய அவளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து போர்ஷன்ஸும் ஜாஸ்தியானதுனால படிப்புங்கிற ஒரு பாரம் ரொம்ப இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. அதனால என்னது அவளுக்கு நிறைய டியூஷன் கிளாஸ் அது இதுன்னு போக வேண்டியிருக்கு. அதனால என்னாருதுனாக்கா அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அவளுக்கு பிடிச்சிருந்தா கூட அதுக்கு டைம் வேணுமே. அந்த மாதிரி ஒரு ரேஸ் ஆகிட்டதுனால அதில் வேண்டாம் எங்கள் அது குழந்தை பாட்டு படிக்கட்டும்னு சொல்ல வந்து அப்பா அம்மாவுக்கும் முடியாது. குழந்தையும் காத்தால போய் சாயங்காலம் தளர்ந்து சோர்ந்து வரத்து அதுக்கு பாட்டு படிக்கணும் பாடணும் ப்ராக்டிஸ் பண்ண தோணாது. ஸோ இப்போ அந்த பாட்டுக்கு வேண்டி உழைக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பாட்டுக்கு உழைப்பு ரொம்ப முக்கியம். உழைப்புக்கு ஷார்ட்கட் கிடையாது. எப்படியோ நம்ம அந்த சங்கீதத்தையும் சேர்த்து ஒரு குருகிட்ட போயிண்டு கத்துண்டு அவள் நம்மளை ஏன்னா ஒரு குருகிட்ட போய் கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா கேசட்டை வச்சுன்னு கத்துண்டா அது போகாது. ஏன்னா கற்றுக்க முடியும், ஆனால் நம்ம தப்பு பண்ணுறோமா அது என்னது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த காந்தார தெய்வதங்களுக்குள்ள வித்தியாசங்கள் அது ராகத்துக்கு ராகம் மாறுபடுறது. ஒரே சதுர்சுதி தெய்வதம் சாதாரண காந்தாரம்னா கூட அந்தந்த ராகத்துக்கு அதை நம்ம ஹேண்டில் பண்ணுற விதம் ப்ரெசன்ட் பண்ணுற விதம் வேறு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போது அவளுக்கு முடியறதில்லை, ஒரு வருத்தமான விஷயம்.
1: இப்போ நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸே வந்துட்டு லைக் அந்த டெடிக்கேஷன் நீங்க சொன்ன மாதிரி மேபி பிகாஸ் ஆஃப் டைம் இல்லை.
0: ஆனா
1: இப்போ அவங்களோட மைண்ட் செட் வந்து நான் நிறைய கத்துக்கணும்னு கிடையாது லைக் ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் லைக் சூன். ஆனா அந்த அச்சீவ் பண்ணது எக்ஸ்டெண்டா இருக்கணும்னு இல்லை லைக் எல்லாருக்குமே இப்போ வந்துட்டு ஏறினோடனே நான் வந்து இந்த மார்கழி சீசன்ல ஒரு கச்சேரி பண்ணணும்.
0: இல்ல இப்போ வந்து கச்சேரி பாடுற ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படி அவளோட ரெப்பர்டுவா அவ இருக்கே தவிர எங்கள் ராம்நாதன் சார் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மேஜர் ராகத்துலேயும் பல ஒரு

0: சி நம்மளுக்கு இது இதோட ஒரிஜினலாம் பார்த்தா இது பகவான்கிட்டேருந்து வந்தது. வேதத்துலேருந்து நம்ம கந்தர்வ வேதம்ங்கிற தேவி தேவதாக்கள்கிட்டேருந்து வந்தது. அதனால இதை வந்து நம்ம போஷிக்கணும். இது இன்னும் காலக்கிரமத்தில் இன்னும் பிஸியாக ஆகிட போகிறோம். அதனால அது மறைஞ்சு போயிடாமல் பார்த்துக்கிற ஒரு கடமை. பாட்டு கற்றுக்கிறவா அப்பா அம்மாக்கள், தாத்தா பாட்டிகள், குருஸ், இந்த மீடியா இருக்கு இல்லையா, ரேடியோ, டிவி, இப்போ உங்கள் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்போ எல்லாருக்கும் எப்படி ஆனாலும் கர்நாடக சங்கீதத்துக்குன்னு ஒரு சேனல் ஒரு டைம் டெடிக்கேட் பண்ண தான் வேணும். ஏன்னா அது ரொம்ப பெரிய சமுத்திரம். 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது நம்மளுக்கு. சிலப்பதிகாரத்திலேயே நன்னா வளர்ந்த ஒரு சங்கீதத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கு எவ்வளோ வருஷம் முன்னால் இது இருந்ததோ. அதனால் இது நமக்கு பகவான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அதை பத்திரமாக காப்பாற்றி வச்சு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்குது. நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் உங்க கூட இந்த பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு.
1: இப்ப வந்து நம்ம கர்நாடக சங்கீதத்தை பத்தி இவங்க கிட்டே இருந்து நிறைய தெரிஞ்சிட்டோம். முன்னாடி எப்படி இருந்தது, தட் இஸ் எஸ்டர்டே. இன்னைக்கு அதோட நிலைமை என்ன, அதோட வளர்ச்சி என்ன, நாளைக்கு அதோட என்ன ஃபியூச்சர், நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம் இல்லவுமா.
2: அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னா இந்த ஜேர்னல்ஸ் பாத்தீங்கன்னா மியூசிக் ஜேர்னல்ஸ்க்கு கீபோர்டு இல்ல எனி அதர் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் வந்து சேமா இருக்கும், ஆனா பண்ற விதம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். சரேகமா பத நிசா டோ ரே மி ஃபா சோ லா டி எல்லாமே சேம் தான், ஆனா நம்ம பிளே பண்ற விதம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காகவே இப்போ பாரு, we've heard of many experiences that a plant grows with the effect of
1: good
2: music.
1: Good music la.
2: Correct. So, இந்த மாதிரி பார்த்தனா பேஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான், ஆனா அது அட்வான்ஸ்ல போகும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பிரான்சஸ் அவுட்.
1: ஆமா, நீ இப்ப சொன்ன மாதிரி இப்ப பேஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். என்னன்னா கல்ச்சர் மாற மாற அவங்க எப்படி அதை பயன்படுத்துறாங்கிற அந்த எங்கெல்லாம் அதை யூஸ் பண்றாங்களோ அதனால வந்து அதோட விதம் கொஞ்சம் மாறி போச்சு, ஒரு ஆடட் ஆன் ஃபீச்சர் மாதிரி. இப்ப பார்த்தனவுமா ஹிந்துஸ்தானி மியூசிக் இருக்கு, அப்புறம் ப்ராப்பர் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு இருக்கு. இப்ப வில்லேஜ் சைடு அங்கெல்லாம் ரூரல் இதுக்கு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஃபோக் பேஸ் மியூசிக் இருக்கு. அதே இது வெளிநாடு நம்ம போனோம்னா வெஸ்டர்ன்ல டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக் அந்த மாதிரி எல்லாம் வருது. இப்ப வந்து சோ மெனி டைம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்ப சீதா மேம் நமக்காக வந்து ஒரு நல்ல ஹிந்துஸ்தானி பீஸ் வந்து ஷீ சாங் ஃபார் அஸ் ஐ எம் நவ் நீ ஒரு வெஸ்டர்ன்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்ற ஐ ரியலி வாண்ட் யூ நோ லிசன் டு அ வெஸ்டர்ன் சாங்.
2: ஒன் ஆஃப் மை வெரி ஃபேவரட் ஆர்டிஸ்ட் யானி, அவங்களோட காம்போசிஷன் வேணா கேட்கலாமே, என்கிட்ட இருக்கு, கேட்கலாமே?
1: யா ஷூர்.

0: என்ன பாட்டு?
1: சிட்டுக்குருவே முத்தம் கொடுக்க.
0: நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்து, இதெல்லாம் பாட்டா?
1: ஆமா,
0: நல்ல குத்து பாட்டு பாடணும். இப்ப ஜல்சா அது ஒரு பாட்டு, இதெல்லாமா?
1: ஏ இல்ல, பழைய பாட்டு தான் காதுக்கு இன்னமையா இருக்கு.
0: புது பாட்டு தாண்டி.
1: பழசு
0: புதுசு,
1: பழசு
0: புதுசு.
1: சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் இங்க ஆர்கியூ பண்ண வேண்டாம். நம்ம போய் பொது ஜனங்கள் கிட்ட நம்ம போய் கருத்து.
0: அதான் பெட்டர், நம்மளோட சண்டே அவங்க தான் கரெக்டா தீர்த்து வைப்பாங்க.
1: ஆமா ஆமா.
2: எல்லார்கிட்டையும் நாங்க அவங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், பழைய பாட்டா புது பாட்டா அப்படின்றத கேட்டிருக்கோம். சோ உங்க பேர் என்னங்க?
3: நந்தினி.
2: நந்தினி, உங்களுக்கு எக்ஸாக்ட்லி பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமா?
3: ஆக்சுவலி எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். ரீசன் இஸ் பழைய பாட்டு பிடிக்கிறது, வென் ஐ கோ ஃபார் எனி சிங்கிங் காம்படிஷன் ஐ ப்ரிஃபர் செலக்டிங் ஓல்ட் சாங்ஸ் பிகாஸ் நியூ சாங்ஸ் இப்போ வந்திருக்கிற சாங்ஸ் எதுவும் வித்வுட் பேக்ரவுண்ட் அண்ட் மியூசிக் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் பாசிபிள் டு சிங் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஐ ப்ரிஃபர் நியூ ஐ மீன் லேட்டஸ்ட் சாங்ஸ். ஏன்னா லெஷர் டைம்ல பழைய பாட்டு கேட்டால் தூங்கிடுவோம். ஸோ டு கீப் அஸ் பெப்பி ஐ ப்ரிஃபர் நியூ சாங்ஸ்.
2: நந்தி, இப்ப நீங்க மியூசிக் காம்படிஷன் சொன்னீங்க, அப்ப நீங்க பாடுவீங்கல்ல, சோ உங்களோட ஃபேவரட் ஓல்ட் நம்பர், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப இனிமையான பாட்டு, தேனூத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு பாட்டு பாடுங்களேன் பிளீஸ். சுச்சோ, நந்தினி இங்க பயங்கரமா வைக்கப்படுறாங்க, பாட சொன்னா வந்து சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க சிரிப்பா எவ்வளவு இனிமையா இருக்கு, பாடினா உன்னை எவ்வளவு இனிமையா இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் நமக்கு இனி கொடுத்து வைக்கல, அதனால நம்ம இப்ப அடுத்து யாரு அவங்களோட ஒப்பீனியனை கேட்க போலாம். சோ இங்க அழகா பவ்யமா பிங்க் சல்வார்ல ஒரு கியூட் ஸ்மைலோட ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இவங்க பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: ஸ்ரீவித்யா.
2: சோ ஸ்ரீவித்யா, உங்களுக்கு பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமா?
3: புது பாட்டு.
2: ஏன் புது பாட்டு பிடிக்கும்?
3: பிகாஸ் மியூசிக் நல்லா இருக்கு, ராக்கிங்கா மெலோடியஸா. இப்போ பழைய பாட்டுனா கொஞ்சம் ஸ்லோ டவுன் மியூசிக் அந்த மாதிரி வரும். சோ இந்த ஃபாஸ்ட் பீட் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ரீமிக்ஸ் கூட இப்போ வருது.
2: ஓகே, சோ ஸ்ரீவித்யாக்கு மெயினா பெப்பி நம்பர்ஸ் அண்ட் மியூசிக் தட் ராக்ஸ், நம்ம கேட்டாலே ஒரு குத்தாட்டம் போடணும் அப்படின்ற மாதிரி பாட்டுலாம் ரொம்ப பிடிக்குமா. ஆனா இங்க அடுத்து ஒருத்தங்க இருக்காங்க, உங்க பேர் என்ன?
4: பிரதிமா.
2: சோ பிரதிமா, உங்களுக்கு வந்து பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமா?
4: பழைய பாட்டு தான் பிடிக்கும்.
2: பழைய பாட்டு தான் பிடிக்கும். அண்ட் ஏன் பழைய பாட்டு பிடிக்கும்?
4: அதுல இருக்கிற அந்த கருத்து மாதிரி வரவே வராது. இப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சுதான் இப்ப எல்லாம் புது சாங்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, ரைட்? அந்த காலத்துலாம் டெக்னாலஜி அவ்வளவு இம்ப்ரூவ் ஆகல. ஆனா அப்ப இருக்கிற டெக்னாலஜியை வச்சுட்டு எவ்வளவோ சூப்பர் சூப்பர் சாங்ஸ் எல்லாம் இப்பவும் அது ரொம்ப ஹிட்டா இருக்கு. அப்கோர்ஸ் இப்ப கூட ரீமிக்ஸ்னே கொண்டு வராங்க, பழைய பாட்டு தான் நம்பி இருக்காங்களே தவிர அவங்களா சொந்தமா எதுவும் கொண்டு வரதில்லை. சோ மை வாட் இஸ் ஆல் சாங்ஸ்.
2: எங்களுக்கு ஒரு பழைய பாட்டு பாடி காமிக்க முடியுமா பிளீஸ்?

0: தேங்க்ஸ் அ லாட் பிரதீமா, உங்களோட பாட்டு சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் நம்ம பழைய தமிழ் பாட்டு புது தமிழ் பாட்டு பத்தி தான் கேட்டோம். இப்ப அப்படியே கொஞ்சம் சேனல் மாட்டி ரோட்ட மாத்து அப்படின்ற ஸ்டைல்ல இங்கே ஒரு ரெண்டு மூணு நார்த் இந்தியன் ஃபிகர்ஸ் இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து இவங்களோட ஃபேவரட் சாங் என்ன அப்படின்றது கேட்கும். சோ மே வி நோ யுவர் நேம் ப்ளீஸ்.
1: யா, திஸ் இஸ் வர்ஷா. ஓகே, ஐ லைக் ஓல்ட் சாங்ஸ் மோர் தென் நியூ சாங்ஸ் பிகாஸ் தே ஆர் வெரி பிளசன்ட் டு ஹியர், வெரி வெரி குட் வேர்ட்ஸ்.
0: ஓ ஓகே, தேங்க்ஸ் அ லாட். அடுத்து எங்க கிட்ட ஒரு அமேசிங் சிங்கர் இருக்காங்க. இவங்க எப்படி பாடுவாங்க அப்படின்னு உனக்கு தெரியும், நீங்க யாரும் என்கிட்ட கேட்டக்கூடாது, ஏன்னா அவங்கள பார்த்தாலே ஒரு பாடுற கலை இருக்கு. சோ உங்க பேர் என்னங்க?
2: பார்கவி.
0: பார்கவி, உங்களுக்கு வந்து என்ன பாட்டு கரெக்டா பிடிக்கும்?
2: எந்த பாட்டு பிடிக்கும்னா ரமான், இளையராஜா, எம்எஸ் விஸ்வநாதன்.
0: பழைய பாட்டா புது பாட்டா, இது ரொம்ப பிடிக்கும்?
2: அதுவா, ரெண்டுமே பிடிக்கும். பட் ஐ திங்க் பாடுறச்சே ஐ திங்க் பழைய பாட்டு ஒன்றும் பிடிக்கும்.
0: ஏன் அப்படி?
2: ப்ராப்ளி பிகாஸ் லேட்டஸ்ட் சாங்ஸ்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்றது, அண்ட் யூ நோ தேர் ஆர் மோர் இன்ஸ்ட்ருமெண்டல் சாங்ஸ் than people singing, and you can't really reproduce what you hear.
0: Yeah, so it's more technicalities than the song itself.
2: Yeah.
0: So ungalku pidicha palaya paattu sillada and pudhu paattu sillada neenga engalukkaga or naal line paadunga.
2: Okay. Palaya paattu vande Ilayaraja vidakadala neeram vidaloram. Pudhu paattu காதல் வைரஸ்ல சொன்னாலும் கேட்பதில்லை கன்னி மனது, அது பிடிக்கும். குருல
0: நான் வந்து இவங்க பாடுற மாதிரி தெரியறாங்கன்னு ஒரு யூகம்னா இருந்தது, ஆனா இவங்க பன்மொழி பாடகியா இருக்காங்க. அண்ட் ஸோ இதுல இருந்து எல்லாத்துக்கும் தெரியும் நான் எவ்வளவு ஒரு இன்சைட்ஃபுல் பர்சன் அப்படின்றது. ஸோ அதனால நீங்க வந்து அடுத்து யாரு அப்படின்றத வந்து பாருங்க. தேங்க்ஸ் பார்கவி. அடுத்து வி ஹாவ், உங்க பேரு
1: அம்ருதா.
0: அம்ருதா, உங்களுக்கு வந்து பழைய பாட்டு பிடிக்குமா புது பாட்டு பிடிக்குமா?
3: பழைய பாட்டோட பழைய பாட்டு தான் எனக்கு கண்டிப்பா பிடிக்கும். புது பாட்டுலாம் வந்து நல்லா இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம மனசுல நிக்கிறது இல்ல, நம்ம அதை அடிக்கடி கேட்கவும் தோண மாட்டேங்குது, அடிக்கடி கேட்டா அழுத்து போகுது. ஆனா பழைய பாட்டை உனக்கு எப்ப கேட்டாலும் யூ ஃபீல் லைக் லிஸ்னிங் டு இட் அகேன் அண்ட் அகேன். அது அந்த விதத்துல பார்த்தா எனக்கு மௌனராகம் சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்.
0: மௌனராகம் சாங்ஸ் எனக்கு வந்து ஒரு சொல்லுங்களேன், லைக் ஃபேவரட் லைன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேவரட் சாங்ஸ் இன் மௌனராகம்.
3: நிலாவே வா, தட் சாங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். And romba feel panni paadirpaaru Mohan adula, so generally I like that.
0: Neenga yarayavadhu feel panni andha paatta ketadunda Amrutha?
3: Nariya nariyave.
0: Okay, Amrutha thaniya or track ottraanga appdi nena thonudhu. Adutha unga peru
4: Aarthi.
0: ஸோ ஆர்த்தி, உங்களுக்கு எது பிடிக்கும் ஆர்த்தி?
4: எனக்கும் பழைய பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா புது பாட்டில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வந்து என்னதான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பழைய பாட்டில் இருக்கிற அந்த மெலடி அந்த அர்த்தம் வந்து இப்போ இருக்கிற பாட்டிலலாம் இருக்கிறதே இல்லை.
0: அண்ட் ஆர்த்தி, உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டில் இருந்து லைக் நேம் அ ஃபியூ சாங்ஸ் அண்ட் அ ஃபியூ லைன்ஸ், தி லைன்ஸ் விச் மேக் யூ ஃபீல் ரியலி நைஸ்.
4: எனக்கு இளையராஜா ஹிட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். என்ன சாங்ஸ்னா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே, அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: யா, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கான பர்சன்ஸ் அப்படின்றது தெரியுது. அவங்க சொல்லியிருக்க லைன்ஸ் வச்சே அதெல்லாம் நமக்கு புரியுது. ஸோ அடுத்த டகால நம்ம மூட மாத்தி இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி வேற ஒருத்தங்களை பார்க்கலாம். உங்க பேரு சார்?
5: என் பெயர் ராம்.
0: சார், உங்களுக்கு வந்து இப்போ நிறைய பழைய பாட்டு புது பாட்டு அப்படின்னு நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வருது இல்லையா, ஸோ உங்களுக்கு எந்த பாட்டு சார் பிடிக்கும்?
5: எனக்கு பழைய பாடல்கள் மட்டும் தான் பிடிக்கும்.
0: ஏன் சார், சரியான காரணம்?
5: பழைய பாடல்கள் இனிமையானவை சுகமானவை, அதனால் பழைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும்.
0: அதில் ஏதாவது ஒரு பாட்டில் இருந்து ஒரு நாலு வரிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள்?
5: நிலவே என்னிடம் மயங்காதே நீ நினைவில், அதுக்கு மேலே தெரியல, ஆனால் பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: தேங்க்ஸ் அ லாட் சார். இப்போ இவங்க சொன்னதெல்லாம் நீங்கள்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தானாக புரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே பழைய பாட்டு புது பாட்டு அப்படின்றது மட்டும் இல்லாமல் பாட்டில் இருக்கிற இனிமை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பாட்டோட வார்த்தைகள் அண்ட் பாட்டோட இனிமை அதெல்லாம் தான் வந்து மெயின்லி மேட்டர்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இனிமையான பாடல்கள் நல்ல பாடல்கள் எல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ரீமிக்ஸ் பாடல்களோட சவுண்ட் கிளிப்பிங்ஸ் தான் கேட்டு அதுலேருந்து நாங்கள் எங்கே ட்ராக் ஓட்டுறோம் அப்படின்றத நீங்கள் இனிமேல் கேட்டுகிட்டே இருங்க. என்ன வைதேகி, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் இல்ல, ஆனா எல்லாருக்குமே இதே கன்ஃபியூஷன் தான். எது எது நல்லது, பழைய பாட்டா இல்ல புது பாட்டான்னு தெரியல, எங்க போய் முடியும் அப்படின்னு.
6: கரெக்ட் தான். ஆனா இப்ப பழசுலயும் நல்லது இருக்கு, புதுசுலயும் நல்லது இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், பெரியவங்களுக்கு புது பாட்டுல பிடிக்கிற மாதிரி, சின்னவங்களுக்கு பழைய பாட்டுல பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ரீமிக்ஸ் சாங் கேட்கலாமா?

0: ஏய் உமா, நம்ம ஐடியாவே பேஜாரா போச்சுடி.
1: ஏ என்னாச்சு?
0: நம்ம போடுறதுதான் போட்டோம் ரீமிக் சாங்.
1: ஆமா,
0: கேட்டுட்டு ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. இல்ல, ரெண்டு கட்சி வந்தாச்சு நம்மளோட இப்ப ஸ்டூடியோலயே.
1: என்ன ஒருத்தங்க சொல்றாங்க, ரீமிக்ஸ் பாட்டு, அதாவது பழைய பழைய பாட்டுல அது ஏதோ மசாலா போட்டு ரீமிக்ஸ் பண்ணது அதான் நல்லது அப்படின்றாங்க. கரெக்டா?
0: ஆமா, சில பேர் சொல்றாங்க அந்த பழைய பாட்டு அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்களா அது இப்படி ஏன் கொலை பண்றீங்க, நம்மள கொலை பண்றாங்க.
1: ஐனோ, இதுவே ஒரு பெரிய விவாதம் மாதிரி ஆயி போச்சுங்க.
0: சீரியஸா, அங்க பாரு எவ்வளவு பேர் உட்காந்து இத பத்தியே பேசிட்டுறா. சரி, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு போய் கேக்கலாம் வா.
1: அப்படி போயிட்டு அப்படியே அந்த சண்டேன்னு கொஞ்சம் அப்படியே தீ பிடிக்கிற மாதிரி மூட்டி விட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். என்ன சொல்ற?
0: வத்தி குச்சி எல்லாம் இல்ல, தீப்பந்தமே எடுத்துட்டு வர, லேசா சூடு குடுத்துட்டு வந்துடலாவா?
1: கமான்.
2: ஹாய், நான் உங்கள் நிவிதா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி இப்ப பேச போறோம். அது என்னன்னா, ரீமிக்ஸ பத்தி பேச போறோங்க. ரீமிக்ஸ்னா என்ன? பழைய பாட்டை புது டியூன் போட்டு புதுசா ராப் ஒரு நியூ ஃபார்ம் கொடுக்கறது தான் ரீமிக்ஸ். ஓகே, இப்போ ரீமிக்ஸ்க்கு நிறைய வியூஸ் இருக்கலாம். சில பேருக்கு வந்து ரீமிக்ஸ் பாடல்கள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கலாம். சில பேர் வந்து ஏன் இப்படி பழைய பாட்டு போட்டு கொலை பண்றீங்க அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுவாங்க. இதுல நான் கமெண்ட் பண்றதுக்கு ஒன்னும் இல்ல. இப்ப என் முன்னாடி நாலு பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ரீமிக்ஸ் வேணுமா வேணாமான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க ஒரு பேட்டிலே நடக்க போது. ரீமிக்ஸ் பண்றதுல தப்பே இல்ல அப்படின்னு ஸ்ரீரஞ்சினி அண்ட் காமாட்சி பேச போறாங்க. அதே சமயத்துல ரீமிக்ஸா, யோ கடவுளே, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியுதா அப்படின்னு அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு சோகமா ரஞ்சினியும் பவித்ரா உட்கார்ந்துருக்காங்க. சரிங்க, இவங்க சண்டையை இப்ப ஆரம்பிக்கலாம். முதல்ல ஸ்ரீரஞ்சினி நம்மளுக்கு பேச போறாங்க.
3: எவ்வளவு பேருக்கு இங்க ரீமிக்ஸ் பாட்டு நிஜமா பிடிக்கல? இப்போ இதுல ஏன் தப்பு என்ன இருக்குன்னு எனக்கு நிஜமாவே புரியல. வேர்ட்ஸ் வந்து ரீட்யூன் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்தா வேர்ட்ஸ் மாத்துறாங்க, டியூன் ஆஃப் த சாங் மாத்துறாங்க. ரீமிக்ஸ்ங்கிற கான்செப்ட் எடுத்தா வேர்ட்ஸ் வந்து அப்படியே தான் ரீடைன் பண்றாங்க. மேபி ரேப் இல்ல வேற மாதிரி சில வேர்சஸ் அவங்க ஆட் பண்றாங்களே தவிர, இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேர்ட்ஸ் வந்து யாருமே டேம்பர் பண்ணறது இல்ல. தட் இஸ் லிரிசிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. அதே மாதிரி இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ப்ரெவியஸ் காம்போசிஷன், அதாவது இருக்கிற காம்போசிஷன் வந்து எந்த டைரக்டர் பண்ணாரோ அவர்கிட்ட சொல்லி அவரோட பிளெஸிங் எடுத்து, ஜஸ்ட் லைக் ஹவு பில்லா படத்துல வந்து விஷ்ணுவர்தன் சார் சொன்னாரு, ரஜினிகாந்த் சாரை பார்த்து நாங்கள் அவரோட பெர்மிஷன் கேட்டு அப்படி பண்ணோங்கிற மாதிரி இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸும் அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்றாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இந்த ஒரு மனஸ்தாபம் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாரும். இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ல வந்து டிஜேஸ்ங்கிற கரியர் வந்து உருவாயிண்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து இன்னோவேஷன் பீட்ஸ், டெக்னிக்கல் சவுண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து அவங்க பிளக்இன்ஸா வச்சு இங்க அங்க இன்சர்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஏம்பியன்ஸ் கொடுக்குறாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் டிஜேயிங் அப்படிங்கறத. இது கொண்டு வந்ததே ரீமிக்ஸ் தான். ஸோ ஐ திங்க் ரீமிக்ஸஸ் ஆர் அமேசிங்.
2: ரீமிக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து ரீமிக்ஸ் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா அப்ரோச் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டா கூட வந்த ரீமிக்ஸ் சாங்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த பீட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப எனர்ஜி கொடுக்கக்கூடியதா இருந்தது. ஓகே, இப்போ இதை எதிர்க்கிறதுக்கு யார் வர போறாங்க கேக்கலாமா?
4: வணக்கம் நேயர்களே, நான் தான் பவித்ரா பேசுறேன். ரீமிக்ஸ் பாடல்கள் சுத்தமா நல்லாவே இல்லைன்னு சொல்றது பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். இப்போ வந்து பாருங்களேன், ரீமிக்ஸ் பாடல் பழைய காலத்து பாடலில் ஒன்று ரெண்டு பீட்ஸ் என்ன எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை வந்து குத்து மாதிரி போட்டு கன்றாவியாக கொலை பண்ணுறாங்க. அழகான மெலோடி சாங்க கூட ஒரு என்ன கூட ஒரு நான் ஆட் பண்ணிட்டு ஒரு கன்றாவியான ஃபீலிங் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கேட்கும் போதே நம்மளுக்கே காதை மூடி நீங்கள் பொத்தின்னு ஓடிப்போ இல்லாமான் இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஒன்னு மிஞ்சி போனா இத்தனை நிறைய சாங் ரீமிக்ஸ் ஆச்சுன்னா அதுல ஒன்னு ரெண்டு தப்பி தவறி ஹிட் ஆயிடும். அந்த ஹிட்டான சாங்க மீதி எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாமே நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். ரீமிக்ஸ் சாங்ல இன்னும் முக்கியமான ஒன்று நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய என்னன்னா, அந்த பழைய சாங்கோட டியூனே நம்ம அடி இப்போ வந்து ஏதாவது பொன்மகள் வந்தால் சாங் அது வந்து அந்த பழையங்காலத்தோட டியூனே நம்மளுக்கு ஞாபகம் வராது. அந்த சாங் பண்ணா இப்போ ரீசெண்டாக பாடுற சாங்கோட டியூன் தான் நம்மளுக்கு வரும். அந்த மாதிரி நான் ஒரு அந்த இந்த பழைய சாங்கோட இதெல்லாமே நம்ம மறந்து போயிடும். அதில் இருக்கிற வேர்ட்ஸை கொலை பண்ணுறாங்க பாருங்களேன். ஒரே வேர்டை அது இங்கிலீஷ் வேர்டாக அது நடுவில் நடுவில் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் கொடுத்துட்டா அது ரீமிக்ஸ் தான். இதில் என்னங்க இருக்குது? எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதுதான் என்னோட பாயிண்ட்ஸ்.
2: பவித்ரா நச்சுன்னு அவங்களோட பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ காமாட்சி அதுக்கு எதிர்க்க ஒரு அப்படியே ஆக்ரோஷத்தோட பேச வராங்க. வாங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் ரீமிக்ஸிங்ன்றது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம இளையராஜா சார் டைம்லலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவரோட டைம் பீரியட்ல இஃபெக்டிவ் ட்ரம் கிட்லாம் கிடையாது. இப்ப ஏதாவது ஒரு பீட் போடுறாங்கன்னா நம்ம நாட்டு உள்ள பர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வச்சு அவங்க அதோட அதை வச்சு அவங்க காம்பன்சேட் பண்ணும். இதுல வந்து ஃபோக் மியூசிக் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த ஃபோக் ஸ்டைலோட மிங்கிள் ஆயிடும். ஆனா இதுலயே வந்து வெஸ்டர்ன் மியூசிக் பண்றாங்கன்னா அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கான இம்பாக்ட் வந்து அவ்வளவு தூரம் கிடைக்காது. சோ அதே பாட்டை வந்து இப்ப நம்ம இன்னைக்கு வந்து கேக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற வெஸ்டர்ன் மியூசிக்கோட கம்பேர் பண்றோம்னா அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி மெலோடா இருக்கும், அது ரொம்ப சட்டிலா இருக்கும். கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அந்த பாட்டு. சோ இந்த அந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுத்து நம்ம ரீமிக்ஸ் பண்றதுனால அந்த பாட்டுக்கு நம்ம வந்து ஒரு தனி மரியாதையே தரும். இட்ஸ் லைக் அ ட்ரிபியூட் டு த சாங் அண்ட் டு த மியூசிக் டைரக்டர் ஹூ ஆக்சுவலி கம்போஸ் த சாங். சோ அப்படி இருக்கும் போது ரீமிக்ஸிங்ன்றது ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு சின்னம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எனர்ஜியா வந்து மியூசிக் இருக்குது. அண்ட் இப்ப நீங்க ஒரு இப்ப ஒரு டான்ஸே ஆடுறோம், இல்ல வந்து நம்ம ஒரு ஒரு பாட்டை கேட்டு எக்ஸைட் ஆறோம்னா அது வந்து மெலடியஸ் சாங், அது வந்து ஜஸ்ட் பிரிங்ஸ் இன் அ வெரி ஹாப்பி ஃபீலிங். ஆனா எக்ஸைட்மெண்ட் எனர்ஜி அப்படின்னு தரது வந்து இட்ஸ் அ சாங் விச் ஹேஸ் அ லாட் ஆஃப் நியூ டெக்னாலஜி அண்ட் பீட்ஸ் இன் இட். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப எங்கேயும் எப்போதும் பாட்டே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டுல வந்து அவ்வளோ அர்த்தமுள்ள வார்த்தைகள் இருக்கு, வரிகள் இருக்கு அப்படின்றதே வந்து எனக்கு அந்த பாட்டோட புது வருஷன் கேட்டுதான் தெரியும். சோ ஆடை இல்லாத மேனி, அவன் பேர் அண்ணாளின் ஞானி, இன்றோ அது ஒரு ஹாபி, இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே இந்த காலத்துக்கு சம்பந்தப்பட்ட லிரிக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு தெரியப்படுத்துது. அண்ட் பவித்ரா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, பவித்ராவே அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க எங்களுக்காக, அது அவங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனா தேங்க்ஸ் லாட் பவித்ரா. அது என்ன பாயிண்ட்னா, பழைய பாட்டே நமக்கு ஞாபகம் இல்ல, புது பாட்டு தான் தெரியுது. அதுல இருந்து என்ன தெரியுது, இம்பாக்ட் ஆஃப் ரீமிக்ஸிங் இஸ் வெரி வெரி ஹை. சோ இத வந்து ஃபாலோ பண்றதுல ஒரு தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் இனோவேஷன், அண்ட் இனோவேஷன் இன் அண்ட் எனி காஸ் அண்ட் இனோவேஷன் அட் எனி ஸ்டைல் இஸ் நாட் அ மிஸ்டேக் அட் ஆல்.
5: காமாட்சி வந்து முன்னாள் நம்ம கேட்ட பாட்டு எல்லாம் அப்படியே தூக்கம் வரக்கூடிய பாட்டு எல்லாம் இப்ப கேட்டா அப்படியே எந்திரிச்சு ஆடுற அளவுக்கு வந்து ரொம்ப புதுப்பிச்சு. அந்த மியூசிக் டைரக்டருக்கு நாங்க ஒரு சலாம் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரஞ்சினி, இப்போ உங்களோட வாதங்களை கேட்கலாம்.
6: ஹாய், நான் ரஞ்சினி. ஐம் கோன் ஸ்பீக் அகேன்ஸ்ட் ரீமிக்ஸ். இப்போ பவித்ரா எப்படி காமாட்சிக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி காமாட்சி எனக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே புள்ளையார் சுழி போட்டு எனக்கு ஒரு பேப்பரில் தந்திருக்காங்க. நான் இப்போ அது சொல்கிறேன். பிஃபோர் தட் ரீமிக்ஸ் பற்றி சொல்கிறேங்களே, குவாலிட்டி ஆஃப் த சாங்னு ஒன்று இருக்கு. ஒரு பழைய பாட்டு கேட்டால் அது கேட்குற ஃபீலிங், ஒரு மெலோடியஸ் சாங், அந்த எமோஷன் அப்படியே அந்த பாட்டில் ஊறி போய் கிடக்கும். பீட்டை வேற ஒன்று போட்டு அப்படி கொடுமை படுத்துறீங்க அந்த பாட்டை. அதுவும் இல்லாமல் கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது எங்கே போச்சு? இப்போ ஒரு நம்மளே உட்காந்து ஒரு பாட்டை எழுதி அதுக்கு ஒரு டியூன் கம்போஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற பாட்டில் நடுவில் நம்ம சாஃப்ட் டிஜிட்டல் சாஃப்ட்வேர்ல இருக்கிற ட்ரம் பீட்ஸை அப்படியே நடுவில் குத்தி குத்தி போட்டு அதை கொடுக்கறதுக்கும் எவ்வளோ கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று யூஸே ஆறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி ஏதோ எனர்ஜி பஞ்சு குத்து பாட்டு ஏதோ சொன்னாங்களே, மன்மதன் படத்துல இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களே, என்ன செமைத்திலேயே, அதுவும் குத்து பாட்டு தான். அந்த பாட்டோட எண்டில் ஃபுல்லா ட்ரம் பீட், நிச்சயமா சொல்றேன் நீங்க அந்த பாட்டு கேட்டீங்கன்னா எழுந்து நின்று ஆடிருப்பேங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு, அதே குத்து பாட்டு இருக்குதா? அண்ட் தட் இஸ் நாட் ரீமிக்ஸ், அது ஒரிஜினல் கம்போசிஷன். ரீமிக்ஸ் அகேன்ஸ்டா இன்னொன்று வேற, வசீகரா பாட்டு கேட்டிருக்கீங்களா? மின்னலையில வந்த அந்த பாட்டு எவ்வளோ மெலோடியஸா இருக்கு. அது இப்போ வசீகரா அப்படின்னு நடுவில் ஒரு சங்கதியை இழுத்து கொலை பண்ணியிருப்பாங்க, அது ஒண்ணு. அப்புறம் நம்ம காமாட்சியோட கருத்துள்ள பாட்டு அந்த அந்த எங்கேயும் எப்போதும் பொல்லாதவன் படத்துலேருந்து, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆடை இல்லாத மீனி கருத்துள்ளதா இருக்கலாம், ஆனா அதே பாட்டுல இன்னொரு வரி வருது, செக்ஸ் இல்லா காதல் தப்பு. இதுதான் உங்க இளைஞருக்கு எடுத்து சொல்ற கருத்துன்னு நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல. இப்போ என்ன சொல்லான்னு பாக்கலாம்.
5: அப்பா ரஞ்சினி, மூச்சு விடாம இவ்வளவு நேரம் ஒழுங்கா இருந்த பரோட்டாவை குத்தி கொத்து பரோட்டா பண்ண ரேஞ்சுக்கு கிரீமிக்ஸ் பாட்டை போட்டு அப்படி கொலை பண்றீங்க அப்படின்னு ரஞ்சினி சொல்லியிருக்காங்க. காமாட்சி, உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், சோ யூ கண்டினியூ.
2: இப்ப ரஞ்சினி சொன்னதுல வந்து நான் வந்து ஒரு மூணு பாயிண்ட் கான்ட்ரடிக்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஒன்னு, ரீமிக்ஸ்ல என்ன கிரியேட்டிவிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ரீமிக்ஸ் பாட்டை, அந்த பழைய பாட்டு, அதுவும் ஒரு ஹிட்டான பாட்டை எடுத்து அந்த பாட்டோட ஃபீல் மெயின்டைன் பண்ணி அதே சமயம் அந்த பாட்டுக்கு ஒரு நியூ லைஃப் தந்து ஒரு நியூ ஸ்ட்ரீம் ஆஃப் எனர்ஜி தந்து அந்த பாட்டையே வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்குறது. மக்களுக்கு வந்து அந்த பாட்டு ஏற்கனவே பிடிச்ச பாட்டை இன்னும் பிடிக்க வைக்கிற மாதிரி பண்றது வந்து எவ்வளோ கஷ்டம்ன்றது மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ கிரியேட்டிவிட்டி வந்து இல்லை, கிரியேட்டிவிட்டி வந்து தப்பு அப்படின்னு சொல்றது வந்து வெறும் பேத்தல். அண்ட் குத்து பாட்டு இவங்க மன்மதன் படத்துல வந்து அது ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இப்ப ரஞ்சினிக்கு ரீமிக்ஸிங்னா என்ன அப்படின்றது தெரியுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா இந்த மன்மதன்ல வர கடைசி பீட்டு அவங்க வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து போட்ட பீட் அது. அது அது ஆக்சுவலி இட்ஸ் டன் பை அ வெரி நவீன ட்ரம் கிட். அண்ட் அதுல இருக்கிற பீட்ஸ், அதுல இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே வந்து புதுசு. ரீமிக்ஸிங்ன்றது ஒரு பாட்டை ரீடியூன் பண்றது கிடையாது, ஒரு பாட்டுக்கு புது பீட் ஆட் பண்ணி அந்த பாட்டை ரீப்ரொடியூஸ் பண்றது தான் ரீமிக்ஸிங். நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கு ரீமிக்ஸிங் அப்படின்றதும் ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மைத்திலி என் காதலி அப்படின்னு சிம்பு சாரோட அப்பா நடிச்ச படம், அந்த படத்துல வந்த பாட்டு தான் என்ன செய் மைத்திலியே அப்படின்றதும் உங்களுக்கு சந்தேகம்.
3: ஆல்சோ நீங்களே சொல்றீங்க அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு, அதனால நீங்களே வந்து ரீமிக்ஸ் என்ன இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க.
6: அது மட்டும் இல்லாம காமாட்சி வந்து ஒண்ணு சொன்னாங்க, இப்ப வந்து இளையராஜா சாரோட பாட்டு ஒண்ணு எடுத்தா அவர் காலில் போய் விழுந்து அவங்களுக்கு ட்ரிபியூட் மாதிரி, ட்ரிபியூட் வேற கிரெடிட் வேற, கிரெடிட் கோஸ் டு தி நியூ மியூசிக் டைரக்டர். இப்ப அந்த ரீமிக்ஸ் மட்டும் ஹிட் ஆச்சுன்னு வைங்க, புதுசா போட்ட மியூசிக் டைரக்டர்
3: இட்ஸ் நாட் லைக் ஹிட் ஆனதுமே வந்து கிரெடிட் ஆயாச்சு.
6: அது முதல்ல யார் அந்த பாட்டுக்கு மெட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு ட்ரிபியூட் இல்ல, கிரெடிட்ஸ் அவங்க கிட்ட தட்டிட்டு போறதுதான்.
2: கிரெடிட்ஸ்ன்றது அந்த மியூசிக் டைரக்டர் பண்ண ரீமிக்ஸ் ரீமிக்ஸ்க்காக, காம்போசிஷன்க்காக கிடையாது. நீங்க வந்து இந்த பாட்டு ஒண்ணு கேட்டிருப்பீங்க, மடி திறந்து தாவி வரும் நதி நான்.
3: இந்த பாட்டு வந்து ஆக்சுவலி ராஜா சாரோட ஒரு காம்போசிஷன் நிழல்கள் படத்துல இருந்து. இந்த பாட்டு வந்து ராப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் மலேசியா, தமிழ் ராப், அதாவது இந்தியாவில வந்து ராப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்து, அதாவது லிரிக்கல் ராப் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு இல்ல. ஆனா வெஸ்டர்ன் கான்செப்ட் எடுத்து அதை தமிழ்ல பேஸ் பண்ணி மலேசியன் இந்தியன்ஸ், மலேசியன் தமிழன்ஸ் ஒரு காம்போசிஷன் பண்ணிருக்காங்க. அதுல ஆரம்பிக்கும் போதையும் தே ஸ்டார்ட் சேயிங் அந்த ராஜா சார் பாட்டு போடடா அப்படிங்கிற மாதிரி. சோ ஹவ் கேன் யூ சே தே டோன்ட் கிவ் கிரெடிட் டு தி ஆக்சுவல் மியூசிக் டைரக்டர்? அண்ட் ஏற்கனவே ஹிட் ஆன பாட்டுங்கிறதுனால தி மியூசிக் டைரக்டர் இஸ் ஆல்ரெடி ஃபேமஸ். அந்த பாட்டு வந்து ராஜா சாரோட பாட்டு, இந்த பாட்டு டிஎம்எஸ் சாரோட பாட்டு, இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி தேர் இஸ் எ லாட் ஆஃப் ரெகக்னிஷன் ஃபார் தி எக்ஸிஸ்டிங் சாங். இட் ஆல்சோ பிரிங்ஸ் இன் நியூ டேலண்ட்.
6: அது ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் சரி, கிரெடிட் குடுக்கறாங்க ஒரு பாட்டுல ஸ்டார்டிங்ல, ஏ இது ராஜா சார், இது இல்ல ராஜா, இது யுவன் சக்கர ராஜா சொல்லலாம். ஆனா அந்த பாட்டு ஹிட் ஆனா இவங்களுக்கு தான் போய் பெருமை சேரும்.
2: பெருமை ரீமிக்ஸ்
3: மட்டுமே,
2: நினைக்கிறேன் மக்கள் ஒரு ரீமிக்ஸ் சாங்க்கு தராங்கன்னா அது ரீமிக்ஸிங்க்கு மட்டுமே. இப்ப வந்து எனக்கு ஒரு கேள்வி, அதாவது ரஞ்சினி கேட்டாங்க கம்போஸ் பண்ணவங்களுக்கு என்ன கிரெடிட் அப்படின்னு, நீங்க சொன்னீங்க முன்னாடியே அந்த கிரெடிட் போய் சேர்ந்துருச்சு பிகாஸ் தட் இஸ் அ ஹிட் சாங்னு. எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன் ஹிட் சாங் எடுத்து ரீமிக்ஸ் பண்றீங்க? ஜஸ்ட் பிகாஸ் நீங்க உங்களுக்கே ஒரு பயமோ, இன்கேஸ் ரீமிக்ஸ் பண்ணி அது ஃபெயில் ஆயிடுமோன்ற ஒரு பயமோ?
6: இல்ல, நாங்க தந்த எக்ஸாம்பிள் வேணா ஹிட் சாங்ஸ் சொல்லலாம். ஆனா எனக்கு பர்சனலி மடை திறந்துன்னு ஒரு பாட்டு இருந்ததோ இல்லாட்டி என்ன மைத்திரி,
3: ஏன்னா
6: வந்து அது ஏன்னா நீங்க வந்து இந்த
3: ஜெனரேஷனோட
6: பாட்டி கேட்டு தவுடு போட்ட அதே பாட்டை எங்களுக்காக திரும்ப ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க.
3: தெரியாத பாட்டு மூலையில இருந்து எடுத்துட்டு வந்து அது டோட்டலா ரீமேக் பண்ணி கொடுக்கலாமே.
6: ரீமிக்ஸ் வந்திருக்கு ஸ்வீட்ஹார்ட்,
2: ரீமிக்ஸ்
3: ஒரு மூலையில இருந்து அந்த படமே அந்த பாட்டே தெரியாத பாட்டை எடுத்துட்டு வந்து ரீமிக்ஸ் பண்ண முடியாதான் தான் நம்ம நீவிதாவும் கேக்குறாங்க, நானும் கேக்குறேன்.
6: இங்க பாருங்க,
1: நீங்க அந்த இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு, ஆயிரத்தில் நான் ஒருவன், அந்த பாட்டு ஆக்சுவலி இன்வால்வ்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் ரீமேக்கிங் அண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ரீமிக்ஸிங். உங்களுக்கு அது என்ன பாட்டுன்னு தெரியுமா?
3: பழைய பாட்டு தெரியும், புது பாட்டு எனக்கு என்னன்னு தெரியும்.
1: எக்ஸாக்ட்லி.
3: பழைய பாட்டு எந்த பாட்டுங்க?
6: இப்ப பாடுனாங்களே
3: ஆயிரத்தில் நான் ஒருவன், அந்த பாட்டு தெரியுமாங்க உங்களுக்கு?
6: அது வந்து ஆயிரத்தில் நான் தலைவன்,
1: அது வந்து ஒரு பழைய பழைய பாட்டோட
3: புதுப்பிக்கப்பட்ட
1: வெர்ஷன். அது ரீமிக்ஸ் னு கரெக்ட்டா சொல்ல முடியாது.
3: இட்ஸ் a mixture of remix and remake.
6: ஏனா அந்த பழைய பாட்டு நான் அந்த பாட்டு எழுதும் போதோ இல்ல மக்கள்
3: பாடும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் எடுத்து போடுறாங்க.
6: நான் ஹிட் சாங் சொன்னேன்.
3: ஒரு நிமிஷம், நீங்க எப்படி வந்து ஹவு கேன் யூ கேட்டகரைஸ் ஒன் ஓல்ட் சாங் இஸ் ஹிட் சாங் ஜஸ்ட் பிகாஸ் அது ரீமிக்ஸ் பண்ணிருக்காங்க? கூட
6: ஜெனரல்
3: ஒபீனியன் நீங்க சொல்றேன். ரீமிக்ஸ் பண்ற சாங்கோட ரீமிக்ஸ் கம்போசிஷனோட ரேஷியோவும் ஒரிஜினல் கம்போசிஷன் ரேஷியோவையும் பாத்தீங்கன்னா ஒரு படத்துல மேக்ஸிமம் தேர்ஸ் ஒன் ரீமிக்ஸ். ஆறு பாட்டு இருக்குன்னா 1:6 ரேஷியோல தான் இப்ப ரீமிக்ஸ் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. பிகாஸ் பீப்பிள் ஆல்சோ நோ தி வேல்யூ ஆஃப் ஒரிஜினல் கம்போசிஷன்.
6: ஜல்சா பாட்டுல அதே சென்னை 28 படத்துலயே மூணு வெர்ஷன் வந்தது ஜல்சா. ஆனா இப்போ ரீமிக்ஸ் கேட்டுட்டு நார்மல் வெர்ஷன் கேட்டா எதை கேட்டா உங்களுக்கு ஆடணும்னு தோணும்? ஆப்வியஸா நார்மல் வெர்ஷன் பிகாஸ் இட் ஹாஸ் கண்டினியூட்டி.
3: அதுதாங்க நாங்களும்
6: சொன்னோம். So, normal version is obviously better than remix version.
1: See, normal version வந்து நீங்க குத்த ஆடணும்னா யூஸ் பண்ணுவீங்க. இதே நீங்க வெஸ்டர்ன் ஸ்டெப்ஸ் போடணும்னா யூ வில் சூஸ் த ரீமிக்ஸ் வெர்ஷன். இட் ஒன்ஸ் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஸ்டைல் யூ பிரிஃபர் டு டான்ஸ்
3: ஆஸ் வெல் ஆஸ் வாட் ஸ்டைல். ஜல்சா பண்ணுங்கடா இஸ் a song which is a retune of an extremely old song called செந்தமிழ் தேன்மொழியால் ஜல்சா பண்ணுங்கடா.
5: ஓகே, இவ்ளோ நேரம் வந்து அப்படியே எல்லாரும் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல உட்கார்ந்து யாரு எப்படி பேச போறாங்க, அடுத்த பாயிண்ட் என்ன, ஐயோ மைக் என் கையில கிடைச்ச நான் இத சொல்ல வேணே அப்படின்னு உட்கார்ந்துருப்பீங்க. ஓகே, இப்போ எனக்கு தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். ஏன்னா எனக்கு பர்சனலி சில ரீமிக் சாங்ஸ் பிடிக்கும், சில இடத்துல வந்து இந்த மாதிரி பெட்டரா பண்ணிக்கலாமான்னு தோணும். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எல்லாம் கீப்பிங் தட் அப்பார்ட், இப்போ ரெண்டு பேரும் பேசினதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்திருக்கேன். அது என்னன்னா, ரீமிக்ஸ் இஸ் ஓகே. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு புதுசா ஒரு விஷயம் கொடுத்தா அது பிடிக்கும் தான். பழைய விஷயத்த வந்து ரொம்ப போர் அடிச்சு போன ஒரு விஷயத்த புதுசா அதுக்கு ஒரு புது பரிமாணத்தோட கொடுத்தா கண்டிப்பா அது பிடிக்கும். ஆனா அதுவே வந்து அந்த பழைய பாட்டுக்கு இருந்த அந்த மகத்துவத்தையும் அதுக்கு இருந்த அந்த இனிமையும் கொலை பண்ற மாதிரி பண்ணாதான் ப்ராப்ளமே. ஸோ ரீமிக்ஸ் இருக்கலாம், ஆனா அதுக்கு வந்து தேர் இஸ் அ லெவல் அண்ட் தேர் இஸ் ஒரு வரமுறையோட பண்ணா ரீமிக்ஸ் எப்பவுமே பெஸ்டா தான் இருக்கும்.
0: ஏய், நீ வந்து வில்லேஜ் பக்கம்லாம் போகும்போது என்ன கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிருக்க?
1: அங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் நாற்று நடுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க, அப்புறம் அதெல்லாம் பண்ணும்போது பாடிட்டு இருப்பாங்க.
0: அந்த பாட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா?
1: என்ன ஸ்பெஷாலிட்டி?
0: அந்த பாட்டிலேருந்தா வந்து நம்ம ஃபோக் சாங்கோட ஒரிஜின் இருக்குன்னு எல்லாரும் நம்புறாங்க. அவங்களுக்கு ஒரு ரிலீஃபுக்கு அவங்க பாடுறதுல இருந்து வந்து அது ஒரிஜினேட் ஆச்சு.
1: இது நீ சொல்லும் போது எனக்கு ஒரு ஃபோக் சாங் கேட்கணும்னு ஆசையா இருக்கு.
0: நிச்சயமா உமா,
1: அதனால

0: டேய்மா, இப்ப நீ வந்து இந்த ஃபோக் சாங் கேட்டல?
1: ஆமா கேட்டேன்.
0: அது வந்து நம்மளோட இந்த ஒரு ரீஜன் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இஃப் யூ நம்ம ரியலாகவே ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்த்து வச்சுக்கோயே, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்தோ இல்லை வந்து ஒரு ட்ரெயின்டு சிங்கர் அதுலேருந்து வர்றது மட்டும் மியூசிக் இல்லை,
1: கரெக்ட். நம்ம நேச்சர்லேயே
0: இருக்கு.
1: எக்ஸாக்ட்.
0: இப்போ வந்து நீ அந்த பூ பூ கோமாசை பாடலாம் கூட கேட்டிருப்ப, அதுலேருந்தே வந்திருக்கு. ஏன் இப்போ நீ சிரிக்கும் போது கூட தட் இஸ் ஆல்சோ மியூசிக்கல் தான்.
1: அந்த பாட்டுல கூட இந்த மாதிரி தான் சொல்றாங்க, சின்ன பாப்பா அழுதா தொட்டில் கட்டி ஆடும் போது அது கூட ஒரு ஒரு மாதிரி இசை தான் அப்படின்னு
0: திருவள்ளுவரே சொல்லிருக்காருன்னா பாரு. குழல் இனிது யாழ் இனிது என்பார் தம்மக்கள், மழலை சொல் கேளாதவர்னு. என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நல்லதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. யாரு? நம்ம சின்ன சின்ன குழந்தைங்களோட மழலைகளோட வாய்ஸ் எல்லாம் கேட்காதவங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம மியூசிக் வந்து நம்ம உணரணும். நேச்சரில் இருக்கிற மியூசிக்கும் நம்ம உணரணும். நேச்சரில் இருக்கிற மியூசிக் மட்டும் இல்லவுமா, இப்போ வந்து என்ன மொழி, என்ன ஒரு வெரைட்டி, அவங்க என்ன மாதிரி இது யூஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ரசிக்க தெரியணும், அதை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கணும் நம்ம.

0: வைதேகி இந்த பாட்டு இப்ப கேட்டோம்ல, அது வந்து இந்தியாலே இருக்காத, அதாவது ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கண்ட்ரில இருந்த ஒரு பாட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்ற?
1: எனக்கும் பிடிச்சிருந்தது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா மேபி இன்னும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதான் அப்போல இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு தெரியுமா?
1: என்ன டவுட்?
0: நம்ம பாட்டு கேக்குறோம்ல, அதுக்கு மொழி முக்கியமா இல்லையா அப்படின்னு நான் அப்போல இருந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: தட் இஸ் இசைக்கு மொழி அவசியமா இல்லையான்னு.
0: கரெக்ட்.
1: என்னெல்லாம் கேட்டா நீ என்ன ரொம்ப குழப்பிடுவ. நம்ம வேணா பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம், அதை தவிர மியூசிக்ல வந்து ஈடுபாடு இருக்கிறவங்க கிட்ட கூட கேட்கலாம்ல. என்ன சொல்ற?
0: நம்ம வேணாம் இந்த மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் தீனா அப்புறம் மிஸ்டர் பரத்வாஜ் கிட்ட கேட்கலாமே.
1: அதை தவிர இப்ப பிலிம்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க கிட்டயும் கேட்கணும்ல.
0: ஆமா,
1: வேணா நம்ம பிலிம் டைரக்டர் மிஸ்டர் எஸ் பி முத்துராமன் கிட்ட கேட்கலாமே.
0: வணக்கம் சார்.
2: வணக்கம்
0: சார். நீங்க நீங்க நிறைய படம் எடுத்திருக்கீங்க இல்லையா?
2: மொழியும் இணைந்திருக்கும் போதுதான் அந்த சுவை அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பாட்டுன்றது அந்த மியூசிக் இடைஞ்சல் இல்லாம பாட்டுடைய வார்த்தைகள் சுத்தமா கேட்கணுங்கிறதுதான் நாங்க ஏரியம் ஸ்கூல்ல செட்டியாட்ட படிச்சுக்கிட்ட பழக்கம். அது எங்களுடைய வந்து இசைக்கு மொழி முக்கியம், மொழி வந்து சுத்தமா கேட்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம்.
0: ரொம்ப சரியா சொன்னீங்க சார். ஏன்னா இன்னைக்கு வர பாட்டுலாம் பாதி பாட்டுல வார்த்தையே புரியறது இல்ல. சார் நீங்க பல மொழிகள்ல இசை அமைச்சிருக்கீங்களா? சோ என்னென்ன மொழிகள்ல இசை அமைச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா சார்?
3: தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் பண்ணிருக்கேன்.
0: ஓகே சார். இன்னைக்கு எங்களோட போனோட தலைப்பு என்னன்னா இசைக்கு மொழி முக்கியமா அப்படின்றது தான் வந்து எங்களோட தலைப்பு சார். சோ உங்களோட ஒப்பீனியன் இதுல என்னது சார்? இசைக்கு மொழி முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா சார்?
3: அதாவது வெறும் இசையை வந்து இசையை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு அல்ல, பாடுறதுக்கு வந்து

0: மொழி தேவையில்லை. ஆனால் ஒரு சினிமாங்கிற முறையில வந்து வரும்போது நிச்சயமாக வந்து இசைக்கு வந்து மொழி தேவை. அதாவது அவ்வளவு சீக்கிரம் எனக்கு இப்ப சினிமா இசைக்கிற போது நாங்க வந்து அந்த ஒரு அந்த மொழிக்கு அந்த கல்ச்சருக்கு அந்த நேட்டிவிட்டிக்கு தான் இசைக்கிறோம். அதனால திரை இசை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அதுக்கு மொழி தேவை. மற்றபடி ஜென்ரலா கர்நாடக மியூசிக் பாடுறதுக்கோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்டல் பாடுறதுக்கோ இல்ல ஏதாவது வேற ஏதாவது பர்பஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளப் மியூசிக் பண்றதுக்கோ இல்லைனா ஒரு ஆர்டருக்கு வேண்டி மியூசிக் பண்ண அதுக்கு வந்து இசைக்கு மொழி கிடையாது. மற்றபடி திரை இசைன்னு வந்துனா நிச்சயமா அந்த அந்தந்த இசைக்கு கொஞ்சம் நம்ம ஸ்பெசிபிக்கா இசைக்க வேண்டும்.
1: ஓகே சார். சோ வந்து இயக்கறதுக்கு மொழி முக்கியம், சினிமா இசைக்கு மொழி முக்கியம், ஆனா கேட்டு ரசிக்கிறதுக்கு மொழி முக்கியம் இல்ல.
0: மொழி தேவை, மொழி அறிவு தேவை. ஆனால் மற்ற விஷயத்துக்காக அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கோ இல்ல ஒரு டான்ஸ் மியூசிக் பண்றேன் இல்லைனா வந்து கர்நாடிக் மியூசிக் ரெக்கார்ட் பண்றேன் ஃபியூஷன் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல் பண்றேன் அதுக்கு வந்து மொழி தேவையில்லை.
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க இதுவரைக்கும் நீங்க எங்க கிட்ட பேசினதுக்கு மட்டும் நன்றி இல்ல சார், நீங்க நாங்கெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப ரசிக்கிற மாதிரி பல பாடல்கள் இசையமைச்சதுக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் தினா சார்.
2: வணக்கங்க, எப்படி இருக்கீங்க?
1: நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் சார். சார், நீங்க பல மொழிகள்ல இசையமைச்சிருக்கீங்க இல்லையா?
2: ஆமா.
1: சோ என்னென்ன மொழிகள்ல இசையமைச்சிருக்கீங்கன்னு நீங்க நம்ம நேயர்களுக்கு சொல்ல முடியுமா?
2: நான் வந்து மெயினா நிறைய பண்ணது தமிழ், அதுக்கு அடுத்தது வந்து தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்.
1: ஓகே சார். சார், நீங்க ஒவ்வொரு பாஷைக்கு நீங்க இசை இயக்கும் போதும் உங்களுக்கு என்ன மாற்றம் தெரியுது சார்? அதுல மொழி ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்குதா? மொழி அப்படின்றது ஒரு கிரைட்டீரியாவா?
2: அதாவது தமிழை பொறுத்தவரைக்கும் எனக்கு வெல் நோன் லாங்குவேஜ், அது லாங்குவேஜ் வந்து எனக்கு ஈஸியா கையாள முடியும்.
1: சரி சார்.
2: மற்றும் மற்ற லாங்குவேஜ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு திணறலா இருக்கும். அதாவது அந்த அந்த மொழியை வந்து கரெக்டா நம்ம யூஸ் பண்றோமா, நம்மளுடைய இசை வடிவத்துக்கு கரெக்டா வருதான்ற ஒரு தயக்கம் இருக்கும். அது இருக்கும்பொழுது அங்க இருக்கிற அந்த பாடலாசிரியர்களை நம்ம வைத்து அதனுடைய அது அந்த வார்த்தைகள் எப்படி சொல்லணுன்ற அந்த உச்சரிப்பை கரெக்டா நம்ம நம்ப உள்வாங்கிட்டு அதை வந்து சிங்கருக்கு கற்றுக் கொடுத்து நான் அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாரு. அப்படிதான் பண்ணி திரையில வந்து இப்போ என்னோட சாங் வந்து மன்மதராசா மன்மதராசா என்ன கணக்கு பண்ணாதன்னு தமிழ பண்ண, அதே திருவிழா பண்ணும்போது மன்மதராசா மன்மதராசா நீவே கருணா தானான தெலுங்கு ஒரு லிரிக் கொடுத்து கொஞ்சம் தமிழுக்கும் அதுக்கு கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மாற்றி அந்த பாடல தெலுங்குல யூஸ் பண்ணேன். அதான் ஒரு இசையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படி ஊமையா இருந்தா எதுவுமே சொல்ல முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அவன் வந்து வெளிப்படுத்தினா அவனுடைய அவன் உள் மனசுல இருக்க வெளிப்படுத்தினா லாங்குவேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி மியூசிக்கு மியூசிக் செய்யறவங்களுக்கு அவங்க வெளிப்படுத்தினா கண்டிப்பா அவனுடைய லிரிக்ஸ் இல்லைனா முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இதான் ஒரு கணக்கு.
1: ஓகே, ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க எங்களோட தலைப்புக்கு நாங்க கூட இவ்வளவு அழகா விளக்கம் தர முடியுமா தெரியாது, ஆனா நீங்க இவ்வளவு அழகா விளக்கி இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் வந்து ருக்மணி.
1: நீங்க டாபிக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இசைக்கு மொழி முக்கியமா என்கிறதுதான் இப்போ வந்து நம்மளோட டாபிக். சோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் மொழி வந்து ரொம்ப முக்கியம். என்னன்னா இது எப்படி நம்ம வந்து அந்த வார்த்தைய வந்து அர்த்தம் புரிஞ்சுதான் வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ரசிக்கலாம். சோ எனக்கு வந்து நிச்சயமா இசையில மொழி முக்கியம்னா என்னோட கருத்து.
1: சோ நீங்க ஒரு பாட்டு கேட்கும் போது அந்த இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இப்ப லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கிறோம் இல்லையா, சோ அந்த தமிழ் பாடல்கள் கேட்கறது தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? இல்ல இப்ப இன்கேஸ் இப்ப சடனா வந்து எங்கயோ போயிட்டு இருக்கீங்க, சடனா ஒரு ஹிந்தி சாங், மேபி உங்களுக்கு ஹிந்தி தெரியலாம், பட் அசம்ஷனா வச்சுக்கலாம், இன்கேஸ் உங்களுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா அந்த டியூன் அந்த சாங் அந்த ஃபீல் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, சோ அது ரசிக்க மாட்டேங்கன்னு சொல்றீங்களா இல்ல அதுவும் ரசிப்பீங்களா?
3: அது அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஹிந்தி கத்துக்கவே நான் வந்து ஒரு முயற்சி பண்ணுவேன். ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்க ரசிப்பேன், ஆனா மொழி தெரிஞ்சிருந்ததுன்னா ஒண்ணு நல்லா ரசிக்கலாம். அதான் என்னோட பாயிண்ட்.
1: சோ அப்படின்னா வந்து அந்த மொழிய தெரியறதுக்கான நீங்க ஒரு முயற்சி எடுத்துப்பீங்கன்னு சொல்றீங்க ஒரு பாடல் ரசிக்கிறதுக்காக. தட்ஸ் சீரியஸ்லி வெரி நைஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் ருக்மணி. தேங்க்யூ.
3: ஹலோ
1: ஹலோ, யார் பேசுறீங்க?
3: மீனாட்சி.
1: சொல்லுங்க மீனாட்சி, இன்னைக்கு தலைப்பு வந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாடல்களுக்கு வந்து மொழி முக்கியமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளோட டாபிக். இங்க உங்களோட ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க.
3: ஒரு பாட்டுக்கு மொழி முக்கியம்
1: முக்கியங்கிறீங்களா?
3: சரி, என்னன்னா ஆக்சுவலி மொழி முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன்.
1: சரி,
3: அது ஏன்னா இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் அது மனசுல இன்னும் நல்லா பதியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: சில விஷயத்துல என்ன வேணா பண்ணலாம், மாதிரி இசை விஷயத்துல என்ன வேணா பண்ண முடியுமா?
5: பண்ண முடியும், நிறைய எல்லா சிச்சுவேஷனையும் யூஸ் பண்ண முடியும் அப்படிதான் நான் சொல்ல வரேன்.
4: என்னெல்லாமோ ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக்ல அப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. புல்டோசர் ஏத்தி போட்டு அப்படியே சட்னி ஆக்கின மாதிரி இருக்குடி, பாவமா இருக்கு பாத்தா.
5: என்னது உண்மையா?
4: என்ன இல்ல, இசைய கொலை பண்றாங்க. நீங்களும் வந்து அந்த கொஞ்சம் தலைவலியை சேர்த்து எங்களோட அனுபவிங்க.
5: என்ன நேர்களே, உங்களைத்தான் கூப்பிடுகிறோம்.

0: Yalla yalla yalla.
1: Yelelo, yelelo, yelelo. Yelelo, yelelo, yelelo.
2: தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, திக்கை நோக்கி இரு புருவோ நெறியுதே, திக்கை நோக்கி இரு

0: அனைத்தமானத்தில் ஒரு திப்பாதத்தை உனக்கு அழித்து மகிழ்த்தவா. ஒரு தானித்தவானத்தில் அனைத்தும் எனக்கு உணர்ச்சி கொடுத்து மகிழ்த்தவா.
1: அலை கடல் அலை எனல் கதிரவனோலி எனல் இணையறு கழன் கழிக்கவா. கதறி மனமுருகினான் அழைக்கவா.

0: அப்பா
1: தலைவலி விட்டுடா, நீ சொன்னது கரெக்ட் தான்.
0: ரொம்ப பெருமூச்செல்லாம் விடாத, நம்ம வேற எங்கேயோ வந்து இப்ப மாட்டிருக்கோம். இங்க பாரு இந்த ஸ்டுடியோல என்ன களை கட்டிட்டு இருக்குன்னு. பொதுவா என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது நல்லா பாடலாம் பாடுவாங்க. இங்க பாடு பாட்டியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சண்டை போட்டு எல்லாமே பாட்டுலயே ஆரம்பிச்சு முடிஞ்சிடும்.
1: பாட்டுக்கு பாட்டு.

0: முழிக்குது பார், முழிக்குது பார், மொட்டம் மொட்டம் முழிக்குது பார், இஞ்சி தின்ன மங்கி போல.
1: சப்போஸ் உன்ன காதலிச்சு, சப்போஸ் நானும் பேதலிச்சு, சப்போஸ் என்ன கட்டிக்கோ, நான் என்ன செய்வாய்?
0: கல்யாணம்.

0: ஆடி இப்ப என்ன புதுசா எடுத்து வந்திருக்கேன் சொல்ல. ஸ்டுடியோ ஸ்டுடியோ ஓடும் போது நடுல நான் ஒரு வாக்மேனே வாங்கிட்டேன்.
1: வாக்மேனா?
0: எஸ். நம்ம வந்து இசைய பத்தி இப்படி சொல்லுமா? நம்ம இசைய பத்தி கேட்க வேண்டாமா?
1: ரேடியோல கேட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் உனக்கு ஸ்பீக்கர் வச்ச வாக்மேன், ஸ்பீக்கர் வச்ச செல்போன்? பாரு, 7 ஸ்பீக்கர் வச்சிருக்க நீ செல்போன்ல.
0: என்ன
1: பாரு, இப்போ வந்து பார்த்தேன்னா நிறைய திருவிழாக்கள் இருக்கு, மீட்டிங்ஸ், பொலிட்டிக்கல் மீட்டிங்ஸ் இருக்கு, அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்னு போயிட்டே இருந்தா ஸ்பீக்கர் ஸ்பீக்கரா ரோட்ல வைக்கிறாங்க. அதனாலயே நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது.
0: நான் இப்ப ஹெட்போன்ஸ் போட்டு நான் பாட்டு கேக்குறது உங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தானே இருக்கும். அதே வேண்டாங்கிற
1: எல்லாத்துக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஹெட்போன் வந்து காதுக்குள்ள வச்சுக்கோ. வச்சுக்கிறியா?
0: வச்சுட்டேன்.
1: வச்சிருந்ததுக்கு அப்புறம் உன்னோட காது கேட்டு கேட்டு ஹீட் வந்து பில்டப் ஆகுது காதுக்குள்ள. அதனால பாக்டீரியா 700 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகுது. உனக்கு தெரியுமா அது? 1 மினிட்ல 700 டைம்ஸ். சோ ஒரு நிமிஷத்துல உனக்கு அவ்வளோ அழுக்கு, அவ்வளோ லிவிங் பீயிங்ஸ் உன் காதுக்குள்ள சேர்த்தணும்னா வேண்டாமா? வேண்டாம், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இதுவும் யூஸ் பண்ண மாட்டேன், அதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பீக்கரே வேண்டாம்.
0: வேண்டாமா? வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். இதெல்லாம்
1: இது வந்து உங்களுக்கு கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இது நீங்க ஸ்பீக்கர் யூஸ் பண்ணது அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும்.
0: உங்களுக்கு லிவிங் பீயிங்ஸ் அழுக்கு

0: நம்புறோம். இன்னைக்கு வந்து வேர்ல்ட் மியூசிக் டே, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம என்னெல்லாமோ மியூசிக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், அது எங்கெல்லாம் அவங்க பாடுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா. உங்களோட வாழ்க்கை இசை மாதிரியே ஸ்வீட்டா இருக்கணும்னு நாங்க உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட் விஷிங் கொடுக்கறோம்.
0: And we wish you a very musical, happy and enjoyable day.
1: Now, Garje Uma and
0: now, Garje Vaidehi. Bye! Bye.

0: அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிர, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருந்த அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழ் ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் அழைச்சிட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரதுண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைங்களால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்னென்ன இதுல இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்

மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 100

0: 7.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.